0: ஊழல் குற்றங்களின் தொடர்பில் இரண்டு நாள்களில் கைது செய்யப்பட்டிருக்கும் இரண்டாவது மூத்த அதிகாரி அவர். திரு சில்மி 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை அமைச்சின் தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்தார். அப்போது வழங்கப்பட்ட குடிநுழைவு ஆவணங்களில் முறைகேடுகள் இருந்ததாக ஊழல் எதிர்ப்பு விசாரணையாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இஸ்ரேலும் லெபனானும் அறிவித்த சண்டை நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா குழு நிராகரித்துள்ளது. நிபந்தனைகளுடன் கூடிய அந்த சண்டை நிறுத்தத்துக்கு பதிலாக விரிவான அமைதி உடன்பாடு வேண்டும் என்று குழு வலியுறுத்தியது. அவ்வாறு செய்யாவிட்டால் வட இஸ்ரேலை தாக்கப்போவதாக ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய லெபனானிய அதிகாரிகள் சண்டை நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்காவில் செய்து கொண்டன. அமைதியை நீண்ட காலத்துக்கு நிலைநாட்ட இதுவே கடைசி வாய்ப்பு என்று லெபனானிய அதிபர் அப்போது கூறியிருந்தார். அனைத்துலக அணுசக்தி அமைப்பு ஈரானில் அணுவாயுத பரவல் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் என்று அக்கறை எழுப்பியுள்ளது. ஈரானை பொறுப்புடன் செயல்படும்படி அது கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானின் முக்கிய அணு உலைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க இயலவில்லை என்று அமைப்பு கூறியது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்ததிலிருந்து அந்த வசதிகளை கண்காணிக்கும் அனுமதி அதற்கு மறுக்கப்பட்டது. துணைக்கோள படங்களில் எந்த நடவடிக்கையும் தென்படவில்லை என்றது அமைப்பு. போரில் முக்கிய ஆலைகள் சேதமுற்றன. அப்போதிலிருந்து அவற்றை கண்காணிக்க அனுமதி தரும்படி அமைப்பு கேட்டுள்ளது. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு நேரடி கடிதம் அனுப்பியுள்ளார். திரு ஜெலன்ஸ்கி ரஷ்ய தலைவரை தொடர்பு கொள்வது அரிதாக நடக்கும் ஒன்று. போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் நேரடி சந்திப்பை பரிந்துரைப்பதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தை நடைபெறும் வரை சண்டையை நிறுத்தப்போவதாகவும் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைனிய தாக்குதல்களை எதிர்கொள்ள ரஷ்ய ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் புட்டின் கூறியதை அடுத்து திரு ஜெலன்ஸ்கியின் கடிதம் வந்துள்ளது.
1: சொல்லும் பொருளும் கம்பல்சரி கட்டாயம். கோவிட் நோய் தொற்று காலத்தின் போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. கம்பல்சரி கட்டாயம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
4: உங்க மகனுக்கு திருமணம் தானே?
5: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
4: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
5: அதுக்கு அவன் என்ன சொன்னான்?
4: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
5: ஆனா மாத கட்டணம் எப்படி?
4: அவனை மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 ருபாய் வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
5: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
4: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
6: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
7: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
6: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில்

லியோன் ஜேம்ஸ் இசையில் டிராகன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சே அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை ஆட வைக்க இந்த பாடல் இடம்பெறுகிறது. ஜிவி பிரகாஷோடைய இசையில யுவன் சங்கர் ராஜான்னு சொல்ல வந்த ஒரு அவசரத்துல இல்லைங்க ஜிவி பிரகாஷின் இசையில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் அந்த பாடலை கேட்க போறீங்க. ரொம்ப சாரோ தாங்க ரவிஜிய பார்த்தா இந்த பாடலை பாடியே ஆகணுங்க. அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாருனா ரவிஜே நீங்க எல்லாம் லைவ் ரொம்ப சாரோ. சரி சரி வாங்க நம்ம நேயர்களோட சேர்ந்து ஆட்டம் பாடலாம். ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் சிவகாசி திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்காக பாடல் ஒலிக்க வைக்கிறது. சொல்லுவீனுங்கோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்பப்படுறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகின் ஆக கவர்ச்சிகரமான மொழி எது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல இணைய வாசிகள் எனக்கு இந்த மொழி பிடிக்கும், அந்த மொழி பிடிக்கும், இந்த மொழி இன்னும் சிறப்பாக இருக்கும், அந்த மொழி இன்னும் கவர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதாவது நீங்க பழ மொழிகளை வந்து கேட்டிருப்பீங்க, எந்த மொழி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வாங்க வந்து வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய தகவல்களை கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. 9 6 7 8

0: 9.68 என்ற எண்ணுக்கு. உங்களை கவர்ந்த பிற மொழி எது, அதாவது தமிழை தவிர்த்து வேற ஏதாவது மொழி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாங்க, என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் பகுதி மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். நாணய செலாவணி நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 10 காசு.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட ஒண்ணுக்கு காசு இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இன்சர்ட் பார்க்க ஓடி வரா மாப்பிள்ள. நான் சம்மர் டைம்ல ஆன்லைன் கோட்டு போட்டு சுத்துற புலி. யப்பா லேட் நைட்ல வாக்கிங் போய் நாய் கட்டி வலி. வீட்டுல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன். நான் ரூல்ஸ் மதிக்கும் மனிஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சன். நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், சிற வேலைக்கு எதுக்கு கமிஷன். நான் கேப்பேன் என்ன சிட்டிசன், நம்ம வேற லெட்டி சொல்யூஷன்.

மச்சான், இட்ஸ் எ லாங்

0: நேரம் இப்பொழுது 8:21 ஆகி விட்டது. ஜி வி பிரகாஷின் இசையில் நிலவுக்கு என்மேல் எனடி கோபம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு ஹேரிஸ் ஜெயராஜின் இசையில் பிரதர் திரைப்படத்திலிருந்து நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க. சரி, உங்களை கவர்ந்த மொழினா என்னன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் சற்று முன்பு கேட்டிருந்தேன். மாலதி ஆங்கில மொழி என ரொம்ப கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்க குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம் வாங்க.
1: ஹாய் சஜினி, காலை நேர வணக்கம்.
0: வணக்கம்.
1: எனக்கு வந்து ஆங்கில மொழி ரொம்ப பிடிக்கும். மற்றது என் தாய்நாட்டின் சகோதர மொழியான சிங்கள மொழியும் பிடிக்கும். இந்த இரண்டு மொழிகளும் பிடிக்கும். ஏன்னா ஆங்கில மொழி வந்து பொதுவாகவே நமக்கு உபயோகப்படும் ஒரு மொழியாக இருக்கின்றது. என் தாய்நாட்டுக்கு சகோதர மொழி கண்டிப்பாக தேவை. அந்த இரண்டு மொழியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: புஷ்பா வந்து இலங்கையை சேர்ந்தவங்க, எனவே அவங்களுக்கு வந்து சிங்கள மொழியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி புஷ்பா உங்களுடைய கருத்துக்கு. கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
2: காலை வணக்கம் சஜினி, கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். வந்து என்ன, இங்க தாய்மொழி தெலுங்கா இருந்தா கூட எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா தெலுங்கும் வந்து ஆந்திரால தெலுங்குல வந்து பல இந்த ஆந்திரால வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க. தெலுங்கு பேசும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் சஜினி. தெலுங்கு மொழி ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சரி, தெலுங்கு மொழி பிடிக்கும் அப்படின்னு கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி சொல்லிருக்காங்க. ஷாம் அவர் வந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு.
3: வணக்கம் சஜினி.
0: வணக்கம்மா.
3: எனக்கு ரொம்ப பிடித்தமான மொழி வந்து தமிழ். அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் மொழி வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மொழி.
0: ஜப்பானிய மொழி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஷாம் சொல்லிருக்காங்க. சஜினி, எனக்கு என்ன மொழிகள் பிடிக்கும்னா குறிப்பிட்ட சில மொழிகள் பிடிக்கும். அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்றேங்க. நான் இப்ப வந்து நேயர்கள் கிட்ட கேட்க விரும்புவது என்னவென்றால், உங்களை கவர்ந்த மொழி அப்படின்னு சொல்லணும்னா எந்த மொழிகளை நீங்க சொல்லுவீங்க? தமிழை தவிர்த்து உங்களை கவர்ந்திருக்கும் மொழிகள் அப்படின்னு சொல்லணும்னா எது? வாங்க வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாங்க. 9688 9688 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, ஏன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப காரசாரமா ஒரு விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. உலகத்தின் ஆக கவர்ச்சியான மொழி எது அப்படின்னு இணைய வாசிகள் கிட்ட கேட்டிருக்காங்க. இணைய வாசிகள் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை ஒண்ணு ஒன்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நான் கேட்டிருக்கேங்க. சரி, நீங்க அனுப்பி வைக்கும் வேளையில வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. முன்பு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, முதலாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் PIE அப்பர் ஜூரோங் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆத

0: வரும் தினம் ஆர்கேஜினை.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வணக்கம் சிங்கே.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
2: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
1: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
2: ஸ்ரீகாந்த் தேவாவினே செய்யல உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சிவகாசி திரைப்படத்துல இருந்து உதய நாராயண், அனுராதா, ஸ்ரீராம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு மாயி திரைப்படத்துல இருந்து ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. உலகத்திலேயே நம்ம தமிழ் மொழியை தவிர்த்து வேற ஏதாச்சும் மொழி உங்களை கவர்ந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் பலர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. துருக்கிய மொழி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காயத்ரி சொல்லியிருக்காங்க. ஸ்பானிய மொழி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாணிஸ்ரீ தெரிவிச்சிருக்காங்க. கிரேக்க மொழி பிடிக்கும் அப்படின்னு நேயர் எஸ் கே கே தெரிவிச்சிருக்காரு. ராதாகிருஷ்ணன் நாயுடு அவரு வந்து, எனக்கு தமிழ், மலாய், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி, ஹாக்கியன் போன்ற மொழிகளை பேச முடியறதுனால எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய தாய்மொழி தெலுங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராதாகிருஷ்ணன் நாயுடு. வி வாணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிடித்த ஒரே ஒரு மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயா என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து எனக்கு ஹிந்தி மொழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை கவர்ந்த மொழிகள் தெலுங்கு, ஹிந்தி, கேன்டனீஸ். ஏன் கேன்டனீஸ் பிடிக்கும்னா, அவங்க பேசும் அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முனுசாமி குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காரு.
3: தமிழ் போல ஒரு இனிமையான மொழி இல்ல. மற்ற மொழியை எடுத்துக்கிட்டா எனக்கு கொரியன் மொழி பிடிக்கும். ஏன்னா அதுல அந்த டைப்ரைட்டர் வேர்டு கூட தமிழ் மொழி மாதிரியே இருக்கும். சோ நிறைய சொற்கள் வந்து தமிழ் மொழி கலந்து இருக்கு. அதனால கொரியன் மொழி வந்து எனக்கு தமிழுக்கு அடுத்ததாக ரொம்ப விரும்பி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும். ஓகே,
2: நன்றி முனுசாமி உங்களுடைய கருத்துக்கு. பார்த்திபன் நாயுடு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு ஜெர்மானிய மொழியும் தெலுங்கு மொழியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி, நம்ம நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டாங்க. இணைய வாசிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்ய மொழி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்துல பேசப்படும் ஆங்கில மொழி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிலரும் சொல்லியிருக்காங்க. மேண்ட்ரின், ஜப்பானிய மொழி, ஸ்பேனிய மொழி, இத்தாலிய மொழி, போர்த்துகீசிய மொழி, இந்த மொழிகள் எல்லாமே ரொம்ப கவர்ச்சிகரமான மொழிகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சஜினி, எனக்கு என்ன மொழி பிடிக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேங்க. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கான நிலவரம் இதோ.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
2: சாங்கியை நோக்கி செல்லும் PIE லோனி ரோடு இருக்கு, பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை. PKEயை நோக்கி செல்லும் KJE PKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: காலம் தரும் தினம் ஆர்கேஜினே
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகைக்கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: மாலதியில் பொறி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சங்கர் மகாதேவன், மாலதி, தீனா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு டி இமானின் இசையில் ஆணை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீலேகா பார்த்த சாரதி டி இமான் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. உங்களை கவர்ந்த மொழிகள் யாவை அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னை கவர்ந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லணும்னா, துருக்கிய மொழி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க பேசும் மொழி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க எப்படி அதை உச்சரிக்கிறாங்களோ அதுல வந்து அந்த நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, தமிழ போலவே வந்து தெளிவா கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, கொரிய மொழியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து அவங்க பேசும் பொழுது ஒரு பாடலை பாடுற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய உணர்வுகளை வந்து அதிகமா அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்க வந்து பேசும் பொழுது. எனவே கொரிய மொழியை வந்து பேசி கேட்பதற்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஸ்பானிய மொழியும் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்பானிய மொழியில அவங்க பேசும் பொழுது அவங்க அந்த ஆர் அப்படிங்கறத வந்து ரொம்ப உச்சரிப்பாங்க இல்லையா, ரொம்ப தெளிவா உச்சரிப்பாங்க. இதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு மலையாள மொழியும் ரொம்ப பிடிக்குங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலையாள மொழியில அவங்க பேசும் பொழுது ரொம்ப இனிமையா இருக்கும். அவங்க வந்து ஒரு பாடலை பாடுற மாதிரியும் இருக்கும். எனவே ஸ்பானிய மொழி, மலையாள மொழி, துருக்கிய மொழி, கொரிய மொழி, இவை நான்குமே என்னை கவர்ந்த மொழிகள். அதாவது தமிழை தவிர்த்து என்னை கவர்ந்த மொழிகள் அப்படின்னு தான் சொல்லணும். வயது ஆக ஆக நாம புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. மெக்னைட் மூளை ஆய்வு கூடத்துல இருந்து டாக்டர் ராய் ஹாமில்டன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நமது மூளையின் செயலாற்றல் அதிகரிக்கின்றது, நமது நினைவாற்றல், பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல்கள், இப்படின்னு பல ஆற்றல்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் வாயிலாக வலிமைப்படுத்தப்படுகின்றன. எனவே வயதாக ஆக நீங்க புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். உங்களை கவர்ந்த மொழிகளை கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE க்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். BKEயை நோக்கி செல்லும் SLE BKEPIE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும் BKEயை நோக்கி செல்லும் SLE BKE PIE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒளிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். இணையங்கள்
0: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: என் பெயர் குகன். மூன்று வருடம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயில் அரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 968 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலும் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கட்டு குறுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
1: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மேல் விவரங்களுக்கு 633-338-88
0: இந்நிகழ்ச்சிக்கு
1: ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். நேரம் இப்பொழுது காலை 9:06 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் சற்று முன்பு ஒலித்தது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் நாகூர் முகமது அலி, மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சரி, தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. உயிரே திரைப்படத்திலிருந்து நாம இந்த பாடலை கேட்க போறோம்.

0: கொஞ்சம் இதர படத்துல இருந்த வித்யா சாகரின் இசையில் பாடலை கேட்க போறீங்க. வெள்ளிக்கிழமையில நீங்க ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. சரி, வானிலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நீயர்களே, வானிலை ஆய்வகத்தார் என்ன முன்னுரைத்திருக்கிறார்கள் என்றால், இன்று மதிய வேளைகள்ல நீங்க லேசான மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னுரைச்சிருக்காங்க.
1: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
2: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
1: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
2: அதுக்கு அவன் என்ன சொன்னான்?
1: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
2: ஆனா மாத கட்டணம் எப்படி?
1: அவனை மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
2: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
1: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
3: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A to B தானே. தென்னிந்திய வட

0: முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் பார்க்கிஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
4: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஜூன் 5 1849 ஆண்டில் டென்மார்க் ஒரு அரசியலமைப்பு முடியாட்சியாக மாறியது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 அன்று டேனிஷ் மக்கள் அவங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுறாங்க. இப்ப டென்மார்க்கை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாமா? டென்மார்க்ல இயற்கையான மலைகளே இல்ல அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. டென்மார்க்கிலேயே ஆக உயரமான இயற்கை இடமான மோஹோஜ் அப்படிங்கிற இடம் வெறும் 171 மீட்டர் உயரத்தில் உள்ளது. டான்புரோக் என அழைக்கப்படுகின்ற டேனிஷ் கொடி ஒரு சுதந்திர நாடால் இன்றும் பயன்பாட்டில் உள்ள உலகத்தின் ஆக பழமையான அரசு கொடியாகும். லேகோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு விளையாட்டு பொருள். லேகோவை 1949 டென்மார்க்கின் பில்லண்ட் அப்படிங்கிற ஒரு நகர்ல ஓலே கிர்க் கிறிஸ்டியன்சன் உருவாக்கினாரு.
7: இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: உலகத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: வித்யாசாகரின் இசையில் ஆயுத பூஜை திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மனு ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கார்த்திக் ராஜாவின் இசையில் மாணிக்கம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடலை வழங்கியிருந்தாங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு வரும் ஜூன் மாதம் 27 தேதி அன்று இடம்பெறுகிறது. இன்னும் சில இடங்களே மட்டும்தான் மீதம் உள்ளன. எனவே உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செஞ்சிட்டீங்களா? இல்லைன்னா இப்பவே பதிவு செய்யுங்க. ஜூன் 10 தேதி வரையிலும் ஏர்லி பேர்ட் சலுகை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க மொத்தமா கட்ட வேண்டிய தொகை 147 வெள்ளி. இதுவே ஜூன் 11 தேதியிலிருந்து நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா, அல்லது கடைசி நிமிஷத்துல நீங்க பதிவு செஞ்சீங்க, கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செஞ்சிருங்க. வரும் பிள்ளைகளுக்கு கூடி பேக் வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா தமிழ்ல எப்படி சிறப்பாக பேசுவது அப்படிங்கிற நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். தொலைக்காட்சி, வானொலி, சமூக வலைதளங்கள் இப்படின்னு பல்வேறு தளங்கள்ல எப்படி சிறப்பாக படைப்பது அப்படிங்கிற திறன்களும் அவங்களுக்கு அறிமுகம் செய்யப்படும். எனவே தாமதிக்காம இப்பவே உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செஞ்சிருங்க. பதிவு செய்ய வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/oli-APW, அல்லது நீங்க 633-3888-633-3888 என்ற எண்ணை அழைக்கலாம். சரி, உங்க தங்கமான செல்லங்களை நீங்க பதிவு செய்யும் அதே நேரத்தில் இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 180 வெள்ளி.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: ஆதித்யனின் ஏசியல் அமரன் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. நம்ம நவரசன் நாயகன் கார்த்திக் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக அரவிந்தன் திரைப்படத்துல இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. ஆதித்யனின் இசையல் டி எல் மகாராஜன் சுவர்ணலதா பாடியிருக்கும் பாடலை நீங்க கேட்க
1: போறீங்க. மாநாட்டம் மீநாட்டம்
0: பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. MCEA நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் ரோடிற்கு பிறகு நான்காம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகும் KPEக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: ஒலி 968
4: ஜெகன் சக்தி. இவர் ஏ.ஆர். முருகதாசின் உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறியவர். இயக்குனராக அவர் இயக்கிய முதல் படம் மிஷல் மங்கள். இந்த திரைப்படம் 2019 வெளியானது. இந்த திரைப்படத்துல அக்ஷய் குமார் நடிச்சிருந்தாரு. திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இதற்கிடையே தகவல்கள் என்ன கூறுகின்றன அப்படின்னா, நம்ம ஜெகன் சக்தி அவரு தனுஷ்காக ஒரு கதை எழுதியிருந்தாரா, தனுஷை வைத்து இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒத்த கால நின்றுகிட்டு இருந்தாரு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி அது கை கூடவில்லை. இப்ப ஜெகன் சக்தி தனுஷுக்கு எழுதிய கதையை சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அந்த கதை பிடித்து போக இப்ப அடுத்த கட்ட தயாரிப்பு வேலைகள் நடைபெறுகின்றன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னும் வதந்திகள் கூறுகின்றன.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. குறிப்பா நம்ம நேயர் தேவி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கின்றன, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த பாடல்களை கேட்கும் பொழுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு ஆடனோடு போல இருக்கு, கால்கள் கைகள் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா நான் இப்ப வந்து MRT ல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், எனவே ஆட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க தேவி. கவலைப்படாதீங்க தேவி, அப்படியே கண்ணை மூடுங்க, பாடல்களை கேளுங்க, நீங்க வந்து கனவுலயே கொஞ்சம் நடனத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கோங்க. ஐ லவ் யூ அப்படின்னு தேவி, ஐ ஆல்சோ லவ் யூ. குயின்ஸ் டவுன்ல இருந்து தேவி அந்த தகவல் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, பலரும் வந்து சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 நுழைவாயல், அங்கேயும் PIE நோக்கி செல்லும் KJE பிரிக்லன் ரோடிற்கு பிறகும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குதே. உங்களிடமிருந்து நான் வெளிப்படுற நேரம் வந்தாச்சு, வார இறுதி வந்தாச்சு. மீண்டும்னா உங்களை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சந்திக்கிறேங்க, இசைஞானி இளையராஜாவின் ஹிட்டான மெட்டுகளோடு. சரியா, பாடல்களை கேட்டு ரசித்து என்னோடு ஆட்டம் போட்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு ரெடியா இருந்தீங்கன்னா நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை அணுகி சந்திக்கிறேங்க. இந்த வார இறுதி உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, எனக்கு பிடித்த பாடலோடு நான் விடைபெறுகிறேன். பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து அடுத்து உங்களுக்காக பாடல் ஒலிக்கின்றது. மனோ மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் சஜினி.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மலேசியாவின் நகரி சம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. அங்கு இன்னும் 60 நாட்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுகுறித்து மாநில முதலமைச்சர் அமினுடின் ஹருன் நேற்றிரவு அறிவித்தார். சட்டமன்றத்தை கலைக்க அவர் ஆட்சியாளரின் அனுமதியை பெற்றதாக கூறினார். அம்னோ கட்சியைச் சேர்ந்த 14 உறுப்பினர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் அமீதுனிற்கான ஆதரவை மீட்டுக் கொண்டனர். அதனால் நகரி சம்மிலானில் கூட்டணி அரசாங்கம் ஆட்டங்கண்டது. மலேசியாவில் ஜொஹூர் நகரி மாநிலங்களை அடுத்து மலாக்கா, சரவாக் ஆகிய மாநிலங்களிலும் தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் இலவச உணவு திட்டத்தின் புதிய தலைவர். புதிய சமையலறைகளை நிறுவும் பணிகள் குறைத்துக் கொள்ளப்படும், தொலைதூர பகுதிகளை சென்றடைவதில் கவனம் செலுத்தப்படும் என்று கூறியுள்ளார். திட்டத்தின் முன்னாள் தலைவர் ஊழல் புரிந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோவின் நிர்வாகம் ஊழலுக்கு எதிராக அண்மையில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது. அதிபர் பிரபவோ அறிமுகம் செய்த திட்டங்களில் ஒன்று பள்ளி மாணவர்களுக்கான இலவச உணவு திட்டம். மாணவர்களுக்கு சத்துள்ள உணவை வழங்க திட்டம் முனைகிறது. எனினும் அதிக செலவு, அண்மையில் ஏற்பட்ட நச்சுணவு சம்பவங்கள் ஆகியவற்றால் குறைகூறல்கள் எழுந்துள்ளன. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு நேரடி கடிதம் அனுப்பியுள்ளார். திரு ஜெலன்ஸ்கி ரஷ்ய தலைவரை தொடர்பு கொள்வது அரிதாக நடக்கும் ஒன்று. போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் நேரடி சந்திப்பை பரிந்துரைப்பதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தை நடைபெறும்போது சண்டையை நிறுத்தப்போவதாகவும் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைனிய தாக்குதல்களை எதிர்கொள்ள ரஷ்ய ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் புட்டின் கூறியதை அடுத்து திரு ஜெலன்ஸ்கியின் கடிதம் வந்துள்ளது. இஸ்ரேலும் லெபனானும் அறிவித்த சண்டை நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா குழு நிராகரித்துள்ளது. நிபந்தனைகளுடன் கூடிய அந்த சண்டை நிறுத்தத்துக்கு பதிலாக விரிவான அமைதி உடன்பாடு வேண்டும் என்று குழு வலியுறுத்துகிறது. அவ்வாறு செய்யாவிட்டால் வட இஸ்ரேலை தாக்கப்போவதாக ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய லெபனானிய அதிகாரிகள் சண்டை நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்காவில் செய்து கொண்டன. அமைதியை நீண்ட காலத்துக்கு நிலைநாட்ட இதுவே கடைசி வாய்ப்பு என்று லெபனானிய அதிபர் அப்போது கூறியிருந்தார். என்த்ரோபிக் நிறுவனம் உலக அளவிலான AI தொழில்நுட்ப வளர்ச்சி சற்று நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில்நுட்பம் அதிவேக வளர்ச்சி காண்பதால் ஆக அண்மைய கட்டமைப்புகள் மனித கட்டுப்பாட்டை மிஞ்சிவிடும் ஆற்றல் பெற்றவையாக இருக்கக்கூடும் என்று நிறுவனம் சொன்னது. பல்வேறு நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவிலும் சீனாவிலும் உள்ள பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் திட்டங்களை நிறுத்தினால் சமூகங்களும் ஆய்வுகளும் அந்த வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க முடியும் என்று என்த்ரோபிக் நிறுவனம் பரிந்துரைக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெரிய அளவில் விமானங்களை வாங்க திட்டமிடுகிறது. அதற்காக ஏர்பஸ், போயிங் ஆகிய நிறுவனங்களுடன் அது பேச்சு நடத்துகிறது. விமானத்துறையின் ஆகப்பெரிய விமானங்களில் குறைந்தது 50 SIA வாங்கவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அடுத்த 10 ஆண்டுகளில் நிறுவனம் காணவிருக்கும் வளர்ச்சிக்கு புதிய விமானங்கள் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. சிங்கப்பூரில் சென்ற மாதத்திலிருந்து இணைய முதலீட்டு மோசடிகளில் பறிபோன மொத்த தொகை சுமார் 3.6 மில்லியன் வெள்ளி. வாட்ஸ்அப் உரையாடல் குழுக்களில் அந்த மோசடிகள் நிகழ்ந்தன. சமூக ஊடகத்தில் வெளியான போலி விளம்பரங்களை பார்த்து பலர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. முதலீடு செய்வது பற்றி இலவசமாக சொல்லித் தருவதாக கூறி மோசடிக்காரர்கள் பலரை ஈர்த்துள்ளனர். சென்ற மாதத்திலிருந்து அத்தகைய சுமார் 50 புகார்கள் வந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்தது. மோசடிக்காரர்கள் வழிகாட்டுகளைப் போல் நடந்து கொண்டு முதலீடு செய்ய ஊக்குவிப்பதாக கூறப்பட்டது.
வட மத்திய தென் அமெரிக்க நாடுகளில் இபோலா நோயை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிடுவதாய் பாகோ என்றழைக்கப்படும் சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் இபோலா நோய் பரவல் ஏற்படும் அபாயம் குறைவு என்றாலும் நாடுகளின் தயார் நிலையை வலுப்படுத்த அது உதவும். கண்காணிப்பை பலப்படுத்த சுகாதார அமைச்சுகளுடன் அமைப்பு சேர்ந்து பணியாற்றுகிறது. சோதனை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொற்றை விரைவாக கண்டறிந்து நிர்வகிக்க அமைப்பு முனைகிறது. கோங்கோ குடியரசில் சுமார் 350 பேருக்கு இபோலா நோய் ஏற்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. 60 பேர் அங்கு மாண்டுவிட்டனர். உலக சுகாதார நிறுவனம் இபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. இதனுடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்?
1: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

எப்படிங்களே? நம்ம மாணவர்கள் பிள்ளைகளுக்கு சென்ற வாரமே இந்த விடுமுறை ஆரம்பிச்சாச்சு. பள்ளி விடுமுறையை முன்னிட்டு பல பேரும் நீங்க நிறைய நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருப்பீங்க, வெளியூர் பயணம் திட்டம் போட்டு இருப்பீங்க. இந்த வருஷம், இந்த வாரம், இந்த மாதம் போகணும் அப்படின்னு நல்லபடியாக போயிட்டு வாங்க. நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்ங்க. ஏன்னா நம்ம நேர்கள் சொன்ன சில குறிப்புகளை நான் உள்வாங்கி இந்த சமையலை நான் செஞ்சு இருந்தேன். நேர்களே, இந்த வாரம் ஆனந்த வாரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த சமையல் உணவு பத்தி சொல்றேன் அப்படின்னு. வைக்கிறதுக்கே பல பக்குவம் இருக்குதுங்க. சில பேர் கத்திரிக்காய் போடுவாங்க, சில பேர் முருங்கைக்காய் போடுவாங்க, சில பேர் வெண்டைக்காய் போடுவாங்க, அதோட மாங்காய் சேர்த்துக்கிறதும் உண்டு. இப்படி பல பக்குவங்கள் இருக்கின்றன. இது வரைக்கும் மாங்காய் போட்டு நான் மீன் குழம்பு வச்சது கிடையாது. நன்றி. ஒரே சமையல சமையல் முறைய விதவிதமா நம்ம செஞ்சு பார்க்கும் போதுதான் நமக்கே ஒரு உற்சாகம் பிறக்குது. ஒரு நேர் சொல்லியிருந்தாரு, மாங்காயிலே ஹலிமா நீங்க தொட்டு மாங்காய் போட்டு பாருங்க, சும்மா அப்படிதான் இருக்கும். ஆனா நேத்து இருந்த அவசரத்துக்கு எனக்கு தொட்டு மாங்காய் கிடைக்கல. நல்ல ஒரு மாங்காய் அதை தேர்ந்தெடுத்தேன், ஆனா அந்த தொட்டு மாங்காய் கிடையாது. இருந்தாலும் சுவையா இருந்துச்சுங்க மீன் குழம்பு. அந்த சாப்பிட்ட திருப்தியோட உங்களுக்காக இப்ப நிகழ்ச்சி நான் வழக்க வந்திருக்கேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சமையல் உங்க வீட்டுல? நல்ல ஒரு ரசம் வச்சு உடன் சம்பாலா, தண்ணி சார் அதோட சேர்த்து சாரின் சம்பாலா,

என்ன செய்ய போறீங்க, அதை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளல. வழக்கம் போல எப்போதுமே ஒரு தலைப்பை தொட்டு பேசுவோம் இல்லையா, இன்றைக்குள்ளது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது, பலராலும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒண்ணு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு தன்முனைப்பு நிறைந்த பதிவும் காத்துக்கிட்டு இருக்குதுங்க, அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா கொண்டு வரும் பாடல் அப்படியே என்ன வரவிருக்கிற மாதிரியே ஒரு பாடல். ஏ ரஹ்மான் இசையில வைரமுத்துடைய வரிகளில் இது ஓட்டம் படத்திலிருந்து இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: அருமையான ஒரு பதிவு என்னுடைய கண்ணுல படிச்சுங்க. இப்ப உங்க செவிகளுக்கு சுருக்கமானவர்கள் தான். ஆழமாக ஆராய்ந்தால் நிம்மதி கெட்டுவிடும். நிலாவில் பாட்டி வடை சுடுவதாகவே இருக்கட்டும், தேன் மிட்டாயில் தேன் இருக்கிறதாகவே இருக்கட்டும். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குதுங்க. சுத்தி முத்தி பார்த்தா நம்மள வச்சு சில பேர் கூட வந்து விளையாடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாட்டியே வடை சுட்டாங்க நிலாவில, தேன் மிட்டாயில ஏன் தேன் இல்ல, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்தோம்னா நம்ம நிம்மதி தாங்க கெட்டு போகும். ராத்திரி தூங்கும் போது நல்ல ஒரு உறக்கம் நமக்கு வேணும்னா முதல்ல தேவையில்லாத சில சிந்தனைகளை மனசுல இருந்தும் மூளையில இருந்தும் தூக்கி எறியணுங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
3: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: தங்க நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுத்து போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட குழத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பாக்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல. ஜோயலிகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது சேகோலுக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்க. உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாப்பட்ட மறுபடி கூப்பிடுது, தேக்கவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸா காணும்.
5: ப்ரோ உங்களை எல்லா காலத்திலும் பாக்குறேன், இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
4: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான், நீங்களும் சாப்பிடுங்க.
6: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.

வாரமும் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன், பலராலும் சம்பந்தப்படுத்த முடியற ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. கருவுற்ற காலத்துல இருந்து பிள்ளைய ஆரோக்கியமா பெற்றிருக்கிற வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெண்கள் நிறையவே அனுபவிக்கிறாங்க, நிறையவே உணர்றாங்க. பல சவால்களும் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த வரிசையில சாப்பாடு பக்கம் திரும்புவோமே. கர்ப்பமாகறதுக்கு முன்னால சில சாப்பாடு வகைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நுகர்ந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சாப்பாடு கர்ப்பமான பிறகு நமக்கு பிடிக்காம போகுது. இது ஆங்கிலத்துல ஃபுட் அவர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. 50 விழுக்காடுல இருந்து 70 விழுக்காடு கர்ப்பமான பெண்களுக்கு இது ஏற்படுவது உண்டு. அது சகஜமானதுதான், வழக்கமானதுதான் சொல்றாங்க. ஏன்னா இதற்கு முக்கிய காரணமே இந்த HCG. இது ஒரு பிரெக்னன்சி ஹோமோன். கர்ப்பமான காலத்துலதான் இந்த ஒரு ஹோமோன் நமக்கு இருக்கும். அது அதிகமாக அதிகமாக நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வருது இல்லையா, அதனால சில சாப்பாடு வகைகளும் நமக்கு பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்ப்பமான காலகட்டத்துல இந்த கோழியை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருங்க, வாந்தி வர மாதிரி அந்த உணர்வு ஏற்படும், கேகிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு ஏற்படும். அதனால 9 மாதங்களுக்கு நான் கோழியை தொடல. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடு வகை அது பார்த்தாலே ஐயோ ஹலிமா நான் வேறொரு திசையில தளத்திரிக்க ஓடிடுவேன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு? சிலருக்கு சாப்பாடு கூட இருக்காது, சில பொருள்கள் அதை பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு மாதிரியா பண்ணும். வினோதமான சிலவற்றை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி, நம்ப மாட்டீங்க, அவங்க இந்த பிளாஸ்டிக் பை இருக்குது இல்லையா, நெகிழி பையுடைய சத்தத்தை கேட்டா இருக்கப்படுவாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆகும். இப்படி இல்லாமப்பா இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய சில பழக்கங்கள் மனைவிமார்கள் தாய்மார்கள் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளணும் இல்ல. கணவர்களே, நீங்களும் சொல்லலாம், உங்க மனைவி கர்ப்ப காலத்துல எப்படி இருந்தாங்க, என்னென்ன சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க, இல்ல எந்த பழக்கம் அவங்களை ரொம்ப எரிச்சு மூட்டோம், அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இத்தனை பேரை நீங்க அந்த சிரமத்தை எடுத்து கால் விரல்களுக்கு நடுவுல இருக்கிற பகுதியை கழுவுறீங்க. உண்மையை சொல்லுங்க. சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், நம்ம சீக்கிரமா குளிச்சுட்டு வர்றதுனால இந்த கால் விரல்களுக்கு நடுவுல இருக்கிற பகுதியை ஒழுங்கா கழுவுறது கிடையாது. அங்கேயும் நிறைய கிருமிகள் அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பாத சுகாதாரம், கால் விரல்களின் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்மையான சவர்க்காரத்தை பயன்படுத்தி உங்க கால் விரல்கள் நடுவுல இருக்கிற பகுதியை கழுவுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கழுவுன பிறகு வெளியே வரீங்க இல்லையா, அந்த இடத்தை நல்லா நீங்க துடைக்கணும். அந்த இடம் உலர்வா இருந்தாதான் இந்த பூஞ்சை தொற்றுலாம் வராம இருக்கும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஆதரவு
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: என்னோட பையனுக்கு இப்ப 19 வயசு ஆயிடுச்சு, மாமி போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் எனக்கு என்ன பிடிச்சது, சாப்பாடு இல்ல, நான் நல்லா 3 மாசத்துக்கு பிறகு நல்லா சாப்பிட்டேன். எனக்கு என்ன, அந்த முதல் 3 மாதம் மட்டுமே எனக்கு ரொம்ப வாந்தி காலமா இருந்துச்சு. அந்த வாந்தி காலத்துல எனக்கு இந்த சரோஜா சாமானிக்காலோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும், நான் வாந்தி எடுப்பேன், அந்த பாட்டு என் காதுல கேட்கும். அப்போ எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. அந்த முழு பாட்டும் இல்ல, அந்த சரோஜா சாமானிக்காலோ அந்த ஒரு வரி மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எங்கேயாச்சும் கேட்டா எனக்கு ஒரு மாதிரி ஏதோ
3: புரியுது. சில பேருக்கு ஒரு சாப்பாடா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு வாசனையா இருக்கலாம், வாசனை திரவியம் அத்தர் இதெல்லாம் சில பேர் பயன்படுத்தும் போது எக்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்ல தோணும். சில கணவர்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்துல, பொருள்களை பயன்படுத்த முடியாம போகும், ஏன்னா மனைவிக்கு பிடிக்காத, கர்ப்பமா இருக்கிற அந்த மனைவிக்கு பிடிக்காம இருக்கலாம். இவங்களுக்கு பருவீனுக்கு ஒரு பாடல், ஏன்னா அந்த பாடல் அவங்களுக்கு அந்த கர்ப்பமா இருந்த காலத்துல வாந்தி எடுத்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. சிலருடைய வாந்தி ரொம்ப மோசமா இருக்குங்க, அது ஆங்கிலத்துல ஹைப்பர்ரெமசிஸ் கிராவிடிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மோசமான வாந்தி நிலைமையா அவங்களுக்கு இருக்கும், பார்க்கவே அவ்வளவு பாவமா இருக்கோங்க. நேஷ் சொல்லிருக்காரு, கர்ப்பமான காலகட்டத்துல என்னுடைய மனைவிக்கு சோறுடைய வாசனை பிடிக்கவே பிடிக்காதான், சமைக்கும் போது சோறுடைய வாசனை பக்கமே திரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வகை கோழிதான், ஆனா அந்த 9 மாதங்களுக்கு அவங்க சாப்பிடல. நாதன் சொல்லிருக்காரு, என்னுடைய முன்னாள் மனைவி, அவங்களுக்கு நான் ட்ரெஸ் அப் பண்ணா நல்ல ஆடைகள் உடுத்திட்டு வெளியே போகணும் பிடிக்காதான், உங்களாலதான் இவ்வளவு பெருசா இருக்கேன் அப்படின்னு நாதன் குறிஞ்சியதுல சொல்லிருக்காரு.
4: ஹலோ ஹலீமா,
3: வணக்கம்.
4: என் பேர் சுகந்தி.
3: சொல்லுங்க சுகந்தி.
4: என்னோட கர்ப்ப காலத்துல எனக்கு வந்து இந்த பிரஷர் குக்கர் வந்து ஓபன் பண்ணும்போது அந்த கேஸ்கட் மெல்ல கண்டா அலறி அடிச்சுட்டு ஓடிடுவேன். இதுதான் என்னுடைய, எனக்கு அந்த டைம்ல பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது.
3: சரி, ரொம்ப நன்றி நேர்களே, பகிர்ந்து கொண்டதுக்கு. தொடர்ந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த HCG ஹோமோனால இது கர்ப்பமான காலகட்டத்தில் தான் நமக்கு இருக்கும் பெண்களுக்கு. அதனால சில மாற்றங்கள், இல்ல சில மாற்றங்கள் இல்ல, பல மாற்றங்கள் உடல் ரீதியா ஏற்படும், மன ரீதியாகவும் ஏற்படும். பிள்ளை வளர வளர நமக்கு பிடித்த சிலவற்றை இப்ப நம்ம சாப்பிடாம இருக்கலாம், இல்ல நமக்கு அதை பிடிக்காம போகலாம். இப்பவும் நம்ம அப்படியே இருக்கலாம், பல ஆண்டு காலமும் ஆயிடுச்சு, ஆனா இப்பவும் அந்த பக்கம் நம்ம தலை வச்சு படுக்காம இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப எனக்கு இந்த 9 மாதங்கள் கோழி பிடிக்கவே இல்லை, அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அதனால இப்ப வரைக்கும் நான் கோழி பக்கமே போகலைங்க, வருத்தமா இருக்கு. என்ன பண்றது, நானும் சாப்பிடுறதுக்கு முயற்சி செய்யறேன், அது தெரியல, அதை பார்த்தாலே எனக்கு என்னமோ பண்ணுது. இந்த குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு காய்கறி வகையை கொடுக்கணும்னா அதை மற்ற உணவுகளோட பிசைந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு கோழியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.

0: குரல் பதிவுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது, திறப்போம் வாங்க.
1: காலை வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம் அம்மா.
1: கோப்பையில இருந்து முத்துமங்க பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: என்னோட கர்ப்ப காலத்துல தொலைக்காட்சியில யாரும் மீகிந்தாங்களோ மீகும் சாப்பிட்டாங்களோ உடனே வாந்தி எடுத்துருவேன்.
0: ஐயோ.
2: வணக்கம் அலிமா.
0: வணக்கம்.
2: என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் துரியன் சின்ன வயசுல நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அடுத்தது பிரெக்னன்சி டைம்ல துரியன் வாடையே பிடிக்கல, ஆனா என் வீட்டுக்காரோ துரியனை வாங்கி வாங்கி சாப்பிடுவாரு. எனக்கு என்ன ஆசையா இருக்கோ என்னால சாப்பிட முடியாது, அதை அவரு வாங்கி சாப்பிடுவாரு. நான் பிரெக்னன்சியா இருக்கேன்னு, ஆனா அவரு வந்து ஆசையை நிறைவேற்ற சொல்லி அவர் நல்லா விசாரிச்சு வருவாரு அலிமா. அதனால என்னால எதையுமே சாப்பிட முடியாது அலிமா.
0: ஒரு சாப்பாடு நமக்கு பிடிக்காம போகலாம், பிடிச்ச சாப்பாடு பிடிக்காம போகலாம். ஆனா நம்ம இப்ப கர்ப்பமா இல்லையே, அப்ப நமக்கு அது பிடிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏன் தொடர்ந்து பிடிக்க மாட்டேங்குது? சில சமயத்துல எல்லாம் யோசிக்கும் போது எனக்கே கொஞ்சம் கடுப்பாங்க.
3: ஓ மை காட் ஹலிமா.
0: என்னம்மா சொல்லுங்க.
3: சகோதரி சொன்னாங்களே அந்த பாடல் கேட்டாக்க அவங்களுக்கு அந்த பாடல் இப்ப வரைக்கும் பிடிக்காது அப்படின்னு
0: சொல்லி
3: எனக்கு இருக்கு. நான் எனக்கு மட்டும்தான் இருக்கு, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் வானொலி. ஆனா இது எப்படி ஷேர் பண்றது, இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஷீ இஸ் டெல்லிங் தட். சோ எனக்கு வந்து முத்து படத்துல நினைக்கிறேன், தில்லானா தில்லானா அவள் தித்திக்கின்ற தேன், அந்த பாட்டு ஹலிமா. அந்த பாட்டு இப்ப வந்து கேட்டோம் எனக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு பழைய ஃபீலிங் வந்துரும். சோ இது நினைக்கிறேன் பரவாயில்ல, எல்லா அதிகமான பெண்களுக்கு உள்ள ஒரு உணர்ச்சி தான் போல இருக்கு ஹலிமா. ரொம்ப நன்றி.
0: இந்த மாதிரி நம்ம பேசும் போதுதான், கலந்துரையாடும் போதுதான் நமக்கு தெரியும், ஓ நம்ம மட்டும் இந்த மாதிரி நினைக்கல, நம்ம வினோதமா இல்ல, நம்மள மாதிரியும் பல பேரும் இருக்காங்க அப்படின்னு. நீங்க பணிமலர் இப்ப சொல்லிருக்கீங்க, சற்று முன்பும் பர்வீனு சொல்லிருந்தாங்க. சரோஜா சமாளிக்காத பாட்டை கேட்டாலே அந்த வார்த்தை வந்தாலே எனக்கு பிடிக்காது ஹலிமா, வாந்தி வரும் அப்படின்னு. இவங்களுக்கு தில்லான தில்லடா என்ன பணிமலர், இந்த பாடல எத்தனை முறை ஒளியில நம்ம ஒளிபரப்பிருக்கோம், அப்ப கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க, வானொலி அடைச்சிருவீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு வாந்தி வராம இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அடைச்சு வச்ச பிரச்சனை இல்ல. ரீனு.
4: ஹாய் ஹலிமா, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க.
4: பிரெக்னன்சி இருந்த நிலைமை பத்தி இப்ப நினைச்சா அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு.
0: கண்டிப்பா
4: கூப்பிட்டு போய் நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வந்துரும்.
0: ஆமா, மருத்துவமனைக்கு தான் போகணும், ஏன்னா நம்ம உடல்ல கொஞ்சம் சத்து இருக்கணும் இல்லையா. பிள்ளைய வளர்க்கிறோம், பிள்ளைய வந்து வயிற்றுல இருக்கிறது, அதனால நமக்கும் அந்த ஒரு சக்தி தேவை. ரொம்ப அளவுக்கு அதிகமா வாந்தி எடுக்கும் போது, மயக்கமா இருக்கும் போது, அது ஆங்கிலத்துல ஹைப்பர்டைமசிஸ் கிராவிட்டரம் சொல்றாங்க, அது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நேர்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம், கணவர்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடைய மனைவி கர்ப்ப காலத்துல எப்படி இருந்தாங்க. சிலருக்கு இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் பார்த்தா எரிச்ச வரும், ஒரு பாட்டை கேட்டா அவங்களுக்கு வாந்தி வரும், இந்த மாதிரி வினோதமான சில பழக்க வழக்கங்கள் கர்ப்ப காலத்துல மட்டுமே உண்டா இருக்கலாம், அது பற்றி நீங்க சொல்லலாம் பாக்கலே.

0: விற்பனை 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்திருங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
2: வணக்கம் திவ்யா.
3: வணக்கம்.
2: We are nurses, servers, we are everything for our animals.
3: உங்களா நித்யா படிக்கிற டீ கடை

0: நடுவுல வந்து தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: ஆட்டம் போட்டதெல்லாம் போதும் வாழ்க்கையில.

0: பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். ரோஹாயா குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஹலிமா, நான் என்னுடைய முதல் பிள்ளையுடன் கர்ப்பமா இருந்த போது என்னுடைய கணவரை ரொம்ப வருத்த, ஐயோ என்னம்மா என்ன ஆச்சு, எல்லாமே அவரை பார்த்தாலே எனக்கு எரிச்சு வரும், நான் ரொம்ப வருத்த, அவர் முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும், நார்மலா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அந்த கர்ப்ப காலத்துல மட்டும்தான் அவங்க அப்படி இருந்தாங்களா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் மகன் பாக்குறதுக்கு சாச்சா என்னுடைய கணவர் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிருக்கீங்க. ரோஹாயா இப்படிலாம் கூட இருக்கா? மாதவி என்ன சொல்றாங்க?
4: நான் வாந்தி எடுக்கிறத பாத்துட்டு என்னோட பிரதர் சொல்லுவாரு, நீ குழந்தை வந்து வாய் வழியாவே வந்துடும் போல இருக்க, நீ வாந்தி எடுக்கிறத பார்த்தா அப்படி இருக்கும், ரொம்ப மோசம் அலிமா, அதுவும் இந்த கோட சப் தைலம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அதுதான் எனக்கு, அதுவும் அரிசி அரிசி இருக்குல்ல, அது வாந்திய கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த அரிசி எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன், இல்லன்னா என்ன முடியாது அலிமா, வாந்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நானும் என்னோட எல்டர்ஸானும் அப்ப ரெண்டாவது பிள்ளை தரிச்சு, அவர் ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து கரெக்டா போடும், கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், என்னது லஞ்ச் சாப்பிடணும், டின்னர் சாப்பிடணும், இல்லாட்டி வாந்தி தான். ஒரு வாட்டி வாந்தி வெளியே போனோம், வாந்தி எடுத்து எடுத்து போலீஸ்கார் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பெட்ரோல் வண்டி ஸ்டாப் பண்ணி, உனக்கு என்ன அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வேணுமா அப்படின்னு சொன்ன, ஒண்ணும் இல்லப்பா பிரெக்னா இருக்கேன், அதான் வாந்தி வருது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஓகே ஓகே ஓகே நாட் வந்து எங்கேயாவது டாக்டர் எதுவும் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவா, எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு நாங்க வெளியே போலாம் அலிமா, டாக்ஸி எடுத்து வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்படி அவ்வளவு மோசமா இருக்கும் அலிமா எனக்கு.
3: சில பேருக்கு இந்த வாந்தி ரொம்ப மோசமா இருக்கும் போது எங்கேயும் போக முடியாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னாலே அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அதுவே நமக்கு ஒரு பெரிய சாகசமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், பல வேலைகளையும் நம்மளால ஒழுக்கமா இல்ல வழக்கமா நம்ம செய்ய முடியாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால வேலையில இருந்தும் நம்ம பல நாட்கள் விடுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும், வேலையில ரொம்ப நேரம் இருக்க முடியாது, பயணம் செய்யும் போது வாந்தி வரும், இப்படி இருக்கும் போது என்னதான் செய்யறது, ஒவ்வொரு நாளும் நம்ம பையோட 10 பைகள் வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த போகிற இடங்களை அசுத்தமாக்காம இருக்கிறதுக்கு பைகளை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போகணும், அதுக்கு பசாம வீட்லயே இருந்துடலான்னு தோணும். இதனாலதான் சில பேர் கர்ப்ப காலத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஒரு மோசமான காலம் அப்படின்னு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிள்ளை பெற்றெடுக்கிறது அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான், ஆனா இருந்தாலும் அதை நம்ம கோத்ரூ பண்ணும் இல்லையா, அதுல நம்ம பயணிக்கணும் இல்லையா, சில பேருக்கு அது ஒரு மோசமான பயணமா கூட இருக்கலாம், அதனாலதான் அதை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க, ஐயோ அந்த வாந்தி காலத்தை பத்தி நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பலன்னு சொல்வாங்க. அந்த வரிசையில கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த வாந்தி பிரச்சனை இல்லைங்க. சில நேரத்துல ஆண் குழந்தை கருவுற்றுனா நமக்கு வாந்தி அவ்வளவு வராதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அது எந்த அளவுக்கு உண்மையு எனக்கு தெரியல, ஆனா என்னுடைய சொந்த அனுபவத்துல அது உண்மையா ஆயிடுச்சு, ஆண் குழந்தை அதனால எனக்கு வாந்தி அவ்வளவா இல்ல, பெண் குழந்தைக்கு அதிகமா வாந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்னால சொல்ல முடியாது, ஆனா அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறவங்க சொல்லல.

0: வெற்றிகரமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்ல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
3: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
6: என் பெயர் குகன். மூன்று வருடம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படைப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதாக எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலா கருகாட்டம் கொஞ்சம் புதிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புதிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திருமணங்களையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
3: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை Star Avenue Mirakapil. Early Bird சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க. go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-888. காலை 10 இருந்து பிற்பகல் 2 வரை நம் நாடு படத்துல இருந்து பாடலை சற்று முன்பு கேட்டிருந்தோம். டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. இன்றைக்குள்ள தலைப்புக்கு ஏற்ற பாடல்களை நான் பார்த்து பார்த்து எடுத்து உங்களுக்காகவே ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். செல்வி நிஷா என்ன சொல்றாங்க?
7: காலை வணக்கம் அலிமா, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் எப்படி இருக்காரு?
3: ரெண்டாவது
7: பையன் வயித்துல இருக்கும் போது இது கொஞ்சம் விகாரமா இருக்கும். ரெண்டாவது பையன் வயித்துல இருக்கும் போது எனக்கு என் ஹஸ்பண்ட் பார்த்தாலே பிடிக்காது. அவங்க பார்த்தாலே எனக்கு அவ்வளவு போக வரும், அவ்வளவு சந்தோஷம். ஆனா வந்து பாருங்க, என் ரெண்டாவது பையன் அசல் அவங்க அப்பா மாதிரியே இருப்பான்.
3: பாத்தீங்களா?
7: ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
8: அவள் ரொஹாயாவும் அதான் சொல்லியிருந்தாங்க. சற்று முன்பு குறிஞ்சதை வாயில அவங்களோட கணவரை பார்க்கும் போது கர்ப்பமான காலகட்டத்துல பிடிக்கவே பிடிக்காதா, கடுப்பாகுமா, எரிச்சல் ஆகுமான்னு. ஐயோ கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. லலிதா என்ன சொல்றாங்க?
7: வணக்கம் அலிமா, நல்ல நிகழ்ச்சி படிக்கிறீங்க. எனக்கு வந்து என்னுடைய கர்ப்ப காலத்துல இந்த சாதம் சமைக்கிறது அந்த வாடை பிடிக்காது. யார் சமைச்சாலும் சரி என்னால கிட்டே போக முடியாது. அந்த சாதமே ரொம்ப நாள சாப்பிட முடியாம இருந்தது. அந்த வாடை எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த வாடையை. நன்றி, வணக்கம்.
8: ஜெயா சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு தலைப்பு அலிமா. கர்ப்ப காலத்துல எனக்கு இந்த காப்பியின் நறுமணமே, குழம்பியின் நறுமணமே பிடிக்காது. சவர்க்கார தூள் இருக்குது இல்லையா, அதுவும் எனக்கு பிடிக்காது அந்த வாசனை. ஆனா நான் தான் கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னால குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 4 கப் காபி குடிப்பேன். ஆனா கருவுற்ற பிறகு காபியின் நறுமணமே எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லிருக்காங்க. அளவுக்கு அதிகமா சுத்தம் செய்யற ஒரு பழக்கம் ஏற்படலாம். கர்ப்பமான காலகட்டத்துல ரொம்ப சுத்தம் செய்ய ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு ஓசிடி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஒரு புதிய பழக்கம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். தொடர்ச்சியா இப்பவும் அவங்களுக்கு இருக்கலாம், சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதா பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப வாங்க இளையராஜாவின் குரல்ல ஒரு பாடலை கேட்கலாம். தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்து இதோ.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 10 காசு.
4: இத்தகவலை வழங்கியோர்
3: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: முதல் மரியாதை படத்துல வந்த இந்த மீன் குழம்பு காட்சிய மறக்க முடியுமா?
2: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயிற்று வலிக்கும், அதுக்குதான் பயமா இருக்கு. நாலு மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
3: என்ன பிள்ளை பெரிய தொந்தரவா போச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயித்த வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன் போதும் போதும் அப்படிதான். அதுக்கு மேல வேணும்
4: பரவாயில்ல. இன்னொரு மீன் போடு.
3: பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா
0: உங்க மீன் குழம்பு சாப்பிடுறவங்களோ இப்படி புகழணுமா? அப்படின்னா குழம்புல மீன் அப்படியே போடாம கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தடவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த மீனை பொரிச்சிருங்க. பொரிச்ச அந்த மீனை மீன் குழம்புல சேர்த்துருங்க. மீனு உடையாது, மீன் கறியும் ருசியா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: ஹாய் ஹலீமா,
1: வணக்கம்.
0: நீங்க பேசிருக்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு ஆண் மகனா ஒரு புஷனா நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கோபம் வரும், எரிச்சு திட்டுவாங்க, அந்த மாதிரி திட்டுவாங்க, எல்லாமே இருந்திருக்கு. எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. அப்ப நினைப்பேன், அட பாவி திடீர்னு மாசம் போட்டுட்டா என்ன எப்படி திட்ட ஆரம்பிச்சு போதுதான். அந்த நேரத்துல என் மாமியார் என் மாமனார் என் கூட தான் தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல தம்பி, அவங்க அப்படிதான் என்னோட விஷயம் நிறைய இருக்கிறாங்க. என்ன சொல்ல
1: என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, அவங்களுக்கே தெரியாது. நிறைய விஷயங்கள் அந்த உடல்ல நடந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஒவ்வொரு நாளும் உடல் ரொம்பவே மாறுது. அதனாலதான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இருக்கணும்.
2: ஐயோ, இந்த நிகழ்ச்சி நான் கேட்டுட்டு என்னோட நினைப்பு வந்துருச்சு. அலிமா
1: சொல்லுங்க.
2: நான் ஜெனிஃபர். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு பிரெக்னன் ஆகணும்னு நான் வந்து ஒரு காஃபி அடிக்டட். ஃபர்ஸ்ட் பேபிக்கு பிரெக்னன் ஆனதுல இருந்து காஃபி வாடையே பிடிக்காது, அந்த அளவுக்கு நான் வெறுத்தேன். அது மட்டும் இல்லாம நான் செகண்ட் பேபி கான்சீவ் ஆகுற வரைக்கும், அதாவது ஃபார் 9 இயர்ஸ்க்கு நான் காஃபியே குடிக்கல.
3: நல்லா இருக்குது. காலை வணக்கம் அலிமா. இன்னைக்கு தனியா கொஞ்ச நாளாவே நீங்க தனியாவே படிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, கேக்குறதுக்கும் நல்லா இருக்குது.
1: இன்னைக்கு
3: மாசமா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு இது பண்ணிருக்கீங்க. நான் கல்யாணம் பண்ணி லேட்டா தான் எனக்கு குழந்தையே பிறந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரியே ஆம்பளை பிள்ளைனா வாந்தி வராதுன்னு சொல்லுவீங்களா, அதே மாதிரி தான் எனக்கும். முதல் ஆண் ரெண்டாவது பொண்ணு. என்னோட அதிசயம் என்னன்னா, நான் ரெண்டு பேருமே ரெண்டுக்குமே நான் கர்ப்பமா இருந்தேன், ரெண்டுக்குமே எனக்கு வாந்தின்றதே வரல. நானும் கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்தாதான். எங்க வீட்டில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, நீ என்ன மாசமா இருக்கியா இல்லையா, வாந்தின்ற சத்தத்தையே காணமேன்னு. முத பையனுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ரெண்டாவது பொண்ணுக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. வாந்தி,
1: நீங்க ரொம்ப அரிதான ஒரு பிறவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாலினத்துக்குமே உங்களுக்கு வாந்தியே வரல. சுமூகமான கர்ப்ப காலத்தை பயணத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆமாமா, என்கிட்ட அதே கேள்விதான் கேட்டாங்க, ஹலிமா உண்மையாவே நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா அப்படின்னு. என்னோட வாந்தி எடுக்கல, வாந்தி வரல எனக்கு. ஒரு முறை மட்டும்தான், அந்த 9 மாதங்கள்ல ஞாபகம் இருக்கும் போது ஒரு முறை மட்டும்தான், அந்த ஃபுட் பாய்சனிங்னால ஏதோ ஒரு சாப்பாடு வயிற்றுக்கு ஒத்துக்கல, அதனால வாந்தி எடுத்தேன்னு ஒழிய வேற எதற்காகவும் கிடையாது. ஆமா பாருங்க, எனக்கு ஆண் குழந்தை தான், ஆனா எனக்கு வாந்தி வரல, ஆனா இன்னொரு
4: சாப்பிடவே முடியாது. ஒரு இட்லி சாப்பிடறதே பெரிய விஷயம், சாப்பாட கண்டாலே ஒமட்டை வரும்.
1: பாத்தீங்களா, நம்ம எல்லாருக்குமே இந்த கர்ப்பமான காலகட்டம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குதுன்னு. ஒருத்தவங்களுக்கு முதல் பிரசவமும் ரெண்டாவது பிரசவமுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா கண்டிப்பா அப்படி ஒரு காலகட்டத்துக்கு எதுவுமே நினைவுகள் மலரும் நினைவுகள் நமக்கு இருக்கும். திரும்ப நம்ம பிள்ளைகள்லாம் இவ்வளவு சின்னதா குட்டியா ஆக மாட்டாங்களான்னு ஏங்குவோம்.

மகள் பல்லாக்கில் போகின்றாள், மனதையும் கல்லாக்கி போகின்றாள்.

மலைத்தீவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: உங்களுக்கு தெரியுமா,
1: உங்களுக்கு தெரியுமா கர்ப்பமான பெண்களுடைய உடல்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு? நம்ம உடல் ரீதியா நம்ம வெளியே பார்க்கும் போது வயிறுப்புறதான் இருக்கிறது, அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா உடல்ல உள்ள எவ்வளவு மாற்றங்கள் நடக்குதுன்னு சிலவற்றை கூறுறேன். இதையெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு மலரும் நினைவுகள் வரும். கருப்பை விரிவடைதல், யூட்ரஸ் எக்ஸ்பென்ஷன். சாதாரணமா ஒரு பெண்ணுக்கு கருப்பை ஒரு ஆப்பிள் அளவுல தாங்க இருக்கும். ஆனா கருவுற்ற பிறகு அது ஒரு தர்பூசணி அளவிற்கு விரிவடைந்து அதன் இயல்பான அளவை விட 500 மடங்கு, 500 மடங்கு வரை வளருது. நுகரும் திறன், கர்ப்பமான பெண்களுக்கு நுகரும் திறன் அதிகரிக்கும். இதற்கு முக்கிய காரணம் அந்த கர்ப்பமான இருக்கும் போது இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். இது உடல்ல இருக்கிற ஹைப்பரோஸ்மியாவை தூண்டுது. அதனாலதான் அவங்களால நிறைய வாசனைகளை, வாடைகளை, நறுமணங்களை டக்குனு நுகர முடியும். நம்மளால கூட அதை நுகர்ந்து பார்க்க முடியாது. ஆனா இவங்க தூரத்துல இருந்து சொல்லிருப்பாங்க, ஏய் இவங்க இந்த இதை அணிஞ்சிருக்காங்க, பக்கத்துல வர வேணாம் சொல்லுங்க அப்படின்னு. அதிகரிக்கும் ரத்த ஓட்டம், வளரும் கருவிற்கு ரத்தத்தை வழங்குவதற்காக ரத்தத்தின் அளவு 50 விழுக்காடு வரைக்கும் அதிகரிக்குமா? அதனாலதான் நம்முடைய இருதயமும் கொஞ்சம் விரிவடையுது. சிலருக்கு பெரிய பாதங்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. கர்ப்பமான காலகட்டத்துலதான் நமக்கு தற்காலிகமான ஒரு உடல் உறுப்பு உடல்ல வளரும், அதுதான் நஞ்சுக்கொடி பிளசென்டா. 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரத்த நாளங்களை உருவாக்கும் ஒரு தற்காலிக உயிர்காக்கும் உருவாகும். அதுவும் கர்ப்பமான பெண்ணின் உடல்ல இருக்கும் அந்த நஞ்சுக்கொடி பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா அமையுது.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மோகி மிஸ்ட்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சுயமாக செயல்படும் செயற்கை நுண்ணறிவு முறைகளை கையாள ஊக்குவிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் ஆக அண்மைய நடைமுறைகளை செயல்படுத்தவும் சிரமப்படுகின்றன. NTUC லேர்னிங் ஹப் அந்த தகவலை தெரிவிக்கும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அது நடத்திய ஆய்வில் கலந்து கொண்ட கால்வாசி முதலாளிகள் அன்றாட பணிகளில் சுயமாக செயல்படும் AI பயன்படுத்தப்படுகிறது, வேலை பொறுப்புகளிலும் அது பிரதிபலிப்பதாக கூறியுள்ளனர். AI பயன்படுத்தும் வேலைகளில் உள்ளவர்களுக்கு அதற்கான திறன்கள் இல்லாமல் போவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனினும் தொழில்நுட்பத்தின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தும் இறுதி முடிவை எடுப்பது மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று வணிக தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெரிய அளவில் விமானங்களை வாங்க திட்டமிடுகிறது. அதற்காக ஏர்பஸ், போயிங் ஆகிய நிறுவனங்களுடன் அது பேச்சு நடத்துகிறது. விமானத்துறையின் ஆக பெரிய விமானங்களில் குறைந்தது 50 விமானங்களை SIA வாங்கவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அடுத்த 10 ஆண்டுகளில் நிறுவனம் காணவிருக்கும் வளர்ச்சிக்கு புதிய விமானங்கள் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. மலேசியாவின் நகரி சம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. அங்கு இன்னும் 60 நாள்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுகுறித்து மாநில முதலமைச்சர் அமினுடின் ஹருன் நேற்றிரவு அறிவித்தார். சட்டமன்றத்தை கலைக்க அவர் ஆட்சியாளரின் அனுமதியை பெற்றதாக கூறினார். அம்னோ கட்சியைச் சேர்ந்த 14 உறுப்பினர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் அமினுதீனுக்கான ஆதரவை மீட்டுக் கொண்டனர். அதனால் நகரி சம்பிலானில் கூட்டணி அரசாங்கம் ஆட்டம் கண்டது. மலேசியாவில் ஜொஹூர், நகரி சம்பிலான் மாநிலங்களை அடுத்து மலாக்கா, சரவாக் ஆகிய மாநிலங்களிலும் தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் இலவச உணவு திட்டத்தின் புதிய தலைவர் புதிய சமையலறைகளை நிறுவும் பணிகள் குறைத்துக் கொள்ளப்படும், தொலைதூர பகுதிகளுக்கு சென்றடைவதை முன்னுரிமையாக கருதப்படும் என்று கூறியுள்ளார். திட்டத்தின் முன்னாள் தலைவர் ஊழல் புரிந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோவின் நிர்வாகம் ஊழலுக்கு எதிராக அண்மையில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது. அதிபர் பிரபவோ அறிமுகம் செய்த திட்டங்களில் ஒன்று பள்ளி மாணவர்களுக்கான இலவச உணவு திட்டம். மாணவர்களுக்கு சத்துள்ள உணவை வழங்க திட்டம் முனைகிறது. எனினும் அதிக செலவு, அண்மையில் ஏற்பட்ட நச்சுணவு சம்பவங்கள் ஆகியவற்றால் குறை கூறல்கள் எழுந்துள்ளன. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே புதிய சண்டை நிறுத்த உடன்பாடு நடப்பில் இருக்கும் நிலையிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய லெபனானிய அதிகாரிகள் சண்டை நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்காவில் செய்து கொண்டன. ஹிஸ்புல்லா குழு சண்டை நிறுத்தத்தை நிராகரித்துள்ளது. லெபனானிய மக்களின் பெரும்பகுதியினரை அழிக்கும் திட்டம் அது என்று குழு சாடியது. முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும் என்று குழு நெருக்குகிறது. இஸ்ரேலிய துருப்புகள் லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறது ஹிஸ்புல்லா. ஆக அண்மைய இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது 8 பேர் மாண்டதாக லெபனானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் அமைதி காப்பாளர் ஒருவரும் கொல்லப்பட்டார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அடுத்த வாரம் வடகொரியா செல்கிறார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் அழைப்பை ஏற்று அவர் வரும் 8ஆம் தேதி அங்கு பயணம் மேற்கொள்கிறார். 9ஆம் தேதி வரை அவர் அங்கிருப்பார். திரு ஷி பல ஆண்டுகளில் முதல் முறையாக பியோங்யாங் செல்கிறார். அதுகுறித்து இரு நாடுகளும் அதிகாரத்துவ தகவல் வெளியிட்டுள்ளன. என்த்ரோபிக் நிறுவனம் உலக அளவிலான AI தொழில்நுட்ப வளர்ச்சி சற்று நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில்நுட்பம் அதிவேக வளர்ச்சி காண்பதால் ஆக அண்மைய கட்டமைப்புகள் மனித கட்டுப்பாட்டை மிஞ்சிவிடும் ஆற்றல் பெற்றவையாக இருக்கக்கூடும் என்று நிறுவனம் சொன்னது. பல்வேறு நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவிலும் சீனாவிலும் உள்ள பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் திட்டங்களை நிறுத்தினால் சமூகங்களும் ஆய்வுகளும் அந்த வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க முடியும் என்று என்த்ரோபிக் நிறுவனம் பரிந்துரைக்கிறது. சிங்கப்பூர் குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் நீண்ட விசாக தின வார இறுதியின்போது உட்லண்ட்ஸ் நிலச்சாவடியில் போக்குவரத்து சோதனைகளை முடுக்கிவிட்டது. அப்போது 30 வாகன ஓட்டிகள் பிடிபட்டனர். வரிசையை வெட்டிச் செல்வது, போக்குவரத்து குற்றங்கள் புரிவது, சாலையில் அபாயகரமான முறையில் வாகனத்தை செலுத்துவது போன்றவற்றுக்காக அவர்கள் பிடிபட்டனர். அவர்களில் பாதி பேர் போக்குவரத்து காவல்துறையின் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1800 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல
3: வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
4: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
5: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்.
4: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
5: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
4: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்.
5: N1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: அண்ட நாள் முதல் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால அயன் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மகதி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப உங்களுக்காக
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கி செல்லும் ஏஒய் பஞ்சுரு ரோட்டுக்கு பிறகு விபத்து, அங்கு நீங்க இரண்டாம் தடத்தை தவிர்த்திடணும். நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி எம்சிஇ ஏஒய்க்கு பிறகு வாகன பழுதாகி இருக்குதுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
8: We're gonna blow the speakers, baby.
1: Woli, எங்கேயும் எப்போதும்
9: பறக்குது பெருமைல.
0: ஒரு அழகான வார்த்தையை இந்த பாடல் வரியில பயன்படுத்திருப்பாங்க. முதல்ல இந்த பாடல் வரிய கேளுங்களேன். நல்ல ஒரு அழகான தமிழ் வார்த்தை நர்த்தனம். இதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பாடல் வரியில என்ன சொல்ல வராங்க தெரியுமா? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: இடம்பெற்ற நர்த்தனம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன?
1: ஹாய் ஹலிமா, நான் கிருத்திகா பேசுறேன். இருந்து நர்த்தனம்னா நடனம், டான்ஸ்.
0: வந்த சொப்பனம் நினைவில் நர்த்தனம். அதாவது என்னோட கனவுல நீ வந்த சொப்பனம் என்றால் கனவு. நீ கனவுல வந்து டான்ஸ் ஆடுற, நடனம் ஆடுற அப்படின்னு காதலன் காதலி நடிச்சு பாடும் ஒரு வரி. நீ வந்த சொப்பனம் நினைவில் நர்த்தனம். இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் வேற யாருங்க, பாடல் ஆசிரியர் தாமரை தான். அழகான தமிழ் வார்த்தைகளை எப்போதுமே பயன்படுத்துவாங்க. நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். அதே போல துருவ நட்சத்திரம் படமும் வெளியாயிரும் அப்படின்னு நம்புவோம்.
2: Major.

ஜூன் பள்ளி விடுமுறை ஆரம்பிச்சாச்சு. எங்க நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாம்? அதுவும் வார இறுதியில அவங்கள வீட்டிலேயே வச்சுக்காம வெளியே கூட்டிட்டு போகணும். துணைப்பாட நடவடிக்கைகள், இணைப்பாட நடவடிக்கைகளை தாண்டி அவங்களுக்கு மற்ற நடவடிக்கைகளையும் நம்ம வழங்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். சிங்கப்பூர்ல வேற எங்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு போகலான்னு நீங்க நினைச்சுக்கனா, வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கை பார்க் சென்டோசா, அங்க நீங்க மீண்டும் அவங்களை கூட்டிட்டு போகலாம். ஆமாங்க, இந்த ஸ்கை பார்க் சென்டோசா இப்பதான் திரும்ப திறக்கிறாங்க. 5 மாதங்களுக்கு மேம்பாட்டு பணிக்காக மூடி இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்க போகலாங்க. 44 மீட்டர்ஸ் உயர உலர்ந்த சறுக்கு பாதைகள் அங்க இருக்குது. இந்த சறுக்கு பாதைகள் தான் தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஆக உயரமானவைன்னு சொல்றாங்க. சிவப்பு நீல நிறங்கள்ல இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் இருக்குதுங்க. சறுக்கு பாதைகள் இருக்கின்றன, பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. எவ்வளவு உயரம்னா 2 மாடி கழக பிளாக்கிற்கு நிகரானவை. இந்த ரோலர் கோஸ்டரின் ரைட்டின் பெயர் ஸ்கை டிராப். ஆமா, இந்த ஸ்கை டிராப் செங்குத்தாக அமைந்திருக்கும் உலகின் ஆக உயரமான சறுக்கு பாதை ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, 15 மாடி கழக பிளாக்கு நிகரானவைனா யோசிச்சு பாருங்க. மேல இருந்து கீழ சத்தியமா பார்க்க முடியாது. நான் இந்த மாதிரி ரைட்ஸ் பத்தி எடுக்கும் போது கண்ணு மூடிப்பேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா சில பேர் கண்ணை திறந்துகிட்டு கத்திக்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா சில பேர் போகும்போது மயக்கம் வரலாம், வாந்தி வரலாம், பாத்துக்குங்க சரியா. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி சாகசங்கள்ல ஈடுபட பிடிக்கும், நெஞ்சு அப்படி உலுக்கி போடுற மாதிரி ஒரு சாகசத்துல ஈடுபடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து திறந்திருக்கும். ஆனா வருகையாளர்களுக்கு குறைந்தது 1.4 மீட்டர் உயரம் இருக்கணும், எடை அதிகபட்சம் 130 கிலோகிராம் வரைக்கும் இருக்கணும். இதுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போகலாம். ஸ்கை பார்க் சென்டோசா இணைய பக்கத்துல மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுங்கள்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வளமை போல் இன்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தபிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசேனை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் வளமைப்போல் என்றும் விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் எரி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக கே ஜி யேசுதாஸ் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாடுகள் வரிசையில் இதை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சங்கை ஏபி ஷெரீப் குழுவினர் பாடியது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் என வாணிஜ்யராம் பாடிய

நீங்கள் கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து வானலைகளிலே ஒலிக்கிறது வடக்கம் தமிழலியில் பக்தி பாமலர்கள் வரிசையிலே இஸ்லாமிய கீதமாக எம் ஹானிஃபா குழுவினர் பாடிய

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்
2: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY CHANDRASEKHAR.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கியராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். நற்சிந்தனை வழங்குவதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம்.

0: அந்த வகையில் நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க வரும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா. ஏமனிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: இளமையிலும் முதுமையிலும் இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம், இறை ஆட்சியுடன் நலமாக வாழ்வோம். எல்லாம் இறைவன் கொடுத்த வரந்தான், எல்லாம் இறைவன் விட்ட வழி என இறைவனை மன தூய்மையோடு அர்ப்பணித்து காலை மாலை இறைவனை வணங்கி வழிபடும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். அதிகம் கவலைப்படக்கூடாது. வாழும் வாழ்க்கையில் எல்லாமே வந்து போகும். மன வலிமையுடன் மன தைரியத்துடன் ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான் இறைவன் நல்வழி காட்டுவார். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமை தான் எல்லாமே அடங்கியுள்ளது. ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. இளமை முதல் முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தாலும் இறைவனை நாங்கள் காண முடியாது. நமக்கு ஒரு நோய் வரும்போதும் ஆபத்துக்கள் வரும்போதும் அவ்வப்போது மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது இறைவன் தான் என்பதை நாங்கள் உணரலாம். இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழும் போதும் எல்லாமே சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் அனைத்தையும் அறிவான். துசி பேச்சுக்கு இரண்டு நாக்கு சம்பந்தப்பட்டது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசும் போதும் நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்வில் நலமாக வாழலாம். வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், போராடித்தான் வாழவும் வேண்டும். அன்போடும் பண்போடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழும் போது முதுமையிலும் இறைவன் வாழ வைப்பான். கடந்த காலம் வரப்போவதில்லை, வருங்காலம் நம் கையில் இல்லை. நிகழ்காலத்தில் நல்ல முறையில் பயனுள்ளதாக ஆக்கிவிட வேண்டும். இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். வாழ்க்கை வரமுறைக்கில் வாழும் போதும் இறைவன் அறிவான் அனைத்தையும் என்று பயபக்தியோடும் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே. இதை இறைவனம் பெற்றுக் கொண்டு வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:08 அக்கராட்சத்தில் 7:08 இந்த நேரத்தில் பைபரோடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜாண்ணா, ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீ கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. சாருங்கள் உங்கள் நட்சந்தனையே.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இடையேற்றி நாளத்திலிருந்து கூடான கூடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு இப்படி அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கிறதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து குடும்பங்கள் எல்லோருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்கள் கிடை அனுதினமும் கிடைக்கும்னு சொல்லி எல்லா குடும்பத்திலும் உறவுகளை இயேசு கிருஷ்ணன் மாத்திக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புதிய லூக்காவின் சுவிசேஷம் 7 இறை வார்த்தைகள் 30-40 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்னும் கத்தர் சொன்னது, மன்னிக்க வேண்டும், பின்னும் கத்தர் சொன்னது என்னவென்றால், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படியெனில், யோவாஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் காயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று இயேசுவை வேண்டிக் கொண்டார். இயேசு அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பாணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு இயேசுனுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து இயேசுனுடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இயேசுவை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற பெண் இன்னாரென்றும் எப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள்

0: மற்றும் நச்சிந்தன நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஐயோ சரி, உணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அழியும் அம்புலனும் பொன் தொடி கண்ணே உள. கண்டும் கேட்டும் உண்டும் மோந்தும் உள்ளும் தீண்டியும் அறிகின்ற அம்புல இன்பங்களும் அழகிய வளையணிந்த இவளிடத்தில் உள்ளன. துணிக்கு மருந்து பிரமன் அணி இலை தன் நோய்க்கு தானே மருந்து. நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக உள்ளன. ஆனால் அழகிய அணிகளை அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கின்றாள். தாழ் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. தாம் விரும்பும் காதலியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் தூக்கத்திற்கு தாமரை கண்ணனின் திருமாலின் உலகம் ஈடாகுமோ? நீங்கின் தேரு உம் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். நீங்கினால் சுடுகின்றது, நெருங்கினால் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத்தகைய புதுமையான தீயை இவள் எங்கிருந்து பெற்றாளோ? வீட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கருத்தினால் தோல் மலரணிந்த கூந்தலை உடைய இவளுடைய தோள்கள் விரும்பிய போது அவை அவை விரும்பப்பட்ட பொருள்கள் தரும் இன்பத்தைப் போல இன்பம் தருகின்றன. உருதோறு உயிர்த்தளிப்பர் தீண்டா தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயந்தன தோல். இவள் தொடும் போதெல்லாம் என் உயிர் உயிர் பெற்றெழுவதால் இவளுடைய தோள்கள் அமிழ்தத்தால் ஆனவை போலும். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டு அற்றால் அம்மா அறிவை முயற்கும். இவ்வழகிய நங்கையை அணைக்கும் இன்பம் முயற்சியால் வீட்டிய பொருளை தன் வீட்டில் பகுத்தளித்து கூடி உண்ணும் இன்பம் போகின்றது. மேலும் இருவர்க்கு இனிதே வழி இடை போலப்படா ஆ வியக்கு. காற்று நுழைவதற்கும் இடைவெளியின்றி தழுவுதல் காதலர்க்கு இன்பம் தருவதாகும். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். ஊடலும் அதனை அளவோடு அறிந்து தெளிவித்தலும் பின்னர் கூடுதலும் ஆகிய மூன்றும் இன்ப வாழ்வு நடத்துகிறவர்கள் அடையும் பேராகும். அறிதோறு அறியாமை கண்டு அற்றால் காமம் செறிதோறும் தேயிலை மாட்டு. ஒன்றை அறியும் போது முன்னிருந்து அறியாமைய கண்டான் போல செறிந்த சிவந்த அணிகளை உடையவளை சேருந்தோறும் காம இன்பம் உண்டாகின்றது, புதிதாக தோன்றுகின்றது. நன்றி. கதியுருமத்திற்றுடனும் மென்னாவிதளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாயனும் மதியுருவேணி மகிழ்ந்தனும் மாலும் வணங்கி என்றும் துதியொரு தேவடியாய் சிந்தூரனான சுந்தரியே. அதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெரியா ஏகமாகி பெண்ணுமாயி யானுமாகி போதியா நிற்கும்தில்லை பொது நடம் போட்டி போட்டி. திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நீங்கள் அவ்வாறு கோருவன் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
2: குலதெய்வ வழிபாடு. வீட்டில் இருந்தபடி எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யலாம்? நம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வத்தின் சிறப்பு. குலதெய்வங்கள் பொதுவாக காடு, மலை, வயல் மற்றும் சாலை வசதி இல்லாத இடங்களில் தான் அமைந்திருக்கும். பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டியே இவ்வகை தெய்வங்களின் வழிபாட்டு இடம் இருக்கும். மேலும் குலதெய்வ கோயில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருப்பதில்லை, சிறிய கோயில் அமைப்பாகத்தான் இருக்கும். இவ்வகை கோயில்கள் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காது.

0: அந்த அந்தந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கும். இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே அமைந்திருக்கும். பெரும்பாலும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்கள் குலதெய்வ கோயில்களில் இடம்பெற்றிருக்கும். வீட்டில் இருந்தபடி எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யலாம்? நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துயரங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் நம் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்தபடி குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்யலாம்? குலதெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள். வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பூஜையை காலை 6 மணி அளவில் செய்வது சிறப்பாக இருக்கும். அதிகாலை வேளையிலேயே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும். பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு என்று மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். முடிந்தால் குலதெய்வத்துக்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் இயன்ற அளவு காணிக்கையை வைக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக இந்த காணிக்கையை வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வ கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை அமையவில்லை, எப்போது குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியலில் சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லி அந்த காணிக்கையை முடிந்து பூஜை அறையில் குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். இப்படி வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்யும் வேண்டுதல்களை செய்து விட்டதாக நினைத்து மஞ்சள் துணியை முடிந்து பூஜை அறையில் வைத்தால் போதும், அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துவிடும். அடுத்த முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்திருக்கும் காணிக்கையை குலதெய்வத்து கோயிலுக்கு சேர்த்து விட வேண்டும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக அமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளை ஒரு நல்ல சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி உங்களுக்கும், எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஏர்மலையிலிருந்து நேரம் சரியாக 8:20 ஐக்கியராஜ்யத்தில் 7:20. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சங்கநாதன், நலமா இருக்கீங்களா?
2: நன்றி
1: நன்றி, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் அச்சிந்தனையை.
2: இனிய காதி வணக்கங்கள். என் அன்புறவை நிறைந்தாலே நீங்கள் நெடும்பாலை எல்லாம் டென்மார்க் பிராந்த அபிதாமி என்னை பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் வெல்ல சத்திய சாய் பவான் கல்வியையும் பணத்தையும் விட குணமும் நட்பண்போலும் ஏன் மீதானவை பகவான் ஒன்று அதை அன்புடன் நமக்கு விளக்கி அன்புடன் விளக்கி நமக்கு ஊட்டுகிறார். நல்ல எண்ணங்களும் உன்னதமான நோக்கங்களும் நிறைந்த இதயம் கொண்ட ஒருவர் கல்வியையும் பணத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்துவார். மறுபுறம் தீய எண்ணங்கள் தீய குணங்கள் மற்றும் பொல்லாத உணர்வுகள் நிறைந்த ஒருவர் உணர்வுகள் நிறைந்த இதயம் கொண்ட ஒருவர் கல்வியையும் பணத்தையும் தீய முறையில் பயன்படுத்துவார். கல்வியையும் செல்வத்தையும் நல்ல விதமாகவோ அல்லது கட்ட விதமாகவோ பயன்படுத்துவதற்கு மனமே முதன்மை காரணமாகும். இதை விளக்குவதோ இதை பழக்குவதற்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு சிவப்பு நிற குப்பியில் தண்ணீரை ஊற்றினால் அந்த தண்ணீரின் நிறம் சிவப்பாக தோன்றும். நீங்கள் அதை நீராத குப்பியில் ஊற்றினால் அது நீளமாக தோன்றும். அதுபோலவே மனித இதயத்தின் குணம் எதுவாக இருக்கிறதோ கல்வியும் பணமும் அந்த குணத்தையே வரும். ஒரு மனிதன் ரஜோகுணத்தால் அதாவது பக்தி குணம் நிறைந்திருந்தால் அவன் வரும் கல்வியின் செல்வம் ரஜோகுணத்தையே வரும். ஒரு மனிதனின் ரஜோகுணத்தால் அமைதி குணம் நிறைந்திருந்தால் அவன் வரும் கல்வியும் பணமும் கூட அதே போன்ற குணத்தை கொண்டிருக்கும். மனிதனின் குணங்களை கல்வியையும் பணத்தையும் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ ஆக்குவதற்கு பொறுப்பாகும். ஒரு மனிதனுக்கு பலவிதமான ஆற்றல் இருக்கலாம், ஆனால் அவனிடம் வெட்பண்புகளின் ஆற்றல் இல்லையென்றால் அவரது கல்வியும் பணமும் முற்றிலும் பயனற்றதாகிவிடும். வாழ்க்கை செல்வங்களில் வாழ்க்கையை செல்வங்களில் அல்ல பண்புகளை குவிப்பதும் பாதுகாப்பதும் செலவிட வேண்டும். ரெண்டு பகவான்கள் உரையில் கூறிக்கொண்டும் மட்டுமே உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:24. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ். நேரம் சரியாக 8:25. ஐக்கியராட்சியத்தில் 7:25. இந்த நேரத்தில் நச்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவு திருமதி ஜியானடேசன் அவர்கள். வணக்கம் ஜியானடேசன்.
4: இனிய காலையில் சார். வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நான் நிலமா இருக்கிறேன். நீங்களும் தலையுறவர் உங்களோட குடும்பம் எல்லோரும் நிலமா இருக்கும் மகிழ்வாம் இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாது என்ற வேண்டிக் கொண்டு அஜயமந்தி ஜானடேசன் இன்று பாஸ்கா காலத்தின் பொது காலத்தின் 9வது வாரத்தின் 5வது நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசுடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று இயேசு கூறுகின்றார். நம்பிக்கை வாழ்வின் அச்சாணி. நம்பிக்கை இழந்தவன் வாழ்வே இழந்து விடுகின்றான். நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டிய மூன்றாம் கை. அதை இழந்து விட்டால் நாம் வெற்று கை. நம்பிக்கையில் பல விதம், அதில் சீடர்களின் நம்பிக்கை ஒரு விதம். நாங்கள் காண்பவற்றையல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்று நிலைத்திருப்பவை என நிலையான ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். இப்படி நம்பிக்கை ஒவ்வொரு புத்து கோணத்தில் வெவ்வேறு நிலையில் பார்க்கின்றான். இஸ்ரவேல் மக்களின் நம்பிக்கை உலக பொருட்கள் மீது இருந்தது. ஆனால் ஆப்ரஹாமின் நம்பிக்கை அளவற்ற இறைவன் மீது இருந்தது. அதனால்தான் தன் சொந்த நாட்டையும் உடமைகளையும் உறவுகளையும் விட்டுவிட்டு இறைவனை பின்தொடர்ந்தார். இன்று நமது நம்பிக்கைகள் பணம், பதவி, பட்டம், நமது திறமைகளின் மீது இல்லை. வாழ்வளிக்கும் கடவுள் மீது இல்லை. போலி நம்பிக்கையின் மீது அல்ல, குறை நம்பிக்கையிலும் அல்ல. வாழ்வதும் இறைவனில் நம்பிக்கை கொள்வோம், நிலை வாழ்வை பெறுவோம், சிந்தித்து நாம் செயல்படுவோம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி இணைந்து கொண்டு நட்சந்திரனை தந்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் ஜென்மலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் நமது நன்றிகள். நேரம் சரியாக 8:27 ஐக்கியராட்சியத்தில் 7:27. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் வலிமையாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றவர்கள் தயவு செய்து நேரத்தோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் பொன்னானது அன்பு உறவுகளே.

0: பரிசு லாட்சுகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 8:30. ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி என்பதனை நீங்கள் கேட்கலாம்.
0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
3: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: நேரம் சரியாக 8:36 ஐக்கியராஷ்டிரத்தில் 7:36 இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது. உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபங்களோடு தமிழகத்தில் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 5ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமைக்கு உரியது.
5: ஓகே, தினந்தோறும் நம்ம என்ன பண்றோம், நம்ம அவருடைய ராசி பலன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராசி பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ராசிக்கு உண்டான பலன்களும் அதுக்குண்டான தெய்வ வழிபாடும் சொல்லிட்டு இருக்கேன். இடையில கொஞ்ச நாள் தெய்வ வழிபாடு விட்டுருந்தேன், அப்புறம் இப்போ வந்து இந்த தெய்வ வழிபாடு சொல்கிறேன். அது அத்தனை பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகத்தவர்களுக்கு நிறைய வரவேற்பு, எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. நீங்கள் 5ஆம் தேதி இல்லையா, 5/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்திராடம் அதிகாலை 2:09 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் இன்றைய தினத்தில் திதி பார்த்தீங்கன்னா இன்று இரவு 10:45 வரைக்கும் பஞ்சமி, அதுக்கப்புறம் சஷ்டி திதி வந்துடுறது. பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்பாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் திருவாத நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்து இருக்குது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலையில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மத்தியான நேரத்தில் தான் நல்ல நேரம் இருக்குது. 12:30 இருக்குது. 10:30-12 ராகுகாலம், 3:45 யமகண்டம் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க, நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தானாகவே அது வெளிப்படட்டும். அந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு பலத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். தெய்வ காரியங்கள் கைகூடி வரும், கனவுகள் பலிதமாகும், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, பிரயாணங்கள் வெற்றி பெறும், சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக இருக்கும். என்னடாத லைஃப் இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அசரீதியாக யாராவது பேசிட்டு போவா அது நமக்குள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இயற்கை கூட தொடர்பு வைக்கும்போது வெற்றிகள் கூடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முதல்ல மீனாட்சி அம்பாள் வழிபாட்டோடு ஆரம்பிங்க. இன்றைய தினத்தில் நட்சத்திரம் நாள் அவ்வளோ விசேஷமாக இல்லை, கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டாம். சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுல தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பிறரை பற்றி காசிப்ஸ் எடுத்தும் பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முயற்சிகள் இருக்கும், திருமண காரியம் கைவிடும், பேச்சுவார்த்தைக்கு வெற்றிப்படும். அதே மாதிரி பிற கூட சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை நாள் இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது, இனிமேல் நம்ம செயலில் இறங்கணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முறை நல்ல மாற்றங்கள் உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து ஏற்படுத்தி கொடுக்கும், பதவி நல்ல முன்னேற்றத்தை தரும். வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கணும், பிறருக்காக கையெழுத்து போட வேண்டாம், ரொம்ப யோசித்து செயல்படுங்க, நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் லோனில் போட்டு வாங்குறது உங்களுக்கு சுலபமாக முடியும், கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் தனியாக உட்காரும்போது பல யோசனைகள் வரும், யார்டையாக பேசும்பொழுது மனசு ரிலாக்ஸ் ஆகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. அடுத்தது கன்னிராசி என்பர்கள் இந்த தினத்தில் ஆண்டாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தால் நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாள், பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்ச நேரம் நிறைய வேலை இருக்குன்னு சந்திப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வேற என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு எங்கேயா வெளில போகலாமா அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்கள் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சேமிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குழந்தைகளுடைய நலனுக்காக எல்லா விஷயத்தையும் பார்ப்பீங்க, கண்ணை திறந்தா குழந்தைகள், திருப்பியும் கண்ணை மூடும்போது குழந்தை, இதுதான் அம்மா அப்பாவுடைய சிந்தனையாக இருந்துருக்கும். நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். வீட்டில் யாருக்கேனும் விசேஷம்னா நீங்கள் முன்னிருந்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முன்னேற்றத்தை பற்றி யோசிப்பீங்க, ஒரு தொழிலுக்கு உண்டான முதலீடை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகம். விருச்சிகராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த தினத்தை ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிராணம் தூர பிராணம் வெளியூர் பிராணங்கள் இருக்கும், பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயத்த கேள்வியாக கேட்பீங்க, நிறைய முடிவெடுத்துருவீங்க. முடிவெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடைசியில் உங்களுடைய ஐடியாலஜி அங்கே சொல்லுவீங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி அது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ குரு பேச்சே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானே. அதுக்கப்புறம் தனுசு ராசி என்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிக்கணும். பண வரவுகளுக்கு உண்டான அற்புதமான நாள். உட்காந்தா கிடைக்குமா, கிடைக்காது, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஏதேனும் முடிஞ்சால் ஒரு சேமிப்பு ஆர்டி எஃப்டி அதே மாதிரி உண்டியல் வாங்கி போடுறவங்க இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்ல முன்னேற்றம் பின்னாடி நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க, நிறைய வருத்தங்கள் இருந்துருக்கு, நிறைய கவலைகள் இருந்துருக்கு, ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை தாண்டி உழைப்புங்கிற ஒரு பெரிய முயற்சிகள் உங்ககிட்ட எப்பவுமே இருந்துருக்கும். மனசில் ஏதோ ஒரு உள் தைரியம்னு சொல்லுவாங்களே, அது ஜெயிச்சிருவாப்பா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். மகரராசி என்பர்கள் ஐயப்ப சுவாமியோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், ரொம்ப நாள் இருந்த மன யோசனைகள்லாம் தெளிவாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரத்தில் நமக்கு முடியலன்னா யாராவது கவனிச்சு பழங்குற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இந்த பலவிதமான யோசனைகள் மனசுல தோணும், சிலது பயத்தை கொடுக்கும், சிலதுல தெளிவையும் கொடுக்கும். ரொம்ப நேரம் போன் பார்க்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே சமயத்துல பிறர்கிட்ட சண்டையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு விரயம் உண்டு. ஒரு சில நேரங்களில் பேசும்போது கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். ஒரு சில காரியங்கள் நஷ்டமாகத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லது. பிறர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஓ அப்படியா அப்படிங்கறத மட்டும் கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு, வெற்றிகள் உண்டு. இத்தனை நாள் பாடுபட்டதுக்கு ஒரு நல்ல முயற்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும், தெளிவான பேச்சு மன நிம்மதியை கொடுக்கும். சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குழப்பத்தில் எடுக்காதீங்க, தெளிவா ஒரு முடிவெடுங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, அதுக்கு நீங்க முயற்சி பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பணம் சேமிக்கிறது ரொம்ப விசேஷம். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு.
6: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? யாருக்கா கேக்குறீங்க? உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். கடக லக்னம். உங்க வயது பேசுங்க சார், கிட்ட பேசுங்க.
5: வணக்கங்க.
7: வணக்கம் சார். சார் எனக்கு வயசு 52 வயசு ஆயிடுச்சு சார். எனக்கு மேசராசிங்க, அஸ்வினி நட்சத்திரம், கடக லக்னம் சார். எனக்கு ப்ரோக்கரேஜ் ஒரு சார் இப்போ தேவசனி ஒரு சார் இப்போ இப்போ குரு பயிற்சி பாயிண்ட் சார் இப்போ
0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே, 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது.

0: மாற்றுவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் திருமதி பத்மராணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பத்மராணி. வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா பத்மராணி? நன்றி.
1: எங்கள் நேயர் பர்மாவதியின் அன்பு கணவர் ரவீந்திரன் மற்றும் தயாள் என்ற பேத்தி, திருவர் என்ற மகள் அகிலா.
0: அகிலாவா?
1: இருவரும் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சுகதிகளாக வாழ வாழ்த்தி விட விடுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இந்த தகவலை தந்த உங்களுக்கு நன்றிகள். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் சுவிஸில் வசிக்கும் தர்மோதி அம்மா அவருடைய அன்பு கணவர் ரவீந்திரன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதே போல் எங்களுடைய பதனா தயாளன் அவர்களுடைய அன்பு பேட்டி திருவருண் அஜிலா பிறந்த நாளை கொண்டாட இருவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக ஊடுடி வந்திருக்கும் ரஜினி நாகேந்திரத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி.
2: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ரவீந்திரன் ஐலா திருவரன் இவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்க?
3: நீங்களே
0: நல்லா இருக்கிறோம். நல்லா
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி அகிலா அவர்களுக்கு எங்கள் குமரிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு வேலை வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரையும் பலம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தவில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் அல்ல ராசாதி, யாரும்
0: வணக்கம் ராசாத்தி, நலமா இருக்கிறீங்களா?
4: அம்மாளாத்திய வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன். ரவீந்திரன் அகிலா திருவருளா திருவாவா மூன்றாவது
0: அவா தாப்பன் பேர் திருவருண், அவாக்கு பேர் அஜிலா. அஜிலா ரவீந்திரன் அகிலா இவருக்கும் தர்மோதி அம்மா கணவன். இது வந்து வதனானுடைய பேத்தி அஜிலா. ஆனா ஜீனா எம்ஜிஆருக்கு
4: அஜிலா
0: ரெண்டு பேரும் தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள்.
4: இதுவரைக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் சாந்தினியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி.
5: வணக்கம் இனிய காலை, வணக்கம். நீங்கள் நலத்தோட குடும்பத்தோட இருக்க வேணும் என்று தாயை வணங்கி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி திருவரன் ஹைலா அவர்களுக்கும் ரவீந்திரன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்கள் இருவரும் சவுல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த புள்ள சவுலகளா வழியாக பார்ப்போற்றும் பிள்ளையா வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமியம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் தான் பாபுட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சிவசம் தொழிலிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
6: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம். அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த அரவணை வேண்டிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் செல்வி அகிலா அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம், நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமா, நாங்கள் நிலமா இருக்கோம் ராஜன. தாங்கள் நிலமா இருக்க எல்லாம் கிடைச்சோம், தங்களுக்கும் குடும்பம் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று அவளையும் வேண்டிக் கொண்டு ராஜன மற்றும் எல்லோருக்காகவும் இன்று முதல் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் செல்வி அகிலா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறி இருவரும் இன்று போல் என்றும் சகல சுபாக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜன்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. சரி, அன்பு உறவுகளை இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக சுவிஸில் வசிக்கும் அன்பு எங்கள் வானொலியினுடைய அன்பு நேயரும் எங்கள் பாசத்துக்குரிய சகோதரனுமான ரவீந்திரன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஏத்தகாரத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கென டிஆர்டி தமிழடி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதேபோல் வதனாதயாளன் அவர்களுடைய அன்பு பேச்சி திருவருண் அஜிலா அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அந்த செல்வி இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ராஜா. ராஜா,
0: வணக்கம். உங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கேன்.
0: நீங்க நாங்கள் நல்லா இருக்கோம். நன்றி.
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரவீந்திரன் அவர்களுக்கு சகல விஷயம் பெற்று சகல செல்வம் பெற்று மனைவி பிள்ளையோட விட்டு அவர்களை இந்தாக்கள் வந்து என்றென்றும் சிரஞ்சீவியா நோய் நொடியின்றி முருகந்தோடு பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கவன எனது குடும்பத்தால் பாதிக்க போகிறோம். இன்று அகிலா அகிலாவா அகிலாவா
0: அகிலா தான் சௌரம் ஆனாவும் ஜீனா எம்ஜிஆருக்கு வர ஜி
8: அகிலா அகிலா சரியா. சகல அரசியலும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த தாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி முருகந்திரிகள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவேன எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்றோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துகள் இதுவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி, வணக்கம் ராஜா.
0: இத்துடன் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக அந்த இருவருக்குமான பாடலை தருகின்றேன்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று வாழ்த்தப்பட்ட இருவருக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் தொடர்கின்றது. முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பெருமின கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பெட்டி ஒன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகளை அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம், சமாதான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருப்பதோடு இது தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்திருக்கிறார். பலிகம கேமரட்ன தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர்னல் துவான் சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசின நேற்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவை தொடர்படுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இவை என்று கொத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாக இருக்கும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் 3 தரத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை இதுவரும் 7 தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத 3 தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொது நிதி பற்றிய கோப் குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்குடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர பிரிவு தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய்விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்குட்பட்ட சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழுவொன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 16 முதல் 31 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். கொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரச வங்கியொன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3.50 கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான உட்லர் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்த 45,60,000 பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் துவையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று எதிர்கூறப்பட்டுள்ளது. அம்பந்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர்கொண்டு செல்லும் பிரதான நீர்விநியோக குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 வரை நீர்விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதே இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடகாவில் DK சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்க்ரெட் ஆழ்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை கோவை திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவைதான் உலகின் முதல் 4 இடங்களில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் வரும் 8 நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் கனவு இன்று ஒரு நாள் பலித்திருக்கலாம், என்றைக்கும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்கள் முகத்திரியை கிழிப்பார்கள். உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார். தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புகிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவிளை அருகே கேரள மாநில பகுதியான பாறசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடியமீறி சேவல் சண்டை நடத்தியவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்கள் 25,000 ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் எண்ணெய் லொறி கவிழ்ந்ததில் 100 கணக்கான லிட்டர் டீசல் சாலையில் சிதறியது செய்தி பரவியதும் டீசலை அள்ளிச் செல்ல மக்கள் அங்கு குவிந்திருந்தார்கள். இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடில்லியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பங்களாதேச எல்லை காவல் படை அதிகாரிகள் இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகின்றார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பார்லே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாய கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசன டிக்கெட்டில் மோசடி முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் கோவில் இணை ஆணையர் உதவி ஆணையரை அதிரடியாக இடமாற்றம் செய்து அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆமிடத்தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து சவரன் 1,15,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,430 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. நுண்ணீர்கள், கிருமிகள், ஒட்டுண்ணிகள், ரசாயனங்கள் ஆகியவற்றால் மாசடைந்த உணவு அதில் அடங்குவதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கும் தாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. சோமாலியாவில் ராணுவத்தினர் விடிய விடிய நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தலைநகர் மொகுதிஷு போர்க்களமாக காட்சியளித்தது. சீனாவின் உளவு பிரிவு இணைய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக 5 ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. நைஜீரியாவின் அத்லாந்தி கடற்கரையோரத்தில் உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையின் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியில் உக்ரைனின் மார்த்தா கோஸ்டியூக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரிவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உலக கிண்ண

பெர்மதியில் 120.76 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெர்மதியில் 449.50 ரூபாய், இந்திய பெர்மதியில் 127.97 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெர்மதியில் 240.84 ரூபாய், இந்திய பெர்மதியில் 68.53 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: என்றும்
3: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélé-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16 ஐக்கியராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும். புலந்திருக்கின்ற இன்றைய பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். நன்றி.
1: முரளி
0: வட்ட

அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

அன்புறவுகளை நீங்களும் காத்திருக்காதீர்கள். நிகழ்ச்சி எப்போ தொடங்கும் என்று காத்திருக்காமல் இப்பொழுது சதீஷ் மாறியே நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முதலே அழைப்புகளை ஏற்படுத்துங்கள். பிறகு நீங்கள் அழைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஆதங்கப்படாதீர்கள். முயற்சி திருமணியாகும்.

0: ஒலித்தப்பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் காலை போன்ற நிகழ்ச்சியில். நேரம் சரியாக 9:23 கராச்சத்தில் 8:23 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கலாம். அண்ணா அப்படி இருக்கீங்க?
0: இன்னைக்கு மழை பெய்ய போகுது.
1: நானே எதிர்பார்க்க அடிச்சு கிடைச்சிட்டு விடுறேன்.
0: என்ன சோதரம்?
1: நானே எதிர்பார்க்கல, அவருக்கு அடிச்சு பாப்பா அடிச்சு கிடைச்சிட்டு
0: விடுறேன். மனம் வச்சாத நீங்கள் அடிச்ச இதே மனம் வச்சு நீங்க விரும்பி ஆசையோடு செய்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். எப்படி அண்ணாச்சி?
1: அண்ணாச்சி குளிக்கிறேன்.
0: குளிக்கிறார்.
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: வானத்தில் இருந்து என்னிட மயங்குகிறேன்,
0: உள்ளத்தால் நெருங்குகிறேன். அதுவும் ஜேசாஸ் பாடிய பாடல். வாலியினுடைய கவிதை வெறி, வி குமாரனுடைய இசை.
1: வாழ்க்கையில
0: போட்டது கிடையாது.
1: புது பாட்டு இல்ல, புது பாட்டுல இடக்கால பாட்டு கொஞ்சம் ஆளும் பழசுதான். இது
0: உன்னிடத்தில் உன்னிடத்தில் மயங்குறு, உன்னிடம் மயங்குறு, அந்த பாட்டை கேக்குறீங்க. நல்ல பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மாடுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகளை நாளை காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில், அதாவது பொய் வழக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடல் 24ஆம் தேதி மே மாதம் தேவி மகாலில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் வந்த டிஆர்டி தமிழொலி நேயர்கள் வழங்கிய அன்பளிப்பு விபரம் நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். எமது அன்பு நேயர்கள், இந்த வானொலி ஐரோப்பிய மண்ணில் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். நீங்கள் நல்ல லோயரை வைத்து இந்த வழக்கை நீங்கள் மோதுங்கள் நின்று எங்களுக்காக அள்ளி இருக்கிறார்கள். அவர்களிடம் சிந்தி உழைத்த பாசு அப்படியும் கரியாக கூடாது. அந்த வழக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்பதனை எங்களுக்காக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அள்ளி தந்திருக்கிறார்கள். அன்புறவுகளை நாங்கள் கேட்கவில்லை. அதே நேரம் ஜேர்மனியிலும் எங்களுக்கு, அதாவது மாதம் மாதமும் ஒரு 6 பேர் பத்மராணி அக்காவிடம் அந்த பணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பத்மராணி, ஷியாமலா, மீனா மகேஸ்வரன், சுபாஷினி, ரஜினி நாகேந்திரன் என்னும் ஒருவர் எனக்கு ஞாபகம் வருது இல்லை. அவர்கள் மாதம் மாதமும் காசு கொடுத்து கொண்டு எங்களுக்காக உடனடியாகவே நாங்கள் கேட்காமலே சுவாசினி, பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், சாந்தினி வடிவேல், மீரி மேக்டிலின் அவர்கள் அனுப்பியிருப்பதாக, மற்றது இத்தாலியிலிருந்து ஒரு சகோதரியும் இன்னொரு சகோதரி தங்கையும் தமக்கையும் சேர்ந்து பணத்தை வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்கள் மீது உயிர் வைத்திருக்கின்ற அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எமது நன்றிகளையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நாங்கள் கேட்கவில்லை, உங்களை நாங்கள் துன்பப்படுத்தக்கூடாது என்றுதான் தர்சனம் அப்படி கூறினார். நாங்களும் அதை நினைத்தோம். சரியல்வர்களிடம் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி தருகின்றவர்கள் இதற்கும் அள்ளி தந்திருக்கிறார்கள். இந்த வானொலி நிலைக்க வேண்டும், நாங்கள் சிட்டுக்குருவிகளாக ஐரோப்பிய மண்ணில் பறக்க வேண்டும் என்று ஆசையோடு எங்களுக்காக அள்ளித்தந்து அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை எமது நிலைய கலையத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்கள், நான் இல்லை, எங்கள் நிலைய கலையை முழுவதும் நன்றி விசுவாசத்தோடு உங்களோடு ஒரு உங்களோடு உடன் பிறந்த ஒரு சகோதரங்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். கொஞ்ச நாள் அல்ல, 29 வருடங்களாக இந்த கலைப்பயணத்தோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கலைப்பயணத்துக்கு நீங்கள் செய்த உதவிகள் நிச்சயமாக கேட்காமல் அந்த கலை அந்த அந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து நீங்கள் எம்பிளப்பு நூலாக தந்த அத்தனை பேருடைய விவரங்களை நான் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் சில நேரம் தவறுதலாக நாங்கள் காசுகளை மாற்றி எழுதியிருக்கலாம், அல்லது காசை எழுதாமல் விட்டிருக்கலாம். அப்போ அந்த துன்பங்கள் எங்களுக்கு வரக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் தந்த உதவி ஆக தந்த உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் வேறு சிந்தித்தான் உழைக்கிறார்கள். அந்த வகையில் அந்த அவர்கள் தந்த காசனுடைய முழு விவரங்களையும் நாளை தருகின்றோம். நேயர் நேரத்தில் தர்சன் அவர்களும் தருவார். சரி, இந்த நேரத்தில் பாடலை கேட்க வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சுந்தரி அவர்கள், நல்லமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் குடும்பத்தில்
0: ஒரு மாதம் உங்களை காண இல்லையே.
1: ஒரு மாதம் வந்து இல்லையண்ணா, ஒரு 20 நாள்
0: அப்படித்தான். ஒரு மாதமாக பத்து நாள் தான் கிடக்கு.
1: அப்படியே
0: காட்டுக்கு இருந்தீங்களா?
1: வானொலிக்கு நாம் வரையிலாத ஒளியே வானொலி கேட்கலாம். சின்னமாள் விட்டு அதையும் நான் அங்க போய் நின்றா கேட்க வேணும். நான் இந்த வானொலியில
0: உயிராக செய்யாதீங்க, தயவு செய்து. நீங்க ஒரு மாதம் வரையிலன்னு சொன்னா எங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படும்.
1: நீங்க வாங்குவோம் முக்கியமான நில நிகழ்வுகளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிங்கள் சொன்னவா கூறியிருந்தவாண்ணா சுவாசினி கூறியிருந்தது எடுத்து.
0: அப்ப நிச்சயமா விசுவாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள போகின்றீர்கள். அவர்கள் சரியாக கவலைகளோடுதான் இருக்கின்றார்கள். எங்களுக்கு அன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி வடிவாக எங்களுடைய இந்த துர்ப்பாக்கிய நிலை ஏன் வந்தது என்றெல்லாம் நாங்கள் வடிவாக விளங்கப்படுத்தினோம்.
1: உண்மையில நீங்க இப்ப கூறிக்கொண்டிருந்தீங்க இத்தாலியில இருந்த ஒரு ஆள் தமக்கையும் தங்கையும் அனுப்பினவை
0: என்று.
1: அவன் எங்களுக்கும் உறவுக்காரர் தான். அத அந்த நேர் நேரத்தை கேட்டு கொண்டு இருந்துட்டு எனக்கு அடிச்ச விடுறேன்.
0: என்ன என்ன பேர் அம்மாவாக்கு? சுமத்ராவா?
1: இல்ல இல்ல, ஒன்று இந்திரா, தங்கச்சி இந்திரா, தமக்கைய வசந்தி.
0: உண்மையான தெரியாத சகோதரி.
1: இல்ல இல்ல, நான் கேட்டுக்கொண்டே
0: இருந்தேன். எங்களை நேர்கள் ஒரு 50% தெரியாது, என்ன நடக்குதுன்றே தெரியாது.
1: உண்மையில் நான் இதுல கூற விரும்பல. உண்மையில் தரிசன அண்டைக்கு நேர் நேரத்தை குறிக்கொண்டிருக்க என்ன 7 மணிக்கு துவங்குறது துவங்க இல்லையேண்டு அப்படின்னு மானொலியே போட்டுக்கொண்டிருந்தேன். இந்த பிந்தி துவங்கி முடியும் மட்டும் நான் கேட்டுக்கொண்டு உண்மையில நான் சொல்ல விரும்பல. இந்த கண்ணால கண்ணீரே
0: ஓடினதண்ணாட்டிருக்கமே,
1: இது ஒன்றுமே சொல்ல இல்லையே எங்களுக்கு. வந்து உண்மையில கேட்டுக்கொண்டு வந்து எனக்குமே மன வருத்தம் தானண்ணா. நாங்க கைவிட மாட்டோம் அண்ணா, என்றைக்குமே உங்களோட நாங்கள் தோள் கொடுத்து நிற்போம். அதை நிச்சயமா குறிக்கொண்டு நாங்க நீங்களும் எல்லாம் நல்லமா இருக்கிறீங்க
0: நன்றியண்ணா.
1: நான் கேட்கவிருக்கும் பாடல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கொண்டாட்டம்.
0: பாட்டு ஒளிபரப்பிட்டு காலமே கேட்க இல்ல, நான் பிறந்த நாளுக்கு போட்டுனா.
1: சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப அது வானத்தை போலே படத்துல என்ன வானத்தை போலயா? அப்ப அந்த மிருதங்க சக்கரவர்த்தியிலும் ஒரு நல்ல பாட்டு இருக்கு இல்லையண்ணா?
0: மிருதங்க சக்கரவர்த்தியில நல்ல பாட்டுன்னு சொன்னா அடி வண்ணக்கிளியே, மற்றது சீர்காழியும் அந்த மகனும் சிவசதன பிரபம் வாணியம் மாபாரம் அதெல்லாம் அதுல வந்து ஆனந்தம் விளையாடும் போது ஆனந்தம் அது வந்து அந்த படத்துல
1: எல்லோரும் சேர்ந்து எல்லா உறவுகளும் சேர்ந்து கேட்டு ஆனந்தப்படுவோம். உண்மையில இந்த வானொலி இன்னும் என்ன மென்மேலும் முன்னீடிச்சு வழங்க வேண்டும் என்று ஆசை குறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து இப்போ தற்போது மாத்திரம் விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து நன்றிகள்.
1: கேட்காம இருக்க மாட்டோம், நாங்க கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்போவும் இப்ப 2-3 நாள் இங்க நிக்கிறேன் விதிசா வீட்ட. இனியும் திரும்பவும் சின்னமகள் வீட்ட போக கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அப்ப போட்டு பேருந்து நான் வருவேன்னா.
0: நன்றி சகோதரி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: அவர் சகோதரி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கும் நன்றிகள்.

கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி, மெல்லிசை மாமன்னருடைய இசை. பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் கான சரஸ்வதி பி சுசிலாவோடு இணைந்து பத்மஸ்ரீ டிஎம்எஸ்.

0: நேரம் சரியாக 9:39 நிமிடம். ஐக்கியராட்சியத்தில் 8:39 நிமிடம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணா.
0: வணக்கம் சகோதரம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் சகோதரம், உங்களை போல நீங்களும் நல்லா இருக்கணும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. என்ன பாடல் சகோதரம்? பொன்னான மலர் அல்லவா?
1: பொன்னான மலர் அல்லவா
0: வாலிக்குட்டியின் பாடல்.
1: பாடல்
0: பாடி வாணிகராமை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த பாடல். ரெண்டாவது பாடல் நினைக்கிறார். அவர் வந்து எஸ் எம் சுப்பையா அவனுடைய இசையில முதல் பாடி அந்த பாடல் வெளிவரவில்லை. அதுக்கு பிறகுதான் சங்கர் கணேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு வந்த மருமகள் திரைப்படத்தில் ஓரிடம் உன்னிடம் என்ற பாடல் டிஎம்எஸோடு இணைந்து பாடிய பாடல். அதற்கு பிறகுதான் ஒரு 10,000 பாடல் தமிழில் பாடியிருக்கிறார். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு வந்த ஒரு தமிழிச்சி. ஹிந்தியிலிருந்து எல்லாரும் வந்து தமிழ் இருந்தால் மற்றதுக்கு போவார்கள். நன்றி சௌரம். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: சூழ்நிலையில்
0: செய்கின்ற உதவி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு
1: பெரிய
0: ஒரு நாங்கள் ஒரு நிற்கதியற்ற நிலையில தான் நாங்கள் இருக்கு. நாங்கள் அறிவிப்பாளரும் பெரிய பணக்காரரும் இல்லை. அவர்களும் வேலைக்கு போய் அப்படி இருந்து என்றாலும் அறிவிப்பாளரும் எங்களோட கடமையை நாங்கள் செய்கின்றோம். உங்களோட
1: நீங்கள் வந்து கெடுக்கிற 50% வந்து உதவி 50% என்ன வர போறார்கள்.
0: நன்றி சகோதரம், உங்களுடைய வாய்ப்பு வாயாக இருக்கட்டும். நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மழுங்கள்.
1: நன்றி, நன்றி. வணக்கம் ராஜாண்ணா.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சௌதரி, நலமா இருக்கிறீங்களா? உங்களை முருகன் கைவிட மாட்டான். நீங்கள் நீங்க முருகன் உப்பிட்டவரை உள்ளவன்னு எல்லாரையும் சொல்லுவேன் சௌதரி. எல்லாத்த வீட்டையும் போயிருக்கிறேன். சுவிஸ் எல்லாம் கூட போனான். அவர்கள் எல்லாம் பாவங்கள், எங்களுக்காக உயிரை தந்து ஒரு காப்பு ஒரு காப்புக்கு சுவிஸ் பிராங்க் 38,000 சுவிஸ் பிராங்க் சேர்த்துக்கொண்டு வந்து சர்டிஃபிகேட் கட்டினா மிச்சம். சர்டிஃபிகேட் தந்ததுதான் மிச்சம். கடன் பாய் கடன் பா வாங்கி கொடுத்துறான் சௌதரி. லதாக்கு 5,000 சுவிஸ் பிராங்க். லதா ஜோகநாதன் அந்த பார்வா வந்தி அதுக்கு நான் தான் பொறுப்பு பொறுப்பு நின்றுனான். அந்த பிள்ளை பாவம், அந்த பிள்ளை 20 வருஷமா பேசிக்கிட்டு இருப்பா. என்ன எடுத்து கதைக்கிறவா? அவன் நல்ல கூட பிறந்த ஒரு சகோதரி மாரி
1: என்னோட.
0: அதுக்கு அவைக்கு விசியல் பேரப்பிள்ளைகள் இது வளம் திட்டணும். அவையில் எல்லாம் வந்து ஒவ்வொரு உங்களுக்குள்ள சுக்கட்டான சூழ்நிலை தான் எல்லாருக்கும் சகோதரி. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் வந்துட்டோம். நான் ஓடி வந்து வந்த அந்த நேரத்தில் ஜிபிஎஸ் அந்த வாகனத்தின் அட்ரஸ் தெரியாதம்மா. இவ்வளவு தூரம் ஒரு கிலோமீட்டர் கணக்குக்கு நான் ஓடி வந்தவன். எங்களை இதால வந்து இதால வந்து இதுக்கு நிக்கிறவன் சொன்னதோ அந்த இடத்துக்கு ஓடி வாரான். அதே மாதிரி திருமதி காளிராஜன் என்று சொல்லி ரெண்டு பிள்ளைகள் அந்த
1: மனுஷியம்ல
0: ஓ ரெண்டு பிள்ளைகளம்மா சிறுவர் மட்டத்துக்கு வந்து கலக்கு கலக்கண்டு கலக்கண்டு அந்த அவா கை குழந்தைய அந்த வண்டியில் போட்டு தள்ளி கண்டு அந்த இடத்துக்கு ஓடி வர்றா பிள்ளை. எனக்கு நினைச்சு எப்போ கூட அந்த மனதில் அந்த படம் மிகன்று இருக்கின்றது. அவர்கள்லாம் பேர் பிஸியாக போயிட்டார்கள். சரளா அவருக்கு அவாவுக்கு பேர் சரளா. காளிராஜன் திருமதி அவர் பிள்ளைகள் இந்த பேர் வருது இல்லை. பிரவீன் ஒரு மகனுக்கு பேர் பிரவீன். பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பிள்ளை கலகாலத்து பிறந்தது. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இரு
0: பறவைகள் மேலே
1: முழுவதும்
0: நாளைக்கு நான் சொல்றேன் சௌதரி. உங்களோட இரவு நீங்க நேரம் இருந்தா என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி சௌதரி. உங்களோட பாடல் தருகின்றேன்.
1: நன்றி
0: நன்றி. இன்றைக்கு ஐயா வரமாட்டேன், நீங்க நேரத்துக்கு வாங்குவோம்.
1: ஓகே
0: ஓகே.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் ஹைப்ரோன் ஜெர்மனியிலிருந்து. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவாணி, நலமா இருக்கிறீங்களா?
1: உற்சாகம்
0: அந்த உயிர் மாதிரியே தான் இப்ப நல்ல நல்லது. இந்த பாட்டுக்கு சந்திப்பில் கேட்டனோ என்ன பாட்டு அப்பா, அப்படி நீதான் என்ற ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீதான் என்ற மனைவி என்று சொல்ற அப்பாவாக்கு பொக்கமண்டா சுஜாதாவுக்கு அப்படியே நடிக்கிறார்கள் அப்படியே. நான் அது எங்கட கலைக்குரிசில் கணேசனுடைய நடிப்பு. சரி, என்ன பாடலு கேட்க போறீங்க? நீங்க நலமா இருக்கிறீங்களா? உடல் நலம் எல்லாம் எப்படி?
1: வெற்றி பயணங்கள் சரியா நடந்து
0: நடக்குது. உங்க கை விசேஷம் நல்ல விசேஷமா நடக்குது. என்ன
1: உண்மையா?
0: நீங்க ஒரு பெரிய கூட வள்ளி தானே. பாட்டாலும் மட்டும் இல்ல, கதையாலும் பாட்டாலும் மயக்கு மயக்கு. உதவி நல்ல பிள்ளை, உங்க பிள்ளைகளுக்கு வந்து சேரும். அது உண்மையாக 67 லட்சம் வந்து சித்ரா சொல்லு, நான் மயங்கி
1: விழுந்துட்டேன்.
0: ஏன் இப்படி காசை வாங்கி இப்படி கரியாக்குறாங்க?
1: உங்களுக்கு
0: எப்படி அவைய சிநேகிதமானது?
1: அது அவைய வந்து வீட்டை டியூஷனுக்கு எடுக்கிறவையெல்லாம் டுவின்ஸ்ல ஒரு ஆளாம். அப்ப ஏன் நீங்க அந்த டுவின்ஸ்ல ஒரு ஆள் இங்க விடுறீங்களே கேட்டிருக்கேன். அப்பதான் அந்த கதையா சொல்ல, இதையெல்லாம் அந்த முயற்சியை செய்யுங்கோ, உங்களுக்கு பலன் கிடைக்கும் சொல்லி. அது 3 வயசுல இருந்து காட்டினம் ராஜா, இப்ப 4 வருஷமா காட்டி கொண்டிருக்கேன்மா.
0: நான்
1: கதைக்கிற ஆக்கள்கிட்ட சொல்ல, அதை உடனே ஒரு மறப்பு இல்ல. எல்லார்ட்டையும் நான் இன்னும் விட இல்ல, நல்லா கதைக்கிறாரு. உங்களுக்கு கூட நான் அதை சொல்ல விரும்பல. நீங்க ஒரு சுயநமா வந்த நீங்க தானே அவருக்கு
0: போகும், தெரிஞ்சு எல்லாம் தெரியும்.
1: தெரிஞ்சிட்டு பாத்தீங்க, தெரிஞ்சவரை தானே கேட்டறீங்க.
0: நன்றி சோதரி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேளுங்கள்.
1: நன்றி ராஜா.

ஒலித்த பாடலை திருமதி கமலமணி நவராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். அன்புறவுகளை நாளை பொய் வழக்கு போட்டுமை பற்றிய கலந்துரையாடல் 24ஆம் தேதி மே மாதம் 26ஆம் ஆண்டு அதாவது தேவி மகாலில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் வந்த டிஆர்டி அன்பு நேயர்கள் அள்ளி வழங்கிய அன்பளிப்பு விவரங்கள், அதை மட்டுமல்ல ஜெர்மனியிலையும் அள்ளி வழங்கியிருக்கின்றார்கள். அதனையும் பத்மநாணி அவர்களோடு உரையாடி அந்த பெயர் விவரங்களையும் உங்களுக்கு தருகின்றேன். அன்புறவர்களே, இந்த விவரங்கள் நாளை காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிய தருவேன். அன்புறவர்களே, எல்லாரும் மறக்காமல் கேட்டு கொள்ளுங்கள். அன்புறவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மைரட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களால் காங்கிசன்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பெருமின கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பெட்டி ஒன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகளை அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம், சமாதான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருப்பதோடு இது தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்திருக்கிறார். பலிகம கேமரட்ன தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர்னல் டுவான் சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசின நேற்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேசலை தற்பொழுது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகமாகும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிட்டுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இது என்று கோத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாக இருக்கும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத மூன்றாவது தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொது நிதி பற்றிய கோப் குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்குடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர பிரிவு தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய்விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்குட்பட்ட சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழுவொன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். கொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரச வங்கியொன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3,50,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான உட்லர் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்த 45,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அம்பந்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர்கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதே இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்க்ரெட் ஆழ்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை கோவை திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவைதான் உலகின் முதல் 4 இடங்களில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார்.
டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் கனவு இன்று ஒரு நாள் பலித்திருக்கலாம், என்றைக்கும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்கள் முகத்திரியை கிழிப்பார்கள், உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புகிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவிளை அருகே கேரள மாநில பகுதியான பாறசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடையை மீறி சேவல் சண்டை நடத்தியவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்கள் 25,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் எண்ணெய் லொறி கவிழ்ந்ததில் 100 கணக்கான லிட்டர் டீசல் சாலையில் சிதறியது செய்தி பரவியதும் டீசலை அள்ளிச் செல்ல மக்கள் அங்கு குவிந்திருந்தார்கள். இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடில்லியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பங்களாதேச எல்லை காவல் படை அதிகாரிகள் இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகின்றார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பார்லே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாய கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன. திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசன டிக்கெட்டில் மோசடி முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் கோவில் இணை ஆணையர் உதவி ஆணையரை அதிரடியாக இடமாற்றம் செய்து அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆபிடத்தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து சவரன் 1,15,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து

கொண்டிருக்கிறார். காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. சோமாலியாவில் ராணுவத்தினர் விடிய விடிய நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தலைநகர் மொகுதிஷு போர்க்களமாக காட்சியளித்தது. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் உளவு பிரிவு இணைய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக ஃபைவ் ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. நைஜீரியாவின் அத்லாந்தி கடற்கரையோரத்தில் உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையின் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் உக்ரைனின் மார்டா கோஸ்பியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரிவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உலக கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் விசாலமை அந்தரத்தில் தொங்குகிறது. மேப்பல், சாயு, கிளச், இந்த பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவற்றுக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. எனவே அதை குறிக்கும் வகையில் 3 விளையாட்டு சின்னங்களை ஃபிஃபா உருவாக்கியுள்ளது. மெக்சிகோ சிட்டியில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க இருக்கின்ற நிலையில், அங்கு மிகப்பெரிய கும்பல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில், அங்கு வன்முறை வெடித்த நிலையில் அங்கு பயணிக்கும் ரசிகர்களுக்கு கவலைகள் எழுந்துள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.83 ரூபா, இந்திய பெறுமதியில் 110.71 ரூபா, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.73 ரூபா, இந்திய பெறுமதியில் 95.31 ரூபா, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 423.78 ரூபா, இந்திய பெறுமதியில் 120.76 ரூபா, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.50 ரூபா, இந்திய பெறுமதியில் 127.97 ரூபா, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.84 ரூபா, இந்திய பெறுமதியில் 68.53 ரூபா. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூனைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Mais le dégât est en train de faire VT Cash and Curry Paris Lacha Palais.

தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பிரசல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40. சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

வெள்ளி மலர். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:15 இருந்து 11 வரை இடம்பெறுகின்றது இந்த நிகழ்ச்சியானது. இந்த நிகழ்ச்சியில் மங்கள இசையோடு ஆரம்பித்து காயத்ரி மந்திரம் ஒரு சில துளிகள், அதனை தொடர்ந்து எங்களுடைய பிரதம குரு சுதனையா அவர்களுடைய ஆன்மீக சிந்தனை. இன்று அவருடைய ஆன்மீக சிந்தனை தவிர்க்க முடியாத காரணத்தினால் இடம்பெற மாட்டாது. அதற்கு பிறகு திருமதி பத்மராணி அவர்களுடைய பஞ்சபுராணம், அதனைத் தொடர்ந்து நேயர்கள் பாடுகின்ற பாடல்கள் வானலையில்.

0: அன்பு உறவுகள், இதுவரை அனுராதா பட்வால் அவர்கள் பாடிய காயத்ரி மந்திரத்தில் ஒரு சிறு துளிகளை கேட்டீர்கள். அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளி மலர். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:15 11 வரை வானொலியில் வலம் பெறுகின்றது வெள்ளி மலர். இந்த நிகழ்ச்சியில் காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சுதனையா அவர்கள் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் வருகை தரவில்லை. அன்பு உறவுகளே, அவருடைய ஆன்மீக சிந்தனையை உங்களுக்கு தர முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் பஞ்சபுராணத்தோடு இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.

தவள வண்ணனை நினைதொறும் மென்மனம் தளல் மெழுகுகின்றதே.

0: பத்மநாபனி அவர்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது. தயவு செய்து மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அவர் இணைந்திருக்கின்றார். பாடலை அப்படியே முழுமையாக தாருங்கள் பத்மநாபனி.
1: வணக்கம்.
0: என்ன நடந்தது? ராஜா கண்ணூர் படுத்திட்டேன்.

மகனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலை.

0: நன்றி சகோதரி, பஞ்சபுராணத்தை தந்த உங்களுக்கும் எங்களுடைய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து பஞ்சபுராணங்களை வெள்ளிமலர் நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் லண்டோ மனு அவர்கள். வணக்கம் லண்டோ மனு.
1: வணக்கம் ராஜா.
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நல்ல சௌக்கியமா இருக்கிறேன் ராஜா. நானும் ஒரு பக்தி பாடல்
0: தாருங்கள்.

படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை நீருமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை நீருமா? படித்தவன் படைத்தவன் யாராயினும் படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணை

ஒன்றை ஒன்றே பகைத்தால் உயர் வேறு, ஒன்றை ஒன்றே பகைத்தால் உயர் வேறு, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால்

காலம் முற்றும் புகழ் மனக்கும் அது வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் விதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ்

தோன்றும் படை நடுங்கும் பலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம்

0: வீரனா கல்வியா செல்வமா வீரமா. நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி சகோதரன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் லண்டோ மனோ அவர்கள் ஒலித்த பக்தி பாடலை வழங்கியிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ராஜா,
1: வணக்கம். புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள்
2: நலமா இருக்கிறேன். வேண்டிக் கொண்டு முருகன் பாட ஒன்று.
3: தனிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய். திரு தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய். ஆழ்வடையுனது ஏறுமையில் அழகு, தேடாத மனமென்ன மனமோ. ஆழ்படை உனது ஏறுமையில் அழகு, தேடாத மனமென்ன மனமோ. மேல் கொண்டு விளையாடும் முருகா, வேதாந்த கலையான தலைவா, திருநீரில் தவழ்ந்தாலும் பாலா, உன்னை பாடி பாடி மகிழ்வேன். திரு தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவே, என்னை காத்து காத்து அருள்வாய். ஆறுமுகமழகு அருள் பழ முருகு, சொல்லாத நாள் என்ன நாளோ. ஆறுமுகமழகு அருள் பழ முருகு, சொல்லாத நாள் என்ன நாளோ. தேனோடு தினை மாதும் தரவா, தமிழாலே கனிப்பாகும் தரவா. தேனோடு தினை மாதும் தரவா, தமிழாலே கனிப்பாகும் தரவா. குமரா உன அருள் தேடி வரவா, எதில் பார்த்து பார்த்து இருப்பே. தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவே, என்னை காத்து காத்து அருள்வாய். திரு தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய். நன்றி, வணக்கம் ராயான.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு முருகன் பாடலை தந்த உங்களுக்கு மங்கள் நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராயா.
1: அவர் சகோதரர் ராஜா, பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
4: வணக்கம் ஐயா. வணக்கம், இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா சகோதரம்?
4: நாங்கள் இருக்கிறது.
1: நன்றி சகோதரி. எப்படி இருக்கலாம் ரவி அண்ணா?
4: இருக்கிறேன்.
1: நல்லா இருக்கும். வண்டுகிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள் பாடலை.
4: நீங்கள் விட பாட சொல்லி இருக்கிறேன் பாப்பா. இப்படி ஜாமியல்

0: நன்றி ஐயா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி.
1: அவர் தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் சுவிஸிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, யோசிரி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் யோசிரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: சரி,
2: நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி, தாருங்கள்.
2: நன்றி.

சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ, உன்னை

தாளமுதிரும் போலி வந்தேன் மனமுருகி பாடி நின்றேன் பழமுதிரும் போலி வந்தேன் மனமுருகி பாடி நின்றேன் பழனி மலை ஓடி வந்தேன் அழகு தமிழ் பாடி நின்றேன் பழனி மலை ஓடி வந்தேன் அழகு தமிழ் பாடி நின்றேன் உன்னைத்தான் பாட வந்தேன் பண்ணமையில் வேல் முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ

திருக்காட்டான வந்தேன், உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ. இனப்புனத்தை காத்து நின்ற அனைவரையும் கேட்டு வந்தேன், இனப்புனத்தை காத்து நின்ற அனைவரையும் கேட்டு வந்தேன், திருப்புறம் குன்றூர் வந்தேன், தென்குமரி தேடி வந்தேன், திருப்புறம் குன்றூர் வந்தேன், திருக்குமர்

மூன்று முறை தேடி வந்தேன், உன்னை கண்டு மறந்து விட்டேன். என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடு

0: என்ன சொல்லி பாடுவதோ. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு மங்கள் நன்றிகள். அவர் ஜோயசரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளி மலர். வெள்ளி மலர் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்து கொண்டு பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலவேணி, நலமா இருக்கீங்களா? நன்றி.
2: நானும் ஒரு பாடல்
1: தாருங்கள்.
2: சந்திர நொளி இல்லவளை கண்டேன், சந்திர

0: கண்மணியை காண செய்தாள், வாழ்வுதில் தலிய செய்தாள். சந்திரன் ஒளியில் அவளை கண்டே சரணம் என்று புகுந்து கொண்டே. நன்றி ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி ராஜா.
1: அவர் திருமதி கமலவேணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: ராஜலிங்கம் அவர்கள் நலமா இருக்கீங்களா? ராஜலிங்கம்.
2: ஆமாம், நாங்கள் நலமா இருக்கணும். நானும் ஒரு பாடல்
1: ராஜா.
2: நன்றி. பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதிய துள்வாயம்மா, கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதிய துள்வாயம்மா. தேவி கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதிய துள்வாயம்மா. தேவி கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதிய துள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலா புடியில், பற்பலரும்

பற்பலரும் போட்டும் பதிமயிலா புடியில் சிற்பம் நூல் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்டு சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்டு சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்டு கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. நீ இந்த வேளை தன்னில் தேயனனை மறந்தால் நீ இந்த வேளை தன்னில் தேயனனை மறந்தால் நான் இந்த நாளிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தன்னில் தேயனனை மறந்தால் நாளிந்த நாளிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையனே கருளே. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையனே கருளே. ஏன் இந்த மௌனம்

இறஞ்சினியே ரசிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லினின் பொற்ப

நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வலிமையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற எங்கள் காமாட்சி அம்மனாலிய பிரதம குருக்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் சர்மா ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது வெள்ளிமலர்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உணவினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணவானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிரட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களால் காங்கிசன்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பெருமின கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரெட்ன தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பட்டி ஒன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்கலாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகளை அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம், சமாதான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருப்பதோடு இது தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்திருக்கிறார். பலிகம கேமரட்ன தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர்னல் துவான் சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசின நேற்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500 மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேசலை தற்பொழுது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகமாகும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிட்டுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இவை என்று கோத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாக இருக்கும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை இதுவரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத மூன்றாவது தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொதுநிதி பற்றிய கோப் குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்குடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர பிரிவு தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய்விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்குட்பட்ட சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழுவொன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். கொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரச வங்கியொன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான உட்லர் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்த 45,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அம்பந்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர் கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதே இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடகாவில் டி கே சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்க்ரெட் ஆழ்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை கோவை திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய

பார்ப்பார்கள், உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள், இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புகிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவிளை அருகே கேரள மாநில பகுதியான பாறசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடையை மீறி சேவல் சண்டை நடத்தியவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்கள் 25,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் எண்ணெய் லொறி கவிழ்ந்ததில் 100 கணக்கான லிட்டர் டீசல் சாலையில் சிதறியது செய்தி பரவியதும் டீசலை அள்ளிச் செல்ல மக்கள் அங்கு குவிந்திருந்தார்கள். இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடில்லியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பங்களாதேச எல்லை காவல் படை அதிகாரிகள் இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகின்றார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பார்லே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாய கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன. திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசன டிக்கெட்டில் மோசடி முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் கோவில் இணை ஆணையர் உதவி ஆணையரை அதிரடியாக இடமாற்றம் செய்து அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆமிடத்தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து சவரன் 115,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,430 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. நுண்ணீர்கள், கிருமிகள், ஒட்டுண்ணிகள், ரசாயனங்கள் ஆகியவற்றால் மாசடைந்த உணவு அதில் அடங்குவதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கும் தாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. சோமாலியாவில் ராணுவத்தினர் விடிய விடிய நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தலைநகர் மொகுதிஷு போர்க்களமாக காட்சியளித்தது. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் உளவு பிரிவு இணைய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக 5 ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. நைஜீரியாவின் அத்லாந்தி கடற்கரையோரத்தில் உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையின் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் உக்ரைனின் மார்த்தா கோஸ்டியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். எவரஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உலக கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் விசாலமை அந்த

உள்ளத்தில் தொங்குகிறது. மேப்பல், சாயு, கிளச், இந்த பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவற்றுக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. எனவே அதை குறிக்கும் வகையில் மூன்று விளையாட்டு சின்னங்களை ஃபிஃபா உருவாக்கியுள்ளது. மெக்சிகோ சிட்டியில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க இருக்கின்ற நிலையில், அங்கு மிகப்பெரிய கும்பல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில், அங்கு வன்முறை வெடித்த நிலையில், அங்கு பயணிக்கும் ரசிகர்களுக்கு கவலைகள் எழுந்துள்ளன. விரைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 388.83%, இந்திய பெறுமதியில் 110.71%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.73%, இந்திய பெறுமதியில் 95.31%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 423.78%, இந்திய பெறுமதியில் 120.76%. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.50%, இந்திய பெறுமதியில் 127.97%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.84%, இந்திய பெறுமதியில் 68.53%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 11:23, மைக்ராட்சத்தில் 10:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: en un pod. பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானதை கெடுத்து வருகின்றார்கள். பரிசலாக செப்பலாம் இன்றிருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசிபூசரி இவர்களோடு இணைந்து போட்டி போண்டியில் அமைந்திருக்கும் போட்டி போண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பொண்டே மார்க்கெட்.
0: பொதுப்பொண்டே மார்க்கெட் நேரம் சரியாக 11:27, ஐக்கியராஜ்யத்தில் 10:27. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: சேனம்பாலு நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை சந்திரலித்த. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் மரவன். நேரம் சரியாக 11:33 ஐக்கராட்சியத்தில் 10:33. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசர ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசர ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மெலுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5 5 73 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:34 ஐக்கியராஜ்யத்தில் 10:34. இந்த நேரத்தில் வரும் இந்த பாடல்.
5: என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி

0: ஒலித்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் இசைஞானி இளையராஜா. பாடலை ஆற்றவர் கவிஞர் பொன்னடியான். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரண்மனைக்கிளி. நேரம் சரியாக 11:39, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:39. இந்த நேர அறிக்கை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி சைபர் 9 51 15 82 0 3 அல்லது 0 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷெரிமஹால்.
0: ஆமாம், அன்பொருளை உங்கள் இல்லங்களில் மூட்டை பூச்சி தொல்லையா அல்லது எலி தொல்லையா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லையா கூட ஒன்றிய நாளில் இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் நம்பி நாட வேண்டியது ரோஹி கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால். அன்பு உறவுகளே, நாளை காலை பூந்தினல் நிகழ்ச்சியை தவறவிடாமல் கேளுங்கள். அன்பு உறவுகளே, பொய் விளக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடல் 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவி மஹாலில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் உரையாடலுக்கு வருகை தந்திருந்த டிஆர்டி அன்பு தமிழொலி நேயர்கள் வழங்கிய அன்பளிப்பு விவரம் பற்றிய விவரம் உங்களுக்காக நாளை காலை பூந்தினல் நிகழ்ச்சியில் தரப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, கேட்காமலே அள்ளி வழங்கிய அன்பு நேயர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலை நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஞான சரஸ்வதி வாணியம்மா அவர்கள் இணைந்து பாடியது. பாடலை ஏற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி. யாருமே இந்த மண்ணில் இல்லாத எங்களுக்கு அழகிய பாடல்களை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நினைத்தாலே நெஞ்சம் பதறுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அடுத்த பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை யாற்றவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தந்தல் தேவ. செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை, வெளிநாடுகளில் இருந்து ஷன் கிளாஸ் உங்களுக்காக இந்த கோடைகால வெயிலினுடைய தாக்கத்தை தணிப்பதற்காக அழகான ஷன் கிளாஸ்களை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். உடனடியாகவே சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள். OPT 77 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள், பாடல் இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த பாடல்

சந்திரபோஸ் அவர்களுடைய இசை, புலவர் பிளமை பெற்றனுடைய கவிதை வரி, ஒலிக்கும் குரல் ஜானகி அம்மாவோடு எஸ்பி பாலா.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நேற்று மனசனை கொடுத்து வானிலை கருத்து வந்தவர்கள் பரிசலாட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் பாலிஸ்டோஸ் ஆசி புசரி மற்றும் போட்டி பந்தியில் அமைந்திருக்கும் போட்டி பந்தி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபெருமன் ஆண்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இதய நிறைந்த நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். அதனைத் தொடர்ந்து வானிலையில் வலம் பெற இருக்கின்றது ஆன்மீக

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களால் காங்கிசன்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பெருமின கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரெட்ன தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பட்டி ஒன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகளை அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம், சமாதான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருப்பதோடு இது தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்திருக்கிறார். பலிகம கேமரட்ன தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர்னல் டுவான் சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசின நேற்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500 மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேசலை தற்பொழுது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகமாகும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிட்டுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இவை என்று கோத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாக இருக்கும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மாக்காண்ட்ரே பிரான்சி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை இதுவரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத மூன்றாவது தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொதுநிதி பற்றிய கோப் குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்குடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர பிரிவு தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய்விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்குட்பட்ட சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழுவொன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். கொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரச வங்கியொன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3.5 கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான உட்லர் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்த 45,60,000 பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று எதிர்கூறப்பட்டுள்ளது. அம்மந்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர்கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதே இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடகாவில் டி கே சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்க்ரெட் ஆல்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை கோவை திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவைதான் உலகின் முதல் 4 இடங்களில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார்.
டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் கனவு இன்று ஒரு நாள் பலித்திருக்கலாம், என்றைக்கும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்கள் முகத்திரியை கிழிப்பார்கள், உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புகிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவிளை அருகே கேரள மாநில பகுதியான பாறசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடையை மீறி

இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகின்றார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பார்லே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாய கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசன டிக்கெட்டில் மோசடி முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் கோவில் இணை ஆணையர் உதவி ஆணையரை அதிரடியாக இடமாற்றம் செய்து அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆமிடத்தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து சவரன் 115,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,430 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. நுண்ணீர்கள், கிருமிகள், ஒட்டுண்ணிகள், ரசாயனங்கள் ஆகியவற்றால் மாசடைந்த உணவு அதில் அடங்குவதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கும் தாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. சோமாலியாவில் ராணுவத்தினர் விடிய விடிய நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தலைநகர் மொகுதிஷு போர்க்களமாக காட்சியளித்தது. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் உளவு பிரிவு இணைய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக 5 ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. நைஜீரியாவின் அத்லாந்தி கடற்கரையோரத்தில் உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையின் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியில் உக்ரைனின் மார்த்தா கோஸ்டியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உலக கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் விசாலமை அந்தரத்தில் தொங்குகிறது. மேப்பல், சாயு, கிளச் இந்த பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவற்றுக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. எனவே அதை குறிக்கும் வகையில் 3 விளையாட்டு சின்னங்களை ஃபிஃபா உருவாக்கியுள்ளது. மெக்சிகோ சிட்டியில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க இருக்கின்ற நிலையில், அங்கு மிகப்பெரிய கும்பல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில், அங்கு வன்முறை வெடித்த நிலையில் அங்கு பயணிக்கும் ரசிகர்களுக்கு கவலைகள் எழுந்துள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.83%, இந்திய பெறுமதியில் 110.71%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.73%, இந்திய பெறுமதியில் 95.31%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 423.78%, இந்திய பெறுமதியில் 120.76%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.50%, இந்திய பெறுமதியில் 127.97%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.84%, இந்திய பெறுமதியில் 68.53%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: BT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse
3: Mélodie et Tordre-Gelke BT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88.
5: நேரம் சரியாக 12:21, மைக்கராட்சத்தில் 11:22. இந்த நேரத்தில் வானிலையில் பலம் பெறுகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் அன்பிற்கினிய உறவுகளுக்கு என்னுடைய இதயம் கனிந்த டிஆர்டி வானொலியின் என் அன்பு சொந்தங்களுக்கு, உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு மெய்ஞானம் மரல் ஞானம் சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய நெறி என்ற அற்புதமான பயணங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். போரில்லா உலகமும் மக்கள் ஒரு அமைதியான இறை ஞானமிக்க ஒரு பதற்றமற்ற ஒரு பண்பட்ட வாழ்க்கையில் பயணிக்க இறைவனிடம் இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். பொருளாதார பிரச்சனைகள் இன்று உலகில் உள்ள முரண்பாடுகள் நீங்கி போர்ப்பதற்றம் தணிந்து சமரச சன்மார்க்க வள்ளல் பெருமானுடைய அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற உயர்ந்த நிலையும் எல்லா உயிரும் இங்கு இன்புற்று இருக்க வேண்டும் பராபரமே என்ற அந்த உன்னத இலக்கை அடைவதற்கான பயணமாக இந்த பயணம் அமையட்டும். அதற்காக இடையராது பிரார்த்தனையை நாம் செய்து கொண்டிருப்போம். ஒரு அடர்ந்த காட்டில் தீவிர சிவபக்தரான முனிவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்போதும் ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்த போது அவரின் பக்தியை கண்டு வியந்து போன சிவபெருமான் அந்த முனிவருக்கு நேரில் காட்சி கொடுத்தார். அப்போது சிவபெருமான், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என முனிவரிடம் கேட்டார். அதற்கு முனிவர், சுவாமி, எல்லோரும் ஓம் நம சிவாய என்று கூறுகிறார்கள், ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, இந்த காட்டில் உள்ள ஒரு எறும்பிடம் சென்று இந்த மந்திரத்தை சொல், உனக்கே புரியும் என கூறினார். முனிவர் எறும்பிடம் ஓம் நம சிவாய என கூறியதும் அடித்த நொடியில் அந்த எறும்பு இருந்து இறந்து கீழே விழுந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த முனிவர் சிவபெருமானிடம் சென்று இதை பற்றி கூறினார். அதற்கு சிவன், பயப்படாதே, இந்த மந்திரத்தை ஒரு மான்குட்டியிடம் சென்று சொல் என்று கூறினார். முனிவர் மான்குட்டியிடம் சென்று மந்திரத்தை சொன்னதும் மான்குட்டியும் துடிதுடித்து இறந்து போனது. பதறிப்போன முனிவர் ஓடோடி வந்து சிவபெருமானிடம் இதை பற்றி கூறினார். அதற்கு சிவபெருமான், பதற்றம் வேண்டாம், புதிதாக பிறந்த ஒரு குழந்தையிடம் சென்று இந்த மந்திரத்தை சொல் என்று கூறினார். முனிவர் சற்று பதட்டத்தோடு மனதை கல்லாக்கிக் கொண்டு அருகில் இருந்த குழந்தையிடம் சென்று ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை கூறினார். அப்போது அந்த குழந்தை, என்ன சாமி, நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்துவிட்டீர்களா என்று கேட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த முனிவர், இது எப்படி சாத்தியம் என புரியாமல் நின்றார். அப்போது அந்த குழந்தை சொன்னது, நான் முதலில் எறும்பாக இருந்தேன், நீங்கள் என் காதில் சிவமந்திரத்தை சொன்னதும் நான் மானாக பிறந்தேன், மீண்டும் என் காதில் சிவமந்திரம் சொன்னதும் குழந்தையாக பிறந்தேன், இப்போது நீங்கள் மந்திரத்தை சொன்னவுடன் எனக்கு ஞானம் வந்துவிட்டது என கூறியது. இதை கேட்ட முனிவர் வேகமாக ஓடிச் சென்று சிவபெருமானின் பாதத்தில் விழுந்து வணங்கினார். அப்போதுதான் முனிவருக்கு புரிந்தது, ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் ஒருவரின் வாழ்க்கையை மாயையின் பிடியில் இருந்து விலக்கி மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்த்தும் என புரிந்து கொண்டார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மந்திரத்தை இடையராது உச்சரிப்போம். நம்முடைய பிறவிக்கு திருங்கடனை நீக்கி இறைவனுடைய பாதார பிந்த கமலங்களை அடைவதற்கான இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் அமையட்டும். ஒரு மனிதன் கேட்ட கேள்விக்கு கடவுளால் பதில் கூற முடியவில்லை. அப்படி அந்த மனிதன் என்ன கேள்வியை கேட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை ஒரு மனிதன் கடவுளை பார்த்து கேட்டான், இந்த உலகம் ஒரு மாயையாக இருந்தாலும் அது விடை தெரியாத பல மர்மங்கள் நிறைந்து அப்படி என் மனதில் ஒரு 6 கேள்விகள் உள்ளது, அதற்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா என்று கடவுளிடம் கேட்டாள். கடவுளும் சிரித்துக்கொண்டே, சரி கேள் என கூறினார். முதல் கேள்வி, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத மனிதர் திடீரென மரணம் அடைவது ஏன்? இரண்டாவது கேள்வி, யாருடைய மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது என பார்த்து பார்த்து நடக்கும் ஒரு மனிதரை அனைத்து மனிதர்களும் சேர்ந்து காயப்படுத்துவது ஏன்? மூன்றாவது கேள்வி, காதல் மற்றும் நண்பர்கள் இவற்றில் அதிக அன்பை வைத்தவர்கள் இறுதியில் தனிமையில் விடப்படுகிறார்களே, அது ஏன்? நான்காவது கேள்வி, வீண் செலவு செய்யாதவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வறுமையில் வாழ்வது ஏன்? ஐந்தாவது கேள்வி, பிறருக்கு உதவ வேண்டும் என நினைக்கும் நல்ல மனதுடைய மனிதர்கள் அதிகம் ஏமாற்றப்படுவது ஏன்? ஆறாவது கேள்வி, ஆணவம் கொண்டவர்கள், பிறரின் சொத்தை அபகரிப்பவர்கள் மற்றும் அநீதிக்கு துணை போகிறவர்கள் அதிக செல்வத்துடன் பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வது ஏன்? இப்படி அடுக்கடுக்கான ஆறு கேள்விகளை மனிதன் கடவுளிடம் கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே கூறினான், மானிடா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள், மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் நல்லவர்கள் பூமியில் வாழும் காலத்தில் செல்வமின்றி அன்பு இன்றி தடிமையில் வாழ இறுதியில் என் திருவடியை சரணடைந்து முக்தியடைவார்கள். ஆனால் தீயவர்கள் பணம் பொருள் மற்றும் தான் என்ற ஆணவம் போன்று உலக மாயையில் சிக்கி என்னை சரணடையாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அதே துன்பத்தை அனுபவிப்பார்கள் என கூறினார். அப்பொழுதுதான் மனிதன் புரிந்து கொண்டான், நல்லவர்கள் வாழும் காலத்தில் துன்பப்பட்டாலும் இறந்த பின் மறுபிறவி இல்லாமல் இறைவன் திருவடியை பற்றிக் கொள்வார்கள் என்று. அன்பு உறவுகளே, கஷ்டமும் போராட்டமும் நமக்கு வைக்கப்பட்ட சோதனைகள். அந்த சோதனைகளை இறைவனுடைய திருவடி என்னும் வேள்வியை நினைத்து அந்த வேள்வியிலேயே நம் மனதை நிலைநிறுத்தும் பொழுது நம்முடைய துன்பமும் இகத்திலேயே இன்பமாக மாறுவதோடு இக பரமாகிய அந்த பரம்பொருளோடு ஐக்கியம் அடைவதற்கான ஒரு உன்னத மார்க்கத்தை தருகிறது. இறைவனோடு ஐக்கியப்படல், இறை தேடல் என்ற நம்முடைய சிந்தனை மென்மேலும் வலுவடைய வேண்டும். 1870 கடைசி நாட்களில் ஒரு நாள் வித்வான் செங்கணத்து விருதாச்சல ரெட்டியார் அவர்கள் தன் மாணவன் உத்தம மகாதானபுரத்து சாமிநாதனிடம் சொல்கிறார், ஏயா சாமிநாதா, நாங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி நிலத்தில் இருக்கிற கிணறுகள் நீ படிக்கிற வேகத்துக்கும் தேடுற தேடலுக்கும் இந்த கிணற்று தமிழ் காணாது. இப்போ உனக்கு தேவை எப்பொழுதும் பொய்க்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற காவிரி மாதிரி நதிதான். அப்படி இருந்தார் மாயிரத்திலே ஒருவர் இருக்கிறார், அவரை போய்ப்பார். அவரோட பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, திருவாடுதுறை ஆதீனத்தின் புலவர் அவர்தான். ரெட்டியார் ஐயரிடம் சொல்கிறார், பிள்ளையை பார் என்று. மாயிரம் கோயிலுக்கு சென்று மயூரநாதரை தரிசிக்கிறார். தெற்கு வீதியில் இருந்த திருவாடுதுறை மடத்து வீட்டுக்கு செல்கிறார் சுவாமிநாதன். வீட்டினுள் நுழைகிறார், எவரும் இல்லை. விழிக்கிறார், வெளியோசை கேட்டு ஒரு யானை அசைந்து வருவதைப் போல ஒரு தமிழ் சிங்கம் நடந்து வருகிறது. சாமிநாதன், தமிழ் படிக்க வந்தேன் என்கிறார். வா பிள்ளா என்கிறார். 1971 5 அவரின் இறுதி காலம் வரை அவரின் பின்னால் பயணிக்கிறார் அந்த முதிய தமிழ் கிழவன். அன்றைக்கு எழுதிய நூல்கள் 75 மேல் இருக்கும். தாயை விட என் மீது அதிக அன்பு கொண்டவன் என் ஆசான் என்று சொல்லுவார் ஊவே சாமிநாதையர் அவர்கள். இன்றைய தமிழ் தாத்தா என்றழைக்கின்ற ஊவேசா அவர்களின் ஆசிரியர் தான் திரிசிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர் எழுதிய உன்னதமான நூல்கள் திருவாரூர் தியாகராஜர் லீலை, திருவண்ணக்கா, திருவந்தாதி, திரிசிரமாலை, யமக வந்தாதி, தில்லையாக வந்தாதி, துறை சைவாக வந்தாதி, திருவேகாரத்தி யமக அந்தாதி, திருக்குழந்தை, திருப்பந்தாதி, சீர்காழி கோவை, கோத்துங்க கோவை, வியாசக கோவை, ஐலாண்ட நாயகி மாலை, சிதம்பரேசர் மாலை என அடிச்சிக்கொண்டே போகலாம். தமிழோடு ஐக்கியமாகவும், தமிழை காதலிப்போம், தமிழில் சங்கமிப்போம். அடுத்த வாரத்தில் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். என் அன்பு உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடரும்.

பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:36 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:36. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. நேயர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் நெஞ்சை விட்டாகாத பக்தி பாடல்களை கேட்டு கடவுளை வணங்கிக் கொள்ளலாம் அன்புடன். அந்த வகையில் மங்களகரமாக பைபர் ஊடாக இணைந்திருக்கும் பீன் ராஜாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பீன் ராஜா.
2: வணக்கம் ராஜா.
1: நலமாக இருக்கின்றோம் சகோதரம். நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கின்றோம். அதுபோல அனைவரும் நலமா
1: இருக்கின்றோம்.
2: கொஞ்சம் வேலையால் கூட இருந்தாலும் வர வேண்டிய இடத்துல வந்து
1: சேருவேன். வருவீங்க? ஓகே, சந்தோஷமா இருக்கின்றது. எல்லாரும் நலமா இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்?
2: ஓம் ராஜன் அப்படி இருக்கணும் நினைப்பு கிடைத்ததுக்கு நன்றி. முதல் பாடலாக TMS ஐயா அவர் பாடிய முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு
1: இந்த பாடலை கேட்கறீங்க. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி. வணக்கம் ராஜன். எல்லோரும் வணக்கம்.

0: மெலித்த பாடலை ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் இந்த எத்தனை பாடலையா உங்கள் முத்துக்குமரனுக்கு.
0: இத்தனை பாடலையே அங்கள் முத்துக்குமரனி என்ற பாடலை கேக்குறீங்களா?
1: ஓகே,
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, நன்றி.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நேயர்கள் விருப்பத்தில் பக்தி மாலை. இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி, வைபரூடாக இணைந்திருக்கின்றீர்கள்.
1: வணக்கம் பாயா, நலமா?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரம். நீங்கள்?
1: நாங்களும் நலம்,
0: நன்றி. அப்படி என்று விருங்கள்.
1: ஆறு அரை நிமிஷம்
0: வரும்.
1: பாட்டு
0: சகோதரம்,
1: எனக்கு விருப்பம்
0: கஷ்டம் இந்த பாட்டு பாடுறது. உங்களுக்கான ஆசையை நாங்கள் தீர்த்தி வைக்கின்றோம். முருகனுடைய அருளும் கிடைக்கட்டும். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பத்மராணி அவர்கள். அவர்
2: பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வன்.

0: ஒலித்த பாடலை திருமதி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 12:54 ஐக்கியராச்சியத்தில் 11:54. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கின்றேன். நீங்களும் அபிராமியும்
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற கேட்டு மாலுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: கல்வியா செல்வமா வீரமா?

ফাঁসি তীরুমা கற்போர்க்கு பொருளின்றி பசி தீருமா பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா

மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா?

0: அடுத்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் உங்களோட அன்போடு நலமாக இருக்கின்றோம், அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
1: நீங்கள் சாப்பிடுறீங்களா? நாங்கள் சாப்பிட்டு அப்பன் சாமி பாட்டு கிராப்பு சாமி பாட்டு கேட்கிறோம்.
0: ஓகே, கேளுங்கள். என்ன பாடல்?
1: எனக்கு என் அப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காருண்யனி அந்த பாட்டை தாருங்கள்.
0: ஓகே, உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது பாடல் கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: நேரம் சரியாக 1:05. ஐக்கியராட்சியத்தில் 12:05. இந்த நேரத்தில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் சகோதரி. நலமா இருக்கிறீங்களா? ஓ, நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
4: நன்றி.
3: உங்களுக்கான பாடலை தருகின்றேன். சரியா இருந்தால் சரி, இப்படி என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள்.
4: நன்றி. நன்றி
3: சகோதரி.
4: நன்றி.

0: ஒலித்த பாடலை சகோதரி திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: பிரியமா, நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு பாட்டு வந்து திருமுருகா ஒருமுறை வா.
0: திருமுருகா ஒருமுறை வா.
1: ஆமா,
0: என்ற பாடலை கேக்குறீங்கள்.
1: சீர்காழி பாடின பாட்டு.
0: சீர்காழி, டாக்டர் சீர்காழி அவர்கள் பாடிய பாடல்.
1: ஆமா,
0: எங்க கேட்டிருக்கீங்க இந்த பாடல்?
1: பாட்டு கேட்டிருக்கிறேன்,
0: வீட்டுல கேட்டிருக்கேன்.
1: வீட்டுல கேட்டிருக்கேன்.
0: பக்தி பாடலோட நிக்கிறீங்க. கடவுள் தரிசனம்
1: பாடலோட.
0: கடவுள் தரிசனம் கூடி போச்சு.
1: சொல்லிக்கலாம். பக்தி பாடல் எந்த நேரத்தியானே.
0: நன்றி. உங்களுக்கு அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு முருகனுடைய அருளை பெறுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை பிரியமா கைலாநாதன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த
1: அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜன், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும்ன்றதா? நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நான் இன்றைக்கு கேக்குற பாடல் வந்து ரக்ஷ ரக்ஷ ஜெய மாதா,
1: ரக்ஷ ரக்ஷ ஜெய மாதா,
2: தர்ம சக்தி ஜெய துர்கா.
1: சுஜிலா மாண்ட குரல்ல?
2: ஆமா, அந்த பாடலை கேக்குறேன்.
1: இந்த பாடல கேக்குறீங்க, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மாலுங்கள். சாப்பிட்டீங்களா?
2: வெள்ளிக்கிழமை
1: பாடல் வருகின்றது.

0: ஒலித்த பாடலை ராதா அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து திருமதி தவமலர் நவுலீஸ்வரன் அவர்கள் பைபர் ஊடாக அணிந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கிறோம், நீங்கள்? நன்றி அம்மா. என்ன பாடல்?
1: குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்
0: என்ற பாடலை கேட்கிறீங்களா? உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: குன்றத்திலே குமரன்

குறுகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. குறுகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள்.

0: ஒலித்த பாடலை திருமதி நகுலேஸ்வரன் தவமலர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா மதனி?
1: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க?
0: நல்லா இருக்கிறோம் மதனி. சமையல் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடல, சமையல் முடிஞ்சாச்சு.
0: அப்ப இன்னைக்கு யார பத்தி பாட்டு கேட்க போறீங்க?
1: அனையும் பக்தி படங்கள் தான் பாக்கணும்னு எனக்கு. அது முழங்கையில என்னன்றது பாக்க வேணும்.
0: உங்களை பாவம் கூட்டிட்டு போக ஒருத்தரும் இல்ல.
1: பக்தி படங்களுக்கு தான் முந்தி எங்க ரெண்டாவது அண்ணன் மந்தா கேட்ட உடனே ஓடிட்டு போடுவார் பக்தி படங்களுக்கு. அவரோட தான் கூட நான் படம் பாக்குறது.
0: ராஜகோபால் கூட்டி
1: அது கிட்டவும் போயல.
0: நன்றி சகோதரி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டுமா?
1: நீங்க அப்படியே செய்த மயமாக பக்தி பாடலோட நலமாக இருக்காரு. இதனை வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அடுத்த பாடலை மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. நேயர்கள் விருப்பத்தில் பக்தி பாமாலை தொடர்கின்றது. மதிய பிரதான செய்திகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க. போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75000 de Paris.
7: VT Superstore Gala Gonesse Sassadil
8: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesses.
7: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுடரேற்றப்பட்டு பொன் சிவகுமாரனின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிரிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களால் காங்கிசந்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மக்களால் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி இடம்பெற்ற கவனயீர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்கள் முன்னெடுப்பதென்று காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதற்கமைய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று 7வது வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்களால் அமைதி வழியில் கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தடு செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் அளித்துள்ளார்கள். பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இசை நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் தவறானவை என்றும் அவை மக்களை தவறாக வழிநடத்துபவை என்று போலீசார் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மே 31 அன்று சாவைச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிள்ளச்சி உதயநகரைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கம் தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேச குற்றப்புணர்வு பணியகத்தின் விசாரணையில் சந்தேக நபர் அந்த நிகழ்விலிருந்து 2 பாடல்களை திருத்தி விடுதலை புலிகளை போற்றும் வகையில் தனது சமூக வலைதள கணக்கில் பதிவேற்றியது தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இணையத்தில் வைரலாக பரவுவதை எளிதாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட குழுவுக்கு ஆதரவான உள்ளடக்கத்தை சேர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தார்கள். சந்தேக நபர் 1979 48வது இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 3G பிரிவின் கீழ் ஜூன் 3 அன்று சாவைச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குடிமக்கள் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொருந்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும் இணங்க செயல்பட வேண்டும் என்று இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதோடு தவறான சமூக ஊடக தகவல்கள் மூலம் பொதுமக்கள் தவறாக அவர்களை வழிநடத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் எச்சரிக்கை விடுகிறார். சுபிட்சமான வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக போராடி ஜனாதிபதி செயலகம் மற்றும் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய எந்தொரு வாக்குறுதியும் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகளையும் மண் கொள்ளைகளையும் ஒழிப்போம் என்று மேடைதோறும் முழங்கியவர்கள் இன்று எவரையும் தண்டிக்கவில்லை. மாறாக அனைவரையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் போக்கைத்தான் கொண்டுள்ளார்கள். இந்த அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்க விருப்பமும் இல்லை, அதற்கான எண்ணமும் கிடையாதென்று அவர் குறிப்பிட்டார். 1931 பௌத்த சாசன சட்டத்தை திருத்த இவர்கள் முற்படுகிறார்கள். இந்த சட்டத்தில் இப்போது என்ன திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது? பௌத்த சாசனத்தை முழுமையாக அழித்து மகாசங்கத்தினரை அரசாங்கத்தின் அடிமைகளாக மாற்றிக் கொள்வதே இவர்களின் சூழ்ச்சி. இது புலம்பெயர் அமைப்புகளின் சதியா, அரசு சார்பற்ற நிறுவனக்காரர்களின் சதியா, அல்லது அரசாங்கத்தின் சதியா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். அன்று இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக வீடு வீடாக மகாசங்கத்தினர் இன்று மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? சில தேரர்கள் பணத்துக்கு அடிமையாகி அரசாங்கத்தின் அநீதிகளுக்கு துணை போகின்றார்கள். பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று பௌத்த மக்களிடம் நான் மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நாட்டு மக்கள் டிட்வா போன்ற இயற்கை அனர்த்தங்களை சந்தித்த வேளையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. டீசல் விலை அதிகரிப்பால் பேருந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏழை மக்கள் ஒரு தேநீர் அருந்த கூட வழியில்லாத பேருந்தில் பயணிக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போதே நிலைமை இப்படி என்றால் இன்னும் சில காலத்தில் வரலாற்றில் பயன்படுத்திய மாட்டு வண்டில்களில் தான் மக்கள் பயணிக்க நேரிடும். இந்த நிலையை நோக்கித்தான் அரசாங்கம் தற்போது மக்களை கொண்டு செல்கிறது. அரசாங்கத்தின் மிக மோசமான அரசியல் நாடகங்கள், குறிப்பாக இந்த மலசல கூட விவகாரத்தை பார்க்கும் போது அருவறுப்பாக இருக்கிறது. மக்கள் உங்களை நாட்டை ஆளவே தேர்ந்தெடுத்தார்கள். மலசல கூடங்களை கட்டியெழுப்ப அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா போன்றவர்கள் மலசல கூடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதையே பெரும் சாதனையாக கூறிக்கொண்டு திரிகிறார்கள். மலசல கூடங்களை கட்ட ஒப்பந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அடிக்கல் நாட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் இன்று மலசல கூடங்களின் உரிமையாளர்களாக மாறியுள்ளார்கள். மலசல கூடங்களின் துர்நாற்றம் இவர்களின் அரசியலிலும் வீசுகிறது. அவர்களின் இந்த நடிப்பு திறன் மற்றும் மலசல கூட அரசியல் நாட்டுக்கே அவமானம். மலசல கூடங்களுக்கு சென்று அடிக்கல் நாட்டுவதை நிறுத்திவிட்டு நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப முடியாவிட்டால் தயவு செய்து பதவி விலகி செல்லுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இதுவரையில் 40 அரசு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது.
1: தேவையப்படி பெறப்படும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. ஆணைக்குழுவின் 11 சாட்சி விசாரணை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 28 ஆகும்.
0: தொடர்ந்து குவைத் சர்வதேச விமானத்தில் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்தது குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை தெரிவிப்பதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இந்த பிராந்தியத்தில் வாழும் பணிபுரியும் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு நல்வாழ்வு தங்களது முன்னுரிமையாகும் என இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அதிக நிதானத்தை கடைபிடிக்குமாறு அனைவரிடமும் இலங்கையை கேட்டுக் கொண்டுள்ளது. பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதில் நாட்டின் அரசாங்கம் உறுதியான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள 1000கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பெட்டி ஒன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்காவின் கண்காணிப்பு செயல்பாடுகள் மீதான கடும் அதிருப்தியை வெளியிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். மத்திய வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நேற்றைய போராட்டத்தின் போது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சிவில் அமைப்புகள் போராட்ட குழுக்களால் இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் பெரும் பதற்றநிலை ஏற்பட்டதுடன் போலீசாருக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதமும் இடம்பெற்றது. எதிர்ப்பு தெரிவித்த ஆதரவாளர்கள், நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எமது ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம், எமது பிரச்சனைகளுக்கு உங்களுடன் ஒரு கலந்துரையாடல் அவசியம், அந்த கலந்துரையாடலை பெற்றுக்கொண்ட பின்னரே நாம் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புவோம், மத்திய வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டுள்ளோம், கடந்த கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சி காலத்திலும் இவ்வாறான தடைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம், பாதுகாப்பு படையினரையும் போலீசாரையும் பயன்படுத்தி எமது போராட்டத்தை நசுக்க முற்பட்டாலும் எமது நியாயமான போராட்டத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை, அதேபோல் இப்போதும் போலீசாரை கொண்டு எங்களை அச்சுறுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம், எமது வரிப்பணத்தினால் பராமரிக்கப்படும் இந்த அதிகார கட்டமைப்பு மக்கள் சார்பாக செயற்பட வேண்டியது கட்டாயம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எமக்கு தனிப்பட்ட நலன்கள் இருந்திருந்தால் பணம் பெற்றுக் கொண்டு ஒதுங்கி இருக்க முடியும், ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்காகவும் இன்று வரை நாம் களத்தில் இருக்கிறோம். குற்றப்புணர்வு பிரிவில் முறைப்பாடுகளை செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த நாங்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தின் பலனாகவே இன்று பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் ஜனாதிபதியை நேரில் சந்திக்க விரும்புகிறோம். எமக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். போலீசார் அல்லது பாதுகாப்பு படைகளை கொண்டு எமது குரலை நசுக்க நினைக்க வேண்டாம். ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் எமது மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. எமக்கான தீர்வு கிடைக்கும் வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி இந்த இடத்திலிருந்து நகரப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் சில தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு பெருமளவில் நாங்கள் திரண்டிருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் பல கோடிக்கு கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து பெற்று மோசடி செய்திருக்கிறார்கள். மத்திய வங்கியின் கண்காணிப்பு பிரிவு இதுக்கு உடந்தையாக இருந்துள்ளது. குறிப்பாக இந்த நிறுவனங்களில் பணம் முதலீடு செய்த ஏழை மக்கள் தமது வாழ்நாள் சேமிப்பை இழந்த நிலையில் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகிவிட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் மக்களை தடுப்பதற்கு முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சவப்பட்டியுடன் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைய முற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே முறுகல்லை உருவானது. இருந்தாலும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி நேரில் வந்து தமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். சமூகத்தினருக்கு இடையூறு விளைவித்தலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் தடுக்கும் பொருட்டு போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்தார்கள். ஜனாதிபதி செயலகத்தை சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் மற்றும் கலகம் அடுக்கும் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்து உடனடியாக கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினார்கள். போலீசாரின் கடுமையான எச்சரிக்கையை அடுத்து எதிர்ப்பாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். இந்த சம்பவத்தால் ஜனாதிபதி செயலக பகுதியில் சில மணித்தியாலங்கள் பெரும் பரபரப்பான சூழல் நேற்று நிலவியிருந்தது. தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் கோரப்படுகின்றன. 10வது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்து நாடாளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிவுகள் மற்றும் விதப்புரைகளை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவான நாடாளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் கோரப்படுகின்றன. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அபயரண்ணா அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த விசேட குழுவில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை குறிப்பாக தெருநர்களை பதிவு செய்தல் சட்டம், உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் சட்டம், நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டம் ஆகியவற்றையும் பல வருடங்களாக அந்த சட்டங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டங்களின் ஏற்பாடுகளுடன் தொடர்புடைய விசேட ஏற்பாடுகள் சட்டங்களையும் மீளாய்வு செய்வதும் இந்த சட்டங்களை மீள்திருத்தம் செய்தல் ஒருங்கிணைப்பு செய்தல் போன்ற தேவைகளை மதிப்பீடு செய்வதும் மேலும் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு அவசியமான மறுசீரமைப்புகளையும் திருத்தங்களையும் பரிந்துரை செய்வதும் இந்த விசேட குழுவின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஏனி ஆர்வமுள்ள தரப்பினர் மற்றும் நிறுவனங்கள் இந்த குறிப்பிட்ட விடய எல்லைக்குட்பட்ட தங்களது முன்மொழிவுகள் கருத்துக்களை குழுவின் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற விசேட செயற்குழு தமது விதப்புரை அறிக்கையை தாமதிக்காமல் 3 மாத காலத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தாம் அவர்களிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகள் அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய கோவை தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கருணாநிதி உப்பாலி பன்னிலகையை குறிப்பிட்டுள்ளார். இதற்கான அனுமதியை பெறுவதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 455 முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த முதியோர் இல்லங்களில் 10,000 மேற்பட்ட முதியவர்கள் தங்கியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் பதிவு செய்யப்படாமல் முதியவர்களை பராமரிக்கும் பல இடங்கள் காணப்படுகின்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய விதிமுறைகளின் பிரகாரம் அத்தகைய ஒவ்வொரு முதியோர் இல்லத்தையும் பதிவு செய்வது கட்டாயமாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகையை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தீ விபத்தினால் உயிரிழந்த அங்குருவா தோட்ட முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு சென்று தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகையை தெரிவித்துள்ளார். அங்குருவா தோட்ட முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 11 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று பிற்பகல் ஹொரண நீதவான் லக்மினி விதானகமகி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே விளக்குமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான உறுதியான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லம் எவ்வித பதிவுகளுமின்றி சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்துள்ளமையும் வெளிக்கொண்டப்பட்டுள்ளது.
2: நேற்று முன்தினம் பதிவான இந்த தீ விபத்தில் 12 உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 6 ஹொரணி ஆதார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தில் சிக்கிய 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது முதியோர் இல்லத்தில் 70 இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 51 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 11 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் ஹொரணி நீதவான் லக்ஷ்மினி விதானகமகி முன்னிலையில் நேற்று
0: தொடர்ந்து இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்ட தீர்வை நிர்ணயம் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை சாதகமானதொரு வர்த்தக உடன்பாட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பின்னணியிலே இந்த தீர்வை விதிப்பு நிகழ்ந்திருப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய நாடுகள் 10% என்ற குறைவான தீர்வை வீதத்தை எதிர்கொள்ளும் நிலையில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த உயர்வான தீர்வை நாட்டின் ஏற்றுமதி போட்டித் தன்மையை பாதிக்கக்கூடும் என்று அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாகும். இந்த வருடத்தின் முதல் 4 ஆடை மற்றும் தேயிலை ஏற்றுமதிகள் 7% 6% வீழ்ச்சியடைந்துள்ளன. இருந்தாலும் தொழிலாளர் சுற்றுச்சூழல் மற்றும் ஆளுமை சார்ந்த தரங்களை பேணுவதிலும் நெறிமுறை சார்ந்த வணிக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் இலங்கை பொறுப்பு வாய்ந்த மூலப்பொருள் விநியோக தளமாக திகழ்வதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த தீர்வை விதிப்பின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்கும் இலங்கையின் நியாயப்பாடுகளை எடுத்துரைப்பதற்கும் அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்ற வர்த்தக சம்மேளனம் முன்மொழியப்பட்ட தீர்வையில் குறைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் இறுதியில் அதனை முழுமையாக நீக்குவதற்கான சகல முயற்சிகளையும் இலங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம். சாதகமான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சில மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சுமார் 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளும் அதிகரிக்கப்படும். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதால் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம். அதற்கமைய மருந்து விலைகளும் அதிகரிக்கக்கூடும். இதுகுறித்து நாம் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். நாம் பெரும்பாலான மருந்துகளை இறக்குமதி செய்கிறோம். அனைத்து மருந்துகளின் விலைகளும் அதிகரிக்காது. ஆனாலும் சில குறிப்பிட்ட மருந்துகளின் விலையில் அதிகரிப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பலேகம கேமரண தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். புத்த சாசனத்தையும் பிக்குகளையும் அவமதிக்கும் வகையில் திட்டமிட்ட வகையில் செயற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. தலைகல கேமரண தேரர் விவகாரத்தை தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. தலைகல கேமரண தேரரின் விவகாரத்தை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. அந்த விவகாரம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை கொண்டு ஒட்டுமொத்த புத்த சாசனத்தையும் மலினப்படுத்த இடமளிக்க முடியாது. புத்த சாசனம் இல்லாதொழிந்தால் இந்த ராஜ்யம் மிக மோசமாக பாதிக்கப்படும். பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான தன்மை காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஆகவே புத்த சாசனம் மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பு குறித்து மாநாயக்க தேர்களுடன் வெகு விரைவில் தாங்கள் கலந்துரையாடுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10 தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்தார். நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலையின் உடல்நலம் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஊடாக விசேட நீதிமன்ற மருத்துவ சபையொன்றை நியமிக்குமாறு குற்றப்புணாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் கோரிக்கையொன்றை விடுத்திருந்தார். அதுநேரம் சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ தனது சேவை பெறுநர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதன் பின்னர் கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் ஆகிய நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பதால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையுடன் இருப்பதனால் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான பொருத்தமானதொரு சூழலை அவருக்கு வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மேலும் சந்தேக நபரான சுரேசலையின் மனநிலை தொடர்பாக 5 மனநல விசேட வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்றினால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையும் இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் சமர்ப்பித்தார். இதன்போது குற்றப்புணர்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அந்த மருத்துவ அறிக்கையை நிராகரிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கையில் கனம் நீதவான் அவர்களே, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னர் இருந்த நீதவான் கடந்த மார்ச் 24 எனது சேவை பெறுநர் குற்றப்புணர்வு திணைக்களகத்தில் தடுத்து வைத்திருந்த இடத்துக்கு நேரில் சென்று பரிசோதித்திருக்கிறார். அத்தொடர்பான வினா வினா விடைகள் இந்த நீதிமன்றில் உத்தியோகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார், நான் ஒற்றை தலைவலி நோயினால் அவதிப்படுகிறேன். முறையான வசதிகள் இல்லாத இடத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். மின்சாரம் இல்லாமலே இரவை கழித்தேன். அதற்கு அடுத்து வெள்ளை ஆடை அணிந்து வந்த அதிகாரிகள் சிலர் என்னை பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். ஆடைகளை களையும்படி கூறினார்கள். எனது ஒற்றை தலைவலி நோய்க்கான மாத்திரைகள் எனக்கு கிடைத்தன. இரவு 10 மணிக்கு மேல் கழிவறைக்கோ அல்லது வேறு எங்குமே செல்ல என்னை அனுமதிப்பதில்லை. எலிகளின் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். விசாரணை அதிகாரிகள் என்னை கவனித்துக் கொள்கின்றனர். அது மாத்திரமே எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். ஆனால் மறுபுறத்தில் வேறு ஏதோ ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சந்தேகபுரான சலி பதிலளித்துள்ளதாக ஜனாபதி சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாபதி சட்டத்தரணி கடந்த ஏப்ரல் 22 அன்று முன்னர் இருந்த நீதவான் சந்த நபரின் உடலை தொடர்பாக 3 விடயங்களை உள்ளடக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் கீழ் ஊட்டச்சத்து நிபுணர், மனநல மருத்துவர் மற்றும் கண் மருத்துவ நிபுணர் ஆகியோரிடம் சந்த நபரை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை ஊட்டச்சத்து நிபுணரால் வழங்கப்பட்ட உணவுகள் என்ன என்பது பற்றி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அந்த ஊட்டச்சத்து நிபுணரின் அறிக்கையின்படி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக 10 மணி முதல் 3 மணி வரையான காலப்பகுதிக்குள் வெளியிடங்களுக்கு செல்ல சந்த நபருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். மேலும் ஒரு உணவு பட்டியலும் உள்ளது. அது தொடர்பில் இதுவரை ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து எந்தவித விவரமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இதன் போது குறுக்கிட்ட நீதவான், குறித்த மருத்துவ அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரியின் ஊடாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த குற்றப்புணர்வு திணைக்களகத்தினர், அனைத்து வைத்தியர்களிடமிருந்தும் சந்த நபர் தொடர்பாக பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கைகள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். சம்பவம் தொடர்பாக நீதிமன்றில் மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி, தனது சேவை பெறுநர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இவ்வாறான மனநல பாதிப்புக்கு உள்ளானார் என்றும், அதற்கு முன்னர் அவருக்கு எந்தவித மனநல பாதிப்புகளும் இருந்திருக்கவில்லை. மேலும் அன்று முதல் இன்று வரை குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் தடுப்பு காவலில் எனது சேவை பெறுநர் கொடூரமான சித்திரவதைகளுக்கும் மலிதாயமானமற்ற மற்றும் இழிவான நடத்தைகளுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் மருத்துவ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு குற்றப்புணர்வு திணைக்களம் தான் பொறுப்பேற்க வேண்டும். மனநல மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையின் 7 இடங்களில் எனது சேவை பெறுநர் மனரீதியான சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் காணப்படுவதால் தற்கொலை செய்து கொள்ளும் ஆபத்தான மனநிலைக்கு உள்ளாகியுள்ளதாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு தேவையான பொருத்தமான ஒரு சிகிச்சை சூழலை வழங்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்கிறேன். அவர் தற்போது இருக்கும் இடம் இத்தகைய சிகிச்சைகளை வழங்குவதற்கு பொருத்தமற்றதென்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவரை சீராக கையாள முடியாமல் உள்ளதால் சிகிச்சைகளை வழங்குவதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இதன் போதும் குறுக்கிட்ட நீதவான், விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபரை கவனித்துக் கொள்வதாக அவர் கூறியிருந்தார் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, விசாரணை அதிகாரிகள் அவரை கவனித்துக் கொண்டார்கள். குற்றப்புணர்வு திணைக்களகத்தில் விசாரணை அதிகாரிகள் மாத்திரமன்றி ஏனையோரும் உள்ளார்கள். அங்குள்ள உயர் அதிகாரிகளே இவ்வாறான மன அழுத்தத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனது சேவை பெறுநரின் மருத்துவ அறிக்கைகள் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து நாம் அவற்றை பெற்றுக் கொண்டோம். இது வெறும் தன்னிச்சையான கருத்தல்ல, மருத்துவ அறிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட முடிவு என்று குறிப்பிட்டார். சுரேசலே, நான் எப்போது அந்த 4-6 அடி அளவுள்ள அறைக்குள் செல்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கனம் நீதவான் அவர்களோடு. இது சித்திரவதைக்கு உள்ளாகுபவர்களின் இயல்பான மன பிரதிபலிப்பாகும். மனநல மருத்துவர் பரிசோதிக்கும் போது எனது சேவை பெறுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். என் ஆடைகளை களையும்படி கூறினார்கள். இரு கைகளையும் நீட்டியவாறு நிற்கச் சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். ஏனைய விவரங்களை கூறுவதில் வெட்கமாக உள்ளது. நான் ஒரு மிருகமா? இவ்வாறு வாய்மொழியாகவும் உடல் மொழியாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் கடுமையான மனச்சோர்வில்லையில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெளிவாவதாக அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் குற்றப்பனாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சுரேசலே ஒஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதியே கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் பாரம்பரிய நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்ட உத்தரவுகளை நீதிமன்றத்திடம் கோரினார். இந்த நீதிமன்றத்தை உங்களது வழிகாட்டுதலிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் நீதிமன்றத்தை ஒரு மேடையாக பயன்படுத்திக் கொண்டார். 2-3 நாட்கள் அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார். மே 4ஆம் தேதி இவரை வைத்தியர்கள் பரிசோதித்தார்கள். மே 18ஆம் தேதி மருத்துவ அறிக்கைகள் கிடைத்தன. இவருக்கு இப்படியொரு நிலைமை இருந்திருந்தால் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய காலம் தாமதித்ததேன்? சந்த நபரின் மகன் சகோதரர் மற்றும் சட்டத்தரணிகள் குற்றப்பிணாய்வு திணைக்களகத்துக்கு வந்து இவரை சந்தித்து செல்லுகிறார்கள். குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளர் சானியை மாற்றுமாறு கூறி இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இப்போது ஒஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். 2019ல் அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேசலை 8 தற்கொலை குண்டுதாரிகளை 3 வருடங்களாக தகுந்த நேரம் வரும் வரை கண்காணித்தவர். இவருக்கு மனநல பாதிப்பு ஏதேனும் இருந்திருந்தால் மனநல மருத்துவருடைய அறிக்கையின்படி நீதிமன்றத்துக்கு அதனை முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவுக்கு சாதகமான பின்னணியை உருவாக்கிக் கொள்ளவே இதுவரை காலம் மௌனமாக இருந்துள்ளார். நீதிமன்றத்தை திசை திருப்பி இவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்கள். அது குறித்து தங்களுக்கு தெரிவிக்க கூட இல்லை. எந்தவித அடிப்படையுமற்ற ஒரு நடிப்பையே இவர்கள் இங்கு வெளிப்படுத்துகிறார்கள். முழு மருத்துவ பரிசோதனையின் போது இவர் அழுது கொண்டே இருந்ததாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையை போன்ற இத்தகைய நடிப்புகள் எங்களிடம் செல்லுபடியாகாது. இவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளது. இல்லையென்றால் இவர் எவ்வாறு ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்திருக்க முடியும்? இவர் நீதிமன்றத்தில் அளவில்லை. இவருக்கு முன்னதாக எந்தவித மனநல பாதிப்போ அல்லது மனநோயோ இருந்திருக்கவில்லை. இந்த வழக்கின் பின்னணியை வேறு திசைக்கு திருப்புவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். சந்தேகநபருக்கு தற்காலிக நெவாற்றல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். சந்தேகநபருக்கு தனது கைபேசியின் கடவுச்சொல் கூட நினைவில்லை என்கின்றார்கள். ஆனாலும் நாம் கணனியின் கடவுச்சொல்லை கண்டறிந்து விட்டோம். ஆடைகளை களையும்படி கூறினார்கள். கைகளை உயர்த்த சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். மிச்சத்தை கூற வெட்கமாக இருக்கிறது என்று சந்தேகநபர் கூறும் கதைகளை நீதிமன்ற மருத்துவ அதிகாரியிடம் அவர்கள் கூறவில்லை. மனநல மருத்துவரிடம் செல்வதற்கு முன்னரே இவ்வாறு பேசுமாறு இவருக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபருக்கு சாதாரண மருத்துவ பரிசோதனை ஒன்று செய்யப்பட்டதாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மருத்துவருக்கு நீதிமன்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழாமல் மனநல மருத்துவரிடம் சென்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பதட்டமும் கவலையும் எந்தொரு குற்றவாளிக்கும் ஏற்படுவது இயல்பான ஒரு விடயம். நாம் இவரை இறக்கவிட மாட்டோம். அது இயற்கையானது. இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறார்கள். கண், பல், ஊட்டச்சத்து மற்றும் நீரழிவு உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளையும் நாங்கள் சரியாக கவனித்து வந்துள்ளோம். சுரேசலே சிஐடிக்கு வந்த பின்னரே அவரது 2 காதுகளும் சுத்தப்படுத்தப்பட்டன. சிஐடி வாகனத்துடன் போலீஸ் விசேட அதிரிப்படையைச் சேர்ந்த 13 பேரும் 4 மோட்டார் சைக்கிள்களும் 5 அதிகாரிகளும் சந்தேகநபருடன் பாதுகாப்புக்காக செல்கிறார்கள். சந்தேகநபரை இவ்வாறு குற்றப்பிணாய்வு திணைக்களம் கவனித்துக் கொள்ளும் போது இவ்வாறான பொய் மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வதற்கு சந்தேகநபருக்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தனது மகன், மனைவி மற்றும் தாயாருடன் தொலைபேசியில் பேசுவதற்கு சந்தேகநபருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேகநபர் கடந்த 3 மாதங்களாக தடுப்பு காவலில் உள்ளார். அவர் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியாக இருந்தவர். அப்படி இருக்கையில் தனக்கு சித்திரவதை செய்த அதிகாரிகள் யார் என்பதை அவர் ஏன் கூறாமல் இருக்கிறார்? பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வைத்தியர்களும் சந்தேகநபருக்கு எந்தவித நோய் நிலைமையும் இல்லை என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். இவர்கள் மனநல மருத்துவரை இலக்கு வைத்துள்ளார்கள். மனநல பாதிப்பு என காண்பித்து இந்த வழக்கை திசை திருப்புவதுதான் இவர்களின் நோக்கமாக இருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500க்கு மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேசலே தற்போது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகம் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிடுகிறார். மன்னாரில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், கடந்த 2022 ஆண்டு போராட்டத்தின் பின்னர் எங்களை போன்றவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி இரண்டு அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் எமக்கு வழங்கிய சித்திரவதைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆனால் இன்று சுரேசலை போன்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளுக்கு மத்தியில் பிணபெறுவதற்காக இவ்வாறான போலியான கூக்குரல்களை இடுவது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு பாதுகாப்பு படையினரை பகடக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். கடந்த காலங்களில் பல போலீஸ் மா அதிபர்கள், புலனாய்வு பிரிவு பிரதானிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் சிறை செல்ல நேர்ந்தமைக்கு அரசியல்வாதிகளின் திட்டங்களுக்கு பின்னால் அவர்கள் செயற்பட்டதுதான் பிரதான காரணமாகும். மஹிந்த ராஜபக்ச மற்றும் கொத்தபா ராஜபக்ச தரப்பினரை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சுரேசலை போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் விளையாட்டுகளின் விளைவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். தற்போது சுரேசலையிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஊடாக உண்மைகள் வெளிவர தொடங்கியுள்ளன. விசாரணைகள் தீவிரமடைந்து தகவல்கள் வெளிவரும் போது ஏன் ராஜபக்ச முகாமினர் அச்சமடைகிறார்கள்? சுரேசலையின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் போது நாமல் ராஜபக்ச ஏன் இவ்வளவு தூரம் பதற்றமடைகிறார்? இவர்களுக்கும் சுரேசலையின் அரசியல் விளையாட்டுகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பே இந்த நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன. சுரேசலையிடமிருந்து வெளிவரும் தகவல்கள் ராஜபக்ச தரப்பினரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. எனவே இந்த விசாரணைகளை எந்தொரு தரப்பினரும் முடக்க முயற்சிக்க கூடாது. உண்மைகள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் நேற்று மன்னாரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இவை என்று கொத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவிக்கிறார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர், ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துபம் பண்டாரா, இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அஜித் மானப்பெரும, முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா உள்ளிட்ட ஒருங்கிணைந்த கூட்டு எதிர்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெருமளவிலான மகா சங்கத்தினர் கலந்து கொண்டு கருத்துக்களை அங்கு தெரிவிக்கின்ற போதே இவரும் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுயஸ்வர பண்டாரா, புத்த சாசனம் என்பது பிக்குகள், பிக்குனிகள் மற்றும் உபாசகர்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான அமைப்பு. மகா சங்கத்தினருக்கு ஏதேனும் அநீதி அல்லது நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் பௌத்த உபாசகர்கள் என்ற ரீதியில் நாம் அதில் தலையிட வேண்டியது எமது தார்மீக கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் கொண்டுவரும் சட்டங்கள் மூலம் எமது சங்கத்தினரின் குரலை நசுக்கவும், சாசனத்தின் சொத்துக்களை கையகப்படுத்தவும், தலதா மாளிகை மற்றும் அட்டமஸ்தானம் போன்ற புனித இடங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் முயற்சிப்பது பாரிய ஆபத்து. எனவேதான் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பொது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் தார்மீக நெறிகளை பின்பற்றுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை இந்த அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. இதற்காக பயன்படுத்தப்படும் அசாத் மௌலானா பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற ஒருவர். இவ்வாறான ஒருவரிடம் வாக்குமூலம் பெறுவது குற்றப்புணர்வு திணைக்களத்தின் பாரிய தவறு. இவரை தேடிச் சென்று வாக்குமூலம் பெற்றமை, நீதித்துறைக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு. இவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அசாத் மௌலானா வழங்கியதாக கூறப்படும் எந்தவித ஆதாரங்களிலும் கொத்தபா ராஜபக்சாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் முன்னே அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவும் அசாத் மௌலானாவின் கருத்துக்களில் அறிவியல் பூர்வமான உண்மைத்தன்மை இல்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் தான் இது என்று அவர் குறிப்பிட்டார். ரணிலின் தலையும் சயித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாகும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கண்டியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட தேர்தல் அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கூட்டத்தில் பேசிய போது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான நவீன் திசநாயக்கா இதனை தெரிவித்தார். நாட்டில் உருவாகியுள்ள புதிய அரசியல் போக்கை எதிர்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ரணில் சஜித் கூட்டணி நிச்சயமாக தேவை. இந்த நேரத்தில் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நமது கட்சி அங்கத்தவர்களுடன் நாம் கைகோர்க்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் இந்த ஆட்டம் மிகவும் எளிதாகிவிடும். மத்திய மாகாண சபையில் நாம் அதிகாரத்தை பெற விரும்பினால் நமக்கு தேவையானது எல்லாம் ஒரு ஒற்றை வேட்பாளர் பட்டியல் மட்டுமே. அது நடந்தால் எனக்கு மத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்றார். அதன் நிகழ்வுக்கு நாம் இருதரப்பினரும் ஒன்றிணைவது கட்டாயமாகும். இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர் ரணில் மட்டுமே. ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் இந்த புதிய அரசியல் பயணத்தை தொடங்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மரிதாயமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை எதிர்வரும் June 7 நடைபெற இருக்கிறது. இந்த பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை பரீட்சை திணைக்களகத்தின் உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன்

0: உள்ள விசேட உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு முன்னதாக இந்த அறிக்கை முழுமையாக ஆராயப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்கொடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நால்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் மூவரும் அகங்கல போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்பலாங்குடை, அகங்கல்ல, பெந்தோட்டை மற்றும் எல்பிடி ஆகிய போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 9 கான்ஸ்டபிள்கள் எல்பிடி ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அந்த 4 கான்ஸ்டபிள்களும் போதைப் பொருள் பயன்படுத்தியதை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய அம்பலாங்குடை உதவி போலீஸ் அத்தியட்சகரினால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசரப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய டிஜிட்டல் தளங்களில் பயனர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை இலங்கை கணினி அவசரப்பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கணினி அவசரப்பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சார்க தமனு போல இதனை குறிப்பிட்டார். பதிவாகியுள்ள இணையவழி மோசடி சம்பவங்களில் 14 சம்பவங்கள் சிறுவர்களுடன் தொடர்புடையவை என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள் மற்றும் இணையவழி மோசடிகளுக்கு மத்தியில் சிறுவர்கள் இலக்காக்கப்படுவது பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 40 வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது. இது நாடு முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இணையவழி தாக்குதலில் வளர்ந்து வரும் போக்கை காட்டுகிறது. இதன் காரணமாக இணைய பயனர்கள் அனைவரும் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர பிரிவு அறிவுறுத்தியிருக்கிறது. இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் வெளிவுகார நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டிருப்பதோடு இரு நாடுகளினதும் சட்ட அமலாக்க முகவர் நிறுவனங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய்விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்கு உட்பட்ட சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழு ஒன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தெல்தனிய இலங்கை போக்குவரத்து சபை பணிமனையின் ஊழியர்கள் குழு ஒன்று சமர்ப்பித்த மருத்துவ சான்றிதழ்கள் குறித்து ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த போலி மருத்துவ சான்றிதழ் மோசடி தற்போது அம்பலமாகியுள்ளது. கடந்த மே மாதம் 16 தேதி முதல் 31 தேதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை பிரிவுகளினால் தனிச்செங்கனி, சோபாதீவு, பொல்மல்குட, கிண்ணியா, சூடைக்குடா, ஒட்டமாவடி, அளம்பில், புதுக்குடியிருப்பு மற்றும் சுண்டிக்குளம் உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் பரப்புகளில் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான சோதனைகளின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 8 படகுகள், 2 வள்ளங்கள் மற்றும் 7 உளவு இயந்திரங்கள் என்பன அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட முறைகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தி இவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை சோதனைகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள், வணிக ரீதியான வெடிபொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஹொரனை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரச வங்கி ஒன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3,50,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் பிற்பகல் மிக குறுகிய கால பகுதிக்குள் இந்த நுணுக்கமான கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது.

0: வங்கியின் உதவி முகாமையாளரால் வேறு இரு சேவை மையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த பணப்பைகளை இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் வங்கிக்கு வெளியே எடுத்து சென்ற போது வங்கி வளாகத்தினுக்குள் சென்ற நபர் ஒருவர் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வங்கி முகாமையாளருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர் உடனடியாக செயற்பட்டு வங்கி வளாகத்துக்கு வெளியே சோதனையிட்டிருக்கிறார். ஆனாலும் சந்தேகத்துக்கிடமான இவரையும் அவரால் அடையாளம் காண முடியாமல் போனதை அடுத்து வங்கி நிர்வாகத்தினர் இதுகுறித்து உடனடியாக 119 என்ற காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கினார்கள். காவல்துறை விசாரணைகளின் போது 5000 ரூபாய் தாள்களை கொண்ட 35 மில்லியன் ரூபாய் பணம் அடங்கிய அந்த அரச வங்கியின் இலச்சினியை கொண்ட வெளிர் கிரீம் நிறத்திலான 2 பைகளை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பணப்பைகளுக்கு பொறுப்பாக இருந்த உதவி முகாமையாளர் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். உதவி முகாமையாளர் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து பணத்தை எடுக்கும் காட்சிகள் வங்கியினுள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள போதிலும் வங்கியின் வெளியேறும் கதவுக்கு அருகில் உள்ள பகுதியை உள்ளடக்கும் வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காமை விசாரணைகளுக்கு பெரும் தடையாக தற்போது அமைந்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட 45,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள்.
1: 29-42 வயதான 2 சீன பிரஜைகளே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த 4 பயணப்பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 30,400 சிகரெட்டுகளை கொண்ட 152 சிகரெட் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க பிரிவினர் தெரிவித்தனர். இலங்கை மதுவெறி திணைக்களத்தினால் நாரகன்பேட்டை கிரிமண்டல மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளிப்பின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சிகரெட் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 18 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சிகரெட் மதுவெறி திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சிகரெட்டினை இறக்குமதி செய்து தம்பசம் வைத்திருந்த சந்தேக நபர் மாணிக்கா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து அம்பத்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர்கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
2: தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை குறிப்பிட்டதற்கு அமைய நாவல மொரகஸ்முள்ள பகுதிக்கு இன்றிரவு 8 மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கொலனாவி நகரசபை எல்லைக்குட்பட்ட பல பகுதிகளுக்கும் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என இந்த சபை தெரிவித்துள்ளது. தொடர்புடைய நீர்க்குழாயை சீரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை மேலும் கூறியுள்ளது.
0: தொடர்ந்து உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதே இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது.
3: பூமியில் உயிர்களின் நிலையான இறப்பு எம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை பொறுத்தே உறுதி செய்யப்படுகின்றது. பெருமதிமிக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக 1973 ஐக்கிய நாடுகள் சபை இன்றைய தினத்தை உலக சுற்றாடல் தினமாக பிரகடனப்படுத்தியது. மனித செயற்பாடுகள் மற்றும் முறையற்ற மேம்பாட்டு திட்டங்கள் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பெருமளவான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் புவி வெப்பமயமாதல், தனிப்பாறைகள் உருகுதல், கடல் நீர் மட்டம் உயர்தல், காட்டுத்தீ உள்ளிட்ட பல கடுமையான விளைவுகளை உலகின் பல்வேறு நாடுகளும் எதிர்கொண்டு வருகின்றன. ஒரு வெப்பமண்டல தீவான இலங்கை பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட நாடாகும். இதற்கமைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இம்முறை சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக பிரகடனப்படுத்தப்படும் என சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தமிக பட்டபதி தெரிவித்துள்ளார்.
0: இந்த நேரத்தில் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பான வளமான பசுமையான பூமியை பரிசாக கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று இன்றைய இந்த தின விழாவிலே பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: இவருடன் உலக சுற்றாடல் தினத்தை மிகவும் நெருக்கடியானதொரு காலப்பகுதியில் கொண்டாடுவதாகவும் அண்மையில் நாம் எதிர்கொண்ட காலநிலை சவால்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் மத்திய மலைநாட்டின் நீரேந்த பகுதிகளை பாதுகாத்து சுற்றாடல் மண்டலத்தை மீள கட்டியெழுப்புதல் ஆகியவற்றின் அமைப்பின் மீது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமரினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நடைமுறை வேலை திட்டங்களூடாக சமய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாடல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு, தியவண்ணா ஓயாவை பாதுகாத்தல், வனஜீவராசிகள் துறையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, நீர் மூலங்களை பாதுகாத்தல், மூலிகை பயிர் செய்கையை ஊக்குவித்தல் போன்ற திட்டங்கள் மூலம் சுற்றுலாடல் பாதுகாப்பு என்பதை வெறும் எண்ணக்கருவாக மாத்திரம் மட்டுப்படுத்தாது, நடைமுறை செயற்பாடாக மாற்றப்பட்டிருப்பது தெளிவாக புலப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வனஸ்பதி தேசிய வேலி திட்டத்தினூடாக இதுவரை 63,000 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டு நமது நாடு வரலாற்றில் பதியப்படுகின்ற இந்த முக்கியமான தருணத்தில் நாட்டு மக்கள் என்ற வகையில் சுற்றுச்சூழலுடன் இயங்கி வாழ்வதற்கு நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கர்நாடகாவில் டி கே சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்கரெட் அல்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை, கோவை, திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டுள்ளது.
5: முகூர்த்த தினத்தையொட்டி நேற்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிக அளவு கூட்டம் இருந்ததால் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் 60 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று சவுக்கார்பேட்டை, விருகம்பாக்கம், செம்பியம், கொன்னூர், அடையார் ஆகிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 5,27,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து 3 ஆவண எழுத்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருத்தாச்சலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு குழு சோதனை செய்ததில் 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டதில் பத்திரப்பதிவு முகவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக 3,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் கிழக்கு இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த முகவர்கள் லஞ்ச பணத்தை திடீரென ஜன்னல் வழியாக வீசினர். அதனை கைப்பற்றிய போலீசார் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 3,18,700 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கேட்பாரற்று கிடந்த 50,000 ரூபாய் சிக்கியது. கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மாலை 3 மணிக்கு தொடங்கி சோதனை 5 மணி நேரமாக தொடர்ந்த நிலையில் 23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் விளாங்குடி அலுவலகத்தில் ஆவண எழுத்தரிடமிருந்து 90,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 54,000 ரூபாய் சிக்கியது. நெல்லை விக்ரமசிங்கபுரத்தில் சார் பதிவாளர் திருமதி சிவசங்கரியிடமிருந்து 6,000 ரூபாய், இரண்டு முகவர்களிடமிருந்து 34,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 28,000 ரூபாய் சிக்கியது. குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிலர் லஞ்சமாக பெற்ற பணத்தை வீசி எறிந்ததால் தரையில் ஆங்காங்கே பணம் சிதறி கிடந்தது. இதேபோல் ஹொசூர், கிருஷ்ணகிரி, பவானி, திருப்பத்தூர், பொங்கலூர், பல்லடம், காரைக்குடி, நிலக்கோட்டை உள்ளிட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டு லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 46 பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து மொத்தம் 37,75,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையுடன் 18 மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்ததாக அண்ணாமலை கூறியதோடு அந்த கட்சியிலிருந்து விலகினார். மேலும் புதிதாக கட்சியும் தொடங்க இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நேரலையில் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டின் அடையாளம் பாரம்பரியத்தை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை, எப்போதுமே நான் பெருமைமிகு இந்தியன், தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களிலும் தம் கட்சி போட்டியிடும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். மேலும் தனி அமைப்பை கட்டமைப்பதற்கும் ஆதரவு பெறுவதற்கும் தனக்கு அவகாசம் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்தியாவின் தொடர்ச்சியான முயற்சிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளதோடு பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான உறுதிமொழியை நாட்டு மக்கள் எடுக்க அவர் வலியுறுத்தினார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவைதான் உலகின் முதல் 4 இடங்களில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். ரஷ்யாவில் செய்தியாளர்களுடன் உரையாடிய அந்த நாட்டு அதிபர் புட்டினிடம் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த புட்டின், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லை பிரச்சனைகளின் நுணுக்கங்களை நாங்கள் நன்கு அறிவோம், பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடு என்று நான் கருதவில்லை, பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு, அது பல்வேறு நாடுகளுடன் பலதரப்பட்ட உறவுகளை கொண்டுள்ளது, அவர்கள் சீனாவுடன் ஒத்துழைத்து வருகிறார்கள், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் சீனாவுடன் உறவுகளை வளர்த்து வருகிறார்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் இந்தியா 3 இடத்திலும் ரஷ்யா 4 இடத்திலும் உள்ளன. சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவை உலகின் முதல் 4 நாடுகள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் நுணுக்கமானவை மற்றும் பல பரிமாணங்களை கொண்டவை. அவற்றில் தலையிடுவது நல்லதல்ல. இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுடனும் நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவரும் எல்லை விவகாரங்கள் உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முயற்சித்து வருகிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை சீனா மற்றும் இந்தியாவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் உள்ளன, யாருக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லை. ரஷ்யா இந்தியா இடையிலான உறவுகள் சீனாவை பாதிப்பதில்லை, அதேபோல் சீனாவுடனான எங்கள் உறவுகள் இந்தியாவை பாதிப்பதில்லை. உதாரணமாக பிரிக்ஸ் அமைப்பை எடுத்துக்கொள்வோம். ஒரு கட்டத்தில் இந்தியா மற்றும் சீன தலைவர்கள் இதில் சந்திக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன். அதன் மூலமே ரஷ்யா, இந்தியா, சீனா இடையிலான கூட்டமைப்பு உருவானது. பின்னர் பிரேசிலும் இணைந்தது. இந்தியா அல்லது சீனா உட்பட எந்த நாட்டுடனும் ஒத்துழைப்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். நவீன ஆயுதங்கள் தொடர்பாக நாங்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்கிறோம். அவர்கள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரித்தார்கள். Su-57 விமானத்தை பொறுத்தவரை இந்த தொழில்நுட்பத்தில் இணைந்து பணியாற்ற இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்தோம். ஆனால் தற்போது நீங்களே செய்யுங்கள், பின்னர் இணைகிறோம் என்று அவர்கள் தங்களிடம் தெரிவித்ததாகவும் புட்டின் குறிப்பிட்டார். டெல்லியில் வரும் 8 தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது.
5: குறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் வரும் 8 தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்துக்கு வருமாறு திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசர அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு சட்டம், FCRA சட்ட திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்திற்கும் தொடக்க முதலே முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திமுக இயங்கியது என்றும், அதன் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார் என்றும், இதை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் அக்கட்சிகளின் தலைவர்களும் நன்கு அறிவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் கனவு இன்று ஒரு நாள் பலித்திருக்கலாம், என்றைக்கும் அது பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்கள் முகத்திரியை கிழிப்பார்கள், உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார்.
5: சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் திரு உதயநிதி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக பெயரை சொல்லி வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற காங்கிரஸ் திமுக தலைவரை பார்த்து நன்றி கூட சொல்லாமல் சென்றதை என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்றும், தேர்தல் முடிவுகள் முழுமையாக வருவதற்கு முன்பாக ஓடிப்போன காங்கிரஸ் கட்சி ஒரு துரோகி என்றும் காட்டமாக விமர்சித்தார்.
6: நம்ம பெயரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கிட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது.
5: தாவேகா அரசு பொறுப்பேற்று 25 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும், இந்த ஆட்சியில் எந்த அமைச்சருக்கு எந்த துறை என்பது அமைச்சர்களுக்கே தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். எளிதான திட்டத்தை கூட செயல்படுத்த முடியாத சோஃபா மாடல் ஆட்சிதான் தற்போதைய ஆட்சி என்று விமர்சித்த திரு உதயநிதி, ஸ்டிக்கரை மாற்றி சிங்கப்பெண் என்ற திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறி அதையும் கொண்டு வராமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தாவேகா ஆட்சியை கைப்பற்றினாலும் மக்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்றே தெரியாது என்றும் அவர் விமர்சித்தார்.
6: 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் விடுறேன்.
5: தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஸ்ரீநாத் அருகே உள்ள திருச்செந்தூர் தொகுதியில் போய் நன்றி கூறியுள்ளார் என்று சுட்டிக்காட்டிய திரு உதயநிதி, உரிமை தொகை 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர் உள்ளிட்ட திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்போம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் குழந்தை முதல் பாட்டி வரை பாலியல் பலாத்காரம் நடக்கிறது என்று கூறிய அவர், தினமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, அதை பார்த்து திமுக வாய்மூடி சும்மா இருக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார்.
0: தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திடம் கேள்வி எழுப்புகிறார்.
5: இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணவில்லை என செய்திகள் வருவதாகவும், தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வினவியுள்ளார். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன மந்தையில் இருக்கும் ஆடா என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி திரு பழனிசாமி, கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம் யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு குறித்து முறையான சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, மின் வெட்டுக்கு தீர்வு காணாமல் பிரச்சனையை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். டெண்டர் விடுவதில் யாரும் தவறு செய்ய முடியாது, அதனை ஆய்வு செய்ய குழுக்கள் இருக்கும் என்று கூறிய அவர், அமைச்சர்களிடம் நிர்வாக திறன் இல்லை என்றும், துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அரைகுறைத்தனமாக மாற்று கருத்துக்களை பேசி வருவதாகவும் தெரிவித்தார். ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் கடமை என்று திரு செந்தில் பாலாஜி கூறினார். கரூர் பிரச்சாரத்தின் போது வண்டி மீது ஏறி பாட்டெல்லாம் பாடினீர்களே, இப்போது டாஸ்மாக் விவகாரத்தில் எதை கட்டுப்படுத்தி விட்டார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார்.
7: தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்தாச்சு இந்த தாவே காட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்கா இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்கா இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்ப உணர்ந்து இருக்கிறாங்க, இன்னும் போக போக முழுமையா உணர்வாங்க.
5: தாவேக்கா அரசு மக்களின் நன்மதிப்பை இழந்து விட்டது என்றும், இது ரியல் ஆட்சி அல்ல ரீல்ஸ் ஆட்சி என மக்களே புரிந்து கொண்டுள்ளதாகவும் திரு செந்தில் பாலாஜி கூறினார்.
0: தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். முதல்வர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சொடங்கர் கோரிக்கை வைத்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு வழங்குவதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்கவிளை அருகே கேரள மாநில பகுதியான பாரசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடையமீறி சேவல் சண்டை நடத்தியவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்கள் 25,000 ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது.
5: செம்பட்டி அருகே உள்ள மல்லையாபுரம் கிராம பகுதியில் செந்தில் முருகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் திடீர் சோதனை செய்ததில் 15 சேவல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு கார், 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தோட்டத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மாதம் ஒருமுறை பந்தயம் கட்டி சேவல் சண்டை நடத்துவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஆத்தூர் நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்களும் முகக்கவசம் அணிந்தவாறு நீதிபதி முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிபதியின் உத்தரவின்படி 15 சேவல்களும் 25,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
0: தொடர்ந்து இந்திய தலைநகர் புதுடெல்லியில் எண்ணெய் லொறி கவிழ்ந்ததில் நூற்றுக்கணக்கான லிட்டர் டீசல் சாலையில் சிதறியது செய்தி பரவியதும் டீசலை அள்ளி செல்ல மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். துவாரகா நெடுஞ்சாலையில் அந்த சம்பவம் நடந்தது. கைகளில் வாளிகள், கேன்களுடன் மக்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் லொரியிலிருந்து கொட்டிய டீசலை பிடிக்கும் காணொளிகள் சமூக ஊடகத்தில் பரவின. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு சில மணி நேரத்துக்கு போக்குவரத்து திசை திருப்பப்பட்டது. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை என்று 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் வங்காளதேச எல்லை காவல்படை அதிகாரிகள் இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகிறார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பாரிலே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார்.
8: கிருஷ்ணாபுரம் ஆதிபராசக்தி நகரில் செயல்பட்டு வரும் பாருக்கு நேற்றிரவு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூட்டமாக மது அருந்த வந்துள்ளனர். நீண்ட நேரம் குடித்த அவர்கள் திடீரென வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். பின்னர் ஒருவருக்கொருவர் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் இளைஞர் ஒருவர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பார் ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிவந்திப்பட்டி காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குடிபோதையில் கொலை நடந்ததா அல்லது முன்விரோதமா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த மோதலில் உயிரிழந்தது மேலபுத்தனேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
0: தொடர்ந்து திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.
8: கோயில்கள், பள்ளிகள் உள்ள பகுதிகளில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு அரசு மூடியது. அந்த வரிசையில் கும்மிடிப்பூண்டி அருகே பல்லவாடா கிராமத்தில் இருந்த டாஸ்மாக் கடையும் மூடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் மூடியிருப்பதால் ஆந்திராவுக்கு மது வாங்க ஆண்கள் செல்வதாக கூறினர். இதனால் காவல்துறையினரிடம் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளதாகவும், எனவே தங்கள் பகுதியிலேயே கடையை திறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர்.
9: அங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போய் தான் குடிக்கணும். குஷி ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டுக்கு வராங்களா என்ன ஏது, இல்ல யாராவது புடிச்சிட்டாங்களா, இல்ல குஷி எங்காவது விழுந்துட்டாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல ஆந்திரா இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் ஆந்திராவில் வந்து கள்ள சாராயம் விற்கிறாங்க, சாராயமே குடிக்கிறாங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அங்க ஆந்திரா போலீஸ் நிறுத்திடுது அவங்களை. ஏன்பா வாங்கினா இங்க இருந்து அங்க போறீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல அவங்களை போய் நாங்க காப்பாத்துறதா, இல்ல இவங்கள வந்து நாங்க இது பண்றோம், அதுக்கு எங்க ஊர்லயே இருந்து அது பெஸ்ட் இல்ல.
8: குடிக்க செல்லும் ஆண்கள் மது போதையில் அங்கேயே படுத்து உறங்குவதாகவும், ஒரு சிலர் ஆந்திராவில் கள்ளசாராயம் குடிக்க செல்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை மூடக்கோரி பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில், தங்கள் பகுதியில் மூடப்பட்ட மதுபான கடையை மீண்டும் திறக்க கோரி பெண்கள் மனு அளித்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
0: தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாயக்கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன.
10: குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழில் பிரதான தொழிலாக உள்ளது. இந்த தொழிலுக்கு தேவைப்படும் ஜவுளி உற்பத்தி செய்ய பயன்படும் நூல்களுக்கு தேவையான வண்ணங்களில் சாயமிடும் தொழிற்சாலைகள் குமாரபாளையத்தில் இயங்கி வருகின்றன. இதில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதாக புகார்கள் எழுந்தன. சாயப்பட்டறை கழிவுகளை சுத்திகரித்து அதன் பின்னரே கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குமாரபாளையத்தில் விதிகளை பின்பற்றாத 5 சாயப்பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேற்று இடித்தனா்.

0: காவிரியாற்றில் கலக்கும் சாய கழிவுகளால் நீர் மாசடைவதோடு அதை பயன்படுத்தும் மக்களும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக கூறிய மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் முறையாக ஆய்வுகள் நடந்து வருவதாக தெரிவித்தனர்.
1: இன்று சென்னையில் ஆவணத்தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,440 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,430 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 280 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 280,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
2: ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் மேலும் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ரஷ்யாவிற்குள் ஆழமாக தாக்குவதில் யுக்ரைன் மிகவும் திறம்பட செயல்படுவதால் அபாயங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை இலக்கு வைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்தியது. யுக்ரைனின் சமீபத்திய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியா பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய ஆதரவு அதிகாரிகள் கூறுகின்றனர். சோமாலியாவின் தலைநகர் மொகாடிஷுவில் இரவு முழுவதும் சண்டை தொடர்ந்ததாக கூறப்படும் நிலையில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தாமதமான தேர்தல் தொடர்பாக திட்டமிடப்பட்ட போராட்டத்திற்கு முன்னதாக நேற்று போட்டி அரசியல் பிரிவுகளுக்கிடையே மோதல்கள் வெடித்தன. தாக்குதல்களை தொடங்கிய ஆயுதமேந்திய குழுவினரை செயலிழக்க செய்ய பணியாற்றி வருவதாக அரசாங்க படைகள் தெரிவித்தன. கடந்த மாதம் தைவானுக்கு பயணம் செய்த 4 நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவிற்கு வருகை தர அந்நாடு 1 வருடத்திற்கு தடை விதித்துள்ளது. நியூசிலாந்து மீது சீனா இதுபோன்ற பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது இதுவே முதல் முறையாகும். பயணத்திற்கு மன்னிப்பு கேட்டால் அவர்களின் தடையை குறைக்கலாம் அல்லது தள்ளுபடி செய்யலாம் என்று அந்த குழுவிடம் கூறப்பட்டது. இது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று என நியூசிலாந்து தெரிவித்துள்ளது. இந்த தடையை கண்டித்துள்ள தைவான் தங்கள் விவகாரத்தில் தலையிட சீனாவிற்கு உரிமை இல்லை என்று தெரிவித்துள்ளது.
1: உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. இந்த கலப்பட உணவால் இளம் பிள்ளைகள் மிக மோசமாக பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. 2000 முதல் 2021 வரை அந்த நிறுவனம் 194 நாடுகளை ஆய்வு செய்தது. கலப்பட உணவு உட்கொண்டு ஆண்டுக்கு 886 மில்லியன் பேர் நோய்வாய்ப்படுவதாக கண்டுபிடித்திருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் நோய்வாய்ப்படும் வாய்ப்பு சுமார் 3 மடங்கு அதிகமாக இருந்தது தெரிய வந்தது. உணவு தொடர்பான சுகாதார பிரச்சனைகளில் சுமார் 3/4 ஆப்பிரிக்காவிலும் தென்கிழக்காசியாவிலும் ஏற்படுகின்றன. அதே பிரச்சனைகளால் ஏற்படும் மரணங்களில் 60 விழுக்காடு அந்த பகுதிகளிலும் நேர்ந்திருக்கின்றன. உடல்ல பாதிப்புகளை தாண்டி உற்பத்தியும் அடிவாங்குகிறது. உணவு தொடர்பான நோய்களால் 2021 உலக பொருளாதாரம் 647 பில்லியன் டாலரை இழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செனஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பையும் அவர் முன்மொழிந்துள்ளார்.
3: ஐரோப்பாவில் நிலவும் போர் மீண்டும் அமெரிக்காவின் கவனத்துக்கு வரும் வரை காத்திருப்பது தவறானது எனவும் யுக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி தலையீட்டின் மூலம் மாத்திரமே அமைதியை ஏற்படுத்த முடியும் எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த கடிதம் கிடைத்துள்ளதை உறுதிப்படுத்திய ரஷ்ய அதிகாரிகள் இதுகுறித்து புட்டினுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். கடிதத்தின் உள்ளடக்கத்தை பார்க்காமல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய புட்டின் யுக்ரைனுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வர தாம் நிச்சயமாக தயாராக இருப்பதாகவும் ஆனால் அதற்கு சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 2022 ரஷ்ய யுக்ரைன் மீது படையெடுத்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் மோதல்களினால் இதுவரை 1000+ மக்கள் தங்களது உயிர்களை இழந்துள்ளனர்.
1: தொடர்ந்து காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென காசா மீது இஸ்ரேலிய படைகள் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு வான்வழி தாக்குதல் நடத்தின. காசாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய 4 வான்வழி தாக்குதலில் 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2025 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு அவ்வப்போது இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மட்டும் இதுவரை 936 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த அறிவிப்பானது லெபனானுடன் அமைதி ஏற்படுத்துவதற்காக அங்கு மோதலை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. வாஷிங்டனுக்கு எந்தொரு அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் லெபனானின் போர் நிறுத்தம் செய்வதை ஈரான் ஒரு நிபந்தனையாக வைத்திருந்தது. மேலும் இஸ்ரேல் அங்கு தாக்குதல்களை தொடர்ந்தால் நேரடியாக தலையிடக்கூடும் என்று அண்மை காலங்களில் ஈரான் சூசகமாக எச்சரித்து வந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த போர் நிறுத்தம் தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
4: This agreement இஸ்ரேலுக்கு எதிரான எந்தவித தாக்குதலையும் ஹெஸ்போலா நிறுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது ஹெஸ்போலாவையே முக்கியமாக பாதிக்கிறது. பதிலுக்கு லெபனான் மீதான அனைத்து தாக்குதல்களையும் இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ளும். ஆனால் லெபனானில் இருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேறுவார்களா அல்லது எப்போது வெளியேறுவார்கள் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. 2024 ஆண்டில் எட்டப்பட்ட ஓர் உடன்படிக்கையின்படி லெபனானின் தெற்கு பகுதியின் முழு பொறுப்பையும் லெபனான் ராணுவமே ஏற்றுக்கொள்வது என முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை களையவும் ராணுவம் அப்பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கவும் மறுத்ததால் அந்த திட்டம் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த திட்டம் உண்மையில் எவ்வாறு செயல்படுத்தப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
1: தொடர்ந்து அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது.
5: தற்போது எந்த போரிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்றே வெள்ளை மாளிகை தொடர்ந்து கூறி வருகிறது. 1973 ஆண்டில் வியட்நாம் போருக்கு பிந்தைய சூழலில் நிறைவேற்றப்பட்ட போர் அதிகார சட்டத்தின்படி அமெரிக்க அதிபர் எந்த ஒரு ராணுவ மோதலையும் தொடர்ந்து நீட்டிக்க நாடாளுமன்றத்தை அணுகி அனுமதி பெறுவதற்கு 60 நாட்கள் அவகாசம் உள்ளது. இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட ஏப்ரல் மாதத்திலேயே உண்மையில் அந்த போர் முடிவடைந்து விட்டதாக வெள்ளை மாளிகை கூறுகிறது.
1: தொடர்ந்து சீனாவின் உளவு பிரிவு இணைய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக ஃபைவ் ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகள் ஃபைவ் ஐஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. அரசாங்கம், ராணுவம் அல்லது ரகசிய தகவல் தெரிந்த யாரையும் குறிவைக்க சீன ராணுவ உளவு பிரிவுகள் தயாராக இருப்பதாக ரகசியத்தை பாதுகாப்போம் என்று வெளியீடு கூறுகிறது. ராணுவம், அரசியல், பொருளாதாரம் தொடர்பான ரகசிய தகவல்கள் சீனாவின் கரம் மேலோங்க காரணமாக அமைந்துவிடும் என்று ஃபைவ் ஐஸ் நாடுகளின் வெளியீடு குறிப்பிட்டிருக்கிறது. இதுபோன்ற எச்சரிக்கைகளை தனித்தனியாக நாடுகள் முன்பு விடுத்திருந்தன. அவை ஒன்று சேர்ந்து எச்சரிப்பது இதுவே முதன்முறையாகும். இத்தகைய குற்றச்சாட்டுகளை சீனா பலமுறை வளமை போல் மறுத்திருக்கிறது. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் ACD கட்சியைச் சேர்ந்த லாரா மெக்ஷூர், இடதுசாரி தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த டங்கன் வெப், என்இசாட்பர்ஸ் கட்சியின் டேவிட் வில்சன் மற்றும் தேசிய கட்சியின் மவுரின் பக் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மே மாதம் தாய்வான் சென்று அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து பேசினார்கள். இந்த நிலையில் தாய்வான் சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் சீனாவுக்குள் நுழைய ஓராண்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் பிரபலமான நாய் ஒன்று திருடப்பட்டு இறைச்சிக்காக கொல்லப்பட்டது. சமூக ஊடகங்களில் 1.5 மில்லியனுக்கு அதிகமான ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தது சுடோ எனப்படும் பாடர் கோலி ரக நாய். சுடோவுக்கு 8 வயது. தற்போது சுடோவின் உரிமையாளர் குவோ வெளியூர் சென்ற நேரத்தில் அதை தங்கள் பெற்றோரின் பொறுப்பில் விட்டுச் சென்றார்கள். பெற்றோரின் வயலுக்கு சென்ற சுடோ காணாமல் போனதை அடுத்து சுடோ உடனடியாக வெளியூரிலிருந்து திரும்பினார். கண்காணிப்பு கமராவில் இருவர் மின்சார மோட்டார் சைக்கிளில் சுடோவை எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. குவோ காணொளியில் காணப்பட்ட ஒருவரை மட்டும் கண்டுபிடித்தார். சுடோ 180 யுவானுக்கு 28 அமெரிக்க டாலர் நாயிறைச்சி உணவகத்துக்கு விற்கப்பட்டதாகவும் ஏற்கனவே கொல்லப்பட்டு சாப்பிடப்பட்டதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். சந்த நபருக்கு திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் சியட்டல் நகரில் ரயில் தண்டவாளத்தில் திடீரென ஒரு கார் விசாரித்த போது GPS எனப்படும் புவியிட காட்டி அவருக்கு அந்த பாதையை காட்டியதாக அவர் தெரிவித்தார். சிவப்பு நிற மெசடா SUV வாகனம் மெதுவாக தொடர்ந்து தண்டவாளத்தில் செல்லும் காணொளி இணையத்தில் பரவியது. தொடர்ந்து பாதை உடனடியாக மூடப்பட்டது. பெருவிரவு தொடர்ந்து சேவைகளும் 2 மணி நேரம் இதனால் பாதிப்படைந்தன. தொடர்ந்துக்காக காத்திருந்த பயணிகளின் அதிர்ச்சி ஒரு பக்கம், அதிகாரிகள் காரை தண்டவாளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பாடு மறுபக்கம். சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. பெண் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டார். பரிசோதனையில் அவர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டவில்லை என்பது தெரிய வந்தது. சிலருக்கு வாகனம் ஓட்ட தகுதியே இல்லை என்று சில இணையவாசிகள் கோபம் கொண்டார்கள். ஒருவரின் அறியாமையால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மற்றும் சிலர் புலம்பினார்கள். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் கனத்த மழையால் கழிவுநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த மழையால் கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000 அதிகமான முறை மின்னல் வெட்டியதாகவும் 2 மணி நேரத்தில் 25.7 மில்லிமீட்டர் மழை பெய்ததாகவும் நியூசிலாந்தின் வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது. ஐலண்ட் பகுதியில் குறைந்தது 5 குடியிருப்புகள் கசிவினால் பாதிப்படைந்துள்ளன. அங்குள்ள வீடுகளில் கசிந்த மலத்தையும் கழிவுகளையும் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர் ஒருவர் தெருக்கள்ளம் கழிவுநீர் வழிந்து ஓடுவதாக குறிப்பிட்டார். சுற்றிலும் மலமும் கழிவுநீரும் இருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் அருவறுப்பாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நைஜீரியாவின் அட்லாண்டிக் கடற்கரையோரத்தில் உயர்ந்து வருகின்ற கடல் நீர் மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. தென்மேற்கு நைஜீரியாவில் உள்ள ஒன்ட்ரோ மாகாணத்தில் அமைந்துள்ள கடலோர சமூகமான ஐட்ரோவால் அட்லாந்தி பெருங்கடல் அந்த நகரத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து விட்டது. அங்குள்ள மக்கள் உதவியற்ற நிலையில் தற்போது தவித்து வருகிறார்கள்.
6: ஒரு காலத்தில் செழித்தோங்கிய சமூகமாக திகழ்ந்த அயட்ரோரா பல தசாப்தங்களாக அதற்கு வாழ்வாதாரம் அளித்த அதே பெருங்கடலால் இப்போது படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்திலேயே இந்த நகரின் விளிம்பிலிருந்து உயர்ந்து வந்த கடல் நீர்மட்டம் டஜன் கணக்கான வீடுகளையும் தெருக்களையும் எவ்வாறு மூழ்கடித்தது என்பதை இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஒரு கட்டிடம் இங்கே தனித்து நிற்கிறது. அது அந்த ஊர் சிறந்து விளங்கிய காலத்தின் எச்சமாகும். இப்பகுதியிலிருந்து கடல் எவற்றை அழித்தது என்பதை நினைவூட்டும் அடையாளமாகவும் திகழ்கிறது.
7: எங்கள் சமூகத்தின் 45 தெருக்களில் சுமார் 40 தெருக்களையும் இங்குள்ள வீடுகளில் சுமார் 80% இழந்துவிட்டோம். நிலப்பரப்பில் இப்போது சுமார் 15% எஞ்சியுள்ளது.
6: கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் இந்நகரம் தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது. எவ்வித அனுமதியும் கோராமல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கடலின் சீற்றத்திற்கு ஆட்பட்டு இந்த நகரம் இருக்கிறது.
7: நீர்மட்டம் உயரும், பின்னர் அலை பெரிதாகி 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும். அது எந்த ஒரு கட்டடம் அல்லது கட்டுமானத்தின் மீது பலமாக மோதி அவற்றை இடித்து எஞ்சியிருப்பவை அனைத்தையும் மீண்டும் கடலுக்கு இழுத்துச் செல்கிறது.
6: இது வெறும் வெள்ளப்பெருக்கால் ஏற்படும் அழிவு தொடர்பானது மட்டுமல்ல, இது வாழ்வியல் நெருக்கடி. அயட்ரோரா ஒரு காலத்தில் ஒற்றுமை, கடின உழைப்பு மற்றும் பகிரப்பட்ட கனவுகளுடன் கட்டமைக்கப்பட்ட கடற்கரையோர தொழில்துறையின் இதயமாகவும் முன்மாதிரி சமூகமாகவும் திகழ்ந்தது. ஆனால் இன்றோ முறையான மருத்துவ மையங்களும் தூய குடிநீரும் கிடைக்காமல் கற்பனையில் மட்டுமே உள்ள சூழலில் இங்குள்ள குழந்தைகள் வளர்ந்து வருகின்றனர். முஃபெலுவா 4 முறை இடம்பெயர்ந்துள்ளார். தனக்கு ஒரு காலத்தில் சொந்தமாக இருந்த அனைத்தும் இப்போது கடலுக்கடியில் புதைந்து கிடப்பதாக அவர் கூறுகிறார்.
8: இப்போது நான் தினமும் மருந்து உட்கொள்கிறேன். கடல் நீர் உட்புகுவது மற்றும் அது குறித்த கவலையினால் மருந்துகள் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் நான் வசிக்கும் இடம். சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு வரை இந்த கட்டடம் மிக உறுதியாக இருந்தது.
6: மற்றவர்களுக்கு இந்த இழப்பு இன்னும் தனிப்பட்ட ஒன்றாக மாறியுள்ளது.
9: இப்போது என் குழந்தைகளுக்கு காட்டுவதற்கு என்னிடம் ஏதும் இல்லை. இது என் தந்தையின் கல்லறை, இது என் தாத்தாவின் கல்லறை என்று சொல்வதற்கும் இடமில்லை. என் மூதாதையர் வீடு கூட இப்போது இல்லை.
6: கல்வி கூடங்களும் மூழ்கி வருகின்றன. அயச்சோராவில் உள்ள ஒரே ஒரு மேல்நிலைப் பள்ளியான இது ஏற்கனவே 5 முறை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
10: கடல் நீர்மட்டம் உயரும் போதெல்லாம் நீர் வகுப்பறைக்குள் புகுந்து விடுகிறது. சில சமயங்களில் நாம் தயாராக இல்லாவிட்டால் புத்தகங்கள், பைகள் மற்றும் நாற்காலிகளை கூட அடித்து சென்றுவிடும்.
6: அயச்சோரா போன்ற சமூகங்களை மேம்படுத்தும் பொறுப்புடைய நைஜர் டெல்டா மேம்பாட்டு ஆணையம் 2004 கடற்கரை பாதுகாப்பு பணிகளுக்காக பல மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியது. 2009 மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை வழங்கியது. ஆனால் 22 ஆண்டுகளாகியும் எதுவும் கட்டப்படவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் கூறுகிறார்கள். 2023 பணிகள் நிறைவேற்றப்படாதது குறித்த புகார்களின் அடிப்படையில் நைஜீரியா செனட் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்தியது. இதுகுறித்து பிபிசியின் கேள்விகளுக்கு நைஜர் டெல்டா மேம்பாட்டு ஆணையம் பதிலளிக்கவில்லை. உதவி விரைவில் கிடைக்கும் என்று மாகாண அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
11: அந்த இடத்தின் நிலையை சீர் செய்வதற்காக எக்கோ அட்லாண்டிக் திட்டத்தை செயல்படுத்திய தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். வரும் வாரங்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும்.
6: தாமதங்கள் தொடர்வதால் வரவிருக்கும் மழையினால் மேலும் பல தெருக்கள் மூழ்கக்கூடும். அயச்சோராவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை மெல்ல மெல்ல விரக்தியாக மாறிவரும்.
12: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையின் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார்.
13: From Pataraga, the man from Sri Lanka who set the javelin alight this year, second round throw, sails out, stayed out there, look at that, over 90 metres, it was 92 metres.
14: இந்த போட்டியில் புதிய போட்டித் தொடர் சாதனை மற்றும் இலங்கை சாதனை உட்பட்ட மேலும் பல சாதனைகளை நிலைநாட்டி அவர் வெற்றியை பெற்றுள்ளார். போட்டியில் அவர் 92.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியறிந்து தனது திறமையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த திறமையின் மூலம் வரலாற்றில் இதுவரை பதிவான சிறந்த ஈட்டியறிதல் வீரர்களின் பட்டியலில் 8வது இடத்தை பிடிக்கவும் வரலாற்றில் 2வது சிறந்த ஆசிய ஈட்டியறிதல் வீரராக பதிவாகவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டு கால பகுதியில் இந்த விளையாட்டு பிரிவில் வீரர் ஒருவர் வெளிப்படுத்திய அதிகபட்ச திறமையும் இதுவே ஆகும். அத்துடன் நடப்பு தொடரில் ஆடவருக்கான ஈட்டியறிதல் போட்டியில் வீரர் ஒருவர் பதிவு செய்த அதிகபட்ச திறமையாகவும் இது அமைந்துள்ளது. டைமண்ட் லீக் போட்டித் தொடரின் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ருமேஷ் கடந்த 2006 ஆண்ட்ரியாஸ் தொகில்செட் 90.34 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து நிலைநாட்டியிருந்த சாதனையை முறியடித்துள்ளார். இதற்கு முன்னர் தன் வசம் இருந்த 89.37 மீட்டர் என்ற தேசிய சாதனையை முறியடித்து புதிய தேசிய சாதனையை நிலைநாட்டவும் இந்த போட்டியில் ருமேஷ் தரங்குவுக்கு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. ஆடவர் பிரிவுக்காக ஈட்டியறிதல் போட்டியில் உலக அளவில் வீரர் ஒருவர் இதுவரை வெளிப்படுத்திய உலகளாவிய அதிகபட்ச திறமை 98.48 மீட்டர்களாக காணப்படுகின்றது. ருமேஷ் தரங்க உலக தரவரிசையில் தற்போது 5வது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
12: தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியில் உக்ரைனின் மார்த்தா ஹோஸ்டியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் அவர் தனது 1வது கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். நேபாளத்தைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த கில்லரி டவா ஷெர்பா சென்ற சனிக்கிழமை காணாமல் போயிருந்தார். உலக கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் விசா நிலைமை அந்தரத்தில் தொங்குகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டதிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய ஈரான் அணிக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்ற முதல் சில அணிகளில் ஈரானும் ஒன்று. தற்போது ஈரான் அணிக்கு விசா இன்னமும் வழங்கப்படவில்லை. அதனால் பயிற்சி தளத்தை அமெரிக்காவின் டக்சன் நகரில் இருந்து மெக்சிகோவின் டிகுவானா நகருக்கு மாற்றியிருக்கிறது. ஆனால் அதன் இறுதிக்குழு சுற்றாட்டம் அமெரிக்காவில் நடக்க இருக்கிறது. விளையாட்டாளர்களுக்கு ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்பு இல்லாததை உறுதி செய்த பிறகு விசாவை வழங்குவோம் என்று அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். ஈரானிய அரசாங்கத்தை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்காவும் கனடாவும் கருதுகின்றன. முன்னர் ஈரான் காற்பந்து அமைப்பின் தலைவருக்கு கனடாவுக்குள்ளுடைய அனுமதி மறுக்கப்பட்டது. அவருக்கு ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்பு இருப்பதாக கனடா கூறியிருந்தது. மேப்பல், சாயு, கிளச், இந்த பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவற்றுக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? முதன்முறையாக உலக கிண்ண கால்பந்து போட்டியை அந்த மூன்று நாடுகளும் இணைந்து நடத்துகின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எனவே அதை குறிக்கும் வகையில் மூன்று விளையாட்டு சின்னங்களை ஃபிஃபா உருவாக்கியுள்ளது. அவற்றின் பெயர்கள் தான் மேப்பல், சாயு, கிளச். கனடாவின் சின்னம் மேப்பல், முஸ் எனப்படும் பெரிய மான் போன்ற வடிவம். கோல் காவலரை அது சித்தரிக்கிறது. சிவப்பு சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிகின்றது. கற்பனை திறன், விடாமுயற்சி, வலிமை, தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கும் சின்னமாக அது திகழ்கிறது. மெக்சிகோவின் சின்னம் சாயு, சாயு ஜாகுவார் வடிவம் உடையது. பச்சை நிற சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிகிறது. முன்னணி ஆட்டக்காரர்களை சித்தரிக்கிறது. கற்பனை ஆற்றல், சுறுசுறுப்பு ஆகியவற்றை அது குறிக்கிறது. மெக்சிகோ நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அடையாளமாக விளங்குகிறது. அமெரிக்காவின் சின்னம் கிளச், வெள்ளை தலை கழுகு போன்ற தோற்றம் கொண்டது. மத்திய திடல் ஆட்டக்காரர்களை குறிக்கும். நீலநிற சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிந்துள்ளது. தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் தன்மையை பிரதிபலிக்கிறது. ஃபிஃபா விளையாட்டு சின்னங்கள் முதன்முறையாக வீடியோ விளையாட்டில் முதன்முறையாக இடம்பெறும் பெருமையை பெறுகின்றன. மேப்பல், சாயு, கிளச், ஃபிஃபா ஹீரோஸ் என்கின்ற கால்பந்து காணொளி விளையாட்டில் அவை சேர்க்கப்பட்டுள்ளன. கால்பந்தாட்ட வீரர்கள், தொலைக்காட்சி தொடர் திரைப்பட கதாபாத்திரங்கள் ஆகியோரும் அந்த வீடியோ விளையாட்டில் இடம்பெற்றுள்ளது மற்றொரு கூடுதல் சிறப்பென்று தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் 11 தேதி உலக கிண்ண போட்டி தொடங்கும். ரசிகர்களின் மத்தியில் மேப்பல், சாயு, கிளச் ஆகிய மூன்று சின்னங்களும் எந்த அளவுக்கு பிரபலமடையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மெக்சிகோ சிட்டியில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க இருக்கின்ற நிலையில், அங்கு மிகப்பெரிய கும்பல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில், அங்கு வன்முறை வடித்த நிலையில், அங்கு பயணிக்கும் ரசிகர்களுக்கு கவலைகள் எழுந்துள்ளன.
7: உள்ளூர் வாசிகளால் மிகப்பெரிய இரும்பு அரங்கம் என்று அழைக்கப்படும் மான்ட்ரேயின் உலகக்கோப்பை மைதானம் வான்வழியாக கண்காணிக்கப்படுகிறது. கண்காணிப்புக்காகவும் தங்களது வலிமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்ட 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களில் ஒன்று வான்வழியாக பறக்கிறது. மெக்சிகோவின் அபாயகரமான எல்லைப்பகுதியிலும் ரசிகர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இதன் மூலம் உறுதி கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த நிலைமையையும் பார்க்கும்போது சிலருக்கு சந்தேகம் எழுகிறது. பிப்ரவரி மாதம் ஹாலிஸ்கோ கும்பலின் தலைவரான எல் மென்சோ கொல்லப்பட்டதால் நாடு முழுவதும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்த கும்பலின் துப்பாக்கியாளர்கள் நினைத்தால் இந்த நிகழ்வுகளை சீர்குலைக்க முடியும் என்பதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன. குற்ற கும்பல்களை விட குற்ற செயல்கள் மற்றும் கூட்டத்தினரால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து இந்த மையத்தில் உள்ள காவல்துறையினர் அதிக கவலை கொண்டுள்ளனர். மான்ட்ரே நகரத்திற்கு 3,00,000 ரசிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மைதானம் அமைந்துள்ள நகராட்சி நிர்வாகத்தில் மட்டும் 1,500 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் மொபைல் போன் திருட்டு மற்றும் வழிப்பறி போன்ற சாதாரண குற்றங்கள் தான் என்றும், இதனை பெருமளவில் குறைத்துள்ளோம் என்றும் உள்ளூர் பாதுகாப்பு தலைவர் அல்ஃபிரடோ ஃபெபேலா கூறுகிறார். மேலும் காவல்துறை இந்த கருவிகளையும் கொண்டு வந்துள்ளது. நன்கு அறியப்பட்ட குற்றவாளிகளை அடையாளம் காணும் வகையில் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மைதானத்தில் 4 ரோபோ நாய்கள் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும். உள்ளூர் ஷாப்பிங் மாலில் அது செயல்படுவதை காட்டுகிறார்கள். கூட்டத்தினால் சிக்கல் ஏற்படுவதற்கான அறிகுறிகளை நாய் கண்டறிந்து இதில் தலையிட எச்சரிக்கை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த கணினி மையப்படுத்தப்பட்ட நாய்கள் கால்பந்தாட்ட ரசிகர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று மான்ட்ரேயின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் மெக்சிகோவில் ஏற்பட்ட கும்பல் வன்முறைகளை தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் அரசின் முக்கிய நோக்கம் பாதுகாப்பை உறுதி செய்து நிலைமையை கட்டுக்குள் வைத்திருப்பதாக இருக்கும். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது நல்லது மற்றும் கெட்டது என இந்த கடைக்காரர் கூறுகிறார். கண்காணிப்பதற்கு தான் அவர்கள் இதனை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மனிதர்களின் வேலையை பறித்துக் கொள்ளுமோ என்று கவலைப்படுகிறேன் என்று இவர் கூறுகிறார். நான் ரோபோ நாய்களை இதற்கு முன் பார்த்ததில்லை என்று கூறும் இந்த நபர் இந்த தொழில்நுட்பம் எங்களுடைய நன்மைக்கானதாக இருக்கும் என நம்புவதாக கூறுகிறார். மெக்சிகோ உலகக்கோப்பை போட்டிகளை சீர்குலைக்கும் பல விஷயங்கள் இன்னமும் உள்ளன. ஓய்வூதியம் தொடர்பாக முக்கிய ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அரசாங்கம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மைதானத்திற்கு செல்லும் சாலைகளை மூட உள்ளதாகவும் அச்சுறுத்தியுள்ளது. போட்டி தொடங்காது என்பதுதான் அவர்களது போராட்ட முழக்கமாக உள்ளது. போட்டி நடைபெறும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கோபமுற்றிருக்கும் கூட்டத்தினரை எதிர்கொண்டு காயமடைந்துள்ள சக நபரை அழைத்துச் செல்லும் பயிற்சிகளை கலவரத்தை அடக்கும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர். வன்முறையுடன் தொடர்பு படுத்தப்படும் ஒரு நாட்டில் இவை அனைத்தும் பயிற்சியாக மட்டுமே இருந்துவிட வேண்டும். மோதல் என்பது உலகக்கோப்பையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே நம்பிக்கையாக உள்ளது.
12: இனி இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 388.83 இந்திய பிரமதியில் 110.71. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 334.73 இந்திய பிரமதியில் 95.31. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 423.78 இந்திய பிரமதியில் 120.76. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.50 இந்திய பிரமதியில் 127.97. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.84 இந்திய பிரமதியில் 68.53. கேட்டது டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள்.

0: இருக்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்தான்,
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அடிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது, இங்க போங்க போங்க.
6: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா?

0: நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 சுவிஸ் கோனிக்ஸ் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 07-8-928-58. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:20 ஆகிய ராஜ்யத்தில் 2:20 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சகோதரம், நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். அண்ணா சாப்பிட்டீங்களா? சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சூப்பரா சாப்பிட்டு நல்லபடியா இருக்கிறோம்.
1: நீங்க போறீங்களா?
0: என்ன பாட்டுமா கேக்க போறீங்க?
1: என்னோட
0: அந்த பாடலை கேக்குறீங்களா? ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். கேட்டு மகளுங்கள் நன்றி.

0: அவர்
1: சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானலையில் மலர்வதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பரம்.
2: பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.
1: பொன்னிப்பண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 3:23 ஆக்கிராட்சத்தில் 2:23. இப்பொழுது சோதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்ட

மன்னருடைய உதவியை இசை அமைப்பாளர் எம் எல் ஸ்ரீகாந்த் அவர்களோடு இசை அரசி வாணியம்மாள் இணைந்து பாடிய பாடல்.

0: அடுத்த பாடலை ஸ்ருதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. யோசரி குருராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: முன்னால்
0: விட்டு பொட்டு வச்சு அந்த முன்னுக்கு ஒரு கேளிக்கையா ரெண்டு எடுத்து விட்டு அந்த சரோஜ தேவி அந்த காலத்துல எடுத்து விடுவா.
1: நீங்க
0: ஓகே, நல்ல பாட்டு உங்களுக்காக. சேஷம் சுப்பையா நாயுடு எழுதிய பாடல். மன்னிக்கவும், அவருடைய இசையில வந்து குமார் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடலை உங்களுக்காக அசத்தி விடுறோம், கேட்டு மழுங்கள்.
1: கேட்டு மகிழ்ந்து காதும் காதும் இதயம் மகிழட்டும்.
0: ஓகேம்மா, நன்றியம்மா.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து இணைந்திருக்கிறார் எங்கள் அன்புக்குரிய ரவி அவர்கள். டாக்டர் ரவி வணக்கம். நாங்கள் நல்ல உங்களோட மருந்தோட சூப்பராக இருக்கிறோம். நீங்க சாப்பிட்டீங்களா சௌரம்?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? அமெரிக்கா
1: நாங்க இருக்கிற நியூயார்க் போன முந்தைய நாள் சந்தோஷமா போய் வந்தது.
0: சந்தோஷமா போகுது உங்களுக்கு? ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு மைல் இவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கிறீங்க.
1: என்னண்டு
0: இவர் வந்து உங்களை கூப்பிட்டவர்?
1: அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தவர். நீங்க நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு?
0: நீங்க அங்க டிக்கெட் எடுத்து போயிருக்கிறீங்க?
1: கொண்டாட்டம்ன்றீங்க
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே அபிராமியமாண்டோடு என்று நிலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு.
0: நன்றி உங்களுக்கு பிரார்த்தனைகளுக்கும். நன்றி. இப்படியா சாப்பிட்டீங்களா? வெள்ளிக்கிழமைண்டா கரியல் பொரியல்,
1: அப்பளம், பிளாக்கொட்டை பொரியல்,
0: வாழைக்காய்,
1: மூன்று பேரும் போனாங்க.
0: பாலசுப்ரமணியம் பாடுறது அவினாசி மணியின் பாட்டு. அவர் வந்து உபமை கவிஞர், நல்ல உபமை எல்லாம் பாவிச்சு பாட்டு எழுதுவார்.
1: விருப்பம்
0: பாட்டு கேட்டு மலங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரா.
0: அதிகமா நலமா இருக்கிறீங்களா?
1: அப்படியே
0: சாப்பிட்டீங்களா கீரைக்கறி? சூப்பரா காய்ச்சினீங்களா? ஓகே, என்ன பாட்டை கேட்க போறீங்க? அந்த நிலாவை கையில பிடிச்சிங்களா? எப்படி இவ்வளவு வசதியா உங்களுக்கு நிலா அம்மக்கு வந்து வாங்கிட்டவர்? அவர் வந்து முதல் மரியாதை படத்துல சௌரம். அந்த நிலாவை நீங்க என்ன படம் மட்டும்
1: சொன்னீங்க?
0: வைர நெஞ்சம் சிவாஜி படம். இது வந்து அந்த நிலா முதல் மரியாதை சிவாஜி ராதா நடிச்ச படம். நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்ட மாளிகை இன்னொருவர். நன்றி சகோதரம். அவர் திருமதி ரதியம்மா அவர்கள் விரும்பி

0: ஒலித்து பாடலே ரதியம்மா அவர்கள் ஜெர்மனிலிருந்து பெருமை கேட்டதான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் ரமேஷன் ராஜன்.
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா?
1: எனக்கு
0: என்ன பாட்டை கேட்க போறீங்க?
1: நான் வந்து அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அதை கேட்கணும்.
0: எந்த பாட்டை கேட்க
1: போறீங்க?
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சோதரம். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி நன்றி. வணக்கம் ராஜன்.
0: கேளுங்கள்.
1: ஓகே ஓகே.
2: அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது? அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது? அது அவரவர் கடமை.

0: தந்திரத்தில் வந்த சுகம் தந்திரத்தில் போனதடா, கைபிடித்த மனைவியிடம் பொய் படித்த பாவமடா.
1: ஒலித்து பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில். இந்த பாடலை ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சில் இருந்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மடித்தியால செய்திகள்.

நேரம் சரியாக 4:01 ஐக்கியராஜ்யத்தில் 3:01 மடித்தியால செய்திகள். கடந்த பல வருடங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார தொண்டர்களாக சேவையாற்றி வரும் நிலையில் தம்மை அனுர அரசு திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும் நாளைய தினம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நேர்முகப் பரீட்சையை இடைநிறுத்தி தமக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என கோரி தொண்டர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். தரமற்ற பாணி பனாட்டினை உற்பத்தி செய்தவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதனை விநியோகித்தவருக்கு 8,000 ரூபாய் தண்டமும் விதித்துள்ளது. இந்த சம்பவம் பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட வியாபார நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு பகுதியில் போலி தங்க ஆபரணங்களை தயாரித்து அவற்றை அசல் தங்க நகைகள் என வங்கியில் அடகு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு கடந்த 9 மாதங்களாக தலைமுறைவாகி வந்த நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை என்பது பிள்ளைகளுக்கு அறிவை மாத்திரம் வழங்கும் இடமல்ல, அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் பாதுகாப்பான அன்பு நிறைந்த இடமாக அமைய வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரியா வலியுறுத்தியுள்ளார். மேல் மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கடந்த 2 வாரங்களாக கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடத்திய நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் டெமெட்டகோட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 19 டிகட்ஸ் ரக துப்பாக்கிகள், 19 T56 தோட்டாக்கள், 15 கிராம் 200 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருட்கள் மற்றும் 100-400 பிரிகேபிளின் போதை மாத்திரைகள் ஆகியவற்றை புதன்கிழமை கைப்பற்றியுள்ளார்கள். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த மூத்த தியாகி பொன் சுபகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. தேர்தல் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்புடைய சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவினர் பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் கோரப்படுகின்றன.

உயிர்த்தனாயிர தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500 மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேஷ் ஜாலே தற்போது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகமாகும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சத்யகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அன்றி பிரான்சே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்குடி மற்றும் மங்களகல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடி மற்றும் அவையை சார்ந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழு பிற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கூட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் 16 முதல் 31 வரையிலான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கடத்தி வந்த 45,60,000 ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்று வெள்ளிக்கிழமை கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உலக சுற்றாடல் தினம் இன்றாகும் காலநிலை மாற்றம் குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதை இம்முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனி பொருளாக இம்முறை இலங்கையின் தினத்திற்கான தேசிய நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். கர்நாடகாவில் டி கே சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த ஒரு புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்கரெட் ஆல்வா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உலகம் சுற்றும் சூழல் தினத்தை முன்னிட்டு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துரைகளை தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுபோன்று கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பது என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளது. உலக செய்திகள். உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு நாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பதையும் முன்மொழிந்து இருக்கின்றார். அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. சோமாலியாவில் இராணுவத்தினர் விடிய விடிய நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தலைநகர் முகதிஸ்வே போர்க்களமாக காட்சி அளிக்கின்றது. சீனாவின் உளவுப்பிரிவு இணைய வேலை வாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதற்கு 5 நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சீனாவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சியாட்டல் நகரில் தொடர்ந்து தண்டவாளத்தில் திடீரென ஒரு கார்
விசாரித்தபோது ஜிபிஎஸ் எனப்படும் புவி இடம் காட்டி அவருக்கு அந்த பாதையை காட்டியதாக தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்தில் உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டங்களுக்கும் அதனால் ஏற்படும் கடற்சீற்றங்களுக்கும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கையில் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங் ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாறு சாதனையை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்வாட் களமிறங்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் பெரும் எதிர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் உக்ரைன் மார்தா ஹோஸ்டியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா அண்டரிவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாளுக்கு பின்னர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உலகக்கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேப்பல் சாயு கிளட்ச் இந்த பெயர்களை கேள்விப்பட்டதுண்டு. அவற்றுக்கு கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு என்ன சம்பந்தம்? முதன்முறையாக உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டியை அம்மூன்று நாடுகளும் இணைந்து நடத்துகின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகின்றார்கள் tatamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 388 ரூபா 83 சதம், இந்தியாவில் 110 ரூபா 71 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334 ரூபா 73 சதம், இந்தியாவில் 95 ரூபா 31 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 423 ரூபா 78 சதம், இந்தியாவில் 120 ரூபா 76 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 449 ரூபா 50 சதம், இந்தியாவில் 127 ரூபா 97 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 140 ரூபா 84 சதம், இந்தியாவில் 68 ரூபா 52 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சிப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனர்ஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
6: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:14 அக்கராட்சத்தில் 3:14 நிமிடங்கள். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்கள் கரப்பாளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகித்தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகித்தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:10 to 5 வரை வானொலியில் வலம் வருகின்றது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக டிஆர்டி தமிழொலியில் பல வருடங்களை கடந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. டென்மார்க் பிரண்டாபதியில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை உருவாக்கி அந்த ஆலயத்தின் ஊடாக அடியார்களுக்கு தன்னால் என்ற தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அன்பு தாயார். தனது 9 தொடங்கிய ஆன்மீக பணி இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் பலரும் இருக்கின்றார்கள். சிலர் நன்றாக இருக்கின்றார்கள், சிலர் ஒரு நடுத்தரமாக இருக்கின்றார்கள், சிலர் வந்து வறுமையின் கோட்பாட்டுக்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பல பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடுகளில் சில பிரச்சனைகள் பிள்ளைகளாக வருகின்றது, சிலர் கணவரால் வருகின்றது, சிலர் பிஸ்னஸ் மூலம் வருகின்றது. இவ்வாறான தலை தூக்க முடியாத நிகழ்வுகளால் அல்லலாடி கொண்டிருக்கின்ற அந்த அன்பு உறவுகளுக்கு ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு கடவுளாக இருந்து தவ பயனை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தாய் அபிராமி அன்னை. அந்த தாயிடம் சென்று உங்கள் துன்பத இரங்கலை கூறி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். கேட்கின்றவர்கள் மற்றவர்கள் துன்பங்களோடு வாழ்கின்றவர்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த அகத்தினை பார்த்தால், அந்த முகத்தினை வாடியிருக்கும் இதுகளை பார்த்தால் பெண்கள் இலகுவாக ஒன்றையும் சொல்ல மாட்டார்கள், எல்லாம் மறைத்து வைத்திருப்பார்கள். அந்த மறைப்புக்குத்தான் வருத்தங்களும் கூடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மறைப்புகளை

வருடாந்தம் மகோத்சவம் தொடங்குவதற்கு முதல் தாயார் இப்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். நீங்கள் தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி, அம்மா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றதம்மா, நான் என்ன செய்கிறது என்று கேட்க தாயார் அதற்கான பதிலை சொல்லுவார். உங்களுடைய மனம் புலாங்கிதம் அடைகின்ற அளவுக்கு, அதாவது என்ன சொல்கிற சந்தோஷப்படுற அளவுக்கு தாயார் உங்களுக்காக பதிலை சொல்லுவார். அந்த பதிலை நீங்கள் கேளுங்கள். அல்லது உங்களுக்கு கடிதம் எழுதுகின்ற ஆற்றல் இருந்தால், ஒரு தாயாருக்கு நீங்கள் பிள்ளைகள் எழுதுவது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எழுதி, ஒரு வடிவாக எழுதி, கும்ப முத்திரையெல்லாம் ஒட்டி, உங்களுடைய முகவரியெல்லாம் தெளிவாக எழுத வேண்டும். நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதினால் உண்மையாக திறமையாக இருக்கும். சில கடிதங்கள் என்ன, சில கடிதங்களில் சாக்கு மூட்டை அளவுக்கு அங்கே கடிதங்கள் திருப்பி வந்திருக்கின்றது. உங்களோட முகவரிகள் சரியாக அமையாததனால் நீங்கள் சிக்கப்புக்காக எழுதியிருப்பீர்கள். இந்த கோழி என்று சொல்லுவார்கள், அது மாதிரி எழுதாமல் வடிவாக உங்களுடைய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் இருப்பார்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த நாடுகளுக்கு வந்து 20 வருடங்களை கடந்திருப்பீர்கள், பிள்ளைகளோடு வந்திருப்பீர்கள். அந்த பிள்ளைகள் கொண்டு ஆங்கிலத்திலேயோ ஃப்ரெஞ்சில் அதே மொழி அதே இதுதான் எழுதணும். நீங்கள் எழுதி நீங்கள் அழகாக அந்த கடிதங்கள் அன்னையிடம் போய் சேரும் என்பதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த முகவரிகள் அது தேவைப்பட்டால் எங்களுடைய டிஆர்டி தமிழொலியினுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அன்னையினுடைய ஆலயத்தினுடைய தொலைபேசி இலக்கம் மற்றது அந்த ஆலயத்தினுடைய முகவரியை, அல்லது வருடா வருடம் நான் அந்த ஆலயத்துக்கு செல்வேன், அப்போ நீங்கள் எங்களோடு வரலாம். இங்கே வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை அவர் ஆலயத்துக்கு செல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களோடு உங்களை சேர்த்து விடுவேன். அன்புறவர்களே, நீங்கள் சென்று அன்னையோடு உரையாடி மகிழ்ந்து, அன்னை ஆஞ்சநேயர் இருக்கின்றார், அங்கால வைரவர் இருக்கின்றார், அங்கால சிவலிங்கம் இருக்கின்றார், அது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை வச்சா குளிப்பாட்டி உங்களை எல்லாம் ஒரு புனித தன்மையாக செய்து, அந்த தாயார் தலையோடு போவதை தலைப்பாயோடு போவதற்கு செய்தக்கூடிய திறமை படைத்தவன் அந்த தாயார். நிச்சயமாக அதை நீங்கள் செய்து முடித்த பின்புதான் அந்த தாயை பற்றி புகழ்ந்து தள்ளுவீர்கள். அந்த சாந்தினி வடிவேலை நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த தாயை பற்றி என்ன மாதிரி சந்தோஷமாக ராத்திரி கூட அவளோட உரையாடினேன். உரையாடும் போது அந்த தாய் இருக்க மட்டும் எனக்கு என்ன குறை, இதுதான் அவன் அந்த முதல் வார்த்தை. அந்த தாய் இருக்க மட்டும் எனக்கு என்ன குறை என்று தான் சொல்லுவார். அப்படியே சந்தோஷமாக அந்த தாயை பற்றியே கூறுகின்றவர்கள். அப்படி எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அன்பு உறவுகளே. நீங்கள் டென்மார்க்கு நேரடியாக கோயிலுக்கு போங்கள். கோயிலில் போய் நீங்கள் அடியார்களோடு கதையுங்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேளுங்கள். தாயாரிடமிருந்து தான் தனக்கு அந்த தவ புதல்வியோ கிடைத்தது. அந்த தாயினுடைய பெயர் தான், அந்த தாய் கூட தான் அந்த பிள்ளைகளுக்கு பேர் வைத்தார் என்று சூட்டினார் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு அழகாக சந்தோஷமாக வருட வருடம் அந்த ஆலயத்தில் வந்து நின்று சந்தோஷமாக அந்த ஆலயத்தை விட்டு செல்ல போக முடியாமல் அளவுக்கு சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவ்வாறு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அந்த பெரிய ஆலயத்தை அந்த தாயார் நிர்வகித்து கொண்டிருக்கின்றால் எவ்வளவு காசு முன்பு யோசித்து பாருங்கள் அன்புறவுகளே. இன்றும் அந்த தாயை சமாளித்து கொண்டிருக்க, நாங்கள் ஒரு வீட்டை சமாளிக்க முடியாமல் இருக்கின்றோம். அந்த தாயார் அந்த பெரிய ஆலயத்தை சமாளிக்கிறதா தேர், அங்கால வாகனங்கள், எத்தனை வாகனங்கள் அந்த வாசலில் நிற்கிறது பாருங்கள். மயில், அங்கால உயிரோடு மயில், அங்கால அழகிய பூந்தோட்டங்கள். அந்த காலயத்துக்கு ஒரு சுற்றுமுதல் கட்டினால் ஆறாவது ஒருவர் அந்த சுற்றுமுதலை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி வருகின்றவரெல்லாம் இருக்க வேணும். அந்த தேருக்கு நான் ஒரு பெயிண்ட் அடித்து கொடுக்குறேன் அம்மா என்று சொல்கிறதுக்கு அளவுக்கு யாரும் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நன்மைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்தால் அது உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல நல்லதை செய்யும் அன்பு உறவுகளை. அந்த தாயினுடைய சுமையில் நீங்களும் ஒரு பங்கு எடுத்து அதை செய்யுங்கள். அந்த தாய் நாடு கடந்து, அதாவது இங்கே டென்மார்க்கில் இருந்து இலங்கையில் இருக்கிற, அதாவது தலவா கொள்ளையில் இருக்கின்ற அருவிச்சுடர் பாடசாலையை திறந்து அந்த பாடசாலையில் 70 என்பது மாணவர்கள், சின்ன 9 வயது 10 வயது சின்னஞ்சிறியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு எழுதுகோல், அதாவது புத்தகங்கள், புத்தக பை, அவர்களுக்கான உணவு சாப்பாடு அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தாயினுடைய திருக்கரங்களையும் நீங்கள் இருக்க பற்றிக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன், அது எப்படியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பின்னுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் தாயோடு உரையாடுங்கள். உரையாடி மகிழ்ந்து நீங்கள் எவ்வாறு அந்த பணத்தை அனுப்புவதெல்லாம் கேட்டு நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அன்புறவர்களே. உங்களுடைய நேயர்கள் தந்த காசு என்னிடம் இருக்கின்றது, நான் போகும்போது அதை கொண்டே கொடுத்து தாயிடம் அவர்களுக்கு கடிதம் போட்டு, அல்லது அவர்களுக்கு தேசிக்கணி அவர்கள் எல்லாம் உள்ளுக்கு எதுவும் எழுதி வைத்திருப்பார்கள். அவ்வாறு பாதுகாப்பு தேசிக்க இருக்கின்றது. உங்களோட உடம்புகளுக்கு நோவு இருக்கிற இடங்களில் அதாவது உறைஞ்சி விண்வீங்கள் தூய்மையாக இருந்து துப்புரவாக இருந்து செய்யக்கூடியது. ஒவ்வொரு நாளும் சாமி தாயினுடைய
திருப்படத்தை வைத்து நீங்கள் பால் காய்ச்சி வைக்கலாம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில். அவ்வாறு நீங்கள் அந்த தாயை தரிசித்து வந்தால் உங்களுக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு மகாலட்சுமி

0: நீங்கள் சந்தோஷமாக கலகலப்பாக இருப்பீர்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்திலே மூன்று அன்புறவர்கள் வந்திருக்கிறார். எங்களுடைய கனடாவில் இருக்கின்றவர் திருமதி இந்திரா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் அம்மாவின் அருளால் நலமா இருக்கிறோம்.
0: அம்மாவின் அருளால் நலமாக இருக்கிறீர்கள். ஓகே. அப்பாவின் அருளால் இல்ல?
1: ஓம் அம்மாவின் அருளால்
0: இல்ல, அப்பாவின் அருள் இல்லையோ?
1: அப்பா அம்மாவும் ஐயாவும் தான் எங்களுக்கு உறுதுணையாக நின்று எங்களுக்கு கஷ்ட துன்பங்களை அவை இருவரும் அந்த கோயில்.
0: நீங்க எப்படி அந்த ஆலயத்துக்கு ஏர்மன்ல இருந்து எப்படி கண்டுபிடித்து போனீங்களா ஆரம்பத்துல?
1: எனக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது.
0: இல்ல இல்ல, என்னென்று கண்டுபிடிச்சீங்க கோயில பத்தி? என்னென்று கண்டுபிடிச்சீங்க?
1: அதுதான், எங்கள்ந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னா உனக்கு கன பிரச்சனை இருக்கு, நீ அவர்கிட்ட போனா அவ அதை தீர்த்து வைப்பாங்க. இப்ப நான் சொன்னேன், இங்க எப்படி போறதுண்டா, எங்கட வீட்டை இருந்து இந்த கோயில் 750 கிலோமீட்டர். அப்ப அவ அப்ப வந்து நவிகேஷன் 99 நவிகேஷன் அப்படி ஒன்று
0: இல்லை.
1: அப்ப அவ அட்ரஸ் தந்தா, இப்படி பிராண்டாவில இப்படி ஒரு கோயில் இருக்குது இப்படி அப்ப சொல்லி போட்டு, அவ ஒரு ஒரு இத உண்டு, ஒரு நோட்டீஸ் உண்டு தந்தா. நோட்டீஸ் வந்து, அம்மா யாகத்துல இருக்கிற கருப்பு படம் தான், அம்மா காவி உடை என்று எங்களுக்கு தெரியாது. அப்ப அம்மா இப்படி என்று ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க நீங்க அடிச்சு கதைங்க புதனம், அப்ப 2 நாள் தான் கதைக்கலாம். இப்ப 3 மணிக்கு பிற அடிங்க உடனே நாங்க புதன்கிழமை அடிக்க டக்குண்டு அம்மா எடுத்துட்டேன். அம்மா எடுத்தா ஒரு குழந்தை ஒரு சின்ன பிள்ளை கதைக்கிற மாதிரித்தான் இருந்தது. அப்ப நாங்க நான் சொன்னேன், இல்ல அம்மாவோட நான் கதைக்க வேணுமாட்டேன், இல்ல இல்ல அம்மா தான் கதைக்கிறேன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன், அம்மா எங்களுக்கான பிரச்சனை, அம்மாட்ட வந்து நேர கதைக்க வேணும், நாங்க நேர வந்தாதான் அம்மாட்ட எல்லாம் கதைக்கலாம். அம்மா சொன்னா, ஓம் சனிக்கிழமை இப்ப வா, சனிக்கிழமை வாங்குவோன்றப்ப அவ அம்மா சொன்னா, நான் சொன்னேன் ஒரு நாள் நிற்போம் அம்மான்னு சொல்ல, தான் ரூம் எல்லாம் புக் பண்றோம் வாங்குவோம் சரி என்று வெளிக்கிட்டு நாங்கள். அம்மா சொன்னா வெள்ளன்னு, அப்ப அவ சொன்னா வெள்ளன்னு வெளிக்கிட்டீங்கன்றா தான், 2-3 மணிக்கு வெளிக்கிட்டா தான் அங்க கோயிலுக்கு 9-10 மணிக்கு போவிய. நாங்கள் வெள்ளனையே வெளிக்கிட்டு எல்லாமே அவ சொன்னா, அன்னதானத்துக்கு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு போங்க, அரிசியல் மரக்கறிகள் பூக்கள் அதெல்லாம் எடுத்து கொண்டுதான் போனோம். போறோம் போறோம் போறோம், எங்களுக்கு நாங்க போர்டர் கழிஞ்சும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுதான். போறோம் போறோம் போறோம், ஆக்கள்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு தான் நிப்பாட்டு கேட்டு கேட்டு தான் போனோம். அம்மாட கோயிலே கிட்ட போனோம்னா பெற்றோர் செட்டு ஒன்றுல கேட்டுட்டு அந்த அந்த அவை சொன்னிச்சுன்னா, இந்த இடம்தான் இப்படி போங்கோ, இந்த போக கார் வேலை செய்ய மாட்டேன்றது, புதா என்ன அம்மாதா என்ன கார் பிள்ளையான்னு சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு கோயில் அடிக்கி போகும். கோயில் தெரியல வந்த சிகப்பம் வெள்ளையும் பெயிண்ட் அடிச்சிருப்பேன், அதை கண்டுட்டு தான் இதுதான் கோயில் அப்படி நிப்பாட்டிட்டு நாங்க உள்ளுக்கு போன உடனே, உள்ளுக்கு போனோன்னா இப்ப போய் ஒரு தரையும் காணி இல்லை. அப்ப அம்மா அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் தான் நின்றுச்சுனா, அப்ப நாங்க இப்படி ஜெர்மனிலேருந்து வந்து இருக்கிறோம்னு சொல்லி அவ சரி அம்மா வருவா கொஞ்சம் பொறுமோண்டா உள்ளுக்கு இருந்து அம்மா வாரா நல்ல கிரி நல்லா உயர்ந்த தலையும் இது அம்மாட அந்த என்ன சொல்றது அம்மா வரைக்கும் எங்கள் நாங்க அப்படியே மெய் செலுத்து போனோம். அம்மா காவி உடையும் உத்தராக்க மாலையும் அதுவளோடையும் தான் வந்தாப்ப அங்க வந்து அம்மா வணக்கம் அம்மாட வாங்க உள்ளுக்கு கண்டுட்டு உள்ளுக்கு கோயிலுக்கு கூட்டி கொண்டு எங்களோட எல்லாம் கதைச்சிட்டு அப்ப அம்மா நோமலா கதைச்சிட்டு அம்மா சொன்னாங்க, அப்படி சாமான எல்லாம் கொண்டு கொடுத்து உடனே அம்மாங்கள் என்ன சொன்னவ, நாங்க குளிச்சுட்டு தான் போனாங்க, உடனே அம்மாட தம்மாட அந்த பக்க அந்த வாஷ் ரூம்ல குளிக்க சொன்னாங்க, குளிச்சு போட்டு தான் வாங்குவாங்க. போய் குளிச்சு போட்டு போய் சாமான எல்லாம் கொண்டு போனாங்க. உடனே அன்னதானம் எல்லாம் நீங்க தான் இன்னைக்கு ஒரு தரம் இல்லை, நீங்களே அன்னதானத்தை செய்யுங்க கொண்டு வந்து மரக்கறி எல்லாம் செய்து உண்மையாகவே அம்மா நாங்க போன உடனே எல்லாம் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்ன இருக்குன்றத கடை கடைன்னு அம்மா எங்களுக்கு மூலஸ்தான பூசை முடிஞ்ச உடனே அப்ப அம்மா சொன்னா அம்மாவோட போய் அம்மாட்ட வாக்கு இருந்தேன். அப்ப நான் நினைச்சேன் கலையாடி சொல்லுவாவோ என்ன, ஒன்றுமே இல்லை. அம்மா நாங்க போனோன்னு எங்கட முகத்தை பார்த்து எல்லாமே சொன்னான், சொல்லி இப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோ, காவல்கள் போடுங்கோ, உங்களுக்கு யந்திரங்கள் போடுங்கோ, பெண்டன் அம்மாட பெண்டன்கள் போடுங்கோ, எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் அங்கு புற தங்கி அடுத்த நாளும் அம்மா எங்களுக்கு அம்மாதான் எங்களுக்கு ஏதோ சமைச்சு தந்தவர் நினைவு இருக்கு, தந்து எல்லாம் இது பண்ணிக்கொண்டு வந்த நாங்கள். அதுக்கு பிறகு உப்பையும் 15 நாள் 1 மாசத்துக்கு ஒருக்க அம்மாட்ட போவோம், போகாட்ட எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் அடிக்கடி அம்மாட்ட போய் போய் எங்கிட்ட இருந்த கூடாத தீய இதுகளை அம்மா விளத்தி விட்டவர். எங்களுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றி வைரவர் அடியில வச்சு தண்ணி தோய பார்த்து எல்லாம் செய்துதான் எங்களை அதுக்கப்புறம் அம்மா சொன்னா, நீங்க அம்மாவுக்கு தொண்டு செய்யுங்க, நீங்க தொண்டு செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது. அது மாதிரி இருந்தும் இன்றைக்கும் அம்மாவுக்கு தொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்க இருந்தாலும் இங்கேயும் மாதாந்த பூசை நடக்கிறது, போன கிழமை நடந்தது. அப்ப இங்கு நிறைய அந்த இந்த மலையக மக்களுக்கு உடுப்புகள் தேவையான பொருட்கள் எல்லாம் எல்லாரும் கூடுதலானாக்கள் புது சாமான் தான், டிஷர்ட்டுகள் சாரிகள் உடுப்புகள் எல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து 5 பாசல்கள் அனுப்பி விட்ட நாங்கள். உண்மையா அது பெரிய அந்த கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். அது நாங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும், எல்லோரும் அம்மாவின் அருளை தேடி, எல்லோரும் அம்மாவை தேடி நீங்கள் போக தேவையில்லை, அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு துணை என்றால் அம்மா உங்களுக்கு எல்லாவற்றையும் அள்ளி தருவார், அதை எல்லோரும் உணர வேண்டும். அபிராமி தாய் தான் இந்த கலியுகத்துக்கு வந்து அம்பாள் வந்து நின்றுதான் மக்களை காத்து கொண்டு இருக்கிறார். இந்த கஷ்ட துன்பப்படும் மக்களுக்கு அம்மா பாவி வழங்கி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு பூசைகள் தியாகங்கள் செய்து அவர்களுக்கு நல்ல அருளை காட்டி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது பூந்தோட்ட வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லோரும் போய் குமரங்கள் நட்டு தாயின் கோயிலை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். திருவிழா அடுத்த மாதம் இருக்கின்றது, திருவிழாவுக்கு எல்லோரும் போய் எல்லோரும் அம்மாவின் அருளை பெறுங்கள், அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழுங்கள். உண்மையாகவே அம்மாவிடம் போனால் உங்களுக்கு இருக்கும் உவாதைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை தாய் தீர்த்து வைப்பார், அது 100% உண்மை. நான் கண்ட உண்மை. இவ்வளவு மக்கள் இவ்வளவு பிரச்சனையில் வந்து அம்மாதான் என்று நின்றால் அம்மாவின் கரங்கள் பட்டாலே எங்களுக்கு கரண்டிழுத்தது போல இழுத்து உடலில் இருக்க உபாதைகளை எடுப்பார், அதை நாங்கள் அனுபவித்த நாங்கள். நீங்க நேரையே போய் பாருங்கள் அம்மாவை பார்த்தால் அது பெரியொரு ஆனந்தம். தாயிடம் எப்போ போவோம் எப்போ போவோம் என்று நாளெண்ணிக் கொண்டு இருப்போம். அப்படித்தான் என்றும் அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். இங்கே இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கும் மக்கள் கூட தாய் எப்பொழுது அங்க வருவா, அம்மாவின் அருளை பெறுவோம், அம்மாவிடம் தண்ணி ஊற்றுவோம், அம்மா தோய வார்த்தை அந்த கூடாத இதுகளை வருத்தங்களை தாய் எடுத்து விடுவார். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தாய் தான். உண்மையாகவே சாதாரண ஒரு ஆள் மாதிரித்தான் இருப்பா. இந்த கேன்சர் வருத்தங்களை கூட தாய் இந்த தேசிக்கணி வெட்டி அது உள்ளுக்கு இருக்கும் உவாதைகள் கட்டிகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார். அது பெரியோர் அற்புதம். நானே நினைக்கிறேன், நான் இப்படியொரு தாய் வந்ததுக்கு நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளவு ஆனந்தம் கொள்ள வேண்டும். அம்மாவை போல நாங்கள் அம்மா சாதாரணமாக ஒரு ஆள் தான் இருப்பார். அம்மாவின் இந்த இவ்வளவு சக்தி வாய்ந்த தாய் மற்றவருக்கா மக்களுக்காகவே என்று வந்த தாய் தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை நம்பி நீங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். எது என்றாலும் அம்மாவிடம் கேட்டு அம்மாவின் ஆலோசனைப்படி நீங்கள் எல்லாம் அம்மா அருள்வாக்கு கூறுவா, இது செய்ய வேண்டாம், இப்படி சாப்பிடுங்கள், சாப்பாட்டில் கூட அம்மா சொல்லுவா இதை சாப்பிடுங்கள், இதை செய்யுங்கள் என்று. இப்படியா அப்படி அம்மா இவ்வளவு அன்பும் கருணையும் கொண்ட தாய் தான் அபிராமி தாய். அபிராமி அம்மாவை போல ஒரு கருணை உள்ளம் கொண்ட தெய்வத்தை நான் கண்டதில்லை. அபிராமி அம்மா வந்து நின்றுதான் எங்களுக்கு ஆட்சி புரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த பிராண்டாபதியில் நின்று ஆட்சி புரிஞ்சு கொண்டு மக்களுக்காக சேவை செய்யும் தாய் என்று கூற வேண்டும். அம்மாதான் எங்களை பார்த்து எல்லோருக்கும் நலம் புரிந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் போய் அம்மாவிடம் அருள் பெற்று நலமுடன் வாழும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். தாயா நன்றி. தனக்கு
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி.
0: அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் காத்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலபணி. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. அதுபோல நீங்களும் நலமா இருக்க வேணும் என்று அபிராமியமா வேண்டிக் கொண்டு நானும் ஒரு முயற்சியில் எடுத்து ஒரு இதொன்று செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா எனக்கு அருள் புரிய வேணும் என்று நான் கேட்டுக்கொண்டு நான் வானொலியில தான் கொண்டு வர வேண்டு வேண்டினான் ராஜா. நாங்கள் இப்ப இருக்கிற சிக்கலால நான் அதை தர முடியாமல் நானே செய்வோம் என்று வழிகிட்டேன்.
0: நானே செய்யறேன். நீங்களே முடிச்சிட்டீங்க கட்டிக்கார்.
2: நேற்று கிடைச்ச உதவியில நான் சேர்த்து அனுப்ப முடியாத காரணத்தால நேற்று கிடந்ததெல்லாம் கொண்டு அனுப்பி போட்டு
0: வந்துட்டேன்.
2: போட முடியாது ராஜா. அப்படி நாங்கள் அந்த கணக்க கொண்டே போட இயலாது. அதனால நான் சேந்தாமணத்தையும் கொண்டே அழைப்பி போட்டு வந்துட்டேன். அந்த பிள்ளைக்கு அருள் அம்மாவுக்கு கொடுக்க வேணும், அந்த பிள்ளை கதைக்க வேணும் என்று நான் இந்த முயற்சி செய்த நான் அது ஆண்டவன் கையில நினை இருக்கு ராஜா. அதுக்கும் அவண்டிக்கொண்ட அம்மாவை நான் திருமதி வசந்தாந்தன் கலைச்செல்வி அக்காவின் கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு பாட்டு பாடுறேன்.
0: அவரோட கதைக்கிறீங்களா சௌதரி?
2: யாரோட?
0: வசந்தாந்தன் கலைச்செல்வியோட.
2: அவருக்கு நான் ரெண்டு வரம் எடுத்தேன். அப்ப அவருக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவா அவருக்கா ஊர்ல
0: எடுக்கிறேன்.
2: அவ நான் ஊருக்கு திரும்பி போட்டாவோ தெரியல.
0: தெரியவில்லை.
2: நான் இப்படி பாடுறேனாக்கா நீங்க சேர்க்கிற நீங்க தெரியாதுண்டு. அப்ப சொன்ன ஒருக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் நம்மாண்டு. ஒருக்கா சொன்னா நான் இலங்கையில நிக்கிறேன் நம்மாண்டு.
0: சரி, அந்த தாயினுடைய பாடலை நீங்கள் பாட போறீங்க உங்களுடைய குரல்.
2: தெளிவாக
0: நல்ல சந்தோஷமா இருக்கு.
2: நீங்க நலமா இருக்கணும் என்று நீங்க நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு அம்மா. ஒரு மேடம் வேண்டும் அம்மா, ஒரு மேடம் தர வேண்டும் அம்மா, தாயே ஒரு மேடம் வேண்டும் அம்மா, தினம் ஒரு கவி தர என் மனமது உனை வேளம் வர, தினம் ஒரு கவி தர என் மனமது உன்னை வேளம் வர, ஒரு வரம் வே

புகழ் பாடி, தாயவள் புகழ் பாடி, தாயவள் வழி நின்று, தாயவள் புகழ் பாடி, தாயவள் வழி நின்று, தாயுடன் மனம் செல்லும் தாயவள் உறவுகள், தினம் தினம் பாடியே.

0: தரம் வேண்டும் அம்மா தாயே, ஒரு வரம் தர வர வேண்டும் அம்மா தாயே, ஒரு வரம் வேண்டும் அம்மா. நன்றி ராஜா.
1: நன்றி சகோதரி, மிக அழகாக பாடியிருந்தீர்கள். நன்றாக இருந்தது, தெளிவாக இருந்தது, துல்லியமாகவும் இருந்தது.
0: அந்த திருமதி வந்தா கிளச்செல்லியாக்க எங்கிருந்தாலும் சுகமா இருக்க வேணும் என்று அவாவுக்கும் வணங்கி கொண்டு ராஜா, எல்லோருக்கும் அம்மாவின் அருகடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடுகிறேன் ராஜா.
1: நன்றி சகோதரி, உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று அன்னையையும் உங்களுக்காக பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி ராஜா.
1: அவர் கமலவேணி நவராஜா அவர்கள் இணைந்து கொண்டு திருமதி வசந்தானந்தன் கலைச்செல்வி அவர்களுடைய கவிதை புத்தகத்திலிருந்து அந்த கவிதையை எடுத்து பாடலாக தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசரி குருவாஜா.
1: வணக்கம் ஜீவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் அம்மாவின் அருளோட நலமாக இருக்கிறோம். நீங்களும் அம்மாவின் அருளோட நலமாக இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு அம்மா இருந்து ரெண்டு குட்டி குட்டி பாடல்கள் தரப்போகின்றேன்.
1: குட்டி குட்டி பாடல்
2: சின்ன சின்ன
1: நாலு வரியிலே உண்டு. நடக்கும்
2: நன்றி.

அவரு பாடுறாரு. சின்ன சின்ன பாதம் வைத்து தாயே நீ ஓடிவா, சின்ன சின்ன பாதம் வைத்து தாயே நீ ஓடிவா, செஞ்சிலம்பு கலல் கொஞ்ச தாயே நீ ஓடிவா.

பரதி பரமசிவன் பார்வதியாய் அம்மா நீ ஓடிவா. பரமசிவன் பார்வதியாய் அம்மா நீ ஓடிவா.

0: நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
0: வணக்கம்.
1: அவர் எங்கள் அன்பு தாய் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: என்னை

அன்னையே அருள் புரி அபிராமி, என்னை வளப்பது நீ அல்லவோ, என்றும் இருப்பது நீ அல்லவோ. சொந்தம் எனக்கொரு பந்தம் அது உந்தன் துணை என கனவிலும் கருதுகின்றேன். பஞ்சம் அழிந்திட உலகினிலே தஞ்சம் உன் பதமென சரணடைந்தேன். உயிரும் நீ இந்த உடலும் நீ எந்த உணர்வில் கலந்திடும் நினைவுகள் நீ, என்னை வளப்பது நீ அல்லவோ, என்றும் இருப்பது நீ அல்லவோ. யார் வருவார் ஒரு ஆபத்து காலத்தில், நீ வருவாயின கண்டுகொண்டேன். யார் வருவார் ஒரு ஆபத்து காலத்தில், நீ வருவாயின கண்டுகொண்டேன். தேள் வரும் தேவி உந்தன் சிங்கம் வரும் அதில் நேரில் அதை நிறுத்தி எதிர்ப்பவர் யாரு. தேடி வரும் நீ செல்வம் எல்லாம் வாடிடும் பயிருக்கு நீ அல்லவோ, நாடிடும் கல்வியும் நீ அல்லவோ, நலந்தரும் அனைத்தும் நீ அல்லவோ.

0: அம்மா அபிராமியே அபிராமியே, அம்மா அபிராமியே அபிராமியே, என்னை வளர்ப்பது நீ அல்லவோ, என்றும் இருப்பது நீ அல்லவோ, விண்ணில் நொழி நீ அல்லவோ, கண்ணின் மணி நீ அல்லவோ, அன்னையே அருள் புரிவாயே, அன்னையே அருள் புரிவாயே, என்னை வளர்ப்பது நீ அல்லவோ, என்றும் இருப்பது நீ அல்லவோ. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் அன்புக்குரிய புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தரளி அடியார்களுக்கு அருள் அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசுகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைபேசி அழைப்பை அன்னைக்கு ஏற்படுத்துகின்றவர்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு பின்பு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தினால் தாயினுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். அன்பு உறவுகளை முயற்சி செய்யுங்கள், முயற்சி பெருவாரியாக நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள், கை உலக உலக ஏற்படுத்தி கொண்டு இருங்கள். அன்னையினுடைய திருக்கரங்களால் உங்களுக்கும் இந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அந்த தாயார் தூக்குவார் தொலைபேசியை. அப்போ தூக்கினால் உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே. அப்போ நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கின்றேன். வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டுதான் அன்பு உறவுகளே. சரி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், தாயினிடம் சென்று தாயிடமிருந்து நீங்கள் இன்பங்களை பெற்றிருக்கின்றவர்கள் வந்து நீங்கள் கூறும்போது மற்றவர்களும் கேட்டு அவர்களும் அங்கே சென்று தாயை தரிசித்து தாயை வணங்கி தங்களுடைய துன்ப துயரங்களை கூறி இன்பமாக வாழ்வதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள். இந்த புண்ணியம் உங்களையே நாடி வரும் என்பதனை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நீங்களும் பெற்ற திருமூலம் சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்ற கூட்டுக்கு அமைய தாயிடம் செல்வதற்கான வழிமுறைகளை நீங்களும் சொல்லிக் கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டும் போகலாம். அப்படிகளோடு நீங்கள் விமானத்திலும் போகலாம். அதாவது டென்மார்க்குக்கு நீங்கள் ரெயினில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் தாயோடு உரையாடி சந்தோஷமாக வரலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்கள், இது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0331 4837 1675 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு வந்தால் சகல விஷயங்களையும் உங்களுக்காக அறிய தருவோம். நண்பர்களே, பிரான்சில் இருப்பவர்களுக்கு நீங்கள் போக போகின்றீர்கள் என்றால் அதற்கேற்ற விசா இருந்தால் நீங்கள் உங்களை கொண்டு போவார்கள். விசா இல்லை என்றால் கஷ்டம்தான். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு இணையில்லை, நான் அவசரப்பட்டுட்டேன் தெரியவில்லை. அவர் மீண்டும் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்பதனை சொல்கின்றேன். இன்னும் 10 நிமிட துளிகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் மீண்டும் அவர் இணைகின்றார். அவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் சதீஷ்.
1: சொல்லுங்கள் சதீஷ்.
2: நான் டென்மார்க் அபிராமி. எனக்கு டென்மார்க் அம்மா பல நோய்களையும் கட்டி பல உடையங்களையும் பற்றி சந்தா. எனக்கு நான் செய்யும் போது உண்டு சிறிக்காய்கள் மற்ற பிள்ளைகளுக்கு நூல்கள் விபூதி சந்தனங்க உங்களை அனுப்பி வச்சிருந்தா எனக்கு டென்மார்க்காரங்க மீண்டும் மீண்டும் சில நோய்களையும் மகற்ற வேணும்னு சொல்லிக் கொண்டு நான் டென்மார்க்காரங்க மீண்டும் மீண்டும் பழைய ஒரு வேணென்று சொல்லிக் கொண்டு விட ஒரு வேணி வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி சதீஷ். இணைந்து கொண்டு அந்த தாயினுடைய அருள் உங்களுக்கும் கிடைத்து நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய நோய் எல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அந்த தாயை அவர் வணங்கி கேட்கின்றார். அவர் அன்னையனுடைய தொண்டராக நீண்ட காலமாக பிரான்சில் இருக்கின்றார். ஆலயத்துக்கு செல்லவில்லை. அவருக்கு தலையிலே பெரிய செல் துண்டுகள் அதில் இருக்கின்றன நினைக்கின்றேன். அதால் மறதி கூட கதை கேட்க மறந்துடுவார். அந்த தாயை அவரை நலமாக வைத்திருக்கின்றார் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். தாயைத்தான் நினைவு வணங்குவார். தாய்க்கு நாங்கள் போகிறது என்று சொன்னால் உதவி செய்வார். சிறு தன் அலை என்ற உதவியையும் செய்வார். அவ்வாறான ஒரு நல்ல பிள்ளை. அந்த தாயை அந்த அவருடைய செயலுக்கு அந்த தாயார் உதவி செய்து அந்த பிள்ளையை காப்பாற்றி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய 23வது இசைப்பிழையிலிருந்து 26 இசைப்பிழையிலிருந்து ஒரு பாடல் ஒன்று

இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய அடியார்கள் அந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமியும் வாசகி தாயினுடைய அருட்கலாச்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: தாடி அம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7 5 0 6 5 4 7 9 5 0 5.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொண்டி திரையரங்கில் கண்ணம்மா வருகிறாள்.

மனைவி போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலில் இருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான கேள்வி. வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது, வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருந்து விடையினை கண்டுபிடித்து, வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியதும் உங்களிடமும் இருந்தால் பாடலில் உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருந்து விடையினை கண்டுபிடித்து கயிறுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு வகையினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. நேற்று இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகள் கமலமணி மங்களகரமாக முகம் என்று சொல்லியிருந்தார், முறுக்கு கயிறு என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் இணைந்து கொண்டார், பூங்கொடி பூட்டான் கயிறு என்று சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் பூங்கொடி பூட்டான் கயிறு என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவனம் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பூங்கொடி பூட்டான் கயிறு என்று சொல்லியிருந்தார். சசியம்மா அவர்கள் பூ என்று சொல்லி பூட்டான் கயிறு என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து பூங்கொடி பூட்டான் கயிறு என்று சொல்லியிருந்தார். ஜெயந்திமாலா அவர்கள் பூங்கொடி பூட்டான் கயிறு என்று சொல்லியிருந்தார். பிரேமா அவர்கள் பூங்கொடி பூட்டான் கயிறு. ஷியாமலா அவர்கள் தாம்பு கயிறு என்று சொன்னார், முன்பதை விட சொல்லவே இல்லை. ராதா அவர்கள் கொடி கொடிக்கயிறு என்று சொல்லியிருந்தார். வட்டம் விடுற கொடிக்கயிறு மாதிரி நாங்கள் உடுப்பு காய விடுறது கட்டுற கொடிக்கயிறையும் நினைச்சு சொன்னாவதறியா. மீனா அவர்கள் கொடி அவரும் கொடி சொல்லி கொடிக்கயிறு சொல்லியிருக்கிறார். ரதியம் அவர்கள் கொடி கொடிக்கயிறு, ரதனி அவர்கள் கொடி கொடிக்கயிறு, சித்ரா ஜெயக்குமார் மீண்டும் இணைந்து கொண்டு கொடி கொடிக்கயிறு என்று 13 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பின்பகுதி விடை வந்துவிட்டது அன்பு உறவுகளே, முன்பகுதி விடை நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. பின்பகுதி விடை வந்துவிட்டது, முன்பகுதி விடை நீங்கள் சொல்லவில்லை. அது என்ன அந்தளவு கஷ்டமான விடை? அதாவது என்ன சொல்லி கேட்கிறாரென்றால், வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது, வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருக்கும் விடையினை கண்டுபிடியுங்கள். வீட்டுக்கு முன்பாகவும் இருக்கக்கூடியது உங்களிடம் இருந்தால் பாடலில் இருந்து நீங்கள் விடையை கண்டுபிடியுங்கள். கயிறுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு வகையினை நீங்கள் விடையாக பெறலாம். இந்த பாடல் கண்ணம்மா திரைப்படம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொண்டி திரையரங்கில் மாலை திரையிடப்படுகின்றது. உங்களுக்கு சிகிழத்து தயாரிப்பு அவர்களுடைய அதாவது அவர்களுடைய கைகளை நாங்கள் இருக்கப்பற்ற வேண்டும். எங்களுக்காக கஷ்டப்பட்டு செய்கிறார்கள், அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு கிட்ட இருக்கிறவர்கள் போய் நீங்கள் பார்க்கலாம், அல்லது பரிசு பகுதியில் இருக்கிறவர்கள் கூட சென்று பார்க்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த பாடல்

கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள் அன்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை மறந்து விடாதீர்கள், கண்ணம்மா திரைப்படம் பொண்டி திரையரங்கில் உங்களுக்கு தெரிந்த திரையரங்கம் பொண்டி மாலை நேர காட்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை எங்களுக்காக அவர் ஒரு அறிவிப்பாளர் சுதர்சன் அவர்கள் தான் சிறப்பிக்கின்றார் எல்லா விஷயத்தையும். அவர் தான் முழு மூச்சியாக இந்த திரைப்படத்தினுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மேற்பார்வையிலே எல்லாமே தயாரிப்பில் கண்ணம்மா திரைப்படம் இடம்பெற்ற பாடல் வந்தது. நான் காட்சியை நீங்கள் போய் பாருங்கள் அன்பு உறவுகளை. அவருடைய மனைவி மௌனமாக இருக்கிறார். அந்த பாடலிலே நீங்கள் பாடல் பார்க்க இசை மேலே விழுந்து சொல்லுகின்ற இசை பாடலை கேட்டு விடுது இல்லையா? அப்படி இசைதான் கூடி கண்டுபோகும் யோலிக்குது. பாடல் வந்து இப்பயும் பாடல்லாம் எலும்பு 60% பாடல் இருந்தால் 20-40% தான் இசை இருக்க வேண்டும். அது பாடலுக்கு மேலேயே நிற்கின்றது. நீங்கள் கேட்டு ரசித்தவர்கள் ஆனால் பின்பகுதி விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கள் நீங்கள் போய் கெட்டிக்காரர்கள். ஆனால் முன்பகுதி விடை நீங்கள் யாருமே கிட்ட நெருங்கவே இல்லை அன்பு உறவுகளே. என்னென்று கண்டுபிடித்து ஓடோடி வந்து விடையை கூறுங்கள் அன்பு உறவுகளே. விடை தெரிந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி 3 வைபர் தூர்தேசங்களில் இருப்பவர்கள் தொலைபேசி கட்டணம் அதிகூடிய கட்டணமாக இருப்பவர்கள் வைபரோடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0033-650-7-74-27. இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 5:15. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 4:15. நேரம் பொன்னானது அன்புறவுகளே. போன நேரம் திரும்பி வராது. நீங்கள் முயற்சியை செய்யுங்கள். முயற்சியை யாருக்கு ஒருவருக்கு பலனளிக்கும்.

0: இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: திருமதி அன்டன் அவர்கள் என்ன பயந்து பயந்து பேசுறீங்க? சத்து உசாரம் கதையுங்க. சாப்பிட இல்லையா மத்தியானம்?
1: சாப்பிட்டாச்சு.
0: என்ன சமைச்சிட்டு தாங்க?
1: நான்
0: சொல்லிக்கணும். பூங்கொடி வந்தது, பூங்கொடி வந்தது, பூ வந்தது, கொடி வந்தது, இந்த நான்கு விட வந்திருக்கு முன்னுக்கு. தாம்பு கயிறு வந்தது, கொடி கயிறு வந்தது. மாட்டுக்கு நாணயத்துக்கு
1: போறோம்,
0: அடங்காத காளைகளையும் அடக்க வைக்கிறது.
1: அது முந்தியும் ஒரு கயிறு வந்த

0: காலெல்லாம் கட்டி போட்டுதான் அதை செய்வார்கள்.
1: ஒரு
0: மாடு பெரிய தைரியசாலி தானே ஆள், ரெண்டு காலையை கட்டி விழுத்தி போடுவார்கள். விழுத்தி போட்டு மூக்குக்குள்ள குத்தி அதை சித்தம் ஓடும் பேயா.
1: வீட்டின் முகப்பு வாசலையும் பூமுகம் என்றது, வீட்டுக்குள்ளயும் சில பேர் பூமுகமா
0: இருக்கிறதுதான்.
1: இந்த பூட்டாங்காய் இருந்தாப்புல அந்த பூமுகம் இந்த காதுல விழுந்தது பூமுகம். அப்ப பூமுகம்ன்றது வீட்டு முன்புறம் முன் பக்கத்தையும் வீட்டுக்கு முன் முகப்பையும் பூமுகம்
0: சொல்லுங்க.
1: உங்களையும் வீட்டுக்குள்ள சில பேர் பூமுகமா இருக்கலாம் தானே, சுவிச்ச முகமாய்
0: பூமலை எவ்வளவு மென்மையாக சிரிச்சு கொண்டு.
1: சில பேர் எந்த இப்படி சுழண்டு தெரியாமல் சில பேர் கொஞ்சம் சாந்தமான ஆக்கள் இருக்கிறான் தானே. நாங்கள்
0: என்ன சொல்றது,
1: நீங்கள் என்ன கேக்குறீங்க? வீட்டுக்குள்ளேயும்
0: இந்த சவாரி நீங்க என்ன குழப்பறீங்க? வீட்டிற்கு முன்பாக காணக்கூடியதும் வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியதும் உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருந்து விடியை கண்டுபிடிக்கட்டாம்.
1: அப்ப வீட்டுக்கு முன்னாலே இருக்க முன்முகப்பு பூமுகம் என்றது.
0: எங்கள
1: இருக்கிறது பூமுகம் தான். எங்கட முகங்களை நாங்க சாந்தமாக வடிக வச்சிருந்தா அது பூமுகம் தான். எங்க பெற்ற பாடல்கள் இருக்கு பூமுகம் வளர எதுவும் இல்லாம இருக்கு.
0: கவிஞர் மாதிரி சும்மா
1: நாங்கள் வீட்டுக்குள்ள பூமுகமோ காய்முகமோ எங்களுக்கு தெரியாது. சில பேர் பூமுகமா இருப்பேன் எங்களுக்கு தெரியாது
0: தானே.
1: இருக்க நான் சில பேர் முகம் சாந்த முகமா இருக்கிறது
0: தானே.
1: முகம் மலர பூ மலர்ந்த முகம் மலர்றது பூ மலர்ந்த
0: மாதிரி
1: நான் பூமுகம் என்று சொல்றேன். முன்னுக்கு அங்கால பூட்டான் கயிறு.
0: பூட்டான் கயிறுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு பூட்டான் கயிறு தெரியுமா?
1: மாட்டுக்கு கயிறு போட்டிருக்க தெரியும், அதுதான் பூட்டான் கயிறு என்று இப்பதான் தெரியும்.
0: நன்றி, வாழ்த்துகள். அவர் சகோதரி தேவி ஆண்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ நாக்கு நலமா இருக்கிறோம். நீங்க
0: வேலையா விடுமுறையா?
2: வேலை போயிட்டு வந்துட்டேன். காலம்பற வேலை.
0: காலம்பற வந்து என்ன செய்வீங்க?
2: வந்து சாப்பிட்டுட்டு நீங்க செய்தியில சொன்னீங்க ஒரு தூக்கம் போட சொல்லி
0: அந்த
2: கதறையில இருந்து தூக்கம் போட்டேன்.
0: கடவுளே, கதறையில இருந்து தூக்கம் போட்டீங்களோ?
2: கதறையில இருந்து தூக்கம் போட சொன்னீங்க, தூக்கம் போட்டு பார்த்தேன்.
0: பாத்துட்டீங்க? மரியா சாப்பிட்டீங்களா?
2: பாத்தீங்களா? இல்ல அப்ப இன்னொரு பீட்ரூட்
0: நாலு கறி வச்சிருக்கீங்க.
2: மூன்று மரக்கறியும் ஒரு குழம்பும் காணுந்தாங்க. இதை விட என்னத்தை வைக்கிற?
0: இதை விட மகன் தான் வந்து சொல்லுவேன். நம்ம கறி சரியில்லை நீ.
2: அவர் வெள்ளிக்கிழமையில விரதம் மரக்கறி என்ற வழி.
0: அவருக்கு என்ன பேர் மேடம் மகனுக்கு?
2: சஞ்சித்.
0: சஞ்சித். யார் வச்ச? நீங்க வச்சீங்களா அப்பா வச்சீங்களா?
2: அப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? தேர்த்தனி குடிச்சீங்களா?
0: இல்லையே, உண்டு இல்லையே, விட்டாதானே.

0: சுரேசலேண்ட கூட நேரம்
1: போய்கொண்டிருந்தேன்.
0: பூமுகம் சொல்லுவான்
1: நேற்று தாம்பு கயிறு சொன்னேன், தாழ்வாரம் வரும் பார்த்தேன். நான் பாட்டுல கொஞ்சம் அந்த தெளிவு இல்ல பாட்டு.
0: எல்லாருக்கும் அளந்தளவு தானே உள்ள, இது எது நடக்குமோ அதான் நடக்கும்.
1: நன்றி.
0: நன்றி, வாழ்த்துகள். அப்பிருந்து கேளுங்கோ, அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புரோ வணக்கம்.
2: செல்லும் வீதியின் கைகள் மாறுமோ?
0: என்ன சித்ரா,
2: சித்ராவா? கமலவாணி.
0: கமலவாணியா பாட்டு படிக்கிறீங்க நீங்க? சித்ரா மாதிரி வந்துட்டு கூட உங்களுக்கு பயம் எல்லாம் ராஜாண்டோர் மட்டும் மரியாதை எல்லாம் போச்சு.
2: கமலவாணி
0: கவலைப்பட
2: போறான்.
0: பொலிஞ்ச முகம்
2: கூப்பிட்டு
0: கமலவணி தெய்வீக பெண் தானே?
2: அது அப்படித்தான் அதை சொல்லினா. ஆனா எனக்கு என்ன தெரியா, பூமுகம் அந்த முன் முகப்பைன்னு சொல்றது.
0: நீங்க 5 லட்சம் சேர்த்து அனுப்புறீங்களா? அவ்வளவு கட்டிக்காரு.
2: ஏழுக்கு மேல சேர்த்து போட்டா
0: பேய் கட்டிக்காரு. அப்ப பாத்தீங்களா உங்களுக்கு கடவுள் என்ற செயல்?
2: அதுதான் ராஜா, ஒன்றும் கேள்வி நியாயம் ஒரு தரம் ஒன்றும் என்ன கேட்கல,
0: ஒன்றும் கேட்கல. அது
2: என்ன ராஜா, இதெல்லாம் ஒரு சிம்பிள். எல்லாம் ஒரு சிம்பிள் ராஜா, இதெல்லாம் பயங்கரம் எல்லாம் இருக்குது.
0: அப்ப சரி சொல்லுங்க முடிய.
2: அதுதான் நான் பூமுகம் அடுத்து.
0: என்ன சங்கச்சி சும்மா போய் சொல்றீங்களே, அது பூமுகம் சரி வராது பிள்ளை.
2: சரி வரும் முண்டகி, அது பொலிந்த முகத்தை தான் பூமுகம் சொல்றேன். உங்களுக்கும் இருப்பது
0: வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடிய
2: முகத்தை பூமுகம் சொல்றது.
0: அப்பே நீட்டு நீங்க முகம் சொன்னீங்க.
2: ஐயோ நான் அத முகத்தை தான் எடுத்தேன். சரி அது இப்ப சியாமா சொன்ன மாதிரி அவ பூமுகம் சொல்லி கொடுத்தான்.
0: பூமுகமும் பூட்டான் கயிறும் சொல்றீங்க.
2: பூட்டான் கயிறுன்னு சொல்றேன்
0: நான். இது புளி என்று சொல்றேன்.
2: நன்றி
0: வணக்கம் சௌதரி. அவர் கமலமணி. கமலமணியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனு. நலமா மீனு?
3: ஓ நாங்க நல்ல சௌமா இருக்கோம். நீங்க
0: நல்லா சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
3: நல்லா சாப்பிட்டேனே.
0: என்னன்னு சாப்பிட்டீங்க?
3: நீங்க நானும் பூமுகம் தான் எடுத்தான். பூமுகத்துல இருந்து பூட்டாங்கயிறு சொல்லுமே இல்ல, வரையில பூங்கொடியும் பூமுகம் தான் இருக்கு.
0: அந்த
3: பூவன்னால வேறு சொல்லிதான் சொல்லி இருப்போமே.
0: அதுதானே.
3: நீங்க பூமுகத்தையும் பூங்கொடியும் எடுத்து வந்தா நாங்கள் என்ன வேறு என்ன சொல்ல காட்டு குடிக்கிற பூவன்னாவும் சொல்லணும்.
0: நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள். மீனா மகேஸ்வரன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா. நலமா இருக்கீங்களா?
4: கீழே
0: குடிச்சிட்டீங்களா?
4: என்ன
0: சொல்ற பச்சைக்கள்? பெண்கள் கதை கேட்க பச்சைக்கள். பிரேமா ஒரு பச்சைக்கள். நீங்க சரியான பச்சைக்கள்லியா தான் இருக்கீங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்ல? ஏன் பிரேமா பஞ்சையா இருக்கா?
4: நீங்க எல்லாம் கஷ்டமா கொண்டுறீங்க கேள்விகளை.
0: கஷ்டம் இல்ல
4: பிள்ளை. அது இது இது இப்ப விடிய பாக்கமே. நேத்து ஒரு நாள்ல முடியல தானே,
0: முந்தியதான்.
4: இப்ப ரெண்டு மூணு நாள்ல சிறுது. அப்ப அதுலயே விளங்க தானே கஷ்டமா தான் இருக்க மாட்டேன் சொல்லி வாராக்கள் தானே.
0: நான்
4: சொல்றேன்.
0: அதுவும் ஒரு பிரச்சனையாக கிடக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப என்ன டீயோட என்ன சாப்பிட்டீங்க? நன்றி, வாழ்த்துகள். அவர் பிரேமா ஹைலேனாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் திருமதி.
0: வணக்கம் திருமதி ரத்தி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்று நீங்க நல்லா இருக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு. ஐயா எப்படி இருக்கிறார்? சூப்பரா
5: இருக்கிறார்.
0: கீரை வடியா சமைச்சு கொடுத்தீங்களா? நல்லா என்ன திருசியா இருக்குன்னு சொல்லி வேற, அல்லது வாங்கி சாப்பிட்டு சும்மா போயிருவேறோம்? கூடாண்டா கூடான்னு
5: சொல்லுவேன்.
0: உங்களுக்கு முகம் கருத்து போயிரும். முகம் கருத்து போயிரும் கூடான்னு சொன்னா. அவர் கணவனுக்கு நீங்கள் செய்து கொடுக்க கொஞ்சம்
5: சரியில்லாட்டி
0: அப்ப நீங்க
5: சொன்ன
0: ஆண்களும் முடித்தான் என்ன
5: என்ன
0: தண்ணி சம்பல் நல்ல தாளிச்சு போட்டு
5: இருக்கும்.
0: அதிகமா என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
5: புட்டாங்கயிறா
0: அக்கறை இல்ல நீங்க. பூமுகம்.
5: பூமுகம்
0: ரதியம்மாண்ட முகம். பூமுகம்.
5: பூமுகம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி.
0: அவர் சகோதரி ரதியம்மா. ரதியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: ஆ, எங்கள் அன்பு சித்ரா.
6: ஓம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நல்ல சுகமா இருக்கு.
0: எங்க போனீங்க? உங்களை காண இல்ல.
6: நான் நேத்திர வந்தேன்.
0: ஏன் குஞ்சு
6: தெரிய இல்ல?
0: நேத்திர வருதா உள்ளக்கு?
6: ஒரே நேத்திர தான் திருவிழா.
0: அப்ப என்ன செய்து கிளிக்குஞ்சு வளர்க்க இல்லையா?
6: கிளிக்குஞ்சு வளர்க்க
0: போறேன். எல்லா இடத்துலயும் இருக்கு. பிரான்ஸ்ல கிளி அதான் நீங்க உங்களுக்கு வாங்கி தருவா? நீங்க தம்பிய கேட்டா
6: பிடிச்சு
0: உடக்கண்டு இல்ல. நோர்வேக்கு என்ன உண்டு வர்றது? அது தலையில இருந்து அப்படி லாப் பண்ணிக்கிட்டு
6: இருக்கு.
0: பாவம் சொல்றதா உள்ள
6: நல்ல
0: சூப்பரா இருக்கிற
6: சந்தோஷம்.
0: மகிழ்ச்சி.
6: ஆனந்தம்.
0: எத்தனை சொல்லு பாத்தீங்களா? என்ன இருக்கு?
6: அகராதியை
0: நீங்க எடுக்கிறீங்க. உங்களோட பேச்சு அன்றாடம் பாவிக்கிற பேச்சின் படி சொல்ல வேண்டிய
6: அப்படி இருக்கு. காலநிலை கூட நாட்டுல
0: என்னமா
6: தெரியாதது.
0: கள்ளி
6: நீங்களும்
0: பூமுகம் சித்திரா பூமுகம் ஏற்றுக்கொள்றேன். அடுத்தது
6: பூட்டான்
0: அன்பு சகோதரி சித்ரா அவர்கள், சித்ராவை தொடர்ந்து எனது அடுத்த சகோதரி ஏர்மலிலிருந்து இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் திருமதி கியா நடேசன்.
7: வணக்கம் ராஜா,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
7: ஓ, நான் இருக்கிறேன் நலமா.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
7: ஆமா.
0: மரியா சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
7: ஓ, சாப்பிட்டேன்.
0: எப்படி கூட தங்கச்சிக்கு பிறந்த நாள் எப்படி போச்சு?
7: நல்லா நடந்தது.
0: ஜெசிந்தா ராஜான செய்தவரன்னு சொன்னீங்களா?
7: ஆமா.
0: ஜெசிந்தா வர சொல்லுங்க ரேடியோக்கு.
7: வருவா?
0: எங்க, நான் நினைச்சேன் சாமான தூக்கி இல்லாம கிடக்கு.
7: நீங்க
0: என்ன கண்டுபிடிச்சீங்க?
7: நேற்று
0: மகளோட போனீங்க. வாழ்த்துக்கள். அப்ப என்ன கண்டுபிடிச்சீங்க?
7: பூமுகமும்
0: பூட்டான் கயிறும். கூட விட்ட நாம மாடு நின்றுதா?
7: பசுமாடுகள் இருந்தது.
0: எல்லாம் பசுமாடு தானே? என்ன
7: என்ன
0: பால் குடிக்கிறீங்க? தண்ணி கலந்து போட்டு நான் நல்ல பால் நினைச்சு பார்த்தா தண்ணி கலந்துருக்கான் பாலுக்கு.
7: இப்ப எல்லாத்திலும் கலப்பு தானே செய்யணும்.
0: இல்ல இல்ல, இது அரசாங்கத்தின் ஓடல்ல எடுத்து செய்கிறது, அந்த கலப்பு அது கட்டாயம் இருக்கணுமா? அவர் திருமதி ஜானடேசன் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
8: வணக்கம் ஜன்னா, நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
8: நாங்களும் மனைவருமே நலமாக இருக்கின்றோம். அண்ணா
0: சாப்பிட்டீங்களா?
8: அவடியா சாப்பிட்டோம்.
0: கீரை கறி காய்ச்சினீங்களா?
8: ஆமா, கீரை கறி காய்ச்சினா.
0: இந்த 2 ரூபாய்க்கு வாங்கி,
8: 2 ரூபாய் 50 சம்.
0: அப்புறம் என்ன மலிவு தான?
8: மலிவு அண்ணா, நல்ல மலிவு,
0: நல்ல மலிவு. உங்க வீட்டு கிட்டே இருக்கிறாடே?
8: ஆமா ஆமா.
0: பேய் கட்டிக்காரு. அப்ப என்ன சொல்றாரு உங்க கண்ணன்?
8: பால் குடிக்க மாட்டார், நிடோமா ஒரு நாளைக்கு 2 தரம் குடிப்பேன். நிறைய சீனி பாவிப்பேர்.
0: ஓகே, நாளைக்கு காலப்பந்தல கேப்பீங்களா?
8: நாளைக்கு நான் வெளியில போறேன்னா நான் எக்யூட்டர் போட்டு கேட்டுக்கொண்டு போவேன்.
0: என்ன பிள்ளை, நீங்க எந்த நேரம் போயிட்டு நிக்கிறீங்களா? இல்ல, வெளியில போறேன், வெளியில போறேன், வெளியில போறேன்.
8: இல்ல அண்ணா, ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன், வாரண்டுங்கள ஜெனோமி வருவா, பாவோட வெளியில இருக்க பூ வேணும் அல்வேல.
0: உட பராமகள் வர்ற?
8: ஆமா ஆமா. அப்ப வாரண்டு சொன்னேன், இல்ல நான் கேட்பேன் அண்ணா.
0: கேப்பீங்க?
8: நானும் வந்து பூமுகத்துல இருந்து பூட்டான்கார ரெண்டே சொல்றேன்.
0: பூமுகம் பாடியதேனோ?
8: ஆமா,
0: கேட்பாங்கள என்ன?
8: பூமுகம் வந்து நிறைய பாடல்கள் இருக்கு, பாடல் வரிகள்ல.
0: ஏன் எஸ்பி பாலாக்கு பாடு நிலாண்டு வந்தது?
8: பாடு நிலாண்டு
0: சொல்லுங்க, கெட்டிக்காரங்கள.
8: அவர் வந்து கூடுதலா நிலா பாட்டுகள் கூடுதலா பாடி இருக்கிறார்.
0: 5-10 பாட்டு சொல்லுங்க. அவர் பாடு நிலா பாட்டு?
8: நிலா
0: சும்மா சொல்லாதீங்க.
8: பாடல் என்ற வழியதான் நிலாவே வா, நிலாவே
0: நிலா, நிலா பாடு, கணக்கு பாடு, சௌந்தரா பாடு இல்லையா?
8: இல்ல, இவர் தான் கூட பாடினேன்.
0: காலத்துல அவர் பாடியபடியா நீங்க சொல்றீங்க? எங்க காலத்துல சவுந்தரராஜன் எவ்வளவு நிலவு பாட்டு
8: பாடியிருக்காரு? அவரும் பாடியிருக்கிறார். பாடி நிலா வந்துக்காண்டி வந்தது,
0: அது நிலா பாட்டு தான் கூட பாடினபடிதான் பச்சது.
8: பாடு
0: நிலாவே,
8: ஓ பாடி நிலாவே, அந்த பாட்டு.
0: அப்படி மோகன் படத்துல
8: கூட, ஓ கூட மோகன் பட பாடல்கள் தான் நல்ல ஹிட்டா இருந்த எஸ்பி
0: பாலசுப்ரமணி.
8: பூட்டாங்காயிரண்டு சொல்றேன்
0: நிலாவே வா சொல்லுங்க.
9: நிலவு தூங்கும் நேரம்
0: ரெண்டு,
9: நிலவே முகம் காட்டு,
0: நிலவே முகம் காட்டு என்ன
9: நீலவானோட
0: நீலவானம்,
9: அது நீலவானம்
0: நிலவே முகம் காட்டு என்ன படத்துல எஜமா
9: சில நேரம் கவலையா இருக்கு, சில நேரம் கதை கேட்க இப்படி தடுமாறு கதைச்சு போட்டேன்னு ஒரு மனதுல
0: உதயன காணையில்
9: பாட்டு
0: கண்டமா போடுவோம்
9: பாட்டு
0: நிலவுதான் கேட்டான் பத்து பாட்டு போய் எடுத்துன்னு அந்த பாட்டு போட எடுத்துன்னு பாப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு முப்பது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கண்ணம்மா திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமை பொண்டி திரையரங்கில் மாலை இடம்பெறுகின்றது. அன்புறவுகளே, எம் அவர் கரங்களை நீங்களும் இறுக பற்றி கொள்ளுங்கள். கண்ணம்மா பாடலை ஒளிபரப்பும் போது இன்னொரு அன்பு உறவு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த அன்பு உறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம் ராஜாராஜன்,
0: நீங்க படத்து கிடந்து இருக்கீங்க,
10: பூமுகமும் எடுத்திருந்தேன் சரி சொல்லிட்டார்கள். அப்ப சரி ஓரளவுக்கு விட போய்
0: என்ன சார் திருமதி உங்களுடைய இல்ல தரசு
10: சுமா இருக்கணும்
0: சுமா இருக்கலாம்.
10: ஆமா,
0: நீங்க
10: நானும் அப்படி இப்படி ஓரளவுக்கு
0: அது அட்டாசமா இருக்கிறீங்க.
10: நன்றி,
0: மற்றது பூட்டாங்கயிறு சரி என்று சொல்றீங்களா? சரியா இருக்கலாம். பாலா பாலா பாடிய நிலவு பாட்டு பத்து சொல்லுங்க. பாலா பாடிய பத்து பாட்டு ஒரு கவிஞ பாடகரே சொல்ல முடியா இருக்கு, ஒரு அறிவிப்பாளர் அஞ்சு பாட்டு சொல்லுவாரு.
10: வரும்
0: பாட்டு இளைய நீலா பயணங்க முடிவதில்லை முதல் பட்டின பிரவேசத்துல பாடுவார் கண்ணதாசன் கண்ணதாசன் குட்டி எழுதுற பாட்டு அஞ்சு ஒரு நிமிஷம் அதுக்கு சரண பல்லவி ஒரு தொடங்கி சரணம் ஒரு எட்டு சரணம் இருக்கும் எனக்கு. வாழ்க்கை வழியில ஒரு மங்கையின் வடிவில
10: நீங்க
0: அன்பில்லாதவன் என்ன மாதிரி பேசுவான்
11: கொஞ்சம் பாடி கதைகளே புரியும் இவருக்கு.
0: கொஞ்சம் நான் வந்து பல்லவியில் இருந்து ஆரம்பிக்கலையே, சரணத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது ஈஸி, பல்லவியில இருந்து ஆரம்பிக்கதான் பிடி திடீரென்று கொண்டு வந்து மியூசிக் அடிச்சு போட்டு அப்படி கொண்டு வந்து தடைஞ்சுனா இந்த மடியா பாடுவாங்க. எவ்வளவு பாவத்தை காட்டி சொல்லவா சொல்லவா சொல்லவா, ஒரு காதல் கதை அப்படி ஆசையா இருக்கேன் சொல்ற மாதிரி இருக்கும். என்ன
11: இந்த கண்ணம்மா திரைப்படத்துல இந்த பாடல் கூட நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு. கொஞ்சம் மியூசிக் இல்ல கூட அடிக்குது, போறோம் கேளுங்க.

0: கண்ணமாதிரையிலிருந்து ஒலித்த பாடலை கேட்டீர்கள் அன்பர்களே. நீங்கள் உண்மையாக கண்ணம்மா திரைப்படத்தை நீங்கள் மொண்டியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நீங்கள் பார்க்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 5:57, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:57, ரகுவுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு உறவுகளை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது இதய பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன். இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: பல வடிவங்களில் பல அளவு செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 Swiss francs வரையிலான வங்கி கடனை 2,50,000 Swiss francs ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 71 27 50 அல்லது 0 78 98 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே பிடிஎஸ்
2: அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 0331 971 50. கைத்தொலைபேசி இலக்கம் 0728 920 58 58.
1: சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
3: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள் விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
3: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0440. மறந்து விடாதீர்கள் தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0766 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட் சப்பலில் King's Travels.
7: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
8: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
7: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
9: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
7: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
8: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவென்யூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77,500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ்.
10: உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

பாடகர் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:16 ஆகிய ராஜ்யத்தில் 5:16. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகள்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும் அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக இருக்கின்றது

0: பாட்டும் படமும். பாட்டும் படமும் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல், ஆம் கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0314823154 அல்லது 0951484771 வைஃபர் இலக்கம் 0033630 6 0 7 74 27. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக நான் தருவது
1: சுனாமி சுடவடி கொள்ளை முன்னி

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 01 4 8 3 2 1 5 4 0 அல்லது 09 5 1 4 8 4 7 7 1 வைபர் இலக்கம் 00 33 650 0 74 27 இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆம், அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வளைவு போல் இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அண்ணா அவர்கள். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். வணக்கம் தம்பி.
0: என்ன என்ன ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு போலயா?
1: பெயிண்ட் அடிச்சா இப்ப வெளியே சொல்ற
0: வெயில் காலத்தை கொண்டாடுறதுக்கு
1: கோடை காலத்தை
0: கொண்டாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. வர வேண்டிய பெயிண்ட் எல்லாம்
1: நீலக்கலை பெயிண்ட்
0: கரத்த பெயிண்ட் அடிச்சு அங்கால கொஞ்சம் வெள்ள தெரியுதா கொஞ்சம் மூடி அடிக்கலாம்.
1: என்ன
0: கொஞ்சம் இருக்கணும்
1: என்ன
0: நான் இருக்கேன் நான் இருந்தா நாலு மயிர விட்டுருக்கேன் அங்கால வெள்ளையா
1: ஒரே விட்டு.
0: சரி, எப்படி நல்லதானே?
1: ஓ
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: நானும்
0: அப்படித்தான் இருக்கின்றது.
1: மழையும் வெயும் நான் எடுத்திருக்க சொல்லா பூ எடுத்த நான்
0: பூவை பூக்கள் சொந்தமும் ஒரு மார்க்கமா தான் இருக்கிறீங்க. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள் ஜியமல் நாட்டிலிருந்து. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல, நீங்களம்மா?
2: நலமா இருக்கோம், நன்றி.
0: சரி, நலம். சரி, நலத்தோட என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: பூக்கள் வந்தது.
0: பூக்கள் பூ எடுக்கிறீங்களா?
2: எடுக்கல.

0: என்ன சொல்லுறீங்க?
1: அச்சம்
0: விட்டா?
1: அச்சம் என்பது மடமேடா.
0: அச்சம் என்பது மடமேடா. படம்
1: அஞ்சல் போட்டி.
0: அஞ்சல் பட்டி 520 வராது. அச்சம் இல்லை. என்ன அச்சம் இல்லை?
1: அச்சம் இல்லை, அச்சம் இல்லை என்ற
0: அந்த படம். என்ன
1: அந்த படம்?
0: ஓகே, நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்போ இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
2: வணக்கம் டாக்குண்ணா.
0: நலமா?
2: ஓ, நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நன்றி,
0: வணக்கம். இருந்தார் மீனா மகேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம். இலக்கம் ஒன்றில்
3: ஹலோ.
0: வணக்கம், திருமதி சிவ சுந்தரலிங்கம்.
3: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: நலமா?
3: ஓ, நாங்க எல்லாரும் குடும்பத்துல எல்லாரும் நலமா இருக்கின்றோம். அப்ப இப்ப மூன்று சிலமே அப்படி வேற வகுப்புக்கு வேற இல்ல.
0: நல்ல பிள்ளையா, நீங்களா சொல்லி நானா கேக்குறது போல நீங்களா சொல்லுறீங்க.
3: மாஸ்டருக்கு நாங்க இருக்கத்தான் வேணும். இது இல்ல, இந்த லைன் இல்ல, அடுத்த லைன்ல அப்படி இம்புறீங்க.
0: சரி, காலையில கேட்டு கொண்டிருந்து நீங்க சின்ன மகள் வீட்டுல
3: போனவரான? இப்ப வந்துள்ளேன். ஒரு ரெண்டு திங்கட்கிழமை திரும்ப அங்க போகணும்.
0: கிட்டையான தூரம்?
3: இல்ல இல்ல, இப்ப கார்ல போயிலும் ஒரு மணிக்கியாலும் ஓடுவேன்.
0: அவ்வளவு தூரம் இல்ல.
3: அவ்வளவு தூரம் இல்ல. அப்ப போன இந்த அவன் மாமி மாமா மச்சால் மாதிரி வரியினம் லண்டன்ல இருந்து. அப்ப அவ சொல்லுவான், அம்மா நான் சமைச்சு கொண்டு வந்தா அவியலோட கதைக்குள்ள ஒரு தருமில்ல, நீங்களோட வந்துட்டு பின்ன பயணம் போயிக்க உங்களை கொண்டு வந்து விடுறாமண்டு. என்ன செய்யறது, பிள்ளைகள் கிட்ட இருந்தா அங்க வாங்க, கொஞ்சம் வாங்கணும் போத்தாரே வேணும்.
0: மூத்தவா நீங்க அமெரிக்காக்கு அனுப்புறவனையே உங்களுக்கு இந்த கஷ்டம் இல்லாம போயிட்டு.
3: பள்ளிக்கூடங்கள் லீவ் வேண்டா, அங்க கூட போய் நிப்பேன். அப்ப அவரும் வந்துருவாரு
0: என்னோட.
3: அவருக்கு அந்த பேருந்த அவருக்கு பள்ளிக்கூடம் வந்தா நானும் அங்க போயிருந்தா தனிவன்தானே. இப்ப மகள் வேலை போவா, அப்ப அவரு ஸ்கூல்ல வந்து தனியத்தானே இருக்க
0: போனோம்.
3: அப்ப நாங்க சொல்றோம்,
0: உங்களுக்கும் விரட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும் தானே. என்ன அதை செய்யாது, இதை செய்யாது.
3: சொல்ற தாத்தா நிக்கிறாரு தானே. என்ன தாத்தா டிவி பார்த்துட்டு இருப்பாரம்மாமா. நீங்க என்ன இங்க முன்னுக்கு நீங்க ரேடியோ போட்டுட்டு ரேடியோ கரை எடுப்பினியாம் கதைப்பீங்கள் கொள்ளுவீங்கள். அது வேணுமா இது வேணுமான்னு கேப்பீங்க. அப்ப தனக்கு பொழுது போய் கொண்டு இருக்குமா.
0: அப்ப அம்மா அந்த வீக்னஸ் தெரிஞ்சு வச்சிருக்கு.
3: தெரிஞ்சு வச்சு அந்த ரேடியோவில் போற ப்ரோக்ராம் முழுக்களும் அவரு தெரியும். அம்மாமா இந்த நேரம் இன்னது வரும், இந்த நேரம் இன்னது வரும். நான் ரேடியோ ஒரு அப்படியே ஊறி இருக்க எல்லாம் பாடம் ஆகிப்பட்டேன்.
0: சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: நானும் உதய சொல்லுத்தான்
0: எடுத்தனா.
3: ரோசாலி வந்து சொல்லிட்டா
0: நீங்க எடுத்தாங்க.
3: அச்சம் எடுத்து அச்சம் இல்லையே அச்சம் இல்ல படம் இருக்குத்தானே.
0: ஆமா, அச்சம் இல்லையே அச்சம் இல்ல.
3: அதே பாட்டு தான் நானும் அச்சம் என்பது மடமையடா.
0: அந்த பாடல் என்ன?
3: அந்த பாடலை குறிக்கணும். நீங்கள் எல்லாம் நலம்தானே?
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நன்றி,
3: நன்றி, நன்றி. அடுத்த பாட்டோட சந்திச்சு கொள்ளுவோம்.
0: ஆமாம், நன்றி. அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவ சுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அங்கே ஏதோ பிரச்சனை. மீண்டும் வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சீரும் சிங்கம் ஜேசுதாசன். வணக்கம் ஜேசு.
4: வணக்கம் அண்ணா.
0: நலமா?
4: நலமா, நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி மிக உற்சாகமா இருக்கிறீங்க? சற்று கொஞ்சம் தாமதம் ஆகிப்போ. நீங்கள் என்ன?
0: இல்லையே, நான் வந்துட்டேன் டைமுக்கு.
4: என்னுடைய
0: பொருத்துறதுகள் இருக்குதானே ரெக்கார்ட் பண்றதுக்கு,
4: அடிச்சு
0: போட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே படம் போட்டு காட்டியிருந்தவர்.
4: வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் எடுத்த சொல் வந்து பால்.
0: பால், பால் குடம்
4: ஐயா சொல்லிவிட்டீர்கள். பாடல் சொல்லட்டுமா?
0: நீங்க சொல்லுங்க. பால் வண்ணமா இல்லாட்டி?
4: இல்ல, பால், தமிழ் பால், சுவை பால்.
0: நீங்களும் பாவம் தானே. என்ன?
4: ஓ, அதான் மாதாட்ட போனா பெண்களுக்கும் நல்ல மாதிரி இருக்குதா? நீங்க நேர்த்திகளும் ஐம்பது தந்துட்டு ஐம்பது நான் எடுக்கிறேன். சரியா?
0: ஓகே, நன்றி.
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா ஒரு நல்ல விஷயம் உண்டு.
0: என்ன?
4: நான் தேடிக்கொண்டிருந்தாலும் இந்த எங்கட திருமதி சிவசுந்தரிங்க அவ காணையில இங்க ரெண்டே உண்மையில ரெண்டே உங்கள்ட்ட கேப்போன்றிருந்தது.
0: அவ காலையில வந்துட்டா? அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி
5: மோகன்.
0: நன்றி.
5: நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்க?
5: நாங்களும் நிலமா இருப்போம். வெள்ளிக்கிழமை இன்னும் நிலம் கொஞ்சம் கூடும். என்ன
0: கட்டாயம்? என்ன?
5: சந்தோஷம் கண்டா சந்தோஷம் தானே.
0: சந்தோஷம் தானே.
5: ஆமா. எப்படி பெறது போக்குவரத்து எல்லாம் எப்படி இருந்தது?
0: இன்றைக்கு பரவாயில்ல, வந்து சேர்ந்துட்டேன்.
5: மழை இல்ல உங்களுக்கு?
0: மழை இல்ல, ஒரு
5: மூட
0: மாதிரி இருக்கு. சில இரவுக்கு கண்ணீர் விட போதும் தெரியவில்லை. இந்த மாசம் அப்படி இருக்கிற இல்ல, என்ன தெரியல. எல்லாம் மாற்றம் மாறித்தான் போச்சு.
5: அப்ப அப்படியே நீங்களும் வீட்டுல உள்ளவர்கள் எல்லோரும் நிலமாக இருக்க இறைவனை வேண்டிக்கொண்டு நான் முகாம் எடுக்கிறேன். முகாம்,
0: முகாம் எடுத்து,
5: முகாம் எடுத்து ஆசை முகாம் படம்.
0: ஆசை முகாம் படம்
5: பாட்டும் அதேதான். ஆசை முகம் மறந்து போச்சே, அந்த படத்திலேயே வருகிறது இந்த பாட்டு.
0: ஆசை முகம் மறந்து போச்சு, அந்த பாடல் என்ன?
5: ஆமாம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: பிரேமா,
6: நல்லமா இருக்கீங்களா?
0: நான் நல்ல, நீங்களம்மா?
6: நாங்க நல்லமா இருக்கிறோம்.
0: அச்சா புள்ள?
6: அச்சா புள்ள நல்லமா இருக்கிறாரு. வேலைக்கு போயிட்டு
0: போயிட்டேரா? கள்ள முழிக்க மாட்டேரா? பழுக்கத்து கள்ள முழிக்கிற மாதிரி?
6: என்ன
0: சொல்ல எடுத்தீங்களம்மா?
6: நான் வந்து உன்னிடத்தில் தான் எடுத்தேன். நானும்
0: உன்னிடம்
6: எடுத்துட்டா?
0: பரவாயில்ல, உன்னிடத்தில் எடுத்து
6: அதே பாட்டு தான். உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் பாடம், பாட்டும் அதே பாட்டு தான். உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன்
0: அந்த பாடலும் படம் என்ன
6: பாட்டு?
0: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி,
0: அவர் இணைந்திருந்தார். பிரேமா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரு? ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நான் நல்ல, நீங்க?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. பார்த்தேன், தவற விட்டுட்டீங்களா? தவற விட்டுட்டீங்களான்னு பார்த்தேன். நன்றிய.
7: அது சரி,
0: அது சரி.
7: எங்க உள்ள
0: பாத்துக்கிட்டு இருக்கதா நீ?
7: அது சரி.
0: சரி, இன்றைக்கு என்ன லீவா, வேலையா?
7: இல்ல காலம் பரவையில் இந்த மாதம்
0: காலையில போயிட்டு வந்தாச்சு
7: ரெண்டரைக்கு வந்துடுவேன்.
0: அப்ப உங்களோட பக்கம் காலநில
7: வெள்ளன மழை பெய்தது, ஆனா கொஞ்சம் குளிர் பத்து கிராத்துல நின்றதா இப்ப வெள்ளனையில குளிர் வேணும். அஞ்சு காலுக்கு
0: இறங்கிடுவேன்.
7: அப்ப குளிர் அப்ப ஜாக்கெட் போடாம போயிடாது. பேருந்து மப்பு மந்தாரமா இருந்தது. இப்ப வெயில் இருக்குது.
0: இப்ப வெயில் ஓகே.
7: பத்தொன்பதுல நிக்குது.
0: இப்ப பரவாயில்ல கொஞ்சம். ஆனா இந்த மாசம் இந்த கொஞ்சம்
7: நான்கு
0: ஹில் அடிகளா நான்கு சுவரா?
7: நான்கு சுவர்
0: தான்
7: எடுத்தேன்.
0: நான்கு சுவர் எடுத்து நான்கு என்ன நான்குக்கு என்ன பாட்டு இருக்கு? டக்கண்டு வர இல்ல.
7: நான் அவன் இல்ல ரெண்டுல இருந்து நான்கு கண்கள் ஒன்றாய் பூ பூக்க ரெண்டும் உள்ளம் ரெண்டு உள்ளம் ஒன்றாய் தேன் சேர்க்க.
0: அது கொஞ்சம் தள்ளி நிக்கிற பாட்டு எனக்கு அது ஞாபகத்தில்
7: நானும் கேள்விப்படாத பாட்டு. நினைக்கிறேன் இந்த புது பாட்டு டி இமானி சேமிச்சு சிறையா ஸ்ரேயா கோஷல் பாடினதுன்னு போட்டிருக்கு.
0: அப்படியா? என்ன என்ன என்ன படத்துல?
7: நினைக்கிறேன்.
0: அடுத்த பாடல சந்திப்போம். என்ன?
7: நன்றி
0: நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் ரவண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி.
8: நீங்கள் நலமா இருக்கிறீங்களா ரவண்ணா?
0: நான் நல்ல. நீங்கம்மா?
8: நாங்களும் நலமா இருக்கோம். நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம்னு வேண்டிக்கொண்டு ரவண்ணா. நான் வந்து வேண்டும் என்று சொல்லு வந்ததல்லோ.
0: வேண்டும் என்று சொல் வந்ததாமா?
8: மனதில் உறுதி வேண்டும் படம்.
0: மனதில் உறுதி வேண்டும் படம்.
8: பாட்டு வந்து வேண்டும் வேண்டும் முந்தன் அழகு.
0: வேண்டும் வேண்டும் முந்தன் உறவா முந்தன் அழகா?
8: வேண்டும்
0: வேண்டும் உங்கள் உறவு. உங்கள் உறவு
8: தடுமாற்றம்
0: தடுமாற்றம் இல்லையா?
8: அதுல இல்ல. ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு என்ன எங்களுக்கு செல்றது அது கலாக்காக தெரியும்
0: என்னன்னு.
8: அதால கொஞ்சம் தடுமாறு எந்த என்ன சொல்ற எனக்கு அந்த
0: இணைந்திருப்போர் வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா. நலமார் ராஜா.
9: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
9: எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நலமா இருக்கேன். வீடு எடுத்து நான்
0: வீடு எடுத்து
9: சின்ன வீடு எடுத்தேன்.
0: சின்ன வீடு வேற எடுத்திருக்கிறீங்க. அது என்ன ஒரு சிரிப்பு? அது என்ன அதுல ஒரு சிரிப்பு? அதுல ஒரு சிரிக்கிறது கொண்டு
9: சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா
0: அது வேற என்ன? சின்ன வீடு எடுத்து சின்ன வீடு எடுத்து சின்ன வீடு
9: சின்ன வீடும் இல்ல பெரிய வீடும் இல்ல இல்ல பெரிய பெரிய வீடுலாம் மாந்தன்றது
0: இல்ல. சின்ன வீடு எடுத்த பிரச்சனை இல்ல. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமாண்டா நட ரோடு தான் என்ன?
9: அது நட ரோடுல நிக்கும்.
0: ஓகே நன்றி ராஜா.
9: பெரிய அது வந்து ரவுண்டா பெரிய வீடுல வாழ்ந்தா பிரச்சனை இல்ல.
0: என்ன அறியா நீங்க சொல்றீங்க? சின்ன வீடு எடுத்த போட்டு பெரிய வீட்டுல வாழ்ந்தா சொல்றீங்க.
10: எங்கடாட்டி
0: வந்திருக்கா? நலமாமா. நாங்களும் நலம். இன்னைக்கு இந்த வாரம் எத்தனை குழப்பட செய்தீங்க? எத்தனை அடி வாங்கினீங்க? சைபர் குலப்படியும் சைபர் அடியுமா? நம்பலாமா? அது அம்மா தான் சொல்ல வேணும். அகேனு குட்டி சைபரா சைபர் குலப்படியா சைபர் அடியாண்டு என்ன? அண்ணா விட்டுருக்க மாட்டானே? ஏதாவது செய்திருப்பானே இல்லையா?
10: இல்ல
0: ஒண்ணும் செய்ய இல்லையா? இப்ப சொல்லாதா? நீங்க நலந்தானே? என்னையா? என்னம்மா என்ன? அம்மா சுகமா? அப்பா சுகமா? அண்ணா எல்லாரும் சுகம்தானே? எல்லாரும் சுகம். இப்ப பிள்ளைக்கு நீ அக்கான் சுட போகுது பள்ளிக்கூடம்? வார மாசம், ஜூலை மாசம். என்ன அப்ப எங்க போறீங்க?
10: நாங்க கடலுக்கு போறோம்.
0: எந்த கடலுக்கு போறீங்க?
10: அண்ணாவா நான் சொன்னேன் அண்ணா குழப்படியுண்டு இல்லையா?
0: சரி சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க நீங்க? முகம் எடுத்த நீங்க? ஓகே, முகம் எடுத்து
10: முகம் புதிய முகம் படம்.
0: புதிய முகம் படம்.
10: முகம் என்ன? மோகம் என்ன?
0: முகம் என்ன? மோகம்
10: என்ன?
0: அந்த பாடல் என்ன? சரி, வேற என்ன சொல்ல போறீங்க?
10: வீட்டுல
0: எல்லோரும் சும்மா இருக்கு. வேற என்னம்மா?
10: கேட்டேன்னு
0: சொல்றதா? அதுக்கு கூலி என்ன தருவீங்க? நீங்க கேட்டதும் நான் போய் அங்க கேக்குறதுக்கு என்ன கூலி தருவீங்க? சரி, நாங்க நேர சந்திக்க தாங்க.
10: என்ன
0: எனக்கு எனக்கு நான் நீங்க உங்களை நேர்ல காணக்க கேப்பேன், அதுக்குரிய கூலி. ஓகே
10: ஓகே
0: தாங்க. என்ன? நன்றி அம்மா.
10: நன்றி, வணக்கம்.
0: ஆம், அவர் இணைந்திருந்தார் அகேரி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர், வணக்கம்.
11: வணக்கம் வாதியார்.
0: வணக்கம் மிஸ்டர் ஷன். நான் நல்ல, நீங்க? பாத்தீங்க பாத்தீங்க, இந்த புண்ணியங்களை களவெடுக்கிறதுல ஷன் தான் நம்பர் ஒன்.
11: என்ன
0: நாங்க எல்லாம் செய்து போட்டு பாத்துட்டு இருக்க, என்னடா இவ்வளவு புண்ணியம் செய்த ஒன்றே காணமேண்டு. ஆனா அது அங்கால போற பக்கத்தால போகுது. என்ன அதுதான் கூடாது? இல்ல, எங்கட புண்ணியம் எங்களுக்கு தானே
11: தேவை.
0: அதுதான் செய்யறீங்க, அதான் செய்யறீங்க. என்ன? சரி, எங்க கூட்டாளி மாதிரி எல்லாம் சுகமா இருக்கணுமா? சத்தத்தை காண இல்ல, இப்ப வந்தோ கொஞ்சம் சத்தம் வந்தது. ஆ சரி சரி, விசில் அடிக்கிறேன். நலமா ஷன்? சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
11: முகம் எடுக்கிற.
0: முகம் எடுத்து
11: முகத்தில் முகம் பார்க்கலாம்.
0: இத நீங்க சரியானு சொல்றீங்களா? எப்படி பாக்குறது? இல்ல, ஏதாவது ஏதாவது உண்டுலயாவது சொல்லுங்களேன். ஏதாவது ஒண்ணு பார்க்க கூடிய இருக்குதானே?
11: கண்ணாடி வச்சுக்கணும். பாக்குறேன்.
0: கண்ணுல பாக்கலாதா?
11: கண்ணுல எப்படி பாக்குறேன்?
0: கண்ணுக்கு தெரியாதா உங்களோட முகம்? இன்னொரு ஆண்டு தெரியாதா? உங்களோட உருவம் அவங்க தூரம் ரெண்டு பாக்குறீங்க முகத்தை. ஆசை முகம். ஓகே, நன்றி ஷன். நன்றி. அவர்கள் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் கமலவேணி. எங்க என்ன லேட்டு?
12: நேற்று போன் நான் பாட்டு கேட்கல, என்ன பாட்டு போட்டு நீங்க போட முடியுமா?
0: தாராளமா போடுறேன்.

0: அதான் சொல்லு, கண்டுபிடிச்சிங்களா?
1: என்னோ
0: அவங்கால பசும்பால் அணியிக்கிறார்.
1: வெளிக்கடையில
0: போல
1: என்ன
0: போயிட்டு வந்து அதுதானே பார்த்த நல்லா இருந்தேர். அவர் அவர் அவர் அவர் இதுலாம் அவர் இதுல இதுலாம் அவர் பின்னிக்க மாட்டார். என்னவா என்னவா
1: என்ன உங்களோட நிகழ்ச்சி என்றோட
0: நலம் கேட்டதா சொல்லுங்க. பாலும் பழத்தோட போறீங்க, நீங்க சொல்லல அவர் தான் சொல்லி தந்தது. சரி, ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:46 அக்கியராச்சியத்தில் 5:46. இந்த நேரத்தில் இலக்கம் 2 இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம்,
2: இலக்கம்
0: ராசாதி தியாகராஜா. நலமா?
2: நலம் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் ராசாதி தியாகராஜா மாதிரி நலமாக இருக்கிறோம். சரி, என்ன சொல்ல எடுத்தீங்களம்மா?
2: நீங்க நல்ல நலத்தோட இருக்க நான் கும்பிடும் அம்மாளாத்திய வேண்டிக் கொண்டு நான் என்னென்று சொல்வதா
0: என்னென்றெடுத்து
2: என் மகன் படம் என்னவென்று சொல்வதம்மா? அந்த பாட்டு வருமா அண்ணா?
0: பாட்டு அந்த பாட்டு நல்ல பாட்டு தானே வராது.
2: என்ன
0: கேள்விக்கு
2: என்ன
0: பதில்?
2: என்ன அடிச்சேன் கவர்ந்தாப்பதாரி நான் அந்த ஆயத்தம்
0: பண்ணையில
2: அப்ப எடுத்தோடனே பக்கம் கிடைச்சிட்டு. சரி, அப்ப அதுல நீங்கள் பாட்டை போட்டு நீங்களா கேக்க அப்பதான் பாட்டையும் கேட்டேன். அப்ப என்ன நானும் இந்த சொல்லு வந்தது அப்ப நானும் எடுப்ப மோடி யோசிச்சு போட்டு என்ன எடுத்து நான்
0: தியாகராஜா அவர்கள் இந்த நேரத்தில் வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார். ஜெயா நடேசன், வணக்கம். ஜெயா,
3: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமா இருக்கு, நீங்க?
3: நலமா இருக்கேன், நன்றி. நான் எடுத்த
0: நான் என்று சொல்ல எடுத்து
3: படம் நான் தமிழ்
0: நான் தமிழ்
3: படம் நான் ஆணையிட்டால்
0: அது அது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தா ஜியா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் ரகு, திருமதி தேவேந்திரா.
0: வணக்கம் ரதியம்மா. நலமா?
4: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க நலந்தா?
0: கீரைக்கறி எல்லாம் காய்ச்சி சாப்பிட்டு இருக்கீங்க என்ன?
4: ஆமா, தோட்டத்து கீரை சும்மாவே.
0: அதானே, அப்படியே அப்படியே சுட சுட சாப்பிட்டு இருப்பீங்க என்ன? இந்த பெரிய உள்ள கீரையா?
4: ஓ, பெருங்கி. அந்த ஊர்ல வரும்
0: இருக்கும் இருக்கும். ஆமா ஆமா ஆமா,
4: அந்த கீரை தான்.
0: அத பசலி என்று சொல்றவையா? இல்ல
4: இல்ல,
0: அது
4: அது கொடியில வர்றது பசலி. இது முளக்கீரை.
0: முளக்கீரை? சரி சரியா சரி. அப்ப கீரைக்கறியோட போயிட்டு வெள்ளிக்கிழமை
4: என்ன
0: தோட்டத்துல இருந்து கொண்டு சாப்பிடுறா தனி ருசி
4: என்ன? உடன் கீரை நல்லது சமைக்கிறதுக்கு நல்லது தானே?
0: ஆமா ஆமா ஆமா, அது நாங்களே உருவாக்கி நாங்களே சமைச்சு சாப்பிடக்க அதுல தனி ருசி என்ன? சரி, என்ன சொல்ல எடுத்தீங்களம்மா?
4: நானும் பால் எடுத்து
0: பால் எடுத்து
4: பால் குடம் படம்
0: பால் குடம் படம்
4: மற்றது பால் படம் பாட்டு வந்து பாலும் பழமும் கைகளில் ஏந்தி,
0: பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த பாடல் என்ன?
4: அந்த பாடல
0: சொல்லுறேன்,
4: எல்லா சொல்லும் வந்துட்டது.
0: ஆமா ஆமா ஆமா,
4: அப்ப நான் இதை சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். ஆமா, அவர் இணைந்திருந்தார் ரதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:50 ஆகிய ராஜ்யத்தில் 5:50. பூவுடன் இணைந்திருந்தார் கணேஷ், அச்சத்துடன் ரொசாலி, உன்னிடத்தில் மீனா, அச்சத்துடன் திருமதி சிவசுந்தரலிங்கம், பாலுடன் யேசுதாசன், முகத்துடன் பதனிமோகன், உன்னிடத்தில் பிரேமா, நான்குடன் சியாமலா, வேண்டும் என்ற சொல்லுடன் சுபாஷினி, வீட்டுடன் ராஜா, முகத்துடன் அகேனி குட்டி, முகத்துடன் ஷன், பால் என்ற சொல்லுடன் கமலவேணி, என் என்ற சொல்லுடன் ராசாத்தி தியாகராஜா, நான் என்ற சொல்லுடன் ஜெயா, பாலுடன் ரதியம்மா. இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்போர் மீண்டும் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி. எப்படி நலமாமா? நாங்களும் உங்களை மாறி நலமா இருக்கிறோம். என்ன
5: அண்ணா, நீங்கள் நிலமா இருக்க சிரிச்சு கொண்டங்கட அண்ணா இருக்க உண்டு, என்னோட கடவுளை வேண்டி கொண்டு அண்ணா.
0: நன்றி அம்மா.
5: அந்த நான் அண்ணா, அப்ப பாட்டு இதுல யார் கேட்டேன்டா, கடைசியா கேட்டா வந்த இதுலதான் எடுத்தேன்.
0: பாலா? பால் எடுத்த நீங்களா?
5: இல்ல, நான் எடுக்கிறேன்.
0: ஓகே, நான் எடுத்து
5: நான் எடுத்து நான் ஆணையிட்டால்
0: படம்
5: படம்
0: பாட்டு மதா
5: வந்து நான் யார் தெரியுமா?
0: நான் யார் தெரியுமா அந்த பாடல் என்ன?
5: அந்த பாடல்
0: நான் யார் தெரியுமா. ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். சரி, அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள், அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் நிறைவு பாடலுக்குரிய வரிகள் உங்களுக்காக

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

ஆம் இப்பொழுது கலைஞர் நேரம் சரியாக 6:54 நிமிடங்கள், ஐக்கியராஜ்யத்தில் 5:54 நிமிடங்கள். இன்றைய பாட்டும் பாடமும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நான் தரும் இரண்டாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். ஆம், இப்பொழுது மூன்று அழைப்புகளும் நேயர்கள் காத்திருக்கின்றபடியால் நான் தொலைபேசி இலக்கத்தை தரவில்லை. இதோ இணைந்திருக்கின்றார் இலக்கம் இரண்டில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. ரோசாலி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: மயங்குகிறாள் ஒரு மாது படம். மயங்குகிறாள் மாது.
0: மயங்குகிறாள்
1: மாது
0: ஒரு மாது படம்.
1: படம். மயக்கம் என்ன? இந்த கலக்கம் என்ன?
0: மயக்கம் என்ற சொல்ல எடுக்கிறீங்களா? மயக்கம் எடுத்து மயங்குகிறாள் ஒரு மாது. மயக்கம் என்ன? இந்த கலக்கம். ஓகே, நன்றி.
1: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கணேஷ். வணக்கம் கணேஷ்.
2: வணக்கம். வணக்கம். இந்த சொல்ல எடுத்துட்டா?
0: எடுத்துட்டா ரோசாலி.
2: நீங்க
0: எடுத்தாங்க. மயக்கம் எடுத்து
2: மயங்குகிறாள் ஒரு மாது.
0: மயங்குகிறாள் ஒரு மாது. மயங்குகிறாள் ஒரு மாது. அந்த இது என்ன? ஓகே. ஒரு கல்லு ரெண்டு மாங்காய். ஒரு கல்லு ரெண்டு மாங்காய்.
2: ஒரு கல்லு ரெண்டு மாங்காய்.
0: நீங்க இன்னும் மாறவே இல்லை. என்ன
2: அப்படித்தான்?
0: அப்படித்தான் என்ன கணேசன்டா? அப்படித்தான் என்ன? ஜெர்மன் நாட்டில் இருந்து இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா.
3: வடை போயிட்டுது.
0: வடை போயிட்டுதா?
3: நீங்களும்
0: மயக்கத்தோட வந்தீங்களா?
3: நான் மயங்குகிறாள் ஒரு மாது எடுத்து அதே பாட்டு அதே படம் சொல்லுவோம்னு வந்தேன். இப்ப நான் என்னது நெஞ்சம் எடுத்து படம் வந்து நெஞ்சங்கள்.
0: நெஞ்சங்கள்
3: பாட்டை நீங்க சொல்லுங்க.
0: நெஞ்சம் மறப்பதில்லை.
3: அது இல்ல.
0: அப்ப நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. ஓடராஜா என்ன நல்ல பாடல். என்ன
3: நல்ல பாடல்?
0: ஒரு நாளைக்கு
3: அஞ்சு மணி கேள்விக்கு போட்டவே இன்னைக்கு அல்லது இந்த சனிக்கிழமையில பாட்டுல
0: எதிரொலி வாரகிழமை மாயகாலம் அடுத்த கிழமை கச்சேரி ஆரம்பம். அப்ப சியாமலா ரெண்டு வரி பாட போறீங்க. ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. என்னன்னு சொன்னா ஒரு சரணத்தை தருவன். அதுல வார சொல்லுகள்ல ஒரு ஒரு சொல்லை நீங்க எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு ரெண்டு வரியில. போன முறை இறுதியில முடிகிற சொல்ல தந்து எல்லாரையும் ஒரே பாடல் பாட சொன்னான். இந்த முறை அந்த இதுக்கு தர மாதிரி ஒரு சரணத்தை தருவன். அந்த சரணத்துல இருந்து ஒரு சொல்லை நீங்க எடுத்து அந்த சொல்லுல ரெண்டு வரி. சியாமலாக்கு ரெண்டு வரி பாட தெரியும் தானே? ஏன் அப்படி ஒரு இதோட இருக்கிறீங்க? அப்படி ஒரு குறிக்கோளோட எனக்கு பாடவே கூடாத. என்ன பாட்டுல அவ்வளவு வெறுப்பா? எங்கள பாடுற எங்கள வெறுப்பா? மறமா சொல்றேன், கொலை செய்யறான். கொலை வரியில இருக்கிறீங்க. அப்ப அது என்ன தெரியும்? அதுக்கு என்ன தெரியாது? நீங்க ரெண்டு வரியில எது ஒரு என்ன கவிதையோ என்னவோ முணு முணுத்து போட்ட நேரம் போகலாம்.
3: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
4: வணக்கம். வேண்டிமலா சதாசிவம்.
0: நான் கொஞ்சத்துக்கு முதல் இப்ப போலீஸுக்கு அடிக்க வலிக்கிறேன். அதனால காண இல்லையன்ட்டு.
4: போயிட்டு வந்துட்டேன்.
0: போயிட்டு வந்தாச்சு.
4: மகளிட்டே போக வேண்டி வந்துட்டு அப்ப போயிட்டு அப்ப நீ எந்த பாட்டு பாட்டேன் அவளும் இல்ல நான் போட்டு வாழ்ந்துதான் விளங்கி இருக்கோம்.
0: அங்க கும்பாளம் அங்க ரேடியோவே கும்பாளம் கொண்ட
4: போறாண்டுக்கும்
0: தெரியும் இப்ப என்ன கும்பாளம் கொண்ட போகுதுன்னு என்னதான் கவலைகள் இருந்தாலும் ஒரு மச்சியாலும் எல்லாத்தையும் மறந்து சிரிக்க ஒரு சந்தோஷம்
4: என்ன வரையில ஒரு சந்தோஷம்
0: கட்டம் அதுக்குதான் சந்தோஷம்
4: சிரிக்கிற
0: மாதிரி இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா எல்லாரும் வகுப்புல இருந்து கும்பாளம் கொட்டுற மாதிரி இருக்கும் என்ன.
4: நீங்க
0: நலம் தான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா படம்
4: படம் வந்து மயங்குகிறாள்
0: ஒரு மாதம் என்ன. அப்ப தங்க தங்க மகள் விட்ட போய்க்கெல்லாம் பாதுகாப்பா ஆயுதம் கொண்டு போனீங்களா இல்ல சும்மா போயிட்டு வந்தீங்களா?
2: அதுதான் நீங்க நீங்க எங்க கேக்க எங்களுக்கு நடக்கமோ இல்ல நடக்கும் விதிகளை கேக்க என்று சொல்லிக்கொண்டு காணையில இன்றைக்கு சோல் சொல்றாக்கள் சட்டி இது விடுறாக்கல கண்ணாடி விடுறாக்கல காணையில
0: என்னன்னு தெரியல. இல்லத்தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இங்க போயிட்டு நம்ம ஏரியால வெயில் காலங்கள் வருது நீ அங்கால விடுமுறைகள் வந்தவன மற்ற பக்கம் வலிக்கிட்டு நடிச்ச படம் இல்லையா?
2: துணிவெண்டு இருக்கு படம்
0: துணிவெண்டு இருக்கு. ஓகே துணிவே துணை பாட்டு
2: பாட்டு வந்து துணிஞ்சனில்
0: இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
5: அவரே
0: சரி அவரே வந்திருக்கிறீங்க என்ன
5: சொல்லுவோம்
0: இதுவரைக்கும் நலம்
5: நலம் இப்ப ஜெயந்தி மாலா சொன்னதோட இன்னும் நலம் உங்களுக்கு கூடி இருக்கும்
0: நினைக்கிறேன்.
5: ஜெயந்தி மாலா சொன்னாங்க இப்ப எழும்பி எழும்பி நின்று எழும்பி எழும்பி நிக்க ரேடியோக்கு வர்றதுக்காக எழும்பி எழும்பி நிக்கிறேன்னு. அப்ப எனக்கு ஒரு பழமொழி உண்டு ஞாபகத்துக்கு வந்து தெரியுமா
0: சொல்லுங்க.
5: அந்த என்ன இளகின இரும்ப கண்ட கொல்லனா எழும்பி எழும்பி அடிப்பெறா.
0: அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது அது வேற இது வேற.
5: இது சந்தோஷ நேரத்தை கண்டுட்டு எழும்பி எழும்பி ஓடி வாரா.
0: எழும்பி எழும்பி வரவா சில பேர் அந்த இப்ப என்ன சொல்ற சில அந்த படத்துக்கு இல்லாட்டி ரேடியோக்கு நாடகம் பார்க்க நேரம் போனா ஓடுவேன்னு அது மாதிரி தான்,
5: அது மாதிரி தான் இந்த சந்தோஷ நேரத்து. வேற யாரா இருந்தாலும் ஓடி ஓடி இருந்தா என்ன வேலை என்ன, அதையும் தூக்கி எறிஞ்சு ஓடி ஓடி விரைவினா
0: ஓடி அறிவின. உறவு என்ற சொல்லிருந்த அந்த பாடல் என்ன,
5: அந்த பாடலை சொல்லுகிறேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் கமல வேணி. நீங்க?
6: நானும் உறவு தான் எடுத்தேன்.
0: உறவு எடுத்து,
6: உறவு காத்த கிளி படம்.
0: உறவு காத்த கிளி படம்,
6: உறவுகள் தொடர்கதை பாட்டு.
0: உறவுகள் தொடர்கதை பாட்டு. நீங்களா அவரா?
6: உறவுகள் தொடர்தானே.
0: இல்ல, நான் கேக்குறேன், அந்த பாட்டு சொல்லி தந்து ஆரண்டு
6: கேக்குறேன். கொப்பி அடிக்கிறேன்.
0: அவர் தானே அங்க முணுமுணுக்குறவரு, இப்ப காணல பின்ன சத்தத்தை தான் கேட்டேன்.
6: அயனிங் நடக்க,
0: அயனிங் நடக்க. சரி, அந்த வேலையண்டை கொடுத்துட்டீங்க அவருக்கு.
6: அவர் தேவையில்லாம செய்யறதுக்கு நான்
0: ஒன்னும் செய்யல. அது என்ன? கமலவணி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். யார்? ஆர்த்திகன் ஆகேனியா? வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ஆர்த்திகன் குட்டி. நான் நல்ல, நீங்க ஐயா? நீங்களும் நலமா இருக்கிறீங்க என்ன? சரி, இந்த வாரம் எத்தனை சண்டை போட்டு நீங்க அகேனி குட்டியோட? அப்ப அகேனி குட்டி குடிச்சாவா? குடிக்கலையா? இல்ல இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க கதை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அத்தனை அம்மா கேட்டா தான் தெரியும். எத்தனை சண்டை, எத்தனை எத்தனை சண்டை, எத்தனை விதரக்கா புடிச்சவ, எத்தனை விதரக்கா அடி வாங்கின வேண்ட? ஒரு சண்டை பிடிச்சா ஒரு பாயிண்ட்ஸ் குறையுமா? அப்ப இந்த வர நீங்க ஒரு பாயிண்ட்ஸும் குடுக்க இல்ல? அப்ப அப்படி அஞ்சு பாயிண்ட்ஸ் நிக்கிறீங்க. அப்ப இனி அங்கால சனி ஞாயிறு இருக்குது, அங்கால என்ன இருக்குது குளப்படி? அதுதானே, அதுதானே, அதுக்குள்ள சில நேரம் மைனஸ்ல வந்து நிக்கும். அஞ்சு
7: என்னது?
0: அப்பா போற அடி வலிக்குமா, அம்மா போற அடி வலிக்குமா? அது அப்பா அடிக்கிற வழியில அன்பு இருக்கும், அம்மா கோபம் வருதா? சரி, சிரிப்பு வருதா? சரியா, சரி. என்ன சொல்ல ஐயா எடுத்தீங்க?
7: என்ன
0: எடுக்கிறீங்க? விளங்க இல்ல.
7: அத்தான்.
0: அத்தானா? அத்தான் எடுத்து,
7: அன்புள்ள அத்தான் படம்.
0: அன்புள்ள அத்தான் படம்
7: பாட்டு. அத்தான்
0: விளங்க இல்ல. திருப்பி இருக்கா பாடுங்க, திருப்பி இருக்கா பாடுங்க. திருப்பி பாடுங்க. அது என்ன என்ன, கொஞ்சம் கூட போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் குறைச்சு பாடுங்க பாப்போம். அது என்ன வேற ஒரு மாதிரி போகுது, குறைச்சு சொல்லுங்க பாப்போம். அத்தான் என்னத்தான். ஓகே, போன நாட்டுக்குள்ள பாடுனீங்களா ஐயா? நான் கேட்கேன், டைம் இல்லாம போயிட்டது. பாடுனீங்களா? இல்ல.
7: என்ன
0: இண்டக்கா? வார வார வெள்ளிக்கிழமையா? அருமையான ஒரு பாடல். என்ன ஆனா கஷ்டம் கஷ்டமான பாடல்கள் தான் எடுத்து பாடுற. நீங்க ஏன் சுகமான பாடல் எத்தனையோ இருக்குது, அதுல பாடிட்டு அங்கால போனியா நீ கஷ்டத்துக்கு? முதல் நீங்க ஒரே அடியா அஞ்சு படி பாய கூடாது, ஒரு படி ரெண்டு படி மூன்று படின்னு போகணும். அஞ்சு படி பாடுறது கஷ்டம், அவ சுகமான வடிவான பாடல்கள் எடுத்து பாடிட்டு பிறகு இதுவெல்லாம் கஷ்டமான பாடல்கள் என்ன? அது அது அது சுகமான, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பாடு இல்லையா? சரி பாப்போம், வளர்ந்து வாங்க, வளர்ந்து வந்து வலிகதியில. ஓ சூப்பர் சிங்கர் போயிக்க மாமா என் கூட்டியன் போங்க என்ன? ஓகே நன்றி ஐயா.
8: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா, சொல்லுங்க ராஜா. ஓ நான்
9: நீங்க அதுக்குள்ள நலம் குறையே இல்லையா
0: அன்பே நீ அங்கே நான் இங்கே இன்பம் காண்பது அங்கே என்ன
9: அப்படியே
0: தெரிஞ்சுக்கே. நன்றி ராஜா. ஓ சரி சரி சரி சரி, அது இப்ப சரி. அன்பு எடுத்து அன்பே எடுத்துட்டு அன்பு என்று சொல்றதை விட
9: ரெண்டு மூன்று பாட்டு எடுத்தது. அன்பே நீ அங்கே நான்,
0: அது சரி. ஓகே அது சரி, நன்றி ராஜா.
9: நன்றி நன்றி. வணக்கம் ரவணன், மீண்டும் அடுத்த இது சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜா, புங்கையூர் ராஜா அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் ராகு.
0: வணக்கம் திருமதி சிவ சுந்தரலிங்கம், நீங்க?
10: நானும் அன்பு அன்பே எடுத்து
0: அன்பே எடுத்து
10: அன்பே வா படம்
0: அன்பே வா படம்
10: அன்பே அன்பே என்னை கொல்லாதே
0: அன்பே அன்பே என்னை கொல்லாதே அந்த பாடல் என்ன?
10: ஓ அந்த பாடலே எடுக்கிறேன்.
0: இந்த பாடல வந்துச்சுல சொல்லு வந்துச்சுன்னா நீங்க அன்பே அன்பே என்னை கொல்லாதன்னு பாடுவீங்க போல இப்பே இருக்குது என்ன?
10: நீங்க சுப்பே
0: என்ன பிடிவாதம் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனா பாட்டு பாடக்கூடாது மாத்திரம் பிடிவாதமா இருக்கிற என்ன?
10: அப்படி நீங்கள் இப்ப ஒரு சொல்ல வச்சு அக்களை உசு பேசி விட்டுருவீங்களே. நீ அடுத்த கிழமை இல்லையா? அங்கால கிழமை தானே
0: இல்ல. முதல் ரெண்டு சொல்லு சொல்லுவேன், அதுக்கப்புறம் மூன்று ரெண்டுவன், அப்புறம் நாலு ரெண்டுவன், பேருந்து ஒரு சரணம் வேண்டுவன். அது கொஞ்சம் போக போக போக போக
10: நீங்க பாட்டுக்காரர்,
0: நாங்கெல்லாம் புறக்கேக்க பாட்டுக்காரர் இல்ல தானே. இப்படி இப்படி கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சொல்லா பாடி பாடித்தான் இப்ப ஓரளவுக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு ரெண்டு சொல்லாதான் ஆரம்பிச்சது.
10: உங்களுக்கும் எங்களுக்கும் எட்டாம் பொருத்தம்
0: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அது பாட வலிக்கிட்டீங்கன்னா சரி என்ன?
10: சரி ஓகே ஓகே
0: ஓகே. நன்றி
10: நன்றி. வணக்கம் ராகு.
0: அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
11: அவர் என்னை
5: சின்ன பிள்ளை நீங்கள் ரக்கண்டு கட்டண பிள்ளை என்ன அந்த என்ன சேர்த்து எழுக்கிறாரு?
0: அதான் அதான்
5: அவர் அந்த அதான் அதை வெட்டி அந்த என்ன அத்தா அந்த அதை வந்து வெட்டி பாடுற சின்ன பிள்ளை தானே. நீங்க கேட்ட உடனே சிரிப்பு
0: அவர் பொல்லாதாள் என்ன வந்தவர் தானே இப்ப? ஐயோ
5: நல்லா
0: கதைப்பார். கதைப்பு மாத்திரம் இல்ல, ஆள் சுட்டி சுட்டி பயல் ஒரு பக்கம் மதயம் கொழியும் இந்த பக்கம் பேக்கையும் கொழியும் சுவிச்சுக்கு போனாண்டா இப்படி இருக்குமெண்டு
5: இப்படிப்பட்ட
0: கொடையை வேக்கிக்க வச்சுதான்
8: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்க மவுண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா.
11: ஓ
0: நலமா? சரி சொல்லுங்கம்மா, இப்படி நலன்
11: தானே?
0: நீங்க போகல கோயிலுக்கு?
11: கோயிலுக்கு நாங்க போக எங்கட விட்ட நிறைய தளவாடங்கள் என்ன சேர்ந்திருக்கு சேர்த்தி இருக்கிறாள் அவ வேலி இல்ல ஒரு
0: ரெண்டு விட்டுட்டு போகலாம்.
11: அவ லீவ் எடுங்க
0: சொல்லிடலாம்.
11: எனக்கு போக விருப்பம் தான். அக்கா அவ்வா அவாண்டு கேட்டதான் ஆனா போய்
0: என்ன சொல்ல எடுத்தீங்க?
11: உறவு
0: எடுத்து
11: படம் வந்து ஊட்டி வர உறவு.
0: ஊட்டி வரை உறவு.
11: பாட்டு வந்து உறவு என்று சொல்லி இருந்தால் பிரிவு என்ற ஒரு பொருள் இருக்கும்.
0: அந்த பாடல் என்ன?
11: சரியா இருக்கோ இல்லாத பிடிக்கிறீங்களோ நூல்கள்?
0: இல்ல இல்ல, சரியா தானே சொல்லி இருக்கிறீங்க.
11: சரி, நன்றி. வணக்கம்.
0: நீங்களும் இப்ப சரியா கெட்டிக்காரியா வந்துட்டீங்க. என்ன
11: கெட்டிக்காரியா? வந்து கொண்டிருக்கிறோம்.
0: வந்து வந்து வந்துட்டீங்க மாதிரி இருக்கு. வணக்கம் பாமா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம்
12: ஷன்.
0: கால் நொய்தா? நல்லந்தானே, எக்ஸசைஸ் தானே. காலை கொஞ்சம் கொஞ்சம் ரத்த ஓட்டம் போட்டுக்கு. ஆமாம்.
12: ஒரு
0: ஒரு என்ற சொல்லெடுத்து
12: பாடல்.

0: ഒരു നാളും ഞാൻ മറവാതെ അന്ത പടലും ഒക്കെ നന്ദി ഷൺ അവർ ഇണഞ്ചിരുന്നാർ സാൻ അവർ ഇപ്പോൾ ഇലക്കം ഒന്നിൽ ഇണഞ്ചിരുപ്പോർ
1: വണക്കം വണക്കം റാഗിനി നിലമാണിന്റെ
0: എന്തൊക്കെ ചോദിച്ചാൽ എങ്ക് കണ്ണനാളെ റാഗിനിയെ കാണയില്ലേ
2: துணிவே துணை படம்
0: பாட்டு படிக்கணும் கச்சேரி ஆரம்பத்துல நீங்க பாட்டு திராட்டி இவனை கம்மிங் தந்தீங்கடா காணும் சரியா
2: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் பிரேமா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
3: வணக்கம்
0: கலா ராணி கடைக்குட்டி கடைக்குட்டின்னு அடம் பிடிச்சிட்டுதான் நிக்கிறீங்க
3: என்ன குரல் கேட்டாலே உண்மையில என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்
0: நேரில் சந்திச்ச நீங்க அதை
3: பார்த்ததுல இருந்து
0: கெட்டித்தனம் திறமை இருக்கின்றது நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு வளர்த்து விட வேணும்
3: வாராய் வருது
0: தோழியில ஒரு பாட்டு இருக்கணும் தோழியா என்னோட ஒரு பாடலும் இருக்கதான் பண்ணுவ எனக்கு சரியா வருது இல்ல அவே 50 எடுக்கல அது என்னென்ன எடுக்க பாரம் போறது தோழி
3: தோழியில இந்த பாட்டு தானே எனக்கும் வந்து
0: அது வாராயோ வராது வாராய முன்னுக்கு வருது தோழியாய் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்ல தோழியாய் இன்னொன்று ஆரம்பிக்கிற ஒரு பாடல்
3: தோழியா காதலியாண்டு
0: அதான் அந்த தோழியில ஆரம்பிக்கும் தோழியாய் காதலியாய் அப்படி ஒரு பாடல் ஒன்று இருக்குதா
3: நீங்க அந்த பாட்டை போடுங்க அண்ணா தோழியா காதலியா
0: ஓகே நன்றி அம்மா
3: நன்றி அண்ணா
0: நன்றி அவருடைய

கலாராணி அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:24 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 6:24 நிமிடங்கள். மயக்கத்துடன் ரொசாலி, மயக்கத்துடன் கணேஷ், நெஞ்சத்துடன் ஷியாமலா, மயக்கத்துடன் ஜெயந்திமாலா, துணிவுடன் ஜேசுதாசன், உறவுடன் பதனிமோகன், உறவுடன் கமலவேணி, அத்தான் என்ற சொல்லுடன் ஆர்த்திகன் குட்டி, அன்பேயுடன் ராஜா, அன்பேயுடன் திருமதி சிவசுந்தரலிங்கம், உரு என்ற சொல்லுடன் மீனா, உறவுடன் பாமா, உரு என்ற சொல்லுடன் சன், அன்பே என்ற சொல்லுடன் ராகினி, துணிவுடன் பிரேமா, தோழியுடன் கலாராணி. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சி சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: பொதுப்பொலிவுடன் பொண்டு பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் போட்டுக்கொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் போன்று கொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று கொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 04 78 85 35 05 0 0 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: வணக்கநேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:30 நிமிடங்கள் ஆகிய ராஜ்யத்தில் 6:30 நிமிடங்கள் இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் எம் உறவுகளின் ஒலி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியோர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை இப்பொழுது தருகின்றேன். 0148 3241 அல்லது 0959 14 வைபர் இலக்கம் 00633650 0774 27. சரி, இன்றைய எதிரொலியை சிறப்பிக்க காத்திருக்கும் அன்பு உறவின் ஒலி வடிவம் இது. சரி, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 01-48-32-1540 அல்லது 09-51-48-47-71. வைஃபர் இலக்கம் 00-33-650 0774-7-74-27. உங்களுக்கான வாசல் கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது வைஃபர் இலக்கம் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இரண்டு இலக்கத்திலும் இரண்டு நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவு வணக்கம். இலக்கம் இரண்டு இணைந்திருப்போர் வணக்கம். இலக்கம் இரண்டு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் கமலவேணி.
2: சுப்ரியான்னு
1: கேட்டதா?
2: அதனங்கால
1: பூங்காலத்தினும் பாண்டு துவங்குறேன்.
2: அது டெலிபோன் வந்து வருகுது.
1: கமலமணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம். வந்துட்டு போய்
1: வணக்கம் சண்ட்.
3: நான் கமலமணி
1: என்று
3: கமலமணியா வந்து
1: அப்ப கமலமணி நீங்களும் சொல்றீங்க. சரி, பார்ப்போம் என்ன. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் மீனா.
4: இப்ப படிவாக பேசாமலான்னு
1: சொல்றீங்களா?
4: இப்ப அந்த முதல் தரத்துல கண்டுபிடிக்கிற சிட்டியோன்னு
1: கஷ்டம்.
4: முந்திய ஒரு காலத்துல
1: கவரவாணி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ். நலமா?
5: ஓ, நான் நீங்க இருக்கீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நன்றி. சதீஷ் அவர்கள் நீங்கள் முனையலாம். மூன்று அழைப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகை இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன் குட்டி. நான் நலமா இருக்கேன், நீங்க? அப்ப நீங்க நலமா இருந்தா சரி. சரி, நீங்க யார கண்டுபிடிச்சீங்க? அப்படியா? அது எல்லா குரலும் பிரான்ஸ் குரல் என்ன விளங்க இல்ல. பிரான்ஸ் குரல் மாதிரி இருக்கா? ஜெர்மன் குரல் ஒண்ணும் இல்லையா?
6: இல்ல.
1: ஆ சரி, பிரான்ஸ் குரல்ல நீங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
6: கூட
1: சிரிக்கிறாவா? சரி பாப்போம் என்ன. ஓகே, நன்றி.
6: நன்றி,
1: வணக்கம். உணர்ந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். நீங்கள் முனையலாம். இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0314823215 40 அல்லது 0951548471. உங்களுக்கான மூன்று அழைப்புகளும் இப்பொழுது உங்களுக்காக உங்கள் வரவை காத்து கொண்டு இருக்கின்றன.
7: நன்றி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர்.
1: வணக்கம்.
8: வணக்கம்.
7: தியாகராஜா, நீங்க
8: இங்க எல்லாம் முடிஞ்சு இந்த நெசவங்கடுத்தியா? நெசவு தொழில் அடிக்கிற மாதிரி தான் சத்தம்
7: கேட்கலாம்.
8: நீங்களும் ஒவ்வொரு முதல்லயும் ஒவ்வொரு ஐட்டத்திலயும் எல்லாத்தையும் கொண்டு வாருங்க.
7: ஒன்றை கொண்டு வரைக்கல ஒரு முதலாவது ஓகே, ஓரளவுக்கு வெட்டி விட்டு போவோம். ரெண்டாம் தரம் அதே முறையில கொண்டு வரையக்குல கொஞ்சம் அரவாசி, மூன்றாம் தரம் வரைக்கும் அது கம்ப்ளீட்டா போயிரும்.
8: ஒவ்வொன்றையும் மரத்தரைச்சு கொண்டு வாருங்களா? ஒவ்வொரு அரைப்புலையும் கொண்டு வாருங்களா? ஒவ்வொரு முடல்லையும்
7: அதான்
8: கண்டுபிடிக்கணும் சொன்னாப்புல வேற ஒன்றுலயே மாத்தி
7: விடுறது. முதல் முறை கொண்டு வரைக்கல கொஞ்சம் வயது கஷ்டமா இருக்கும். ஒரே ரெண்டாம் தரம் அதே முறையில கொண்டு வரைக்கல கொஞ்சம் முன்னேறி இருவன. மூன்றாம் முறை வந்தா கம்ப்ளீட்டா நான் அவுட்.
8: அடிச்ச மாதிரி அப்ப என்ன, நான் கொஞ்சமாவே கொஞ்சம் குரல் கேட்கும் பார்த்தாலும்
7: நன்றி, வணக்கம். இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
7: வணக்கம் வதனி மோகன்.
9: அவரேதான்.
7: சரி, நீங்க?
9: நீங்களும் இந்த மெஷினுகள் விதம்பிதனாங்க வேண்டீங்க.
7: நீங்க எல்லாம் முன்னேறிய நினைக்க பேசு வேறு ஒரு பக்கம் வழியை திருப்போன்றோடு குத்தி செய்யறதானே.
9: அதான் எங்கயோ ஸ்பெஷலா கொஞ்சம் செய்து கொண்டு செய்திட்டு போட்டு கூட்டி கொண்டு வாரீங்க போல.
7: ஆமா.
9: முந்தி என்ன கொஞ்சம் சிரிப்பீங்க அணுங்குவீங்க ஏதாவது ஒரு சத்தம் கூட குரல் வழியில வர்றவன்னு. அப்ப அதுல கொஞ்சம் கண்டுபிடிக்கல. இப்ப ஒன்றுமே விளங்குது இல்லையே.
7: ஒன்றும் விளங்குது இல்லையா?
1: கலையக நேரம் சரியாக 7:41 ஐக்கியராஜ்யத்தில் 6:41 இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புரோ இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம்.
8: தெரிஞ்சதோ தெரியலையோ வந்தே ஆகணும்.
7: அப்பதான் நானும் கொஞ்சம் உழைக்கலாம்.
8: அப்ப என்ன செய்யறது? உண்மையில யாரு கமலமணி வந்த ஒரு சொல்ல சொன்னா வந்த அடுத்த சொல்ல சொல்லிச்சது அப்படி ஒவ்வொருத்தர் சொல்லிக்க அதே சொல்ற மாதிரி தானே அந்த வசனம் வருது. உண்மையில நானும் யார சொல்றதுன்னு தெரிய நான் ராணி சம்பந்தரன் சொல்லி பாப்பறேன். இப்ப கூட தரிசிலான்னு நினைக்கினாம். அப்ப இங்கே ஜெர்மன் பக்கம் திருப்பி பாப்பம்.
7: திருப்பி பாக்குறீங்க என்ன? திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் சரி. இப்பொழுது 7:42 யாராவது இணைவதாக இருந்தால் சீக்கிரமாக இணைந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் 2வது சுற்றுக்கு சென்று நிகழ்ச்சியை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இருக்கின்றேன். சரி, இப்பொழுது 2வது சுற்றுக்கு நான் செல்ல இருக்கின்றேன். நன்றாக கேளுங்கள். இந்த குரலுக்குரிய யார் என்று கண்டுபிடித்து நீங்கள் ஒரு கேள்வியுடன் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இரண்டா சுட்டு கலந்து கொள்ளலாம். கமலவேணி, சன், மீனா, சதீஷ், சார்த்திகன் குட்டி, ராசா, தீத்தி, ஆராஜா, வதனி மோகன், திருமதி சிவசுந்தர்லிங்கம், விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் இணைந்து கொண்டால் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஒரு கேள்வி ஒரு பதில். இலக்கம் இரண்டு இணைந்திருப்போர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: கமலவேணி, நீங்க
1: கண்டு பிடிக்கிறதுக்கு முதலாவது சுற்றில் சரியான விடை இந்த பேருக்குரியவர் வந்துட்டார்.
0: சரியான விடை வந்து விட்டது.
1: ஓஹோ
0: ஓஹோ,
1: மூன்று பிடிக்காட்டி அத வந்து நான் மூன்று கல்வியில இது இந்த ஆளா இருக்கும் அந்த ஆளா
0: இருக்கும் பேரோட ஒன்பது கல்வியோட கதை முடிஞ்சு.
1: கதை முடிஞ்சா அடுத்த
0: ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரே இல்லாடி அடுத்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அரைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது சொல்லுங்க. எனக்கு
1: எனக்கு சம்பளம் தந்தா நான் அரைச்சு
0: தரேன். அற்ற அற்ற அற்ற அற்ற நாள் போகும். என்ன
1: அற்ற நாள் போகும்?
0: ஒரு சொல்ல சொல்லிட்டு திருப்பி பேரை மாத்தலாம். ஒரு கேள்விய கேட்டுட்டு
1: அப்ப நான் இப்போதைக்கு கலாராணி என்ன வேணா கலாராணி சந்தேகமா தான் கிடாக்குது.
0: என்னுடைய கணிப்பு சரி குறக்கன் போட்டுக்க வேற என்ன கலந்து அவிக்கிறீங்களா சனிய குறக்கனா?
1: இல்ல அது சர்க்கரையோட சாப்பிடறதா இருந்தா ஒன்னும் கலக்க தேவையில்ல. கறியோட சாப்பிடறா மற்ற மாவிலையும் கொஞ்சம் போடுவேன். கோதுமை மாவில
0: கோதுமை மாவு அரிசி மாவு போடுற இல்ல
1: அரிசிமா இருந்தாக்கி கொஞ்சம் அரிசிமா அந்த போட்டுக்கு வேணா இதோட சர்க்கரையோட சாப்பிடுறீங்களோட கேட்டேன் நான். அதான் விருப்பம். அப்ப இட்டலி தோசை போட்டு உங்களோட நின்று ஆடையிலாது
0: சரி
1: புட்டுல போவோம்.
0: பானும் சம்பளம் இல்ல பிரச்சனை இல்ல எல்லாம்
1: தெரிவேன்காண்டி பான் வேண்டிக்கிற
0: குசும்பு விடாது
1: என்ன?
0: சரி சரி பாப்போம். கவனி பாருங்க வருவேறு தானே நான் அப்ப விசாரிச்சு பாக்குறேன்.
1: கேட்டு பாரு.
0: ஓகே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம். சரி அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம். ஜெயந்திமாலா.
0: ஜெயந்திமாலா முதலாவது சுட்டா ரெண்டாவது சுட்டா?
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
3: அவரே
0: அவரேதான். சரி நீங்க
3: நான் சொல்றேன்டா, நீங்க இப்ப சரியான விட வந்து வந்து விட்டு சொல்றீங்க.
2: சரியான விட கமல கமல வழி கேட்டு நான் சொல்லிட்டேன்.
3: நீங்க
2: வந்து ஒரு சமையல் இடவில செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா செய்யறீங்க இல்லையா?
3: நானும்
2: நேரத்துக்கு சரியான நேரம் எடுக்கும் இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு.
3: ஒரு கேள்வியோட கண்டுபிடிக்கலாம்.
2: நீங்க ஒரு கேள்வியை கேட்டு போக, அடுத்த ஒரு வந்து ஒரு கேள்வி வைப்பேன். ஆனா கண்டுபிடிச்சா சரிதானே?
3: அதுவும் கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க வந்துட்டு தானே சொல்றீங்க. இந்த பேர்கள் வந்த பேரெல்லாம் பரிசு பேரா தான் இருக்குது. நான் கேக்குற கேள்வி, இப்ப பாட்டும் படத்துக்கும் வந்தவாவா இந்த கேள்வி?
2: இந்த கேள்விக்குரியவர் வந்தவரான்னு
3: கேள்விக்குரியவர் வந்தவரான்னு
2: கேக்குறேன்.
3: இதுக்கு எங்கயோ சுத்துறீங்க, இழுத்து போட்டு கொண்டே சுத்தி போட்டு அரைச்சுறீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். அப்படி என்ன
2: மூன்றாவது கேளுங்க. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் மூன்றாவது வந்து வேறொரு கேள்வி கேட்டு வேறொரு பதில சொல்லுங்க.
3: இந்த கேள்விய கேப்ப கொண்டு பாக்க நீங்க அறுத்து விட்டுட்டீங்க.
2: என்ன அவ்வளவு இல்லையே,
3: நீங்க ஏதோ பொய் சொல்ற மாதிரி தான் இருக்குது. நான் எதுக்கும் கலாராணியே சொல்றேன்.
2: கலாராணியோட நிக்கிறீங்க.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன். வணக்கம் ஜேசு.
4: வணக்கம் அண்ணா.
2: முதலாம் சுட்டுக்கு தான் என்ன இல்ல ரெண்டாவதா?
4: நான் என்ன ஒரு அவசரம், எனக்கு ஒரு வேற ஒரு துக்கமான ஒரு செய்தி ஒன்று வந்த போல அதுக்குள்ள போன முடியாது, நிகழ்ச்சியை கேட்க முடியாது
2: போய்விட்டது. போடவா?
4: நான் இந்த சுட்டில முதலாம் சுட்டு தான் வேற உன மினக்க முடிஞ்ச கொண்டு போன தெரியல. வேற எங்களுடைய வதனி மோகன் கா
2: சொன்னிக்கிறேன். ஒரு பேரை சொல்லிட்டு
4: மீனா மகேஸ்வரன் சொன்ன மாதிரி பிரான்ஸ் நாடுன்னு ஓமண்டிங்கள். ஆனா எனக்கு யாருவே வந்த வேண்டியதா, நான் சும்மா சொல்றேன். குணநாயகி அம்மாண்ட முதல் சுட்டில
2: பசுபதி குணநாயகி
4: என்ன
2: மீண்டும் பாருங்க.
4: ரெண்டாம் சுட்டுக்கு வாரனே திரும்ப
2: வாங்க வாங்க.
4: நன்றி அண்ணா. நன்றி
2: நன்றி. அவர் இணைந்திருந்தார் இயேசுவாசன். இப்ப இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம். நான் சதீஷ் பேசுறேன்.
2: வணக்கம் சதீஷ்.
5: இந்த குரற்குரியவர் ஆனா பொண்ணா?
2: ஆனா பெண்ணான்னு கேக்குறீங்க. அருமையான ஒரு கேள்வி. பெண்.
5: அப்ப நான் என்ன பேரு? தேவி தனராஜன் சொல்லி பாக்குறேன்.
2: தேவி தனராஜன் சொல்றீங்களா?
5: ஆமா.
2: ஓகே நன்றி.
5: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
6: வணக்கம்
2: ரதியம்மா. முதலா சுட்டுக்கு வாரீங்களா?
6: முதலாவது
2: ரெண்டாவதுக்கு நாங்க இப்ப போயிட்டோம்.
3: போயிட்டீங்களா?
0: முதலாம் சீட்ல சொல்லிட்டு போயிட்டு போவாங்க.
3: நான் இதுக்கு குணா காண்டே சொல்றேன்.
0: பசுபதினு சொல்லிட்டு ரெண்டாம் சீட்டுக்கு வாங்க.
3: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார். பசுபதி கூட நாயகி மன்னிக்க வேண்டும். ரதியம்மார்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம். ஜெயந்தி மாலா.
0: ஜெயந்தி மாலா சதாசிவம். ஓகே,
6: சரியா சொல்லிட்டீங்க.
0: எனக்கு மறதி கிடையாது. மறதி மறதி சொல்லிட்டு இருக்கீங்க. போட்டு வாங்கிக்கிறீங்க.
6: நான் கேட்ட கேள்விய சதீஷ் வந்து கேட்டுட்டு. அப்ப நீங்க பெண்ணு சொல்லிட்டீங்க. அப்ப ஏற்கனவே இந்த பேரும் வந்துட்டுதானு சொல்றீங்க.
0: பாத்தீங்களா, நீங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுட்டு இன்னும் ஞாபக சக்தி இல்லாதன்னு ஆக்குறீங்க.
6: நீங்க
0: குழப்பம் இல்ல. நீங்க வந்து எல்லாம் குழப்பம் எனக்கு தேவை அடிக்கிற மாதிரி இருக்குது.
6: தேவையும் வேற இல்லையா நினைக்கிறேன். மற்றது வதனாவும் வேற இல்ல. அப்ப நான் இப்ப யார சொல்றது? வதனாவ சொல்றேன்.
0: வதனா சொல்றீங்க?
6: வதனா தயாலன்னு சொல்லிட்டு போறேன்.
0: ஓகே, நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவ. இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஆர்த்திகன் குட்டி. வணக்கம் ஆர்த்திகன்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: நலமா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க நலமா?
7: அதான்
0: சொல்றேன், கஷ்டமா கேட்டானே சுகமா கேட்டானே விட எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன்.
7: என்னையா
0: சரி, அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
7: எனக்கு
0: தெரியாது யார் அக்கா தங்கச்சி.
7: ஆறு
0: அக்கா ஆறு தங்கச்சி.
7: என்னண்டா
0: இதுல ஆறு அக்கா இதுல ஆறு தங்கச்சி.
7: எனக்கு
0: தெரியாதா? அப்படி ஒரு நாளும் சொல்ல அக்கா தங்கச்சி என்று நீங்க சொல்றீங்க, நான் நம்பலாமா? குடநாயகி அம்மா அக்கா வதனா தங்கச்சியா? சரி, நான் ஞாபகத்தில் சரி அது போகட்டு. இப்ப இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல ரெண்டு பேரையும் இப்படியா சொல்லி இருக்கிறாங்க. அதுல நீங்க ஒரு ஆள் இல்ல பசுபதியும் சொல்லி இருக்கிறாங்க. வதனாவை அதை நீங்க தான் கண்டுபிடிக்க வேணும். நான் இறுதியெல்லாம் சொல்லுவேன். இதுல அக்காவா தங்கச்சியாண்டு நீங்க இதுல அக்காவா தங்கச்சியாண்டு நீங்க தான் கண்டுபிடிக்க வேணும்.
7: நான் சொல்லிருக்கேன்.
0: நீங்க சொல்லிருக்கீங்க. யார சொல்லிருக்கீங்க?
2: பதனாவை நீங்க சொல்லிருக்க, இப்ப மீண்டும் பதனான்னு சொல்ல போறீங்களா? நீங்க சொன்னீங்க அக்கா வாசுபதி குலனாகி வதனா தங்கச்சியன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க சொன்னதை வச்சு வதனா தங்கச்சியன்னு சொல்றேன், வாசுபதி குலனாகி அக்கான்னு சொல்றேன். ஓ அதெல்லாம் அதுல என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லையே.
7: தங்கச்சியா
2: நீங்க சொன்னீங்க, தங்கச்சி என்று வதனா நானா
7: சொன்னான்?
2: விடைக்குரியவர் அக்காவா தங்கச்சியான்னு கேக்குறீங்களா? அது இப்ப கேள்விக்குறியில இருக்குது. விடைக்குரியவர் அக்காவா இல்ல அக்காவா தங்கச்சியா இல்ல இல்ல, அது அது இதுல ஏமாத்துறதில்ல. அக்காவா தங்கச்சியா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இன்னொரு ஆள் இருக்கிறா. யார் என்னையா அக்காவா தங்கச்சியா இல்லாட்டி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்ல வேற யாராவது? எனக்கு இன்னும் தெரியாது, விட நான் போட்டு பார்த்தா தான் தெரியும். எனக்கும் உங்களை நிலைமைதான், அக்காவா தங்கச்சியா பக்கத்து கூட ஒன்றுமே தெரியாது. தெரியாது பொய் இல்ல, ரெண்டும் ரெண்டு நாலுன்றதுக்கு மூன்று சொன்னா பொய். இப்ப வேற ஏதாவது ஒரு பாசையில விட்டு இப்ப டொஜ் பாசையில ஏதாவது வந்து என்ன கேட்டா நான் தெரியாது சொன்னா என்ன பொய் சொல்றேன்னு சொல்லக்கூட சொல்லலாமா இல்லையே? அதுல தெரி அது தெரியாத தெரிஞ்ச தெரியாத தெரியாதுன்னு சொல்றது பொய் இல்ல, தெரிஞ்சத தெரிஞ்சு கொண்டு பொய் சொன்னா தான் பொய்.
7: என்னது
2: அங்கால வந்து கேளுங்க, இந்த நம்பரை விட்டுட்டு வேற இலக்கத்துல அடிச்சு கேளுங்க, நான் சொல்றேன் என்ன. அப்ப இதுக்கு பதில சொல்லிட்டு ஓடுங்கோ. தங்கச்சி என்ற ஆறு பசுபதியா
7: மறந்துட்டேன்
2: சொல்றீங்களா? ஓகே நன்றி ஐயா. அப்படியா ஆர்த்திகன் குட்டி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம், சதீஷ் வைக்கிறேன்.
2: மீண்டும் சதீஷ்
8: கேள்வியை மாத்துகின்றேன்.
2: பதிலை மாத்துறீங்களா? சதீஷ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
9: எப்படி ஒரு ஆதித்தன்
2: அப்படிதான் இருக்கணும்,
9: அப்படிதான்
2: எல்லா பக்கத்தாலையும் போய் பார்க்க வேணும் என்ன,
9: எல்லா பக்கத்தாலும் போய் பார்க்க வேணும்
2: என்ன. சரி, நீங்க இப்ப இரண்டாவது
9: நான் இதுக்கு வந்து பதினான்னு சொல்றேன்.
2: நீங்களும் பதினான்னு சொல்றீங்களா?
9: சொல்றேன்.
2: ஓகே நன்றி.
9: நன்றி. வணக்கம் ரவண.
2: ஓகே அவர் இணைந்திருந்தார் புங்கவர் ராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
2: வணக்கம். பாவம் ஆர்த்திகன் நீங்க குட்டி பாவம் என்ன போட்டு என்ன பாடப்படுத்தினார் அக்காவா தங்கச்சி என்ன தெரியுமா? வந்து என்ன நான் நேரடியா பாக்கல, எனக்கு அக்கா தங்கச்சி மேல தெரிய இல்ல
10: உங்களுக்கு
2: ஒண்ணுமே தெரியல. நான் அப்படி பஞ்சாமி பாக்குறது தானே,
10: நம்பி விட்டாக்கள் இதுல போட்ட ஆளையே அந்த பிள்ளை கேக்குது. ஆரண்டு தெரியும் தானே மாமா, அது எனக்கு தெரியாது. அதுவும் பாவம்
2: வந்ததே
10: நாலஞ்சு பேர் அதையே போட்டு இந்த சுத்து சுத்தி போட்டு நீங்க முடிச்சுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாசுல நீங்க காணல இல்லாடி அவராவது வந்து கருவியல் கட்டி சொல்லி போடுவார்.
2: அவர் கொஞ்சம் போல இருக்குது
10: என்னும் தெரியல இல்லடி. அவியல் வரைக்கும் நீ வதநாதயாளன் குணநாயி அவியலும் இல்ல. நானும் இதுக்கு வரையிலேயே சொல்லி போட்டீங்க பரிசனம் சொல்றீங்க. அப்ப என்னத்த சொல்றது யார சொல்றது? நான் யோகேஸ்வரி அம்மா சொல்லி பாக்குறேன்.
2: யோகேஸ்வரி அம்மா சொல்றீங்களா? ஓகே, நன்றி.
10: நன்றி வணக்கம்.
2: அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம் சன், கேளுங்கோ. ஒரு சுற்றதான் கேட்க வேணும். ஆமா, முதலா சுற்றா ரெண்டா சுற்றாலும் கேட்கணும். அப்ப என்னத்துக்கு திருப்பி கேக்குறீங்க? அதுதானே இப்ப நீங்க எதா கேள்வியா கேக்க போறீங்க? பொய் இது வரைக்கும் சொல்லவில்லை. அப்ப ராணி சம்பந்தர் என்ன? ஓகே, நன்றி சான்.
11: நன்றி
2: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
12: வணக்கம்
2: வணக்கம் மாசலி. இலக்கம் ஒன்றா ரெண்டா?
12: இலக்கம் ஒன்றில் வந்துருக்கு.
2: சரி மாசலின், இலக்கம் ஒன்றில் வந்திருக்கிறீங்க.
12: உரல் போட்டீங்க, நாங்க
2: எனக்கு எனக்கு கேட்க போறீங்களா?
12: போடுங்க.

0: கேட்டீங்களா?
1: உங்களோட உரெல்லாம் வருதா வருது உரல நானு
0: இல்ல வருகுது
1: வர வேற தெரியல. சரி முதல் சுட்டி தானே? ஓ
0: ஆமாம். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ரவி அம்மா. முதலாவது முதலாவது சுற்றுக்கு வந்த நீங்களா? ரெண்டாவது சுற்றுல ஒரு கேள்வி கேளுங்க.
2: இல்ல இப்ப மாசில
0: முதலாவது கேட்டுறேன். நான் முதலாவது சுற்றா ரெண்டாவது சுற்றுக்கு போறீங்க? ஆண்டு முதலாவது சுற்றுக்கு அவர் போயிட்டு இப்ப இப்ப இனி அவர் ரெண்டாவது சுற்றுக்கு வருவார். ரெண்டாவது முதலாவது சுற்றுக்கு வரவில்லை அவர். நானா உருட்டுறேன்? ஆத்தியம் தான் என்ன போட்டு உருட்டினது?
2: அக்கா தங்கச்சி ஆண்டுலாம் சொல்லிட்டு கடைசியா
0: அக்கா தங்கச்சியும் இல்லாம இருக்கீங்களா? விட அதன்ட்டு சொன்னா நான் அக்காவா தங்கச்சி ஆண்டா நான் யாரை சொல்றது?
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை மாசலில் இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி அல்வான். என்ன முதலாவது
0: நான் வரையில இருந்தேன் ரெண்டாவது உடாங்க கேள்வி
3: முதலாவது கேட்டவர் என்ன அவருக்கு மணக்கு பிரான்ஸ் நாட்டுல என்று சொல்லி போட்டுதான் சொன்னவர். என்ன அது சரி வந்து போயிட்டு
0: விருப்பமான பேரை சொல்லி கொண்டு
3: போகணும்.
0: வீட்டுக்காரன் இப்ப துவங்கணும் அது கூட கொஞ்சம் இருந்த கொஞ்சம் மரியாதை இல்லாம போயிட்டு இருந்ததும் போயிட்டு
3: தெரியல. நான்
0: கமலமணி
3: என்று சொல்லி பார்க்கறேன். கமலமணி அவங்க பிடிக்கட்டும். நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் கலா ராணி. உண்டா ரெண்டா? அப்ப உண்டுக்கு வாங்க.
4: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரு? கோகிலன் அகிலேஸ்வரன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்
5: திருமதி. நான் நிலமா இருக்கீங்க?
0: நான் நிலமா இருக்கேன். நீங்க?
5: நான் நிலமா இருக்கேன். இந்த ஆத்தியம் செய்யலாம் கெஞ்சி கெஞ்சாண்டு கெஞ்சி இப்படி அந்த பச்சை பாலகம் செய்யறீங்க
0: பாத்தீங்களா? பச்சை பாலகம் என்ன போட்டு இந்த வயசுல என்ன போட்டு இந்த பாட படத்துல வந்து ஒரு கொஞ்சம் பண்ணாலும் கேட்கல அந்த பச்சை பாலகம்னு சொல்றீங்க என்ன?
5: எனக்கு
0: தெரியும் அக்கா தங்கச்சி. தெரியாது
5: நானும் ஆத்தியம் செய்யலத்தின்ற வதனாவோட போறேன். நானும்
0: வதனாவோட போறீங்களா? ஓகே நன்றி.
5: நன்றி
0: வணக்கம். நன்றி. அவர் இணைந்திருந்த கோகிலன் நகுலேஸ்வரி நகுலேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்து இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
4: ஒருத்தருமே
0: தெரியாது. இப்ப வதனா வதனா சொல்லுவேன். யார் வதனா? என்ன செய்யறது
4: இதுல வந்திருக்க பொய் பொய்யா போடுறீங்க.
0: நம்ம முகத்தை கீழே கீவன ஒயாக்க என்ன புடுவ அந்த
4: நான் உங்களை வந்து
0: உங்களை பேரை கேட்ட
4: நான்
0: அப்ப உங்களுக்கு அது விளங்க இல்ல என்ன கேக்குற நான் என்ன கேக்குறேன் விளங்க இல்ல அப்ப நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க அப்ப அது பொய்யா இல்லையே உங்களுக்கு மொழி தெரியாது அது மாதிரி தெரியாத பதிலுக்கு நான் தெரியாதுன்னு சொல்றேன்
4: எனக்கு
0: தெரியாட்டி நான் தெரியாத எல்லாம் தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அத அப்படித்தான் சொல்ல வேணும் தெரியாத தெரியன்னு சொல்ல வேணும் பொய்யன்னு சொல்லக்கூடாது
4: விரட்டி
0: இல்லையே அதான் இந்த நம்பர் எந்த தெளிவோடுங்க நீர் அடிச்சு கேளுங்க நான் சொல்றேன் மற்றது பதிலும் வந்துட்டு
4: சொல்லிட்டேன்
0: எனக்கும் தெரியாது
4: பாத்தீங்களா
0: திருப்பியும் போய் போய் என்று சொல்றீங்க பாத்தீங்களா தெரியாது தெரியாது
4: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம். சனிப்பனாயாம்
6: இது வந்து நான் கேட்க முன்னமே ஒரு நான் பதில சொல்லி போட்டேன். நீங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து நான் ஒரு கேள்வி என்றபடியா நான் சரியான விட வந்துட்டதோண்டு கேட்க நீங்க ஓமாண்டே நீங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து வரையக்க நீங்க சொன்னீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரே இல்லையாண்டு. அப்ப கலாராணி அந்த பேர் வந்தவா வந்தவா பாட்டும் பாட்டுக்கு வந்தவா
0: இல்லோ அதுக்கு என்ன இப்ப
6: அக்காவ தங்கச்சி ஒண்ணு நீங்க கேக்குறதுல அந்த விட ரெண்டு வேலை ஒரு ஆளாத்தான் இருக்கு மாண்டி எனக்கு விளங்குது. நான் தங்கச்சி பார்த்து நான் சொல்றேன்.
0: ஏன் தேவி தனராஜா இருக்க கூடாதா?
6: அது
0: அவர் கொஞ்சம் சொல்ல மாறுகிற கதை கேக்குற அவர்ல திரும்பி இவர் என்ன ராவு மாதிரி கதைக்கிற தடக்கம் அடைக்கிறது தெரியாதுன்ற பொய்யன்று
6: அவர்
0: தான்
6: கேட்டவர்.
0: என்ன தெரியுமா, அவ வந்து சொன்னவே எப்பயாவது தயாளனோ இல்ல வதனாவோ வசதியோ வந்து நான் வதனா என்ற அக்கான்னு ரேடியோ சொன்னவா இல்லையே?
6: ஏதோ அப்போ எத்தனை நேரம் சொல்லி இருக்கிறான் நீங்கள், என்ன முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தானே, இளம மூப்பு தெரியாதே உங்களுக்கு.
0: இளம மூப்பு முகத்தை பார்த்து சொல்லிடுமா, அது நான் ஒரு கிழமைக்கு முதல் கண்டிருப்பேன், இப்ப மறந்துட்டேன், முகம் ஞாபகத்துல இல்ல.
6: உங்களுக்கு எல்லாம் அதால தான் நாங்க பேசுறோம், அதுக்குதான் இந்த நிகழ்ச்சிக்கு போ, நீங்க செய்யாதேங்க, நீங்கள் மறதிக்காரனா கிடாக்கிறாங்க சொல்றா போல இருக்கு.
0: அப்படியா, இந்த நிகழ்ச்சி செய்ததோட அந்த வீட்டுல இந்த மரியாதை துப்புரவு போயிட்டு.
6: நான் ரெண்டாம் தான் இது மூன்று சுத்தியா நீங்க முடிச்சா முடியுங்கோ,
0: நான் முடிக்கத்தான் போறேன்.
6: அப்ப வதனாவே நான் சொல்றேன்.
0: ஓகே, நன்றி
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, மாசலி நினைவதாக இணைந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரப்போகின்றேன். உங்களுக்காக காத்திருக்கின்றேன். சரி, இணைந்திருப்போர் வணக்கம். சன் உங்கள் தங்கை வதனான்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி நன்றி. ஆம், இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:17 நிமிடங்கள். ஐக்கியராஜ்யத்தில் 7:17 நிமிடங்கள். இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
7: பெரும்பான்மையான ஆக்கள் வேற பேர்ல நானும் ஊரோட ஒத்து போகணும்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி. நான் என்ன சொன்னா, நீங்க அந்த வரையில் என்று சொன்னதை விட்டுட்டேன், சொல்லி போட்டேன்.
0: நீங்க மாத்துறீங்களா?
8: அப்ப நான் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே ஆப்டிகன்

0: நான் அப்படி நேர பார்த்துட்டு அப்படித்தான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன். நான் நீங்க கடைசி தங்கச்சியா இருக்கலாம், அவ மூத்த அக்காவா இருக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வந்து மாத்து மாத்தி அவாதாங்க ஜீவாமா அக்கான்னு சொல்லி
1: எனக்கு
0: எல்லாருக்கும் நான் சுவங்க கேட்டுதான் சொல்லுங்க.
1: ஓமாவே கடைக்கு அங்கே வெளியில ஓட்டுனா நானும் நின்றுட்டு வந்துட்டோம். சரியான வெயில்
0: இருபத்தொண்டா சரியா
1: நாடு
0: கடந்து போனாலும் டிஆர்டி மறக்காம தொடர்பு கொண்டதுக்கு கோடி நன்றிகள், கோடி நன்றிகள்.
1: நீங்க மறந்துட்டீங்களா என்ன?
0: இல்ல இல்ல இல்ல, நான் பாத்துக்கிட்டே
1: இருந்தேன். அதுதான் நானும் நெச்சுத்தான் எடுத்தேன்.
0: ஓகே நன்றி. நானும் ஒரு நப்பாசையில எடுத்துனா என்ன சொன்னா, இன்றைக்கு நிறைய ஆக்கள் வந்தா நாட்டை மாத்தி சொல்லுவோம். ஏடா வாய்ப்ப கனடால நீ நிக்கிறா, அப்ப கனடா வந்து சொல்லுவோம்னா நான் இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏண்டா இஞ்சாலும் கொஞ்சம் பரவாயில்ல, அவளை விட்டுட்டேன் நான். இல்லாட்டி பிரான்ஸ்
1: நினைக்கிறேன்.
0: இல்ல வதனாங்க பிரான்ஸ் கனடா தான் நிக்கிறா.
1: நன்றி
0: வணக்கம். இணைஞ்சிருந்தார் பசுபதி குணநாயகர்கள் இணைஞ்சிருக்கு மிருதிநேயர். வணக்கம்
2: வணக்கம்.
0: நீங்க
2: இதுல அவர் மாசுலானியா அவராக்கும் மாசுலானாக்கும் வந்த சொல்லிட்ட வேற இதுல கூடுதலா இணைஞ்சிருக்கோம். அதுலயும் கொஞ்சம் மழப்பி விட்டுட்டீங்க. ஆமா, இப்ப நானும் கேக்குறதுக்கு மழை புரியுங்களோ அல்லாட்டா சரியான விட சொல்லப்படுங்க. ஏன்னா நீங்க முடிக்க போறீங்க,
0: நீங்க கேக்குற கேள்விய பொறுத்து இருக்கு. முடிச்சானே நான் மழப்பி தான் முடிப்பேன்.
2: உதயன்
0: வாரது, தயாளன் வாரது, இப்ப ஆற கேக்குறீங்க நீங்க?
2: நான் அப்படி கேக்கல, நான் கேட்டது
0: கணவன் மனைவியா வாரன்னு கேக்குறீங்க.
2: விட்டு விட்டு மாறையில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவன்
0: அது பிறகு நீங்க தொடர்ந்து வாரன்னு சொன்ன கணவன் மனைவியண்டக்க. இதுல அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அப்படி வார மூன்று பேர், மூன்று எனக்கு தெரியாது, மூன்று பேர் வாரவன். அப்ப நான் அதுக்கு எப்படி பதில் தாரது?
2: நான் கேட்டது அப்படித்தானே அண்ணா. நீங்க கேட்டா இப்ப நீங்க இருக்கிற நீங்க உணர்ந்த இப்ப பதிலுக்குரிய பேர் வந்து நாங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க
0: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க
2: கணவன் மனைவியா இணைந்து சொல்றவையா? நீங்க ஆம் இல்லன்னு சொன்னா சரிதான.
0: அதுக்குதான் நான் ஞாபகப்படுத்தினா இப்ப மூன்று குடும்பம் இருக்க வாரவே உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தினேன்.
2: ஓகே அண்ணா, அது நீங்க சொல்ற சரி.
0: பங்கு
2: பெற்றும்
0: வாராக்கள் ஒரு ஆள் தான் அவா
2: குடும்பமா வாரவையில ஒரு ஆள் தான் அப்படி சொல்றீங்களா? நான் அதுக்கே கேள்வி கேள்வி. அப்ப நான் சரியான பதிலா நீங்க சொல்லணும்.
0: இல்ல இப்ப நீங்க கேட்ட நீங்க கணவன் மனைவியா வாரவையான்னு கேட்ட நீங்க
2: இந்த பதிலுக்குரியவன்ற பெயர் நீங்க கேக்குறீங்க. அந்த பதிலுக்குரியவன்ற பெயர்ல அதுவும் பெண்ணு சொல்லிட்டீங்க. அந்த பெண்ணு அது கேக்கல அவன் கணவனுமா இதுல வந்து கலந்து கொள்றவையா?
0: ஆமா தான் நான் சொல்றேன். அதுல மூன்று குடும்பம் வந்து பங்கு கொள்றவா இல்ல நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க யாராக இருக்கலாம்.
2: சரியா, நான் விடைய சொல்லிடுவேன். சரி சரி அண்ணாக்கு இப்ப டைம் எல்லாம் வந்துடுது. இந்த டைம்ல நாங்க குழப்ப கூடாது. இன்னும் கூட
0: நல்லா வேப்பில அடிச்சிட்டோம்.
2: நானும் கூட அடிச்சு பாவந்தானே ஒன்றும் செய்யலாது. சரி அண்ணா, நானும் பதனாக்கான்னு சொல்லி கொண்டு விட வர்றேன். நன்றி அண்ணா.
0: மற்ற குடும்ப வந்த வாராக்களை விட்டுட்டு வேலை தான் நீங்க சொல்றீங்க.
2: நான் பதிலுக்குரிய கேட்டுனா மற்ற

0: கடைசியாக்கேளியும் கேட்டு நான் ஓகே நானும் அவாண்ட வதனாக்காண்டு சொல்லிக்கொண்டு விட வரேன். நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி அண்ணா,
1: நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. நன்றி. அவர்கள் அவர்கள் ஆம் முதலாவது சுற்றில் ஒரே ஒரு நேயர் மட்டும் சரியான பதிலை கூறியிருந்தார். அப்புறம் இரண்டாவது சுற்றில் மீனா ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆர்த்திகன் குட்டி, அப்புறம் புங்கையூர் ராஜா, கலாராணி, மாசலின், நகுலேஸ்வரன், திருமதி நகுலேஸ்வரன், மாசலின், பசுபதி குணநாயகி, ராசாத்தி தியாகராஜா, அதற்கப்புறம் சன் இரண்டாவது தடவை இணைந்து கூறியிருந்தார் சரியான பதிலை. சதீஷ் கூட இரண்டாவது பதிலை இரண்டாவது தடவை இணைந்து கூறியிருந்தார். கமலமணி கூட இரண்டாவது தடவை இணைந்து கூறியிருந்தார் இந்த சரியான பதிலை. முதலாவது பதிலை ஒரு நேர் மட்டும் முதலாவது சுற்றில் கூறியிருந்தார். சரி, இப்பொழுது இந்த குரலுக்குரியவர் யார் என்று சரி பார்த்துக் கொள்வோம்.
2: அவரும் பாட வேண்டி வந்தா பாடத்தான் பண்ணும். சரி.

0: பார் நான் அதை பார்க்கவில்லை.
1: நிச்சயமாக இந்த குரலுக்குரியவர் வதனா தயாளன் அவர்கள். ஆரம்பத்தில் ஆர்த்திகன் குட்டி சரியான பதிலை கூறியிருந்தார். அப்புறம் இரண்டாவது சுற்றில் ஆரம்பித்து வைத்தார் மீனா, ஜெயந்தி மாலா, ஆர்த்திகன் குட்டி, அப்புறம் புங்கையூர் ராஜா, புங்கையூர் ராஜா, ராகினி அல்போன்ஸ், சன் நகுலேஸ், திருமதி நகுலேஸ்வரன், கலா ராணி, மாசலின், பசுபதி குடநாகி, ராசாத்தி, தியாகராஜா, கமலபணி அனைவருமே சரியான பதிலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யப்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விளைவித்துக் கொள்கிறேன்.

வணக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:29 நிமிடங்கள் ஆகிய ராஜ்யத்தில் 7:29 நிமிடங்கள் இணைந்திருக்கின்றோம். சந்தோஷம் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகிறது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல் தான், 0148-3215-40 உங்களுக்காக காத்திருக்கின்றது. 0951-4847-71 ஏற்கனவே ஒரு நேர் இணைந்து விட்டார். 0033-650-0074-27 இந்த அழைப்பில் கூட ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். உங்களுக்காக காத்து கண்டிருப்பது 0101-48-32-15-40 காத்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள் இதோ.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருவதற்கு முதலில் மூன்று அழைப்பிலும் நேர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவதாக இணைந்த அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க சொல்லுங்க.
1: நல்லா பாருங்க, பேரை மாத்தி பாரு.
0: என்னது?
1: பேரை மாத்தி பாரு.
0: பேரை மாத்தி பாரு. என்ன வகை மாறிடுதா?
1: பேரை மாத்தி பாடிருக்கலாம்னு சொல்றேன்.
0: ஆ, சரியா. சரியா விளங்கவில்லை, நீங்க என்ன சொல்றீங்க?
1: என்னை
0: தொடாது என்று சொல்லியிருக்க. என்ன? சரி, பார்ப்போம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது என்று சொல்லியிருக்கா?
0: புது கதையை உண்டாக புரளிய கிளப்ப கூடாது. என்ன?
2: நீங்க வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
0: இணைந்திருந்தார் வணக்கம் பாமா. இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கமலவேணி. வணக்கம் கமலவேணி.
3: வணக்கம்.
0: வேலியை பார்த்து கரையான் சொன்னதாமா? கராட்டியோ கராட்டியோனா தான் சொல்லும். வேலியை பார்த்து என்ன
3: தொடாதே அப்படி மாத்தி பாடுறது?
0: வெத்திலே பார்த்து பாக்க சொன்னது என்ன தொடாது?
3: இந்த பாட்டு வந்து ஒரு ஆறாம் வகுப்பு படிக்க நான் சிநேக பிள்ளை, அவப்ப லண்டன்ல இருக்கிற என்னோட படித்த பிள்ளை, நானும் இந்த கூட்டம் கொண்டு கூடுறதில்ல
0: மாசத்துக்கு ஒருக்காவா? அப்படித்தான்
3: மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கூட்டம் தருமேலோ. அப்ப முதல் கூட்டத்துல ஒரு நாடகம் நடிச்சதாங்க. இப்ப இந்த கூட்டத்துல பாட்டுனாலும் இந்த பாட்டு தான்
0: படிக்க இல்ல. அங்க படிக்கிறது போய் படிக்கிறது தான் நலுவது.
3: வீட்டுல நினைக்க வச்சுட்டியா? நானும் நிலவை பார்த்து வானம் சொன்னாண்டு சொல்றேன். வித்தரைய பற்றி கிட்டத்தான் இருக்கிற புள்ள, அவன் நினைக்கிறேன் அவள் லண்டன்ல இருக்கிறான்.
0: கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: தியாகராஜா கண்டுபிடிச்சீங்க அக்காவா தங்கச்சியா?
4: எனக்கு எப்போ தெரியுமா? உங்களுக்கும் தெரியும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்தால் நீங்கள் மறக்கிறீங்கள். அவ்வளவுதான்.
0: மறக்கிறேன் இல்ல மறைக்கிறேன்.
4: குழப்பத்தில எல்லாம் தெரியும்.
0: மறைக்கிறேன்.
4: அதான் நானும் அந்த நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது அந்த பாட்டு தரேன்னா மறந்து போன கிழமை ஆட்ட பேரு நான் வந்தது
0: போன கிழமை வாரம் வாரம் வரான் ஜெனி ஜெனி
4: ஜெனி எந்த ஆறண்ணா
0: லண்டன்ல இருந்து வார வர சகோதரி
4: அதுதான் புது பேருண்டா
0: வாரவா நிகழ்ச்சிக்கு வாரவா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
4: வணக்கம்
0: ஷியாமடா நீங்க நலமா என்னமா தொலைபேசி காசு அனுப்புவோம் நானே டாக்ஸி அனுப்ப
4: மாட்டேன்
0: எனக்கு தெரியாது அதுல எழுதியிருந்தத பார்த்து வாசிக்கிறது தானே சியாமலாம் அடுத்தடுத்த கிழமையில பாட போகுது
4: அந்த மாதிரி
0: நீங்க சொல்ல கூடாது நான் தான் சொல்லணும் உறுதியில
4: நான் சொல்லித்தேன்
0: நன்றி
4: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் ஷியாம்லா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன் வணக்கம் ஜேசு
5: வணக்கம் அண்ணா
0: வணக்கம்
5: உங்களோட வந்து அந்த முதலுக்கு சொல்லிட்டு போட்டீங்க மரத்துல டெலிவன் வந்து
0: அப்படியா ஒண்ணும் செய்யலாதானே
5: ஓ இல்ல அப்படி இருந்து ஆர்த்தி என்பது உங்களோட கொஞ்சம் விதாண்ட வாசப்பட்டு கொண்டான் அக்கா வா தங்கச்சி
0: அதுதான் அதான் பெரிய வாராங்களே சேர்த்து நான் அக்கா நான் தங்கச்சி இன்ன இடத்துல பிறந்தனான்ட்டு
5: இல்ல நான் குடநாயகி அம்மாண்டு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் சும்மா குடநாயகி அம்மாண்டு சொல்லிப்பிட்டுதானே போன அப்ப இவர் வந்து கேள்வி கேட்கிறார் அக்காவா தங்கச்சியா ஆறு தங்கச்சி ஆறக்காடு நீங்கள் நடிபோடு இந்த குலப்பறதுக்கு அப்ப நான் யோசிக்கிறேன் நான் போய் எனக்கு ரெண்டாயிரத்துக்கு கேள்வி கேட்கலாம் தானே நான் உண்ட கேப்ப உண்டுக்கிற இவன் வந்துட்டு ஒன்னு தெரியல இப்ப உங்களுக்கு பதில் வர போதும் நீங்க அமர்த்தி போட்டு போடவும் அதனால அந்த குரல் வருது இவ்வளவு வந்தா எனக்கு தெரியும்
0: என்று
5: சொல்லிக்கொண்டு நானும் இது நீங்க வந்து எடுக்கிற சகோதரி சியாமலா அவரை பாடுவியா பாடுவியான்னு அவங்க சொல்ல உடுத்து
0: அவ பாடத்தான் வேணும் ஒண்ணும் செய்யலாது
5: அது சரி உங்களோட கை முயற்சியில பாப்போம் ஒரு கண்ண பாண்டு நான் எனக்கு தெரியல அவ கஷ்டம் சொல்றா நீங்க பார்த்து செய்யுங்க சரியே
0: அவ இந்த பாட்டு தான் பாடுற சொன்னா என்ன நலந்தா
5: அவ பாடுறதா இருந்தா எங்க சகோதரி பிரேமா கைலாயினும் பாட போடும்
0: அவ பாடுவா ஏற்கனவே ஒரு பாடுவோர் பாடலாமல பாடி இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல்
5: அவர்கள்
0: இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
6: வணக்கம்
0: பேபி நலமா நலமா இருக்கிறேன்
6: என்ன
0: பாட்டு அப்படி சொல்லிட்டுதான் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம் பதனி மோகன்
7: அவரேதான்
0: அவரேதான் நீங்க
7: நானும் அதே பாடல் தான் நிலவை பார்த்து பானம் சொன்னது என்னை தொடாது
0: அந்த பாடல் சொல்றீங்க நீங்களும் சரி பார்ப்போம்
7: என்ன
0: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மதனிமோகன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்
8: வணக்கம்
0: சிவசுந்தரம் வந்து கண்டிருந்தார்கள்
8: சந்தோஷம் தானே
0: ஆமா எங்களுக்கு சந்தோஷம் இதுதான்
8: மக்கள் வந்து சிறப்பிக்கல
0: இந்த நேரம் அப்படி தொலைபேசி அழைப்பு மின்ன வேணும்
3: சந்தோஷம் அப்படியே வேற வேணுமெண்டு நாங்களும் வேண்டிக்கொண்டு. நானும் அதே பாடல் தான், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.
0: அந்த பாடலா?
3: ஓ அந்த பாடல் சொல்றேன்.
0: நன்றி
3: நன்றி. வணக்கம் ரகு.
0: அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: நான் யோகேஸ்வரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் யோகேஸ்வரி அம்மா, நலமா?
9: நாங்கள் நலமா இருப்போம். உங்க அக்கா
0: பாத்தீங்களா பேராடி எப்படி போடுமோ, இந்த ஒரு மாமா போட்டு எப்படி விரட்டுறேன்டு
9: சொல்லுவார். அப்படி அறிவம்
0: அவர் தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லணும், இவா அக்கா வா தங்கச்சான்னு சொல்லிட்டு போனா நானா சரி என்று போட்டு
9: இருப்பேன்.
0: விட்டு விட்டு விட்டு விட்டு பாக்குறேன். இப்படித்தான் வீட் டைம்.
9: இப்படியெல்லாம்
0: வருகிறது
9: என்ன?
0: சரி நீங்க தானே அம்மா?
9: ஓ நாங்கள் நாங்கள் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது எந்த பாட்டுன்னு நானும் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இருந்து விடவிட்டுக் கொண்டுகிறேன். வாருங்கள்.
0: நன்றி அம்மா.
9: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தா யோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போம். வணக்கம். சொல்லுங்க சன். அதிரடியான பதில் பாப்பம். தொடாது என்று சொன்னதா? ஓகே நன்றி சன். நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை சொல்லியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாஸ்டரி. அதனைத் தொடர்ந்து ரொசாலி, அதற்கப்புறம் வணக்கம் பாமா, கமலவேணி, ராசாத்தி, தியாகராஜா, சியாமலா, ஜேசுதாசன், பேபி சிவா, வதனி மோகன், திருமதி சிவசுந்தரலிங்கம், யோகஸ்ரீ அம்மா, ஷன் அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய

0: ஒலிக்கும் இந்த இசை எந்த பாடலில் வருகின்றது? இப்பொழுது மூன்று அழைப்பிலும் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவது அழைப்பில் இணைந்திருக்கும் முதலாவது என்கிறோம். வணக்கம். வணக்கம். விளங்கவில்லை. ஷியாமலாவா? சரி, என்ன பாடல் சொல்லுங்க. அந்த பாடல் சொல்றீங்களா? என்னன்னு தெரியவில்லை. என்னன்னு தெரியவில்லை.
1: இலக்கம்
0: இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: ஆணி பொன் வேணிலே.
0: என்னது?
2: ஆணி பொன் வேணிலே. இது
0: அந்த பாடலா?
2: அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்போ இணைந்திருக்கிறார் மாசலின். வணக்கம் மாசலின்.
3: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க?
3: ஆமா, இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் இந்தாக வேண்டிக் கொண்டு ஆணிப்பொன் தேர் கொண்டு
0: மாணிக்கச்சிலை என்றா
3: மாணிக்கச்சிலை என்று வந்தால் சென்றார்.
0: ஓகே, நன்றி
3: என்று சொல்லியும் அழகிய தமிழ் மக்கள் இவர்.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். நான் ஜீவன் சாகுலேந்து கந்தசாமி.
0: வணக்கம் அண்ணா. நலமா?
4: நன்றி
0: அண்ணா.
4: ஓ, நானும் அந்த தோயாரதாரிட்டு தேர் கொண்டு மாணிக்க சிலை ஒன்று, அதுதான் தொடக்கம். அந்த பாடல் வரியில் அழகிய தமிழ் மகள்கள்.
0: ஓகே, நன்றி அண்ணா.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கந்தசாமி அண்ணா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
5: என்ன
0: பாடல்? அந்த பாடலா? ஓகே, அந்த பாடல் என்ன?
5: அழகிய தமிழ் தான் அந்த பாட்டு.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி அண்ணா. சந்தோஷம் அண்ணா. நீங்க நல்ல சுகமா போயிட்டு அடுத்த வாரம் சந்திப்போம் அண்ணா.
0: ஓகே, நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். கலாராணி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். ரதியம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரதியம்மா.
6: வணக்கம் ரகு. வணக்கம். அதே பாடல தான் சொல்ல போறேன்.
0: என்ன பாடல்? அழகிய தமிழ் மகளா?
6: அழகிய தமிழ் மகள்.
0: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி. நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் ரகு.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம்.
7: ஓமாம். நானும் அதே பாடல் தான். அழகிய தமிழ் மகள்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன்.
0: நன்றி அம்மா.
7: நன்றி. வணக்கம் ரகு.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் ஷான்.
8: அழகிய தமிழ் மகள் இவள்.
0: படம்
9: பிச்சாக்காரன் பாலியடியும் செய்யாம சுஜிதாமாவும் ஆணிப்பன் பேர் கொண்டு மாணிக்கச்சேரிந்து வந்து அழகிய தமிழர்கள்.
0: அழகிய தமிழ் மகள் எல்லாம் சொல்லிட்டீங்க.
9: இந்த பாடலை உங்கள் குரலிலே கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தோஷ நேரம் என்று சிறப்பாக சந்தோஷமாக சென்றது. மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்வோடு 12ஆம் தேதி பிற்பகல் மாலை 6 மணிக்கு சந்திப்போம்.
0: ஆமாம், வாரக்கிழமை. ஆமாம். நன்றி.
9: நன்றி. வணக்கம். நலமாக சென்று வாருங்கள். நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள். இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: சென்று வா மகனே
0: வென்று வா.
10: சென்று வா மகனே வென்று வா. தமிழ் மகள் இவள் சொல்றேன்.
0: ஓகே,
10: நல்லொரு பாட்டு.
0: நன்றி.
10: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கமலமணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு?
1: அழகிய தமிழ் மகள் இவள்.
0: அது ரெண்டு மூணு வரி தெரியுமா?
1: தெரியும்.
0: தெரிஞ்ச வரிய ரெண்டு பாடங்க
1: பாப்போம்.
0: இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
11: அவரே
0: நீங்க?
11: அந்த என்ன, அந்த பழைய காலங்கள்ல இந்த பெண்களின் அழக வர்ணிக்கிற ஒரு அழகான பாடல் உண்டு, அழகிய தமிழ் மகள் இவள்.
0: அப்ப இந்த காலத்துல வாடிக்க சொன்னா என்ன, எப்படி வர்ணிப்பார்கள்?
11: அந்த காலத்திலேயே எப்படி வர்ணிச்சிருக்கிறார்கள் வந்து பாருங்களேன். இந்த பாட்டு
0: இந்த காலத்துல இது செல்லுமா?
11: இது இந்த காலத்துல எல்லாம் பூச்சி வள பூசி கொண்ட எதிரியின.
0: அப்ப இது இந்த காலத்துக்கு செல்லாது.
11: அது செல்லாது. அங்க அந்த காலத்துல எல்லாம் இயற்கையோட வந்ததுகள். அதுக்கு தான் இந்த அழகான ஒரு பாட்டையும் அங்க வர்ணிச்சிருக்கிறார்கள்.
0: சரிப்பா, அப்ப உங்களோட சேர்ந்து நானும் இந்த வர்ணிப்பா கேட்போம். என்ன,
11: நீங்களும் நல்லபடியா பாடுகிறீங்க, அந்த பாட நாங்களும் கேட்போம். அப்படியே சந்தோஷமா சேர்ந்து அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம் என்று கூறிவிட போகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
11: நன்றி, நன்றி,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: இப்ப
0: வாராக்குளத்துல வேப்பிலியோட வார இல்ல தானே, இந்த நிகழ்ச்சி வேப்பிலியோட. அதுக்கு தான் வேப்பிலியோட வார.
12: முதல் தான் வேப்பிலியோட வார அடிக்கேன். நல்ல காலம் பக்கத்துல இல்லையா? நானும் அழகிய தமிழ் மகள் இவள் அந்த பாட்டு தான் சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் சந்திப்ப பண்ணா. நன்றி அண்ணா.
0: ஓகே, நன்றி அம்மா.
12: நலமாக போயிட்டு வாங்க. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது நாங்கள் சரிபார்த்து கொள்

ஆம். சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் சியாமலா, அதனை தொடர்ந்து ரொசாலி, அதுக்கப்புறம் மாசலின், கந்தசாமி அண்ணா அவர்கள், கலாராணி, ரதியம்மா, திருமதி சிவசுந்தர்லிங்கம், ஷன், ஜேசுதாசன், கமலவேணி, பேபி சிவா, வதனி மோகன், ராசா, தி தியாகராஜ் அனைவருமே சரியான பாடலை கூறுகின்றனர். அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான

0: பாரிஸ் லாஷபிளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகால் விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுடரேற்றப்பட்டு பொன் சிவகுமாரனின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிரிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களால் காங்கிசந்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மக்களால் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி இடம்பெற்ற கவனயீர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்கள் முன்னெடுப்பதென்று காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதற்கமைய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று 7வது வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்களால் அமைதி வழியில் கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தடு செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் அளித்துள்ளார்கள். பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இசை நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் தவறானவை என்றும் அவை மக்களை தவறாக வழிநடத்துபவை என்று போலீசார் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மே 31 அன்று சாவைச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிள்ளச்சி உதயநகரைச் சேர்ந்த 24 இளைஞர் ஒருவர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கம் தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேச குற்றப்புணர்வு பணியகத்தின் விசாரணையில் சந்தேக நபர் அந்த நிகழ்விலிருந்து 2 பாடல்களை திருத்தி விடுதலை புலிகளை போற்றும் வகையில் தனது சமூக வலைதள கணக்கில் பதிவேற்றியது தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இணையத்தில் வைரலாக பரவுவதை எளிதாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட குழுவுக்கு ஆதரவான உள்ளடக்கத்தை சேர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தார்கள். சந்தேக நபர் 1979 48வது இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 3G பிரிவின் கீழ் ஜூன் 3 அன்று சாவைச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குடிமக்கள் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொருந்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும் இணங்க செயல்பட வேண்டும் என்று இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதோடு தவறான சமூக ஊடக தகவல்கள் மூலம் பொதுமக்கள் தவறாக அவர்களை வழிநடத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் எச்சரிக்கை விடுகிறார். சுபிட்சமான வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக போராடி ஜனாதிபதி செயலகம் மற்றும் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய எந்தொரு வாக்குறுதியும் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகளையும் மண் கொள்ளைகளையும் ஒழிப்போம் என்று மேடைதோறும் முழங்கியவர்கள் இன்று எவரையும் தண்டிக்கவில்லை. மாறாக அனைவரையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் போக்கைத்தான் கொண்டுள்ளார்கள். இந்த அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்க விருப்பமும் இல்லை, அதற்கான எண்ணமும் கிடையாதென்று அவர் குறிப்பிட்டார். 1931 பௌத்த சாசன சட்டத்தை திருத்த இவர்கள் முற்படுகிறார்கள். இந்த சட்டத்தில் இப்போது என்ன திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது? பௌத்த சாசனத்தை முழுமையாக அழித்து மகா சங்கத்தினரை அரசாங்கத்தின் அடிமைகளாக மாற்றிக் கொள்வதே இவர்களின் சூழ்ச்சி. இது புலம்பெயர் அமைப்புகளின் சதியா, அரசு சார்பற்ற நிறுவனக்காரர்களின் சதியா, அல்லது அரசாங்கத்தின் சதியா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். அன்று இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக வீடு வீடாக மகா சங்கத்தினர் இன்று மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? சில தேரர்கள் பணத்துக்கு அடிமையாகி அரசாங்கத்தின் அநீதிகளுக்கு துணை போகின்றார்கள். பௌத்த சாசனத்தை அழிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று பௌத்த மக்களிடம் நான் மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நாட்டு மக்கள் டிட்வா போன்ற இயற்கை அனர்த்தங்களை சந்தித்த வேளையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. டீசல் விலை அதிகரிப்பால் பேருந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏழை மக்கள் ஒரு தேநீர் அருந்த கூட வழியில்லாத பேருந்தில் பயணிக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போதே நிலைமை இப்படி என்றால் இன்னும் சில காலத்தில் வரலாற்றில் பயன்படுத்திய மாட்டு வண்டில்களில் தான் மக்கள் பயணிக்க நேரிடும். இந்த நிலையை நோக்கித்தான் அரசாங்கம் தற்போது மக்களை கொண்டு செல்கிறது. அரசாங்கத்தின் மிக மோசமான அரசியல் நாடகங்கள், குறிப்பாக இந்த மலசல கூட விவகாரத்தை பார்க்கும் போது அருவறுப்பாக இருக்கிறது. மக்கள் உங்களை நாட்டை ஆளவே தேர்ந்தெடுத்தார்கள். மலசல கூடங்களை கட்டியெழுப்ப அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா போன்றவர்கள் மலசல கூடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதையே பெரும் சாதனையாக கூறிக்கொண்டு திரிகிறார்கள். மலசல கூடங்களை கட்ட ஒப்பந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அடிக்கல் நாட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் இன்று மலசல கூடங்களின் உரிமையாளர்களாக மாறியுள்ளார்கள். மலசல கூடங்களின் துர்நாற்றம் இவர்களின் அரசியலிலும் வீசுகிறது. அவர்களின் இந்த நடிப்பு திறன் மற்றும் மலசல கூட அரசியல் நாட்டுக்கே அவமானம். மலசல கூடங்களுக்கு சென்று அடிக்கல் நாட்டுவதை நிறுத்திவிட்டு நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப முடியாவிட்டால் தயவு செய்து பதவி விலகி செல்லுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இதுவரையில் 40 அரசு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது.
1: தேவையைப்படியும் பெறப்படும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. ஆணைக்குழுவின் 11 சாட்சி விசாரணை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 28 ஆகும்.
0: தொடர்ந்து குவைத் சர்வதேச விமானத்தில் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்தது குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை தெரிவிப்பதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இந்த பிராந்தியத்தில் வாழும் பணிபுரியும் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு நல்வாழ்வு தங்களது முன்னுரிமையாகும் என இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அதிக நிதானத்தை கடைபிடிக்குமாறு அனைவரிடமும் இலங்கையை கேட்டுக் கொண்டுள்ளது. பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதில் நாட்டின் அரசாங்கம் உறுதியான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள 1000கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பெட்டியொன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்காவின் கண்காணிப்பு செயல்பாடுகள் மீதான கடும் அதிருப்தியை வெளியிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். மத்திய வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நேற்றைய போராட்டத்தின் போது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சிவில் அமைப்புகள் போராட்ட குழுக்களால் இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் பெரும் பதற்றநிலை ஏற்பட்டதுடன் போலீசாருக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதமும் இடம்பெற்றது. எதிர்ப்பு தெரிவித்த ஆதரவாளர்கள், நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எமது ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம், எமது பிரச்சனைகளுக்கு உங்களுடன் ஒரு கலந்துரையாடல் அவசியம், அந்த கலந்துரையாடலை பெற்றுக்கொண்ட பின்னரே நாம் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புவோம், மத்திய வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டுள்ளோம், கடந்த கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சி காலத்திலும் இவ்வாறான தடைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம், பாதுகாப்பு படையினரையும் போலீசாரையும் பயன்படுத்தி எமது போராட்டத்தை நசுக்க முற்பட்டாலும் எமது நியாயமான போராட்டத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை, அதேபோல் இப்போதும் போலீசாரை கொண்டு எங்களை அச்சுறுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம், எமது வரிப்பணத்தினால் பராமரிக்கப்படும் இந்த அதிகார கட்டமைப்பு மக்கள் சார்பாக செயற்பட வேண்டியது கட்டாயம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எமக்கு தனிப்பட்ட நலன்கள் இருந்திருந்தால் பணம் பெற்றுக் கொண்டு ஒதுங்கி இருக்க முடியும், ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்காகவும் இன்று வரை நாம் களத்தில் இருக்கிறோம். குற்றப்புணர்வு பிரிவில் முறைப்பாடுகளை செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த நாங்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தின் பலனாகவே இன்று பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் ஜனாதிபதியை நேரில் சந்திக்க விரும்புகிறோம். எமக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். போலீசார் அல்லது பாதுகாப்பு படைகளை கொண்டு எமது குரலை நசுக்க நினைக்க வேண்டாம். ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் எமது மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. எமக்கான தீர்வு கிடைக்கும் வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி இந்த இடத்திலிருந்து நகரப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் சில தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு பெருமளவில் நாங்கள் திரண்டிருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் பல கோடி கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து பெற்று மோசடி செய்திருக்கிறார்கள். மத்திய வங்கியின் கண்காணிப்பு பிரிவு இதுக்கு உடந்தையாக இருந்துள்ளது. குறிப்பாக இந்த நிறுவனங்களில் பணம் முதலீடு செய்த ஏழை மக்கள் தமது வாழ்நாள் சேமிப்பை இழந்த நிலையில் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகிவிட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் மக்களை தடுப்பதற்கு முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சவப்பட்டியுடன் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைய முற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே முருகல்லை உருவானது. இருந்தாலும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி நேரில் வந்து தமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். சமூகத்தினருக்கு இடையூறு விளைவித்தலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் தடுக்கும் பொருட்டு போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்தார்கள். ஜனாதிபதி செயலகத்தை சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் மற்றும் கலகம் எடுக்கும் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்து உடனடியாக கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினார்கள். போலீசாரின் கடுமையான எச்சரிக்கையை அடுத்து எதிர்ப்பாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். இந்த சம்பவத்தால் ஜனாதிபதி செயலக பகுதியில் சில மணித்தியாலங்கள் பெரும் பரபரப்பான சூழல் நேற்று நிலவியிருந்தது. தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன்

0: சின்ன அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த விசேட குழுவில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை, குறிப்பாக தெருநர்களை பதிவு செய்தல் சட்டம், உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் சட்டம், நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டம் ஆகியவற்றையும், பல வருடங்களாக அந்த சட்டங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும், குறிப்பிடப்பட்டுள்ள சட்டங்களின் ஏற்பாடுகளுடன் தொடர்புடைய விசேட ஏற்பாடுகள் சட்டங்களையும் மீளாய்வு செய்வதும், இந்த சட்டங்களை மீள்திருத்தம் செய்தல், ஒருங்கிணைப்பு செய்தல் போன்ற தேவைகளை மதிப்பீடு செய்வதும், மேலும் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு அவசியமான மறுசீரமைப்புகளையும் திருத்தங்களையும் பரிந்துரை செய்வதும் இந்த விசேட குழுவின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், ஏனி ஆர்வமுள்ள தரப்பினர் மற்றும் நிறுவனங்கள் இந்த குறிப்பிட்ட விடய எல்லைக்குட்பட்ட தங்களது முன்மொழிவுகள், கருத்துக்களை குழுவின் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற விசேட செயற்குழு தமது விதப்புரை அறிக்கையை தாமதிக்காமல் 3 மாத காலத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தாம் அவர்களிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகள் அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய கோவை தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கருணாநிதி உப்பாலி பன்னிலகையை குறிப்பிட்டுள்ளார். இதற்கான அனுமதியை பெறுவதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 455 முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த முதியோர் இல்லங்களில் 10,000 மேற்பட்ட முதியவர்கள் தங்கியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் பதிவு செய்யப்படாமல் முதியவர்களை பராமரிக்கும் பல இடங்கள் காணப்படுகின்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய விதிமுறைகளின் பிரகாரம் அத்தகைய ஒவ்வொரு முதியோர் இல்லத்தையும் பதிவு செய்வது கட்டாயமாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தீ விபத்தினால் உயிரிழந்த அங்குருவா தோட்ட முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு சென்று தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகியை தெரிவித்துள்ளார். அங்குருவா தோட்ட முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 11 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று பிற்பகல் ஹொரண நீதவான் லக்ஷ்மினி விதானகமகி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான உறுதியான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லம் எவ்வித பதிவுகளும் இன்றி சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்துள்ளமையும் வெளிக்கொண்டப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பதிவான இந்த தீ விபத்தில் 12 உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 6 ஹொரணி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தில் சிக்கிய 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது முதியோர் இல்லத்தில் 70 இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 51 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 11 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் ஹொரணி நீதவான் லக்ஷ்மினி விதானகமகி முன்னிலையில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்ட தீர்வை நிர்ணயம் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை சாதகமானதொரு வர்த்தக உடன்பாட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பின்னணியிலே இந்த தீர்வை விதிப்பு நிகழ்ந்திருப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய நாடுகள் 10% என்ற குறைவான தீர்வை வீதத்தை எதிர்கொள்ளும் நிலையில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த உயர்வான தீர்வை நாட்டின் ஏற்றுமதி போட்டி தன்மையை பாதிக்கக்கூடும் என்று அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாகும். இந்த வருடத்தின் முதல் 4 ஆடை மற்றும் தேயிலை ஏற்றுமதிகள் 7% 6% வீழ்ச்சியடைந்துள்ளன. இருந்தாலும் தொழிலாளர், சுற்றுச்சூழல் மற்றும் ஆளுமை சார்ந்த தரங்களை பேணுவதிலும், நெறிமுறை சார்ந்த வணிக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் இலங்கை பொறுப்பு வாய்ந்த மூலப்பொருள் விநியோக தளமாக திகழ்வதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த தீர்வை விதிப்பின் அடிப்படை

0: அடிப்படையை புரிந்து கொள்வதற்கும் இலங்கையின் நியாயப்பாடுகளை எடுத்துரைப்பதற்கும் அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்ற வர்த்தக சம்மேளனம் முன்மொழியப்பட்ட தீர்வையில் குறைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் இறுதியில் அதனை முழுமையாக நீக்குவதற்கான சகல முயற்சிகளையும் இலங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம், சாதகமான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சில மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லற விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சுமார் 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளும் அதிகரிக்கப்படும். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதால் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம், அதற்கமைய மருந்து விலைகளும் அதிகரிக்கக்கூடும். இதுகுறித்து நாம் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். நாம் பெரும்பாலான மருந்துகளை இறக்குமதி செய்கிறோம். அனைத்து மருந்துகளின் விலைகளும் அதிகரிக்காது, ஆனாலும் சில குறிப்பிட்ட மருந்துகளின் விலையில் அதிகரிப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பலேகம கேமரண தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். புத்த சாசனத்தையும் பிக்குகளையும் அவமதிக்கும் வகையில் திட்டமிட்ட வகையில் செயற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. பலேகல கேமரண தேரர் விவகாரத்தை தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. பலேகல கேமரண தேரரின் விவகாரத்தை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. அந்த விவகாரம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை கொண்டு ஒட்டுமொத்த புத்த சாசனத்தையும் மலினப்படுத்த இடமளிக்க முடியாது. புத்த சாசனம் இல்லாதொழிந்தால் இந்த ராஜ்யம் மிக மோசமாக பாதிக்கப்படும். பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான தன்மை காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஆகவே புத்த சாசனம் மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பு குறித்து மாநாயக்க தேர்களுடன் வெகு விரைவில் தாங்கள் கலந்துரையாடுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10 தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்தார். நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலையின் உடல்நலம் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஊடாக விசேட நீதிமன்ற மருத்துவ சபை ஒன்றை நியமிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அதேநேரம் சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ தனது சேவை பெறுநர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதன் பின்னர் கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் ஆகிய நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பதால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையுடன் இருப்பதனால் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான பொருத்தமானதொரு சூழலை அவருக்கு வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மேலும் சந்தேக நபரான சுரேசலையின் மனநிலை தொடர்பாக 5 மனநல விசேட வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்றினால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையும் இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் சமர்ப்பித்தார். இதன்போது குற்றப்படாத திணைக்களின் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அந்த மருத்துவ அறிக்கையை நிராகரிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கையில், கனம் நீதவான் அவர்களே, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னிருந்த நீதவான் கடந்த மார்ச் 24 எனது சேவை பெறுநர் குற்றப்படாய்வு திணைக்களகத்தில் தடுத்து வைத்திருந்த இடத்துக்கு நேரில் சென்று பரிசோதித்திருக்கிறார். அத்தொடர்பான வினா விடைகள் இந்த நீதிமன்றில் உத்தியோகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார், நான் ஒற்றை தலைவலி நோயினால் அவதிப்படுகிறேன். முறையான வசதிகள் இல்லாத இடத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். மின்சாரம் இல்லாமலே இரவை கழித்தேன். அதற்கு அடுத்து வெள்ளை ஆடை அணிந்து வந்த அதிகாரிகள் சிலர் என்னை பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். ஆடைகளை களையும்படி கூறினார்கள். எனது ஒற்றை தலைவலி நோய்க்கான மாத்திரைகள் எனக்கு கிடைத்தன. இரவு 10 மேல் கழிவறைக்கோ அல்லது வேறு எங்குமே செல்ல என்னை அனுமதிப்பதில்லை. எலிகளின் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். விசாரணை அதிகாரிகள் என்னை கவனித்துக் கொள்கின்றனர். அது மாத்திரமே எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். ஆனால் மறுபுறத்தில் வேறு ஏதோ ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சந்தேகபரான சலி பதிலளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி கடந்த April 22 அன்று முன்னர் இருந்த நீதவான் சந்தனபரின் உடல்நிலை தொடர்பாக 3 விடயங்களை உள்ளடக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் கீழ் ஊட்டச்சத்து நிபுணர், மனநல மருத்துவர் மற்றும் கண் மருத்துவ நிபுணர் ஆகியோரிடம் சந்தனபரை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை ஊட்டச்சத்து நிபுணரால் வழங்கப்பட்ட உணவுகள் என்ன என்பது பற்றி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அந்த ஊட்டச்சத்து நிபுணரின் அறிக்கையின்படி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக 10 முதல் 3 வரையான காலப்பகுதிக்குள் வெளியிடங்களுக்கு செல்ல சந்த நபருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். மேலும் ஒரு உணவு பட்டியலும் உள்ளது. அது தொடர்பில் இதுவரை ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து எந்தவித விவரமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இதன் போது குறுக்கிட்ட நீதவான், குறித்த மருத்துவ அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரியின் ஊடாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த குற்றப்புணர்வு திணைக்களகத்தினர், அனைத்து வைத்தியர்களிடமிருந்தும் சந்தேகநபர் தொடர்பாக பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கைகள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். சம்பவம் தொடர்பாக நீதிமன்றில் மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி, தனது சேவை பெறுநர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இவ்வாறான மனநல பாதிப்புக்கு உள்ளானார் என்றும், அதற்கு முன்னர் அவருக்கு எந்தவித மனநல பாதிப்புகளும் இருந்திருக்கவில்லை. மேலும் அன்று முதல் இன்று வரை குற்றப்படாத திணைக்களகத்தின் தடுப்பு காவலில் எனது சேவை பெறுநர் கொடூரமான சித்திரவதைகளுக்கும் மலிதாயமானமற்ற மற்றும் இழிவான நடத்தைகளுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் மருத்துவ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு குற்றப்படாத திணைக்களம் தான் பொறுப்பேற்க வேண்டும். மனநல மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையின் 7 இடங்களில் எனது சேவை பெறுநர் மனரீதியான சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் காணப்படுவதால் தற்கொலை செய்து கொள்ளும் ஆபத்தான மனநிலைக்கு உள்ளாகியுள்ளதாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு தேவையான பொருத்தமான ஒரு சிகிச்சை சூழலை வழங்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்கிறேன். அவர் தற்போது இருக்கும் இடம் இத்தகைய சிகிச்சைகளை வழங்குவதற்கு பொருத்தமற்றதென்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவரை சீராக கையாள முடியாமல் உள்ளதால் சிகிச்சைகளை வழங்குவதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இதன் போதும் குறுக்கிட்ட நீதவான், விசாரணை அதிகாரிகள் சந்தேகநபரை கவனித்துக் கொள்வதாக அவர் கூறியிருந்தார் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, விசாரணை அதிகாரிகள் அவரை கவனித்துக் கொண்டார்கள். குற்றப்புணர்வு திணைக்களகத்தில் விசாரணை அதிகாரிகள் மாத்திரமன்றி ஏனையோரும் உள்ளார்கள். அங்குள்ள உயர் அதிகாரிகளே இவ்வாறான மன அழுத்தத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனது சேவை பெறுநரின் மருத்துவ அறிக்கைகள் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து நாம் அவற்றை பெற்றுக் கொண்டோம். இது வெறும் தன்னிச்சையான கருத்தல்ல, மருத்துவ அறிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட முடிவு என்று குறிப்பிட்டார். சுரேசலே, நான் எப்போது அந்த 4-6 அளவுள்ள அறைக்குள் செல்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கனம் நீதவான் அவர்களோடு. இது சித்திரவதைக்கு உள்ளாகுபவர்களின் இயல்பான மன பிரதிபலிப்பாகும். மனநல மருத்துவர் பரிசோதிக்கும் போது எனது சேவை பெறுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். என் ஆடைகளை களையும்படி கூறினார்கள். இரு கைகளையும் நீட்டியவாறு நிற்கச் சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். ஏனைய பிரங்களை கூறுவதில் வெட்கமாக உள்ளது. நான் ஒரு மிருகமா? இவ்வாறு வாய்மொழியாகவும் உடல் மொழியாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் கடுமையான மனச்சோர்வில்லையில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெளிவாவதாக அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் குற்றப்பிணாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சுரேசலே ஒஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் கடந்த பிப்ரவரி 25 கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் பாரம்பரிய நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்ட உத்தரவுகளை நீதிமன்றத்திடம் கோரினார். இந்த நீதிமன்றத்தை உங்களது வழிகாட்டுதலிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் நீதிமன்றத்தை ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டார். 2-3 நாட்கள் அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார். மே 4 இவரை வைத்தியர்கள் பரிசோதித்தார்கள். மே 18 மருத்துவ அறிக்கைகள் கிடைத்தன. இவருக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய காலம் தாமதித்ததேன்? சந்த நபரின் மகன் சகோதரர் மற்றும் சட்டத்தரணிகள் குற்றப்பிணாய்வு திணைக்களத்துக்கு வந்து இவரை சந்தித்து செல்கிறார்கள். குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளர் சானியை மாற்றுமாறு கூறி இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இப்போது ஒஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். 2019 அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேசலை 8 தற்கொலை குண்டுதாரிகளை 3 வருடங்களாக தகுந்த நேரம் வரம்பரை கண்காணித்தவர். இவருக்கு மனநல பாதிப்பு ஏதேனும் இருந்திருந்தால் மனநல மருத்துவருடைய அறிக்கையின்படி நீதிமன்றத்துக்கு அதனை முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவுக்கு சாதகமான பின்னணியை உருவாக்கிக் கொள்ளவே இதுவரை காலம் மௌனமாக இருந்துள்ளார். நீதிமன்றத்தை திசை திருப்பி இவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்கள். அது குறித்து தங்களுக்கு தெரிவிக்க கூட இல்லை. எந்தவித அடிப்படையுமற்ற ஒரு நடிப்பையே இவர்கள் இங்கு வெளிப்படுத்துகிறார்கள். முழு மருத்துவ பரிசோதனையின் போது இவர் அழுதுகொண்டே இருந்ததாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையை போன்ற இத்தகைய நடிப்புகள் எங்களிடம் செல்லுபடியாகாது. இவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளது. இல்லையென்றால் இவர் எவ்வாறு ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்திருக்க முடியும்? இவர் நீதிமன்றத்தில் அளவில்லை. இவருக்கு முன்னதாக எந்தவித மனநல பாதிப்போ அல்லது மனநோயோ இருந்திருக்கவில்லை. இந்த வழக்கின் பின்னணியை வேறு திசைக்கு திருப்புவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். சந்தேகநபருக்கு தற்காலிக நெவாற்றல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். சந்தேகநபருக்கு தனது கைபேசியின் கடவுச்சொல் கூட நினைவில்லை என்கின்றார்கள். ஆனாலும் நாம் கணனியின் கடவுச்சொல்லை கண்டறிந்து விட்டோம். ஆடைகளை களையும்படி கூறினார்கள். கைகளை உயர்த்த சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். மிச்சத்தை கூற வெட்கமாக இருக்கிறது என்று சந்தேகநபர் கூறும் கதைகளை நீதிமன்ற மருத்துவ அதிகாரியிடம் அவர்கள் கூறவில்லை. மனநல மருத்துவரிடம் செல்வதற்கு முன்னரே இவ்வாறு பேசுமாறு இவருக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபருக்கு சாதாரண மருத்துவ பரிசோதனை ஒன்று செய்யப்பட்டதாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மருத்துவருக்கு நீதிமன்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழாமல் மனநல மருத்துவரிடம் சென்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பதற்றமும் கவலையும் எந்தொரு குற்றவாளிக்கும் ஏற்படுவது இயல்பான ஒரு விடயம். நாம் இவரை இறக்கவிட மாட்டோம். அது இயற்கையானது. இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறார்கள். கண், பல், ஊட்டச்சத்து மற்றும் நீரழிவு உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளையும் நாங்கள் சரியாக கவனித்து வந்துள்ளோம். சுரேசலே சிஐடிக்கு வந்த பின்னரே அவரது 2 காதுகளும் சுத்தப்படுத்தப்பட்டன. சிஐடி வாகனத்துடன் போலீஸ் விசேட அதிரிப்படையைச் சேர்ந்த 13 பேரும் 4 மோட்டார் சைக்கிள்களும் 5 அதிகாரிகளும் சந்தேக நபருடன் பாதுகாப்புக்காக செல்கிறார்கள். சந்தேக நபரை இவ்வாறு குற்றப்பிணாய்வு திணைக்களம் கவனித்துக் கொள்ளும் போது இவ்வாறான பொய் மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வதற்கு சந்தேக நபருக்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தனது மகன், மனைவி மற்றும் தாயாருடன் தொலைபேசியில் பேசுவதற்கு சந்தேக நபருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த 3 மாதங்களாக தடுப்பு காவலில் உள்ளார். அவர் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியாக இருந்தவர். அப்படி இருக்கையில் தனக்கு சித்திரவதை செய்த அதிகாரிகள் யார் என்பதை அவர் ஏன் கூறாமல் இருக்கிறார்? பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வைத்தியர்களும் சந்தேக நபருக்கு எந்தவித நோய் நிலைமையும் இல்லை என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். இவர்கள் மனநல மருத்துவரை இலக்கு வைத்துள்ளார்கள். மனநல பாதிப்பு என காண்பித்து இந்த வழக்கை திசை திருப்புவதுதான் இவர்களின் நோக்கமாக இருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500க்கு மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேசலே தற்போது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகம் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிடுகிறார். மன்னாரில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், கடந்த 2022 போராட்டத்தின் பின்னர் எங்களைப் போன்றவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி இரண்டு அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் எமக்கு வழங்கிய சித்திரவதைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆனால் இன்று சுரேசலை போன்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளுக்கு மத்தியில் பிணை பெறுவதற்காக இவ்வாறான போலியான கூக்குரல்களை ஏடுவது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு பாதுகாப்பு படையினரை பகடக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். கடந்த காலங்களில் பல போலீஸ் மா அதிபர்கள், புலனாய்வு பிரிவு பிரதானிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் சிறை செல்ல நேர்ந்தமைக்கு அரசியல்வாதிகளின் திட்டங்களுக்கு பின்னால் அவர்கள் செயற்பட்டதுதான் பிரதான காரணமாகும். மஹிந்த ராஜபக்ச மற்றும் கொத்தபா ராஜபக்ச தரப்பினரை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சுரேசலை போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் விளையாட்டுகளின் விளைவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். தற்போது சுரேசலையிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஊடாக உண்மைகள் வெளிவர தொடங்கியுள்ளன. விசாரணைகள் தீவிரமடைந்து தகவல்கள் வெளிவரும் போது ஏன் ராஜபக்ச முகாமினர் அச்சமடைகிறார்கள்? சுரேசலையின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் போது நாமல் ராஜபக்ச ஏன் இவ்வளவு தூரம் பதற்றம் அடைகிறார்? இவர்களுக்கும் சுரேசலையின் அரசியல் விளையாட்டுகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பே இந்த நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன. சுரேசலையிடமிருந்து வெளிவரும் தகவல்கள் ராஜபக்ச தரப்பினரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. எனவே இந்த விசாரணைகளை எந்தொரு தரப்பினரும் முடக்க முயற்சிக்க கூடாது. உண்மைகள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் நேற்று மன்னாரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இவை என்று கொத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவிக்கிறார். பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர், ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துபம் பண்டாரா, இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அஜித் மானப்பெரும, முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா உள்ளிட்ட ஒருங்கிணைந்த கூட்டு எதிர்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெருமளவிலான மகாசங்கத்தினர் கலந்து கொண்டு கருத்துக்களை அங்கு தெரிவிக்கின்ற போதே இவரும் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுயஸ்வர பண்டாரா, புத்த சாசனம் என்பது பிக்குகள், பிக்குனிகள் மற்றும் உபாசகர்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான அமைப்பு. மகாசங்கத்தினருக்கு ஏதேனும் அநீதி அல்லது நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் பௌத்த உபாசகர்கள் என்ற ரீதியில் நாம் அதில் தலையிட வேண்டியது எமது தார்மீக கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் கொண்டுவரும் சட்டங்கள் மூலம் எமது சங்கத்தினரின் குரலை நசுக்கவும், சாசனத்தின் சொத்துக்களை கையகப்படுத்தவும், தலதா மாளிகை மற்றும் அட்டமஸ்தானம் போன்ற புனித இடங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் முயற்சிப்பது பாரிய ஆபத்து. எனவேதான் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பொது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் தார்மீக நெறிகளை பின்பற்றுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை இந்த அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. இதற்காக பயன்படுத்தப்படும் அசாத் மௌலானா பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற ஒருவர். இவ்வாறான ஒருவரிடம் வாக்குமூலம் பெறுவது குற்றப்புணர்வு திணைக்களத்தின் பாரிய தவறு. இவரை தேடிச் சென்று வாக்குமூலம் பெற்றமை, நீதித்துறைக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு. இவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆசாத் மௌலானா வழங்கியதாக கூறப்படும் எந்தவித ஆதாரங்களிலும் கோத்தபா ராஜபக்சாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் முன்னைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவும் ஆசாத் மௌலானாவின் கருத்துக்களில் அறிவியல் பூர்வான உண்மைத்தன்மை இல்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் தான் இவை என்று அவர் குறிப்பிட்டார். ரணிலின் தலையும் சயித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாகும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கண்டியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட தேர்தல் அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கூட்டத்தில் பேசிய போது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான நவீன் திசநாயக்கா இதனை தெரிவித்தார். நாட்டில் உருவாகியுள்ள புதிய அரசியல் போக்கை எதிர்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ரணில் சஜித் கூட்டணி நிச்சயமாக தேவை. இந்த நேரத்தில் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நமது கட்சி அங்கத்தவர்களுடன் நாம் கைகோர்க்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் இந்த ஆட்டம் மிகவும் எளிதாகிவிடும். மத்திய மாகாண சபையில் நாம் அதிகாரத்தை பெற விரும்பினால் நமக்கு தேவையானது எல்லாம் ஒரு ஒற்றை வேட்பாளர் பட்டியல் மட்டுமே. அது நடந்தால் எனக்கு மத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்றார். அது நிகழ்வுக்கு நாம் இருதரப்பினரும் ஒன்றிணைவது கட்டாயமாகும். இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர் ரணில் மட்டுமே. ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் இந்த புதிய அரசியல் பயணத்தை தொடங்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மரிதாயமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை எதிர்வரும் June 7 நடைபெற இருக்கிறது. இந்த பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை பரீட்சை திணைக்களகத்தின் உத்தியோர்வ இணையதளத்தின் ஊடாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத மூன்றாவது தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொது நிதி பற்றிய குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்சடி சில்வா நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டார். இந்த அறிக்கையின் பிரதிகள் அனைத்தும் விரிவான ஆய்வுக்காக குழுவின் ஏனைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தலைவர் கர்சடி சில்வா அடுத்த வாரம் திரைசேரியின் செயலாளருடன் நடத்தப்பட உள்ள விசேட உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு முன்னதாக இந்த அறிக்கை முழுமையாக ஆராயப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்கொடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் 3 அகங்கல போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் 1 இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று போதைப்பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்பலாங்குடை, அகங்கல்ல, பெந்தோட்டை மற்றும் LPT ஆகிய போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 9 கான்ஸ்டபிள்கள் LPT ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அந்த 4 கான்ஸ்டபிள்களும் போதைப்பொருள் பயன்படுத்தியதை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய அம்பலாங்குடை உதவி போலீஸ் அத்தியட்சகரினால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய டிஜிட்டல் தளங்களில் பயனர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை இலங்கை கணினி அவசர பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கணினி அவசர பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சார்க தமனுபோல இதனை குறிப்பிட்டார். பதிவாகியுள்ள இணையவழி மோசடி சம்பவங்களில் 14 சம்பவங்கள் சிறுவர்களுடன் தொடர்புடையவை என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள் மற்றும் இணையவழி மோசடிகளுக்கு மத்தியில் சிறுவர்கள் இலக்காக்கப்படுவது பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 40 வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது. இது நாடு முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இணையவழி தாக்குதலில் வளர்ந்து வரும் போக்கை காட்டுகிறது. இதன் காரணமாக இணைய பயனர்கள் அனைவரும் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர பிரிவு அறிவுறுத்தியிருக்கிறது. இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் வெளிவகார நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டிருப்பதோடு இரு நாடுகளினதும் சட்ட அமலாக்க முகவர் நிறுவனங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய்விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்கு உட்பட்ட சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழு ஒன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தெல்தனிய இலங்கை போக்குவரத்து சபை பணிமனையின் ஊழியர்கள் குழு ஒன்று சமர்ப்பித்த மருத்துவ சான்றிதழ்கள் குறித்து ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த போலி மருத்துவ சான்றிதழ் மோசடி தற்போது அம்பலமாகியுள்ளது. கடந்த மே மாதம் 16 முதல் 31 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை பிரிவுகளினால் தனிச்சங்கேணி, சோபாதீவு, பொல்மல்குட, கிண்ணியா, சூடைக்குடா, ஒட்டமாவடி, அளம்பில், புதுக்குடியிருப்பு மற்றும் சுண்டிக்குளம் உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் பரப்புகளில் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான சோதனைகளின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 8 படகுகள், 2 வள்ளங்கள் மற்றும் 7 உளவு இயந்திரங்கள் என்பன அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட முறைகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தி இவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை சோதனைகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள், வணிக ரீதியான வெடிபொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஹொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசு வங்கி ஒன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3,50,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் பிற்பகல் மிக குறுகிய கால பகுதிக்குள் இந்த நுணுக்கமான கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வங்கியின் உதவி முகாமையாளரால் வேறு இரு சேவை மையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த பணப்பைகளை 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் வங்கிக்கு வெளியே எடுத்து சென்ற போது வங்கி வளாகத்தினுக்குள் சென்ற நபர் ஒருவர் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வங்கி முகாமையாளருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர் உடனடியாக செயற்பட்டு வங்கி வளாகத்துக்கு வெளியே சோதனையிட்டிருக்கிறார். ஆனாலும் சந்தேகத்துக்கிடமான இவரையும் அவரால் அடையாளம் காண முடியாமல் போனதை அடுத்து வங்கி நிர்வாகத்தினர் இதுகுறித்து உடனடியாக 119 என்ற காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கினார்கள். காவல்துறை விசாரணைகளின் போது 5,000 ரூபாய் தாள்களை கொண்ட 35 மில்லியன் ரூபாய் பணம் அடங்கிய அந்த அரச வங்கியின் இலச்சினியை கொண்ட வெளிர் கிரீம் நிறத்திலான 2 பைகளை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பணப்பைகளுக்கு பொறுப்பாக இருந்த உதவி முகாமையாளர் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். உதவி முகாமையாளர் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து பணத்தை எடுக்கும் காட்சிகள் வங்கியினுள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள போதிலும் வங்கியின் வெளியேறும் கதவுக்கு அருகில் உள்ள பகுதியை உள்ளடக்கும் வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காமை விசாரணைகளுக்கு பெரும் தடையாக தற்போது அமைந்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட 45,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள்.
1: 29 42 வயதான இரண்டு சீன பிரஜைகளே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த 4 பயண பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 30,400 சிகரெட்டுகளை கொண்ட 152 சிகரெட் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க பிரிவினர் தெரிவித்தனர். இலங்கை மதுவெறி திணைக்களத்தினால் நாரஹென்பிட்டு கிரிமண்டல மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளிப்பின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சிகரெட் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 18 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சிகரெட் மதுவெறி திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சிகரெட்டினை இறக்குமதி செய்து தம்பசம் வைத்திருந்த சந்தேகநபர் மாணிக்கா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து அம்பத்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர்கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று இரவு 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
2: தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை குறிப்பிட்டதற்கு அமைய நாவல மொரகஸ்முள்ள பகுதிக்கு இன்றிரவு 8 மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கொலனாவை நகரசபை எல்லைக்குட்பட்ட பல பகுதிகளுக்கும் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என இந்த சபை தெரிவித்துள்ளது. தொடர்புடைய நீர்க்குழாயை சீரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை மேலும் கூறியுள்ளது.
0: தொடர்ந்து உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பதே இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது.
1: பூமியில் உயிர்களின் நிலையான இறப்பு எம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை பொறுத்தே உறுதி செய்யப்படுகின்றது. பெருமதிமிக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக 1973 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை இன்றைய தினத்தை உலக சுற்றாடல் தினமாக பிரகடனப்படுத்தியது. மனித செயற்பாடுகள் மற்றும் முறையற்ற மேம்பாட்டு திட்டங்கள் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பெருமளவான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் புவி வெப்பமயமாதல், தனிப்பாறைகள் உருகுதல், கடல் நீர் மட்டம் உயர்தல், காட்டுத்தீ உள்ளிட்ட பல கடுமையான விளைவுகளை உலகின் பல்வேறு நாடுகளும் எதிர்கொண்டு வருகின்றன. ஒரு வெப்புமண்டல தீவான இலங்கை பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட நாடாகும். இதற்கமைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இம்முறை சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக பிரகடனப்படுத்தப்படும் என சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தமிக பட்டபதி தெரிவித்துள்ளார்.
0: இந்த நேரத்தில் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பான, வளமான, பசுமையான பூமியை பரிசாக கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று இன்றைய இந்த தின விழாவிலே பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: இவருடன் உலக சுற்றாடல் தினத்தை மிகவும் நெருக்கடியானதொரு காலப்பகுதியில் கொண்டாடுவதாகவும், அண்மையில் நாம் எதிர்கொண்ட காலநிலை சவால்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் மத்திய மலைநாட்டின் நீரேந்த பகுதிகளை பாதுகாத்து சுற்றாடல் மண்டலத்தை மீள கட்டியெழுப்புதல் ஆகியவற்றின் மீது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமரினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நடைமுறை வேலை திட்டங்களூடாக சமய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு, தியவண்ணா ஓயாவை பாதுகாத்தல், வனஜீவராசிகள் துறையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, நீர் மூலங்களை பாதுகாத்தல், மூலிகை பயிர் செய்கையை ஊக்குவித்தல் போன்ற திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதை வெறும் எண்ணக்கருவாக மாத்திரம் மட்டுப்படுத்தாது, நடைமுறை செயற்பாடாக மாற்றப்பட்டிருப்பது தெளிவாக புலப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வனஸ்பதி தேசிய வேலி திட்டத்தினூடாக இதுவரை 63,000 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டு நமது நாடு வரலாற்றில் பதியப்படுகின்ற இந்த முக்கியமான தருணத்தில் நாட்டு மக்கள் என்ற வகையில் சுற்றுச்சூழலுடன் இயந்து வாழ்வதற்கு நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பிய ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கர்நாடகாவில் டி கே சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்கரெட் அல்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை, கோவை, திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டுள்ளது.
4: முகூர்த்த தினத்தையொட்டி நேற்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிக அளவு கூட்டம் இருந்ததால் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் 60 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று சவுகார்பேட்டை, விருகம்பாக்கம், செம்பியம், கொன்னூர், அடையார் ஆகிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 5,27,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 120,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து 3 ஆவண எழுத்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருத்தாச்சலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு குழு சோதனை செய்ததில் 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டதில் பத்திரப்பதிவு முகவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக 3,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் கிழக்கு இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த முகவர்கள் லஞ்ச பணத்தை திடீரென ஜன்னல் வழியாக வீசினர். அதனை கைப்பற்றிய போலீசார் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 3,18,700 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கேட்பாரற்று கிடந்த 50,000 ரூபாய் சிக்கியது. கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மாலை 3 மணிக்கு தொடங்கி சோதனை 5 மணி நேரமாக தொடர்ந்த நிலையில் 23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் விளாங்குடி அலுவலகத்தில் ஆவண எழுத்தரிடமிருந்து 90,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 54,000 ரூபாய் சிக்கியது. நெல்லை விக்ரமசிங்கபுரத்தில் சார் பதிவாளர் திருமதி சிவசங்கரியிடமிருந்து 6,000 ரூபாய், 2 முகவர்களிடமிருந்து 34,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 28,000 ரூபாய் சிக்கியது. குமரி மாவட்டம் சுசீந்தரத்தில் உள்ள இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிலர் லஞ்சமாக பெற்ற பணத்தை வீசி எறிந்ததால் தரையில் ஆங்காங்கே பணம் சிதறி கிடந்தது. இதேபோல் ஹொசூர், கிருஷ்ணகிரி, பவானி, திருப்பத்தூர், பொங்கலூர், பல்லடம், காரைக்குடி, நிலக்கோட்டை உள்ளிட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டு லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 46 பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து மொத்தம் 37,75,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையுடன் 18 மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்ததாக அண்ணாமலை கூறியதோடு அந்த கட்சியில் இருந்து விலகினார். மேலும் புதிதாக கட்சியின் தொடங்க இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் நேரலையில் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டின் அடையாளம் பாரம்பரியத்தை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை, எப்போதுமே நான் பெருமைமிகு இந்தியன், தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களிலும் தம் கட்சி போட்டியிடும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். மேலும் தனி அமைப்பை கட்டமைப்பதற்கும் ஆதரவு பெறுவதற்கும் தனக்கு அவகாசம் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்தியாவின் தொடர்ச்சியான முயற்சிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளதோடு பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான உறுதிமொழியை நாட்டு மக்கள் எடுக்க அவர் வலியுறுத்தினார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவைதான் உலகின் முதல் நான்கு இடங்களில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். ரஷ்யாவில் செய்தியாளர்களுடன் உரையாடிய அந்த நாட்டு அதிபர் புட்டினிடம் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த புட்டின், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லை பிரச்சனைகளின் நுணுக்கங்களை நாங்கள் நன்கு அறிவோம். பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடு என்று நான் கருதவில்லை. பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு, அது பல்வேறு நாடுகளுடன் பலதரப்பட்ட உறவுகளை கொண்டுள்ளது. அவர்கள் சீனாவுடன் ஒத்துழைத்து வருகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் சீனாவுடன் உறவுகளை வளர்த்து வருகிறார்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் இந்தியா மூன்றாவது இடத்திலும் ரஷ்யா நான்காவது இடத்திலும் உள்ளன. சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவை உலகின் முதல் நான்கு நாடுகள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் நுணுக்கமானவை மற்றும் பல பரிமாணங்களை கொண்டவை. அவற்றில் தலையிடுவது நல்லதல்ல. இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளுடனும் நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவரும் எல்லை விவகாரங்கள் உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முயற்சித்து வருகிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை சீனா மற்றும் இந்தியாவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் உள்ளன. யாருக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லை. ரஷ்யா இந்தியா இடையிலான உறவுகள் சீனாவை பாதிப்பதில்லை. அதேபோல் சீனாவுடனான எங்கள் உறவுகள் இந்தியாவை பாதிப்பதில்லை. உதாரணமாக பிரிக்ஸ் அமைப்பை எடுத்துக்கொள்வோம். ஒரு கட்டத்தில் இந்தியா மற்றும் சீன தலைவர்கள் இதில் சந்திக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன். அதன் மூலமே ரஷ்யா, இந்தியா, சீனா இடையிலான கூட்டமைப்பு உருவானது. பின்னர் பிரேசிலும் இணைந்தது. இந்தியா அல்லது சீனா உட்பட எந்த நாட்டுடனும் ஒத்துழைப்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். நவீன ஆயுதங்கள் தொடர்பாக நாங்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்கிறோம். அவர்கள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரித்தார்கள். Su-57 விமானத்தை பொறுத்தவரை இந்த தொழில்நுட்பத்தில் இணைந்து பணியாற்ற இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்தோம். ஆனால் தற்போது நீங்களே செய்யுங்கள், பின்னர் இணைகிறோம் என்று அவர்கள் தங்களிடம் தெரிவித்ததாகவும் புட்டின் குறிப்பிட்டார். டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது.
4: குறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்துக்கு வருமாறு திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசர அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு சட்டம், FCRA சட்ட திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்திற்கும் தொடக்க முதலே முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திமுக இயங்கியது என்றும், அதன் தலைவர் திரு.மு.க.ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார் என்றும், இதை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் அக்கட்சிகளின் தலைவர்களும் நன்கு அறிவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சனைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் கனவு இன்று ஒரு நாள் பலித்திருக்கலாம், என்றைக்கும் அது பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்கள் முகத்திரியை கிழிப்பார்கள். உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார்.
4: சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் திரு.உதயநிதி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக பெயரை சொல்லி வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற காங்கிரஸ் திமுக தலைவரை பார்த்து நன்றி கூட சொல்லாமல் சென்றதை என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்றும், தேர்தல் முடிவுகள் முழுமையாக வருவதற்கு முன்பாக ஓடிப்போன காங்கிரஸ் கட்சி ஒரு துரோகி என்றும் காட்டமாக விமர்சித்தார்.
5: நம்ம பெயரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கிட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது.
4: தாவிக அரசு பொறுப்பேற்று 25 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும், இந்த ஆட்சியில் எந்த அமைச்சருக்கு எந்த துறை என்பது அமைச்சர்களுக்கே தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். எளிதான திட்டத்தை கூட செயல்படுத்த முடியாத சோபா மாடல் ஆட்சிதான் தற்போதைய ஆட்சி என்று விமர்சித்த திரு உதயநிதி, ஸ்டிக்கரை மாற்றி சிங்கப்பெண் என்ற திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறி அதையும் கொண்டு வராமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தாவேக ஆட்சியை கைப்பற்றினாலும் மக்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்றே தெரியாது என்றும் அவர் விமர்சித்தார்.
5: 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர் யாரு அமைச்சர்னு தெரியாது. சவால் விடுறேன்.
4: தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஸ்ரீநாத் அருகே உள்ள திருச்செந்தூர் தொகுதியில் போய் நன்றி கூறியுள்ளார் என்று சுட்டிக்காட்டிய திரு உதயநிதி, உரிமை தொகை 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர் உள்ளிட்ட திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்போம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் குழந்தை முதல் பாட்டி வரை பாலியல் பலாத்காரம் நடக்கிறது என்று கூறிய அவர், தினமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, அதை பார்த்து திமுக வாய்மூடி சும்மா இருக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார்.
0: தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திடம் கேள்வி எழுப்புகிறார்.
4: இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணவில்லை என செய்திகள் வருவதாகவும், தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வினவியுள்ளார். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன மந்தையில் இருக்கும் ஆடா என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி திரு பழனிசாமி, கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு குறித்து முறையான சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, மின் வெட்டுக்கு தீர்வு காணாமல் பிரச்சனையை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். டெண்டர் விடுவதில் யாரும் தவறு செய்ய முடியாது, அதனை ஆய்வு செய்ய குழுக்கள் இருக்கும் என்று கூறிய அவர், அமைச்சர்களிடம் நிர்வாக திறன் இல்லை என்றும், துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அரைகுறைத்தனமாக மாற்று கருத்துக்களை பேசி வருவதாகவும் தெரிவித்தார். ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் கடமை என்று திரு செந்தில் பாலாஜி கூறினார். கரூர் பிரச்சாரத்தின் போது வண்டி மீது ஏறி பாட்டெல்லாம் பாடினீர்களே, இப்போது டாஸ்மாக் விவகாரத்தில் எதை கட்டுப்படுத்தி விட்டார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார்.
6: தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்தாச்சு இந்த தாவேகாஜி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்கா இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்கா இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்ப உணர்ந்து இருக்கிறாங்க, இன்னும் போக போக முழுமையா உணர்வோம்.
4: தாவேக அரசு மக்களின் நன்மதிப்பை இழந்து விட்டது என்றும், இது ரியல் ஆட்சி அல்ல, ரீல்ஸ் ஆட்சி என மக்களே புரிந்து கொண்டுள்ளதாகவும் திரு செந்தில் பாலாஜி கூறினார்.
0: தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். முதல்வர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சொடங்கர் கோரிக்கை வைத்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு வழங்குவதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்க விளை அருகே கேரள மாநில பகுதியான பாரசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடையமீறி சேவல் சண்டை நடத்தியவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்கள் 25,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது.
4: செம்பட்டி அருகே உள்ள மல்லையாபுரம் கிராம பகுதியில் செந்தில் முருகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் திடீர் சோதனை செய்ததில் 15 சேவல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு கார், 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தோட்டத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மாதம் ஒருமுறை பந்தயம் கட்டி சேவல் சண்டை நடத்துவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஆத்தூர் நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்களும் முகக்கவசம் அணிந்தவாறு நீதிபதி முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிபதியின் உத்தரவின்படி 15 சேவல்களும் 25,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
0: தொடர்ந்து இந்திய தலைநகர் புதுடெல்லியில் எண்ணெய் லொறி கவிழ்ந்ததில் நூற்றுக்கணக்கான லிட்டர் டீசல் சாலையில் சிதறியது செய்தி பரவியதும் டீசலை அள்ளிச் செல்ல மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். துவாரகா நெடுஞ்சாலையில் அந்த சம்பவம் நடந்தது. கைகளில் வாளிகள் கேன்களுடன் மக்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் லொறியிலிருந்து கொட்டிய டீசலை பிடிக்கும் காணொளிகள் சமூக ஊடகத்தில் பரவின. கிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு சில மணி நேரத்துக்கு போக்குவரத்து திசை திருப்பப்பட்டது. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை என்று 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் வங்களாதேச எல்லை காவல் படை அதிகாரிகள் இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகிறார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பாரிலே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார்.
7: கிருஷ்ணாபுரம் ஆதிபராசக்தி நகரில் செயல்பட்டு வரும் பாருக்கு நேற்றிரவு 10 மேற்பட்ட இளைஞர்கள் கூட்டமாக மது அருந்த வந்துள்ளனர். நீண்ட நேரம் குடித்த அவர்கள் திடீரென வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். பின்னர் ஒருவருக்கொருவர் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் இளைஞர் ஒருவர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பார் ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிவந்திப்பட்டி காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குடிபோதையில் கொலை நடந்ததா அல்லது முன்விரோதமா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த மோதலில் உயிரிழந்தது மேலபுத்தனேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
0: தொடர்ந்து திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.
7: கோயில்கள் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு அரசு மூடியது. அந்த வரிசையில் கும்மிடிப்பூண்டி அருகே பல்லவாடா கிராமத்தில் இருந்த டாஸ்மாக் கடையும் மூடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் மூடியிருப்பதால் ஆந்திராவுக்கு மது வாங்க ஆண்கள் செல்வதாக கூறினர். இதனால் காவல்துறையினரிடம் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளதாகவும் எனவே தங்கள் பகுதியிலேயே கடையை திறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர்.
8: எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போய் தான் குடிக்கணும். குஷி ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டுக்கு வராங்களா இன்னா ஏது, இல்ல யாராவது புடிச்சிட்டாங்களா, இல்ல குஷி எங்காவது விழுந்துட்டாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல ஆந்திரா இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் ஆந்திராவில் வந்து கள்ளசாராயம் விக்கிறாங்க, சாராயமே குடிக்கிறாங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அங்க ஆந்திரா போலீஸ் நிறுத்திடுது அவங்களை. ஏன்பா வாங்கினா இங்க இருந்து அங்க போறீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல அவங்கள போய் நாங்க காப்பாத்துறதா, இல்ல இவங்களை வந்து நாங்க இது பண்றோம், அதுக்கு எங்க ஊர்லயே இருந்து அது பெஸ்ட் இல்ல.
7: குடிக்க செல்லும் ஆண்கள் மதுபோதையில் அங்கேயே படுத்து உறங்குவதாகவும் ஒரு சிலர் ஆந்திராவில் கள்ளசாராயம் குடிக்க செல்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை மூடக்கோரி பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்கள் பகுதியில் மூடப்பட்ட மதுபான கடையை மீண்டும் திறக்க கோரி பெண்கள் மனு அளித்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
0: தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாயக்கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன.
4: குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழில் பிரதான தொழிலாக உள்ளது. இந்த தொழிலுக்கு தேவைப்படும் ஜவுளி உற்பத்தி செய்ய பயன்படும் நூல்களுக்கு தேவையான வண்ணங்களில் சாயமிடும் தொழிற்சாலைகள் குமாரபாளையத்தில் இயங்கி வருகின்றன. இதில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதாக புகார்கள் எழுந்தன. சாயப்பட்டறை கழிவுகளை சுத்திகரித்து அதன் பின்னரே கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குமாரபாளையத்தில் விதிகளை பின்பற்றாத 5 சாயப்பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேற்று இடித்தனா்.

0: ஆற்றில் கலக்கும் சாய கழிவுகளால் நீர் மாசடைவதோடு அதை பயன்படுத்தும் மக்களும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக கூறிய மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் முறையாக ஆய்வுகள் நடந்து வருவதாக தெரிவித்தனர்.
1: இன்று சென்னையில் ஆபண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 115,440 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,430 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 280 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 280,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
2: ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் மேலும் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ரஷ்யாவிற்குள் ஆழமாக தாக்குவதில் யுக்ரைன் மிகவும் திறம்பட செயல்படுவதால் அபாயங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை இலக்கு வைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்தியது. யுக்ரைனின் சமீபத்திய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியா பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய ஆதரவு அதிகாரிகள் கூறுகின்றனர். சோமாலியாவின் தலைநகர் மொகாடிஷுவில் இரவு முழுவதும் சண்டை தொடர்ந்ததாக கூறப்படும் நிலையில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தாமதமான தேர்தல் தொடர்பாக திட்டமிடப்பட்ட போராட்டத்திற்கு முன்னதாக நேற்று போட்டி அரசியல் பிரிவுகளுக்கிடையே மோதல்கள் வெடித்தன. தாக்குதல்களை தொடங்கிய ஆயுதமேந்திய குழுவினரை செயல்

0: உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. இந்த கலப்பட உணவால் இளம் பிள்ளைகள் மிக மோசமாக பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. 2000 முதல் 2021 வரை அந்த நிறுவனம் 194 நாடுகளை ஆய்வு செய்தது. கலப்பட உணவு உட்கொண்டு ஆண்டுக்கு 886 மில்லியன் பேர் நோய்வாய்ப்படுவதாக கண்டுபிடித்திருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் நோய்வாய்ப்படும் வாய்ப்பு சுமார் 3 மடங்கு அதிகமாக இருந்தது தெரிய வந்தது. உணவு தொடர்பான சுகாதார பிரச்சனைகளில் சுமார் 3/4 ஆப்பிரிக்காவிலும் தென்கிழக்காசியாவிலும் ஏற்படுகின்றன. அதே பிரச்சனைகளால் ஏற்படும் மரணங்களில் 60% அந்த பகுதிகளிலும் நேர்ந்திருக்கின்றன. உடல்ல பாதிப்புகளை தாண்டி உற்பத்தியும் அடிவாங்குகிறது. உணவு தொடர்பான நோய்களால் 2021 உலக பொருளாதாரம் 647 பில்லியன் டாலரை இழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செனஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பையும் அவர் முன்மொழிந்துள்ளார்.
1: ஐரோப்பாவில் நிலவும் போர் மீண்டும் அமெரிக்காவின் கவனத்துக்கு வரும் வரை காத்திருப்பது தவறானது எனவும், யுக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி தலையீட்டின் மூலம் மாத்திரமே அமைதியை ஏற்படுத்த முடியும் எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த கடிதம் கிடைத்துள்ளதை உறுதிப்படுத்திய ரஷ்ய அதிகாரிகள் இதுகுறித்து புட்டினுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். கடிதத்தின் உள்ளடக்கத்தை பார்க்காமல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய புட்டின், யுக்ரைனுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வர தாம் நிச்சயமாக தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதற்கு சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 2022 ரஷ்ய யுக்ரைன் மீது படையெடுத்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் மோதல்களினால் இதுவரை 1000 கணக்கான மக்கள் தங்களது உயிர்களை இழந்துள்ளனர்.
0: தொடர்ந்து காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில், திடீரென காசா மீது இஸ்ரேலிய படைகள் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு வான்வழி தாக்குதல் நடத்தின. காசாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய 4 வான்வழி தாக்குதலில் 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2025 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு அவ்வப்போது இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மட்டும் இதுவரை 936 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த அறிவிப்பானது லெபனானுடன் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அங்கு மோதலை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. வாஷிங்டனுக்கு எந்தொரு அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் லெபனானின் போர் நிறுத்தம் செய்வதை ஈரான் ஒரு நிபந்தனையாக வைத்திருந்தது. மேலும் இஸ்ரேல் அங்கு தாக்குதல்களை தொடர்ந்தால் நேரடியாக தலையிடக்கூடும் என்று அண்மை காலங்களில் ஈரான் சூசகமாக எச்சரித்து வந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த போர் நிறுத்தம் தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
2: இஸ்ரேலுக்கு எதிரான எந்தவித தாக்குதலையும் ஹெஸ்போலா நிறுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது ஹெஸ்போலாவையே முக்கியமாக பாதிக்கிறது. பதிலுக்கு லெபனான் மீதான அனைத்து தாக்குதல்களையும் இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ளும். ஆனால் லெபனானில் இருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேறுவார்களா அல்லது எப்போது வெளியேறுவார்கள் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. 2024 எட்டப்பட்ட ஓர் உடன்படிக்கையின்படி லெபனானின் தெற்கு பகுதியின் முழு பொறுப்பையும் லெபனான் ராணுவமே ஏற்றுக்கொள்வது என முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை களையவும் ராணுவம் அப்பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கவும் மறுத்ததால் அந்த திட்டம் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த திட்டம் உண்மையில் எவ்வாறு செயல்படுத்தப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: தொடர்ந்து அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது.
3: தற்போது எந்த போரிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்றே வெள்ளை மாளிகை தொடர்ந்து கூறி வருகிறது. 1973 வியட்நாம் போருக்கு பிந்தைய சூழலில் நிறைவேற்றப்பட்ட போர் அதிகார சட்டத்தின்படி அமெரிக்க அதிபர் எந்த ஒரு ராணுவ மோதலையும் தொடர்ந்து நீட்டிக்க நாடாளுமன்றத்தை அணுகி அனுமதி பெறுவதற்கு 60 நாட்கள் அவகாசம் உள்ளது. இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்ட

0: ஏப்ரல் மாதத்திலேயே உண்மையில் அந்த போர் முடிவடைந்து விட்டதாக வெள்ளை மாளிகை கூறுகிறது.
1: தொடர்ந்து சீனாவின் உளவு பிரிவு இனிய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக ஃபைவ் ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகள் ஃபைவ் ஐஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. அரசாங்கம், ராணுவம் அல்லது ரகசிய தகவல் தெரிந்த யாரையும் குறிவைக்க சீன ராணுவ உளவு பிரிவுகள் தயாராக இருப்பதாக ரகசியத்தை பாதுகாப்போம் என்று வெளியீடு கூறுகிறது. ராணுவம், அரசியல், பொருளாதாரம் தொடர்பான ரகசிய தகவல்கள் சீனாவின் கரம் மேலோங்க காரணமாக அமைந்துவிடும் என்று ஃபைவ் ஐஸ் நாடுகளின் வெளியீடு குறிப்பிட்டிருக்கிறது. இதுபோன்ற எச்சரிக்கைகளை தனித்தனியாக நாடுகள் முன்பு விடுத்திருந்தன. அவை ஒன்று சேர்ந்து எச்சரிப்பது இதுவே முதன்முறையாகும். இத்தகைய குற்றச்சாட்டுகளை சீனா பலமுறை வளமை போல் மறுத்திருக்கிறது. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் ACT கட்சியைச் சேர்ந்த லாரா மெக்ஷூர், இடதுசாரி தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த டங்கன் வெப், என்இசாட்பர்ஸ் கட்சியின் டேவிட் வில்சன் மற்றும் தேசிய கட்சியின் மவுரின் பக் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மே மாதம் தாய்வான் சென்று அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து பேசினார்கள். இந்த நிலையில் தாய்வான் சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேரும் சீனாவுக்குள் நுழைய ஓராண்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் பிரபலமான நாய் ஒன்று திருடப்பட்டு இறைச்சிக்காக கொல்லப்பட்டது. சமூக ஊடகங்களில் 1.5 மில்லியனுக்கு அதிகமான ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தது சுடோ எனப்படும் பாடர் கோலி ரக நாய். சுடோவுக்கு 8 வயது தற்போது. சுடோவின் உரிமையாளர் குவோ வெளியூர் சென்ற நேரத்தில் அதை தங்கள் பெற்றோரின் பொறுப்பில் விட்டு சென்றார்கள். பெற்றோரின் வயலுக்கு சென்ற சுடோ காணாமல் போனதை அடுத்து சுடோ உடனடியாக வெளியூரிலிருந்து திரும்பினார். கண்காணிப்பு கமராவில் இருவர் மின்சார மோட்டார் சைக்கிளில் சுடோவை எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. குவோ காணொளியில் காணப்பட்ட ஒருவரை மட்டும் கண்டுபிடித்தார். சுடோ 180 யுவானுக்கு 28 அமெரிக்க டாலர் நாய் இறைச்சி உணவகத்துக்கு விற்கப்பட்டதாகவும் ஏற்கனவே கொல்லப்பட்டு சாப்பிடப்பட்டதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். சந்த நபருக்கு திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் சியட்டல் நகரில் ரயில் தண்டவாளத்தில் திடீரென ஒரு கார் விசாரித்த போது GPS எனப்படும் புவியிட காட்டி அவருக்கு அந்த பாதையை காட்டியதாக அவர் தெரிவித்தார். சிவப்பு நிற மெசடா SUV வாகனம் மெதுவாக தொடர்ந்து தண்டவாளத்தில் செல்லும் காணொளி இணையத்தில் பரவியது. தொடர்ந்து பாதை உடனடியாக மூடப்பட்டது. பெருவிரவு தொடர்ந்து சேவைகளும் 2 மணி நேரம் இதனால் பாதிப்படைந்தன. தொடர்ந்துக்காக காத்திருந்த பயணிகளின் அதிர்ச்சி ஒரு பக்கம், அதிகாரிகள் காரை தண்டவாளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பாடு மறுபக்கம். சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. பெண் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டார். பரிசோதனையில் அவர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டவில்லை என்பது தெரிய வந்தது. சிலருக்கு வாகனம் ஓட்ட தகுதியே இல்லை என்று சில இணையவாசிகள் கோபம் கொண்டார்கள். ஒருவரின் அறியாமையால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மற்றும் சிலர் புலம்பினார்கள். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் கனத்த மழையால் கழிவுநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த மழையால் கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000க்கு அதிகமான முறை மின்னல் வெட்டியதாகவும் 2 மணி நேரத்தில் 25.7 மில்லிமீட்டர் மழை பெய்ததாகவும் நியூசிலாந்தின் வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது. ஐலண்ட் பகுதியில் குறைந்தது 5 குடியிருப்புகள் கசிவினால் பாதிப்படைந்துள்ளன. அங்குள்ள வீடுகளில் கசிந்த மலத்தையும் கழிவுகளையும் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர் ஒருவர் தெருக்கள்ளம் கழிவுநீர் வழிந்து ஓடுவதாக குறிப்பிட்டார். சுற்றிலும் மலமும் கழிவு நீரும் இருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் அருவறுப்பாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நைஜீரியாவின் அட்லாண்டிக் கடற்கரையோரத்தில் உயர்ந்து வருகின்ற கடல் நீர் மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலநிலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. தென்மேற்கு நைஜீரியாவில் உள்ள ஒன்ட்ரோ மாகாணத்தில் அமைந்துள்ள கடலோர சமூகமான ஐட்ரோவால் அட்லாந்தி பெருங்கடல் அந்த நகரத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து விட்டது. அங்குள்ள மக்கள் உதவியற்ற நிலையில் தற்போது தவித்து வருகிறார்கள்.
2: ஒரு காலத்தில் செழித்தோங்கிய சமூகமாக திகழ்ந்த அயட்ரோரா பல தசாப்தங்களாக அதற்கு வாழ்வாதாரம் அளித்த அதே பெருங்கடலால் இப்போது படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்திலேயே இந்த நகரின் விளிம்பிலிருந்து உயர்ந்து வந்த கடல் நீர்மட்டம் டஜன் கணக்கான வீடுகளையும் தெருக்களையும் எவ்வாறு மூழ்கடித்தது என்பதை இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஒரு கட்டிடம் இங்கே தனித்து நிற்கிறது. அது அந்த ஊர் சிறந்து விளங்கிய காலத்தின் எச்சமாகும். இப்பகுதியிலிருந்து கடல் எவற்றை அழித்தது என்பதை நினைவூட்டும் அடையாளமாகவும் திகழ்கிறது.
3: எங்கள் சமூகத்தின் 45 தெருக்களில் சுமார் 40 தெருக்களையும் இங்குள்ள வீடுகளில் சுமார் 80% இழந்துவிட்டோம். நிலப்பரப்பில் இப்போது சுமார் 15% எஞ்சியுள்ளது.
2: கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் இந்நகரம் தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது. எவ்வித அனுமதியும் கோராமல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கடலின் சீற்றத்திற்கு ஆட்பட்டு இந்த நகரம் இருக்கிறது.
3: நீர்மட்டம் உயரும், பின்னர் அலை பெரிதாகி 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும். அது எந்த ஒரு கட்டடம் அல்லது கட்டுமானத்தின் மீது பலமாக மோதி அவற்றை இடித்து எஞ்சியிருப்பவை அனைத்தையும் மீண்டும் கடலுக்கு இழுத்துச் செல்கிறது.
2: இது வெறும் வெள்ளப்பெருக்கால் ஏற்படும் அழிவு தொடர்பானது மட்டுமல்ல, இது வாழ்வியல் நெருக்கடி. அயட்சோரா ஒரு காலத்தில் ஒற்றுமை, கடின உழைப்பு மற்றும் பகிரப்பட்ட கனவுகளுடன் கட்டமைக்கப்பட்ட கடற்கரையோர தொழில்துறையின் இதயமாகவும் முன்மாதிரி சமூகமாகவும் திகழ்ந்தது. ஆனால் இன்றோ முறையான மருத்துவ மையங்களும் தூய குடிநீரும் கிடைக்காமல் கற்பனையில் மட்டுமே உள்ள சூழலில் இங்குள்ள குழந்தைகள் வளர்ந்து வருகின்றனர். முஃபெலுவா 4 முறை இடம்பெயர்ந்துள்ளார். தனக்கு ஒரு காலத்தில் சொந்தமாக இருந்த அனைத்தும் இப்போது கடலுக்கடியில் புதைந்து கிடப்பதாக அவர் கூறுகிறார்.
4: இப்போது நான் தினமும் மருந்து உட்கொள்கிறேன். கடல் நீர் உட்புகுவது மற்றும் அது குறித்த கவலையினால் மருந்துகள் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் நான் வசிக்கும் இடம். சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு வரை இந்த கட்டடம் மிக உறுதியாக இருந்தது.
2: மற்றவர்களுக்கு இந்த இழப்பு இன்னும் தனிப்பட்ட ஒன்றாக மாறியுள்ளது.
5: இப்போது என் குழந்தைகளுக்கு காட்டுவதற்கு என்னிடம் ஏதும் இல்லை. இது என் தந்தையின் கல்லறை, இது என் தாத்தாவின் கல்லறை என்று சொல்வதற்கும் இடமில்லை. என் மூதாதையர் வீடு கூட இப்போது இல்லை.
2: கல்வி கூடங்களும் மூழ்கி வருகின்றன. அயட்சோராவில் உள்ள ஒரே ஒரு மேல்நிலைப் பள்ளியான இது ஏற்கனவே 5 முறை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
6: கடல் நீர் மட்டம் உயரும் போதெல்லாம் நீர் வகுப்பறைக்குள் புகுந்து விடுகிறது. சில சமயங்களில் நாம் தயாராக இல்லாவிட்டால் புத்தகங்கள், பைகள் மற்றும் நாற்காலிகளை கூட அடித்து சென்றுவிடும்.
2: அயட்சோரா போன்ற சமூகங்களை மேம்படுத்தும் பொறுப்புடைய நைஜர் டெல்டா மேம்பாட்டு ஆணையம் 2004 கடற்கரை பாதுகாப்பு பணிகளுக்காக $1 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியது. 2009 மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை வழங்கியது. ஆனால் 22 ஆண்டுகளாகியும் எதுவும் கட்டப்படவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் கூறுகிறார்கள். 2023 பணிகள் நிறைவேற்றப்படாதது குறித்த புகார்களின் அடிப்படையில் நைஜீரிய செனட் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்தியது. இது குறித்து BBCயின் கேள்விகளுக்கு நைஜர் டெல்டா மேம்பாட்டு ஆணையம் பதிலளிக்கவில்லை. உதவி விரைவில் கிடைக்கும் என்று மாகாண அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
7: அந்த இடத்தின் நிலையை சீர் செய்வதற்காக எக்கோ அட்லாண்டிக் திட்டத்தை செயல்படுத்திய தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். வரும் வாரங்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும்.
2: தாமதங்கள் தொடர்வதால் வரவிருக்கும் மழையினால் மேலும் பல தெருக்கள் மூழ்கக்கூடும். அயட்சோராவில் உள்ள 1000கணக்கான மக்களின் நம்பிக்கை மெல்ல மெல்ல விரக்தியாக மாறி வரும்.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையின் இளம் ஈட்டி எறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டி எறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார்.
8: From Pataraga, the man from Sri Lanka who set the javelin alight this year, second round throw, sails out, stayed out there, look at that, over 90 metres, it was 92 metres.
9: இந்த போட்டியில் புதிய போட்டித் தொடர் சாதனை மற்றும் இலங்கை சாதனை உட்பட்ட மேலும் பல சாதனைகளை நிலைநாட்டி அவர் வெற்றியை பெற்றுள்ளார். போட்டியில் அவர் 92.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தனது திறமையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த திறமையின் மூலம் வரலாற்றில் இதுவரை பதிவான சிறந்த ஈட்டி எறிதல் வீரர்களின் பட்டியலில் 8வது இடத்தை பிடிக்கவும் வரலாற்றில் 2வது சிறந்த ஆசிய ஈட்டி எறிதல் வீரராக பதிவாகவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டு கால பகுதியில் இந்த விளையாட்டு பிரிவில் வீரர் ஒருவர் வெளிப்படுத்திய அதிகபட்ச திறமையும் இதுவே ஆகும். அத்துடன் நடப்பு தொடரில் ஆடவருக்கான ஈட்டியறிதல் போட்டியில் வீரர் ஒருவர் பதிவு செய்த அதிகபட்ச திறமையாகவும் இது அமைந்துள்ளது. டயமண்ட் லீக் போட்டித் தொடரின் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ரூமேஷ் கடந்த 2006 ஆண்ட்ரியாஸ் தொகில்ஸ் 90.34 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து நிலைநாட்டியிருந்த சாதனையை முறியடித்துள்ளார். இதற்கு முன்னர் தன் வசம் இருந்த 89.37 மீட்டர் என்ற தேசிய சாதனையை முறியடித்து புதிய தேசிய சாதனையை நிலைநாட்டவும் இந்த போட்டியில் ரூமேஷ் தரங்கப்புக்கு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. ஆடவர் பிரிவுக்காக ஈட்டியறிதல் போட்டியில் உலக அளவில் வீரர் ஒருவர் இதுவரை வெளிப்படுத்திய உலகளாவிய அதிகபட்ச திறமை 98.48 மீட்டர்களாக காணப்படுகின்றது. ரமேஷ் தரங்க உலக தரவரிசையில் தற்போது 5வது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
10: தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியில் உக்ரைனின் மார்த்தா ஹோஸ்டியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் அவர் தனது முதலாவது கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். நேபாளத்தைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த கில்லரி டவா ஷெர்பா சென்ற சனிக்கிழமை காணாமல் போயிருந்தார். உலக கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் விசா நிலைமை அந்தரத்தில் தொங்குகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டதிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய ஈரான் அணிக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்ற முதல் சில அணிகளில் ஈரானும் ஒன்று. தற்போது ஈரான் அணிக்கு விசா இன்னமும் வழங்கப்படவில்லை. அதனால் பயிற்சி தளத்தை அமெரிக்காவின் டக்சன் நகரில் இருந்து மெக்சிகோவின் டிகுவானா நகருக்கு மாற்றியிருக்கிறது. ஆனால் அதன் இறுதிக்குழு சுற்றாட்டம் அமெரிக்காவில் நடக்க இருக்கிறது. விளையாட்டாளர்களுக்கு ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்பு இல்லாததை உறுதி செய்த பிறகு விசாவை வழங்குவோம் என்று அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். ஈரானிய அரசாங்கத்தை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்காவும் கனடாவும் கருதுகின்றன. முன்னர் ஈரான் காற்பந்து அமைப்பின் தலைவருக்கு கனடாவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. அவருக்கு ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்பு இருப்பதாக கனடா கூறியிருந்தது. மேப்பல், சாயு, கிளெச், இந்த பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவற்றுக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? முதன்முறையாக உலக கிண்ண கால்பந்து போட்டியை அந்த 3 நாடுகளும் இணைந்து நடத்துகின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எனவே அதை குறிக்கும் வகையில் 3 விளையாட்டு சின்னங்களை ஃபிஃபா உருவாக்கியுள்ளது. அவற்றின் பெயர்கள் தான் மேப்பல், சாயு, கிளச். கனடாவின் சின்னம் மேப்பல், முஸ் எனப்படும் பெரிய மான் போன்ற வடிவம். கோல் காவலரை அது சித்தரிக்கிறது. சிவப்பு சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிகின்றது. கற்பனை திறன், விடாமுயற்சி, வலிமை, தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கும் சின்னமாக அது திகழ்கிறது. மெக்சிகோவின் சின்னம் சாயு, சாயு யாகுவார் வடிவம் உடையது. பச்சை நிற சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிகிறது. முன்னணி ஆட்டக்காரர்களை சித்தரிக்கிறது. கற்பனை ஆற்றல், சுறுசுறுப்பு ஆகியவற்றை அது குறிக்கிறது. மெக்சிகோ நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அடையாளமாக விளங்குகிறது. அமெரிக்காவின் சின்னம் கிளச், வெள்ளை தலை கழுகு போன்ற தோற்றம் கொண்டது. மத்திய திடல் ஆட்டக்காரர்களை குறிக்கும். நீலநிற சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிந்துள்ளது. தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் தன்மையை பிரதிபலிக்கிறது. ஃபிஃபா விளையாட்டு சின்னங்கள் முதன்முறையாக வீடியோ விளையாட்டில் முதன்முறையாக இடம்பெறும் பெருமையை பெறுகின்றன. மேப்பல், சாயு, கிளச், ஃபிஃபா ஹீரோஸ் என்கின்ற கால்பந்து காணொலி விளையாட்டில் அவை சேர்க்கப்பட்டுள்ளன. கால்பந்தாட்ட வீரர்கள், தொலைக்காட்சி தொடர் திரைப்பட கதாபாத்திரங்கள் ஆகியோரும் அந்த வீடியோ விளையாட்டில் இடம்பெற்றுள்ளது மற்றொரு கூடுதல் சிறப்பென்று தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் 11 உலக கிண்ண போட்டி தொடங்கும். ரசிகர்களின் மத்தியில் மேப்பல், சாயு, கிளைச் ஆகிய 3 சின்னங்களும் எந்த அளவுக்கு பிரபலமடையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மெக்சிகோ சிட்டியில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க இருக்கின்ற நிலையில், அங்கு மிகப்பெரிய கும்பல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில், அங்கு வன்முறை வடித்த நிலையில், அங்கு பயணிக்கும் ரசிகர்களுக்கு கவலைகள் எழுந்துள்ளன.
3: உள்ளூர் வாசிகளால் மிகப்பெரிய இரும்பு அரங்கம் என்று அழைக்கப்படும் மான்ட்ரேயின் உலகக்கோப்பை மைதானம் வான்வழியாக கண்காணிக்கப்படுகிறது. கண்காணிப்புக்காகவும் தங்களது வலிமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களில் ஒன்று வான்வழியாக பறக்கிறது. மெக்சிகோவின் அபாயகரமான எல்லைப்பகுதியிலும் ரசிகர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இதன் மூலம் உறுதி கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த நிலைமையையும் பார்க்கும்போது சிலருக்கு சந்தேகம் எழுகிறது. பிப்ரவரி மாதம் ஹாலிஸ்கோ கும்பலின் தலைவரான எல் மென்சோ கொல்லப்பட்டதால் நாடு முழுவதும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்த கும்பலின் துப்பாக்கியாளர்கள் நினைத்தால் இந்த நிகழ்வுகளை சீர்குலைக்க முடியும் என்பதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன. குற்ற கும்பல்களை விட குற்ற செயல்கள் மற்றும் கூட்டத்தினரால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து இந்த மையத்தில் உள்ள காவல்துறையினர் அதிக கவலை கொண்டுள்ளனர். மான்ட்ரே நகரத்திற்கு 3,00,000 ரசிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மைதானம் அமைந்துள்ள நகராட்சி நிர்வாகத்தில் மட்டும் 1,500 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் மொபைல் போன் திருட்டு மற்றும் வழிப்பறி போன்ற சாதாரண குற்றங்கள் தான் என்றும், இதனை பெருமளவில் குறைத்துள்ளோம் என்றும் உள்ளூர் பாதுகாப்பு தலைவர் அல்ஃபிரடோ ஃபெபேலா கூறுகிறார். மேலும் காவல்துறை இந்த கருவிகளையும் கொண்டு வந்துள்ளது. நன்கு அறியப்பட்ட குற்றவாளிகளை அடையாளம் காணும் வகையில் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மைதானத்தில் 4 ரோபோ நாய்கள் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும். உள்ளூர் ஷாப்பிங் மாலில் அது செயல்படுவதை காட்டுகிறார்கள். கூட்டத்தினால் சிக்கல் ஏற்படுவதற்கான அறிகுறிகளை நாய் கண்டறிந்து இதில் தலையிட எச்சரிக்கை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த கணினி மையப்படுத்தப்பட்ட நாய்கள் கால்பந்தாட்ட ரசிகர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று மான்ட்ரேயின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் மெக்சிகோவில் ஏற்பட்ட கும்பல் வன்முறைகளை தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் அரசின் முக்கிய நோக்கம் பாதுகாப்பை உறுதி செய்து நிலைமையை கட்டுக்குள் வைத்திருப்பதாக இருக்கும். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது நல்லது மற்றும் கெட்டது என இந்த கடைக்காரர் கூறுகிறார். கண்காணிப்பதற்கு தான் அவர்கள் இதனை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மனிதர்களின் வேலையை பறித்துக் கொள்ளுமோ என்று கவலைப்படுகிறேன் என்று இவர் கூறுகிறார். நான் ரோபோ நாய்களை இதற்கு முன் பார்த்ததில்லை என்று கூறும் இந்த நபர் இந்த தொழில்நுட்பம் எங்களுடைய நன்மைக்கானதாக இருக்கும் என நம்புவதாக கூறுகிறார். மெக்சிகோ உலகக்கோப்பை போட்டிகளை சீர்குலைக்கும் பல விஷயங்கள் இன்னமும் உள்ளன. ஓய்வூதியம் தொடர்பாக முக்கிய ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அரசாங்கம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மைதானத்திற்கு செல்லும் சாலைகளை மூட உள்ளதாகவும் அச்சுறுத்தியுள்ளது. போட்டி தொடங்காது என்பதுதான் அவர்களது போராட்ட முழக்கமாக உள்ளது. போட்டி நடைபெறும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கோபமுற்றிருக்கும் கூட்டத்தினரை எதிர்கொண்டு காயமடைந்துள்ள சக நபரை அழைத்துச் செல்லும் பயிற்சிகளை கலவரத்தை அடக்கும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர். வன்முறையுடன் தொடர்புபடுத்தப்படும் ஒரு நாட்டில் இவை அனைத்தும் பயிற்சியாக மட்டுமே இருந்துவிட வேண்டும். மோதல் என்பது உலகக்கோப்பையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே நம்பிக்கையாக உள்ளது.
10: இனி இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 388.83% இந்திய பிரமதியில் 110.71%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 334.73% இந்திய பிரமதியில் 95.31%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 423.78% இந்திய பிரமதியில் 120.76%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.50% இந்திய பிரமதியில் 127.97%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.84% இந்திய பிரமதியில் 68.53%. கேட்டது டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎச் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordre-Gelak Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா பார்.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10.
9: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
0: நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். இப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்றும் வழிபோல் நேரடி ஒலிபரப்பாக காத்தலையில் இணைய காத்திருப்பது வானலையில்.

0: பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பாக இப்பொழுது முதல் காத்தலைக்கு வருகிறது. நீங்களும் வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து காத்தலையில் நேரடியாகவே பாடி மகளும் நேரமாக இன்றைய சுவிஸ் நேரத்தில் பாடுவோர் பாடலாம்.
1: அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழி.
0: இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிக்க வைத்திருக்க வந்திருக்கும் நேரடி அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீர்கள்? கந்தசாமி வந்திருக்கீர்கள். கந்தசாமி, அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
2: நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகம். உங்களை விசாரிப்புக்கு நன்றி. என்ன பாடலோடு நீங்கள் வந்தீர்கள் என்று?
2: நான் டி எம் சவுந்தராயன், பி சுசீலாயன் என்று பாடின பாடல்
0: பாடுங்கள். நன்றி.

பேசும் பழம் போன்ற மின்மை, பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்மை, பார்த்து

0: நன்றி.
1: உற்சாகமாக வேண்டிய பாடூர் பாடல் நிகழ்ச்சியை மங்களகரமாக காற்றலிலே ஆரம்பித்து வைத்திருக்கிற கந்தசாமி, இணைந்த உங்களுக்கும் உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். இது ஒரு நேரடி ஒலிபரப்பு. நிலைய கலைஞரும் 10:55 மக்கராட்சத்தில் 9:55. பாடுவோர் பாடல் நிகழ்ச்சியில் வைபரூடாக அணிந்திருக்கும் நேரே அன்போடு நான் நினைத்துக் கொள்கிறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம், எங்கள் அன்பு தேவன் பிளித்திவா. வணக்கம் ராஜா, நான் பேசுறேன்.
1: வணக்கம் ராஜா, எப்படி நல்ல சும்மா இருக்கீங்களா?
2: என்ன
1: பாடலோட நீங்க ராஜா?
2: ஓமம், நல்ல ஒரு பாடல் ஒன்று, இறைவன் இருக்கின்றானா என்ற பாடல்.
1: இறைவன் இருக்கின்றானா, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறீங்க.
2: ரெண்டு பேருக்கும், கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி.
1: சரி, கேட்டு மகிழ்வோம், பாடுங்கள்.
2: நன்றி, வணக்கம். இறைவன் இருக்கின்றானா, இறைவன் இருக்கின்றானா,

அவன் பயப்படவில்லை, இறைவன் இருக்கின்றான, மனிதன் இருக்கின்றான், மனித

கண்ணிலே உறுதி இல்லை, காதலுக்கு ஓ நீதி இல்லை. ஒரு நாள் இருந்த மனம் மறுநாள்

0: எல்லாம் காட்டினான் பல மனசு மனிதன் இருக்கின்றான. பார்ப்பவன் குருடனடி, படிப்பவன் மூடனடி, உள்ளதே சொல்பவனே உலகத்தில் பித்தனடி. நீரோ கொதிக்குதடி, நெருப்போ குளுருதடி, பொன்மையை கருமை என்று கண்ணாடி காட்டுதடி. இறைவன் இருக்கின்றானா? ஒன்றையே நினைத்திருந்தும் ஒன்றாக வாழ்ந்திருந்தும் பெண்ணாக பிறந்தவரை கண்ணாக யார் நினைத்தார்? இருந்தால் இருந்த இடம் இல்லையே மறந்துவிடும். இவர்தான் மனிதன் என்றால் இயற்கையில் நின்றுவிடும். மனிதன் இருக்கின்றான. சந்தேகம் பிறந்து விட்டால் சத்தியமும் பலிப்பதில்லை. சத்தியத்தை காப்பவனும் சாட்சி சொல்ல வருவதில்லை. வழக்கும் முடியவில்லை, முனிவரும் தீர்ப்பும் இல்லை. மனிதனை மறந்து விட்டு வாழ்பவன் இறைவன் இல்லை. இறைவன் இருக்கின்றானா? மனிதன் இருக்கின்றானா? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தான் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? அவன் எங்கே வாழ்கிறான்? நன்றி, வணக்கம்.
1: உச்சமாகவே அமெரிக்காவிலிருந்து இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கலந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களது இதேபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்லியின் காற்றலையில் நேரடி ஒலிபரப்பாக ஒலித்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.

0: இன்றைய கலினம் 11 மணி 1 நிமிடம் ஐக்கியராஜ்யத்திலே 10 மணி 1 நிமிடம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரே அன்போடு நான் இப்பொழுது அழைத்துக் கொள்கின்றேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: நாங்களும்
0: நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி. இன்றைய பாடுவோர் பாடல் மகிழ்ச்சியில் என்ன பாடலோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்?
1: கண்ணன் பாட்டு படிக்க போறேன்.
0: சரி, படிக்க போறீர்கள். நீங்க படிக்கும் பாடலை நாங்களும் கேட்டு மகளிர் நெஞ்சங்களோடு காத்திருக்கின்றோம். பாடுங்கள்.
1: நன்றி.

கருமையில் மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வறுப்போர் முன் கொடுத்தாய்.

இனம் பார்த்து இனி கேட்க மறந்தாய் கண்ணா, இனம் பார்த்து இனி கேட்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்த

0: நன்றி, வணக்கம்.
1: உற்சாகமாக வென்று பாடோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து பாடி மகிழ்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: ஸ்பான்சரிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும். டிஎல்பி தமிழ் ஒலியின் காற்றலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். நேரடி ஒலிபரப்பில் அன்பு நேயர்கள் காற்றலையில் இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் பாடுவோர் பாடலாம் இன்றும் காற்றலையில் இணைந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வைபரோடாக வந்திருக்கும் நேரை நான் இப்பொழுது அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், பேசுவேன்னா?
0: ஆம், கேக்குது. யார் வந்திருக்கீர்கள்?
1: நான் டென்மார்க்ல இருந்து ராதா, கனோதி பிள்ள ராதா.
0: ராதா வந்திருக்கீர்கள் டென்மார்க்ல இருந்து. ராதா, அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா?
1: நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள் அனைவரும்?
0: நாங்களும் நல்ல சுமமா இருக்கின்றோம். உங்களது விசாரிப்புக்கு நன்றி. இன்றைய ராப்பொழுதிலே பாடுவோர் பாடுவோர் நிகழ்ச்சி என்ன பாடுவோர் ராதா நீங்க வந்திருக்கீங்க?
1: நன்றி அண்ணா, சுகமா இருங்க. நான் ஆடியில செய்து சொல்லி அந்த பாட்டு பாட போறேன்.
0: சரி, டென்மார்க்ல இருந்து நீங்கள் பாடும் போது வானிலே நீ நெஞ்சங்களோட இருந்து நாங்களும் அந்த பாடலை உங்கள் குரலிலே கேட்டு மகள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். பாடுங்கள்.
1: நன்றி அண்ணா. ஆடியில செய்தி சொல்லி யாவனையில் தேடி வைத்து செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணி

கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பி மதுர வீரன் பொம்மி போல, பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதிர வீரன் பொம்மி போல, சேலையோட நூல போல சேர்ந்திருக்கும் பந்தந்தான், திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்தம்தான், மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான். அடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர்தான், எனக்கு செய்தி சொன்ன

0: அழகும் என்ன வெறும் என்ன வெறுதான், அழகும் என்ன வெறும் என்ன வெறுதான். நன்றி அண்ணா, சோமாயிருங்கோ.
1: நன்றி நிச்சயமாக. நெண்மாக்கிலிருந்து இன்றைய பாடூர் பாடல் நிகழ்ச்சியிலும் நேரடி ஒலிபரப்பிலே கலந்து பாடி மகிழ்வித்தீர்கள் ராதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அண்ணா, சோமாயிருங்க.
1: எனக்கு மாத்திரமல்ல, நீ நெஞ்சங்களுக்கு பிடித்த, முதலில் உங்களுக்கு பிடித்த, உங்கள் குரலில் பாடி மகளும் நேரடி ஒலிபரப்பில் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். வலிமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து பாடலாம். இது ஒரு நேரடி ஒலிபரப்பு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரை நான் இப்பொழுது அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் மாமா, நான் அபிவரதன் கிடைக்கிறேன்.
1: அபிவரதன், எப்படி நல்ல சும்மா இருக்கீங்களா?
2: நாங்களும்
1: நல்ல சுகமா இருக்கணும். அபி வரதன், என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க?
2: இதழ் செந்தூரம் இடை சிங்காரம்.
1: சரி, கேட்டு மகள போன்றும் உங்கள் குரலிலே பாடுங்கள்.
2: இதழ் செந்தூரம் இடை சிங்காரம், இவள் பூந்தேகம் பசும் பொன்னாகும், பொன்னாகும் பசும் பொன்னாகும், விழி தொட்டாலும் விரல் பட்டாலும் நெஞ்சில் கொட்டாதோ சுக குற்றாலம், குற்றாலம் சுக குற்றாலம், இவள் செந்தூரம் இடை சிங்காரம், இவள் பூந்தேகம் பசும் பொன்னாகும். நீயாகும் மனம் நானாகும், மலையோயாத ஒரு தீவாகும், நீதானே என்னாடும்.

பாடாகும் தீபங்கள் இரு கண்ணாகும்.

சென்றானும் அடி உன்னெண்ணம் என்னை பந்தாடும் இதன் செந்தூரம் இடை சிங்காரம் இவள் பூந்தேகம் வசம் பொன்னாகும் நாணங்கள் மலை வெள்ளாகும் கிளி சங்கீதம் இவள் சொல்லாகும்

0: அண்ணாயி இன்று ஒன்றாகும் தன்னாடும் நடித்தீராகும் என்னெஞ்சோரம் ஒரு போராகும் கல்லாகும் சிலை எல்லாமும் இவள் கண்டாலே உயிர் கொண்டாடும் இவள் செந்தூரம் இடை சிங்காரம் இவள் பூந்தேகம் பசும் பொன்னாகும் விழி தொட்டாலும் விரல் பட்டாலும் நெஞ்சில் கொட்டாதோ சுக குற்றாலம் குற்றாலம் சுக குற்றாலம் இதன் செந்தூரம் இடை சிங்காரம் இவள் பூந்தேகம் பசும் பொன்னாகும். ஹலோ,
1: உச்சமாக இன்றைய பாடல் பாடல் மற்றும் இணைந்து பாடியவர்கள் அபிவரதம் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காற்றலையில் நேரடி ஒலிபரப்பாக ஒழித்து கேட்டுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: பாடலாம். நீங்களும் வழமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நேரடியாக பாடலாம். இன்றைய பாடுவது பாடலாம் நிகழ்ச்சியிலே கலந்த சிறப்பிற்காக காத்திருக்கும் நேரை நான் இப்பொழுது அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் தேவா.
0: வணக்கம் கமலவேணி. எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா?
1: நாங்கள்
0: நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி. சரி, என்ன பாடலோடு நீங்க வந்திருக்க கமலவேணி?
1: நான் ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே.
0: சரி, உங்கள் குரலில் ஒலிக்க அந்த பாடலை நீ நெஞ்சங்களோட நாங்களும் கேட்டு மாள போன்றோம். பாடுங்கள், வாழ்த்துக்கள்.

கனவுகள் கல்யாண நாளிலே, ஆயிரம் கனவுகள் கல்யாண நாளிலே, ஆனந்த நினைவுகள் அன்பு கொண்ட உறவிலே, வசந்த கால தேரில் வந்து பாட்டு கூறும் தன்பலே, வசந்த காலம் தேரில் வந்து பாட்டு கூறும் தன்

வார்வினில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவேன், வார்வினில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவேன்.

0: நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே. நன்றி, வணக்கம்.
1: தேவா உச்சாமகன் இந்த பாடி கமலமணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து மனிதர்கள் நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம். உங்களுக்கு எங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீ நெஞ்சங்கள் காட்டலையில் இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிகளாகவும் நேரடியாக பாடிக்கொண்டிருக்க நம்ம வகையிலே வந்திருக்கும் நேரை நான் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரான்ஸ் இருந்த அலோசியஸ்.
1: அலோசியஸ் வந்திருக்கீங்க. அலோசியஸ் எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா? என்ன பாடல் ஒலிக்க போறது?
2: இன்றைக்கு வந்து இந்த உள்ளம் என்பது ஆண்மை என்ற பாடல் பார்த்தால் பசி என்ற படத்தில் இருந்து அவருடைய பாடல். வாய்ப்புக்கு நன்றி சௌரம். பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும், இதை கேட்கின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு எனது பாடலை தருகிறேன். நன்றி சௌரம்.
1: பாடுங்கள்.
2: உள்ளம்

அதில் உண்மை என்பதுமை. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால்

0: நன்றி சகோதரம்.
1: இணைந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பு
2: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.

0: வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் பாடோர் பாடலும் பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பாக இன்றும் காற்றலையில் இணைந்திருக்கிறது. வலிமையான தொலைபேசிகளுடன் நீங்களும் காற்றலைக்கு வரலாம், பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரடி அன்போடு நான் அழைத்துக் கொள்கின்றேன் நினைப்பில் வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் பிரியப்பண்ணா.
0: வணக்கம் மீனா. அப்படி நல்லா சும்மா இருக்கீங்களா?
1: நல்ல சுமம் உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி. இன்று மீனா ஜெயமணி என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க? சரி கேட்டு பாப்போம்.

0: ஹலோ மீனா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து முடிந்திருங்கள், அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்லியின் காட்டலையில். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் நேரடி ஒலிபரப்பாக அன்பு நெஞ்சங்கள் பாடும் பாடுவோர் பாடலாம் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி 12 மணி வரை ஒலிபரப்பாகும். நேர்கள் வரும் வரை அந்த வகையிலே விரைவாக நீங்கள் வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து கொண்டால் உங்களையும் இந்த நேரத்துக்குள் இணைத்துக் கொள்ள நாங்கள் அன்போடு காத்திருக்கின்றோம். அதில் மட்டும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், அவரையும் இப்பொழுது நாங்கள் நேரடியாகவே இணைத்துக் கொள்கின்றோம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ராஜலிங்கம் அவர்கள், என்ன உரையாடலுக்கு தாமதம்? வணக்கம் சொல்லி கொஞ்சம் சிந்தித்து உரையாடுகிறீர்கள்.
1: ஆமாம்
0: ஆமாம்.
1: என்ன
0: நாம் நலமாக இருக்கின்றோம், உங்களுக்கு விசாரிப்புக்கு நன்றி. என்ன பாடலோடு ராஜலிங்கம் நீங்க வந்திருக்கீங்க?
1: நன்றி. நிலவு ஒரு பெண்ணாகி

0: குழலு
1: உங்களது எழுப்பு துண்டிக்கப்படுகிறது. மீண்டும் நேரடியாக நீங்கள் வானிலைக்கு வரலாம் ராஜலிங்கம். நீங்கள் வரும்போதே அது ஒரு திடீரென்று இணைப்பு கிடைத்ததாக தெரியவில்லை. உங்களது இணைப்பு உங்கள் பக்கத்தில் தான் தவறு நினைக்கின்றேன். மீண்டும் அந்த வளமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து இணைப்பில் இணைந்து பாடலாம். வீட்டிலிருந்து தனியாக பாடாதீர்கள் என்றால் இப்பொழுது உங்களது ஒலிபரப்பு வழியிலே ஒலிபரப்பாகவில்லை. எனவே நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி வந்தால் உங்கள் பாடல் காற்றலையில் இணைந்து ஒலிபரப்பாக ஒலிபரப்பு செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்.
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. நிறுவனம் OPT 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: இணைப்பிலே வந்திருக்கும் நேரை அழைத்துக் கொள்கின்றேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: ராஜலிங்கம்.
3: ராஜலிங்கம்,
1: உங்களது இணைப்பு நீங்கள் பாடிக்கொண்டிருப்பதே துண்டித்துப்பட்டு விட்டது. தடுமாறாமல் ஆறுதலாக வழங்குவதில் இனிமையாக பாடுங்கள் உங்கள் பாடலை ஆரம்பத்திலிருந்து.
3: நன்றி. நிலவு ஒரு பெண்ணாகி

ஒரு வில்லாகு பார்வையொரு கணையாகு உருவம் ஒரு வில்லாகு பார்வையொரு கணையாகு பருவம் ஒரு கணமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குருநகையின் வண்ணத்தை

பவளம் என விரல் நகமும் பகுந்தளர் போல் வளைக்கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ யாழிசையின் ஒளியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகு நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலு செந்தனில் ஒளி எடுத்து சந்தனத்தில் குளிர் கொடுத்து பொந்தகட்டில் வாத்து வைத்து பெண் உடலை என்னவென்பேன் மடல் வாடை துடை இருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்கு மடல் வாழை தொடை இருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்கு படத்து

0: புனிதமான
1: உச்சாம வேண்டிய பாடல் பாடல் நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து பாடியிருந்தீர்கள் ராஜலிங்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்லியின் காற்றலையில் பாடுவோர் பாடலாம். நேரடி ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைய கலை நேரம் 11:38 நிமிடம். விரைவாக நீங்கள் இணையம் வரை இந்த நிகழ்ச்சி காற்றலையில் ஒலிபரப்பாகும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 லைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

பாடூர் பாடம் நிகழ்ச்சியுடன் இருக்கும் நேரி அன்போடு அழைத்துக் கொள்ள போகின்ற நினைப்பில் வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். அந்த இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. பாடக்கூடியவர்கள் பாடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் மாத்திரம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கலாம் என்பதையும் அன்பு நேர்ந்து உங்களுக்கு அறிய தருகின்றேன்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ் குவைனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தேன் எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறாப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பாடூர் பாடம் நிகழ்ச்சியோடு நேரில் இணைந்திருக்கின்றால் அவரையும் அன்போடு இணைத்துக் கொள்கின்ற நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் பிள்ளைப்பா, நான் ஜெர்மனியில் இருந்து உதயன் பேசுகிறேன்.
5: உதயன் சாமா வந்திருக்கிற உங்களையும் அன்போடு வருகிற பாடூர் பாடல் நிகழ்ச்சியை நீங்க தான் நிறைவு செய்ய வந்திருக்கீங்க.
6: அப்படியே
5: என்ன பாடல் வந்திருக்கு உதயன்?
6: எனக்கு ஒரு சின்ன கொண்டாட்டம் உண்டு, இப்பதான் வந்தேன். நன்றி.
5: வந்தால் வந்த உங்களையும் அன்போடு வரவேற்று கொண்டாட்டம் முடிந்த நிறைவோடு பாடூர் பாடல் நிகழ்ச்சியிலும் இணைத்துக் கொள்கின்றேன்.
6: பச்சை மலை பூ பாடல் நான்
5: ஆரம்பிக்கிறேன்.
6: இதோ
7: பச்சை மலைப்பூ நீ உச்சி மலை தேர் குத்தங்குறையீர் நீ நந்தவனத்தேர். பச்சை மலைப்பூ நீ உச்சி மலை தேர் குத்தங்குறையீர் நீ நந்தவனத்தேர். அழகு

ஏது நீ நந்தவனத்தேரு காத்தோடு மலராட காக்குழலாட காதோடு சங்கதி பாட அத்தோடு மலராட காக்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்ச வரம் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் வேகம் நிலவ நிலவ நான் பிடிச்சு வாரேன் குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே பச்சை மலைப்பூவு நீச்சி மலை தேனு கொத்தங்குறையீடு நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி திருச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி போய் பச்சை மலைப்பூவு நீச்சி மலை தேனு

0: வந்த வழி போக பூநாத்து முகம் பார்த்து மின்னிலான தாளாமல் தடம் பார்த்து வந்த வழி போக சித்திரத்து சேல முத்துமணி மாலை மொத்தத்துல தாரே தூக்கம் என்ன மாறே பண்ணமா வானவில் நில் நூலெடுத்து வாரேன் விண்ணிலே மீன் பிடிச்சு சேல தச்சு தாரேன் போய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலைத்தேனு கொத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி ஹொய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலைத்தேனு கொத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு
1: நேரடி ஒலிபரப்பிலே கலந்து பாடி மகிழ்வித்தார்கள் ஜெர்மனியிலிருந்து கந்தசாமி, அமெரிக்காவிலிருந்து ராஜா, பிரான்சிலிருந்து யோகேஸ்வரி, டென்மார்க்கிலிருந்து ராதா, பிரான்சிலிருந்து அபிவரதன், பிரான்சிலிருந்து கமலவாணி, பிரான்சிலிருந்து அலோசியஸ், ஜெர்மனிலிருந்து மீனா மகேஸ்வரன், பிரான்சிலிருந்து ராஜலிங்கம், ஜெர்மனிலிருந்து உதயன் ஆகிய அன்பு நேய நெஞ்சங்கள் இன்றைய நேரடி ஒலிபரப்பிலும் இணைந்து தங்கள் இனிய குரலால் பாடி மகிழ்வித்தார்கள். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பாடிய அத்தனை உறவுகளுடன் இணைந்து இதுவரையினமும் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் இன்றைய ராப்பொழுதும் நாளைய விடியலும் சிறப்பாக மகிழ்வாக அமைய வேண்டுமென வானிலை வாழ்த்து தெரிவித்து

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: ஜேக்கப் வானொலி ஒலி 9.68 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று 2026 ஜூன் மாதம் 6 சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 157 நாள். ஆண்டு நிறைவு பெற 208 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 23 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜிரி 1447 துல் ஹிஜா மாதம் பிறை 20. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒலியினுள் லாசம். உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இது ஒலி 9.68 ஒலியினுள் லாசம்.
1: ஒலி 9.68 24 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: வித்தியாசமான வார இறுதி.
1: ஆஹா, எழுபதுகள்ல வெளிவந்த ஒரு அருமையான பாடல் நம்ம கேட்டோம். சங்கமம் படத்துல இருந்து வந்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அந்த பாடல உங்களுக்காக பாடியிருந்தாங்க. காலை நேரம் அதுவுமா பலரும் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுக்காக நான் கிருஷ்மிதா சிவராம் படைத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒளி என்பதாரு ஏற்றேன். முனுசாமி அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் எட்டா கனி அல்ல. முதல் படியை எடுத்து வையுங்கள், நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலும் உண்மை இல்லையா நேயர்களே? இந்த முதல் படியை எடுத்து வைக்கிறது தான் மிகவும் சிரமமான ஒரு விஷயம். அதை நம்ம எடுத்து வைத்தாலே போதும், மற்ற அனைத்தும் நன்றாகவே நடந்துவிடும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கண்டிப்பாக இடையூறுகள் அவ்வப்போது வரலாம், ஆனால் அதை தகர்த்தெறிந்து முன் வருவது என்பது ஒன்னும் அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் இல்ல. கண்டிப்பாக அனைவராலையும் செய்ய முடியும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. அடுத்து உங்களுக்காக வா இளமை அழைக்கின்றது என்ற பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடவிருக்கிறாங்க. கேட்டு வாருங்கள். இது எங்க அம்மா சமுதம் படத்துல இருந்து.

0: ஓட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஜாலி அப்ரஹாம் மற்றும் பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் காற்று கிண்ண வேலி படத்தில் இருந்து வந்த பாடல். மிகவும் விறுவிறுப்பான ஒரு பாடல் 80களில் வெளிவந்த பாடல். அதை தொடர்ந்து உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஐ லவ் யூ என்ற பாடல். இது கிருஷ்மிதாவுடன் ஒளி 9 ஆறு ஏற்றேன் ஒளியின் லாஸ்.

0: வாகனம் ஒன்று பொழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பொழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கான ஒரு உலகம், ஒரு இடம் மட்டும் இல்ல. செடிகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, மிருகங்கள், அதோட சேர்த்துதான் இந்த மனிதர்களான நாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா என்ற ஒரு நகரத்துல ஒரு பாலம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பாலம் எதற்கு கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சாலைகள்ல அடிக்கடி மிருகங்கள் வந்து வாகனங்களால இடிக்கப்பட்டு அவை வந்து இறந்து விடுகின்றன. அந்த ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு பாலம் பல மிருகங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு இந்த பாலம் உதவும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அண்மையில மூன்று மான்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றிருக்கின்றன. இந்த ஒரு செய்தியை படிக்கும் பொழுதே பலருடைய முகத்திலையும் ஒரு புன்முறுவல் ஏற்படும். ஏன்னா இந்த ஒரு பாலத்தின் உதவியால அந்த மூன்று மான்களும் பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றிருக்கின்றன. இந்த சாலைகள்ல அடிபட்டு பல மிருகங்கள் காயங்களுக்கு ஆளாகி இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலம் என்பது மிகவும் ஒரு உதவியாக மிருகங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க நேயர்களே, உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. இது ஒளி 9.6 ஒளியின் லாசம்.

0: ஒலிவுடன் அறிய
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தி மொழி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி 9.68 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும்.
3: கேட்டாலே பரவசம்.
2: ஏன்

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIECTSLE வெளியேற்றத்திற்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. BKA நோக்கி செல்லும் SLE TPE வெளியேற்றத்திற்கு அருகேயும் துவாசை நோக்கி செல்லும் PIE பயலேவா சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும். மேலும் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில்
3: இசையில ஹரிஹரன் மற்றும் தேவன் அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக வரவிருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல், காதல் பாடல். இந்த ஒரு பாடலை கேட்பதற்கும் காணொலியாக இந்த பாடலை பார்ப்பதற்குமே மிகவும் அழகாக இருக்கும், கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த படமே எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதற்கு காரணம், இந்த படத்துல இருந்து நம்மளால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு கதாபாத்திரம் சின்ன வயசுல இருந்து இளம் பருவத்துல இருந்து வளர்ந்து முதல் காதல்ல இருந்து எவ்வாறு மீண்டு வராங்க, இரண்டாவது காதலை எவ்வாறு அணைக்கிறாங்க, அதை தொடர்ந்து ஒரு இழப்பை எவ்வாறு சந்திக்கிறாங்க, மேற்கொள்றாங்க, அதை பார்த்து என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்றாங்க என்பதை நம்மளால இந்த படத்துல இருந்து தெரிந்து கொள்ள முடியும். மிகவும் அருமையான ஒரு படம். அந்த படத்துல இருந்தா உங்களுக்காக ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இதோ என்பதாக உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIECTASLE வெளியேற்றத்திற்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. BKA நோக்கி செல்லும் SLE TPE வெளியேற்றத்திற்கு அருகேயும் துவாசை நோக்கி செல்லும் PIE பயலேபா சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும். மேலும் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்

ஒலிவன் உதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினோம். ஆமா, பலரும் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதை தொடர்ந்து தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலிவன் உதாரியேட்டு கேட்டாலே பரவசம்.

வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரின் நகர மையத்துக்கு புத்துயிரூட்ட அரசாங்கம் சில நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. போட்கி, பீச் ரோட் ஆகியவற்றில் தங்குமிடங்கள் அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவிருக்கின்றன. அந்த வட்டாரங்களில் அதிக வர்த்தக தெரிவுகள் இடம்பெற அது வகை செய்யும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சியாங் தாத் சொன்னார். வருகையாளர்கள் சிங்கப்பூர் ஆற்றோரம் தங்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார் அவர். ஐலைட் சிங்கப்பூர் ஒளிக்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் அதனை தெரிவித்தார். அரசாங்கம் மரீனா பே வட்டாரத்தில் இரவு நேர ஒளி அமைப்பு விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்யவிருக்கிறது. மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்குவதில் வர்த்தகங்களுக்கு அதிக நீக்குப்போக்கை வழங்குவது நோக்கம். கடற்கரைகள், பாலங்கள், பொது இடங்கள் போன்ற பகுதிகளில் ஒளி அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. சிங்கப்பூரில் இரவு நேர நடவடிக்கைகள் மதுபானம் அல்லாதவையாக மாறி வருவதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சியாங் தாத் சொன்னார். சிங்கப்பூரில் விநியோக ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட கடை தொகுதிகளில் இன்னும் அதிக நேரத்துக்கு இலவசமாக வாகனத்தை நிறுத்தி வைக்க முடியும். தேசிய விநியோக ஓட்டுநர்கள் அமைப்பும் கேபிட்டல் லைன் குழுமமும் சேர்ந்து அதற்கு ஏற்பாடு செய்துள்ளன. அடுத்த மாதம் முதலாம் தேதி திட்டம் நடப்புக்கு வரும். விநியோக ஓட்டுநர்கள் அரை மணி நேரம் வரை கார் நிறுத்துமிடத்தில் இலவசமாக வாகனத்தை வைக்க முடியும். கேபிட்டல் லைன் குழுமத்தின் 12 கடை தொகுதிகளில் அவ்வாறு செய்ய முடியும். இப்போது 10 நிமிடங்களுக்கு மட்டுமே இலவசமாக வாகனத்தை நிறுத்த முடிகிறது. தாய்லாந்து கம்போடியாவுடனான நாட்டின் எல்லையை திறக்காது என்று பிரதமர் அனுடின் சன்விராகுன் கூறியிருக்கிறார். கடல் எல்லைப் பகுதியை சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தையிலும் அது ஈடுபடாது என்றார் அவர். கடல்துறை பிரச்சினைகளை தீர்க்கும் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் நடைமுறை மட்டுமே பின்பற்றப்படும் என தாய்லாந்து பிரதமர் தெரிவித்தார். 25 ஆண்டுகளாக கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே பூசல் நீடிக்கிறது. தாய்லாந்து வளைகுடாவில் சுமார் 26,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இடத்துக்கு இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடுகின்றன. கடந்த ஆண்டு எல்லைப் பகுதியில் மூண்ட சண்டையில் 150 பேர் மாண்டனர். டிசம்பர் மாதம் சண்டை நிறுத்தம் செய்து கொள்ளப்பட்டது. தென்கொரியாவில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு நிலவியது குறித்து பொதுமக்களின் கோபம் அதிகரிக்கிறது. தட்டுப்பாட்டால் இந்த வாரம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிலரால் வாக்களிக்க முடியாமல் போனது. புதிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சுமார் 6,000 போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். அண்மை நாள்களில் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் சோலில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலகியிருக்கிறார். வாக்குச்சீட்டு தட்டுப்பாட்டிற்கு பொறுப்பு ஏற்க தாம் பதவி விலகுவதாக அவர் சொன்னார். லெபனான் தலைவர்கள் ஈரானை கண்டித்துள்ளனர். நாட்டின் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறு அவர்கள் ஈரானை கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தும் வேளையில் லெபனான் தலைவர்களின் கருத்துக்கள் வந்துள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானின் ஆதரவை கொண்டுள்ளது. ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய லெபனான் பிரதமர் நவாப் சலாம் நாட்டின் தெற்கு பகுதி மீது கருணை காட்டும்படி ஈரான் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். அந்த பகுதியையும் அதன் மக்களையும் வெறும் பேரம் பேசுவதற்கான ஒன்றாக பயன்படுத்துவதை நிறுத்தும்படி அவர் சொன்னார். CNN செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அதிபர் ஜோசப் அவுன் அதேபோன்ற கருத்தை முன்வைத்தார். லெபனான் தங்களுடைய நாடு என்றும் அதில் தலையிடுவது ஈரானின் வேலை இல்லை என்றும் அவர் சொன்னார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலின்ஸ்கியுடன் விரைவில் சந்திப்பு நடத்தும் சாத்தியத்தை நிராகரித்திருக்கிறார். அமைதி உடன்பாட்டின் அம்சங்களுக்கு இணக்கம் எட்டப்படும் வரை சந்திப்பதில் அர்த்தம் இல்லை என்று திரு புட்டின் சொன்னார். போர் இலக்குகள் முழுமையாக அடையும் வரையில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையை தொடரப்போவதாக அவர் உறுதி கூறினார். அதனைத் தொடர்ந்து திரு புட்டின் பலவீனமானவர் என்றும் அவர் மீண்டும் போரையே தேர்வு செய்கிறார் என்றும் உக்ரைன் கூறியது.
முன்னதாக திரு புட்டினுடன் நேரடி சந்திப்பு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர திரு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருந்தார். காங்கோ குடியரசில் எபோலா பரவலை சமாளிக்க 518 மில்லியன் டாலர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனமும் ஆப்பிரிக்காவின் நோய் கட்டுப்பாடு தடுப்பு நிலையங்களும் இணைந்து திட்டத்தை வழிநடத்துகின்றன. அவசர கால நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது, நோய் பரவலை தடுப்பது போன்ற அம்சங்களில் திட்டம் கவனம் செலுத்தும். காங்கோவில் 300க்கும் அதிகமானோரை இபோலா தொற்றியுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். 60க்கும் அதிகமானோர் மாண்டனர். விளையாட்டு கார்பந்து. அனைத்துலக நட்புமுறை ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூர் சீனாவிடம் தோல்வி கண்டது. ஆட்டம் நேற்றிரவு ஜலன்பசா அரங்கில் நடைபெற்றது. வரும் ஜூலை மாதம் ஆசியான் கிண்ண போட்டியும் அடுத்த ஆண்டு ஆசிய கிண்ண போட்டியும் நடைபெறவுள்ளன. அந்த இரு போட்டிகளுக்கு தயாராகும் சிங்கப்பூர் அணியின் முயற்சிகளில் நட்புமுறை ஆட்டம் இடம்பெற்றது. சிங்கப்பூர் அணியின் ஒரே கோலை இல்ஹான் ஃபண்டி 76வது நிமிடத்தில் போட்டார். உலக தரவரிசையில் சிங்கப்பூர் அணி 147வது இடத்திலும் சீனா 94வது இடத்திலும் உள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஆட்டம் போட வைக்கும் ஒரு சில 80களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள் அண்மையில தான் கொண்டாடப்பட்டது. அதனால சிவா மற்றும் திருப்புமுனை படங்கள்ல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய ஒரு பாடல், மேலும் மனு மற்றும் சித்ரா அவர்கள் கொண்டு வரும் இன்னொரு பாடலும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்துல 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் சார்ந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒளி 9:08 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக்
1: கொண்டிருக்கிறேன். வாங்கடியோ வாங்கடியோ வாங்கடியோ, சின்னையா பொன்னையா வீட்டுக்கு என்ன

சொல்ல நீ சத்துடிக்கும் தரம் பம் பம் பம் ஐயா ஐயா ஹோய் நான் அப்பன் நானின் தோய் மாமா எங்கே தோய் உன் பண்ண கொண்டாடோய் யானை மேல குதிரை மேல பையன் வருவாண்டோ மைனா வாட்டு ஸ்டைலா நின்று விசிலும் அடிப்பாண்டோ உன் பொண்ணை கண்டா கண்ணம் அடிப்பாண்டோ தரம் பம் பம்

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIECTASLE வெளியேற்றத்திற்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மேலும் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். தொன்மையான ஒரு மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நமது தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழிய பேசுவதற்கே நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த தமிழ் மொழியில இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் மிகவும் சுவாரஸ்யமாகவே இருக்கின்றன அப்படின்னு சொன்னா அதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல. உதாரணத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் பழங்காலங்களாக பயன்படுத்தப்பட்டு புழக்கத்துல இருந்து மக்களால பேசப்படுகின்றன, ஆனா ஒரு சில வார்த்தைகள் மறைந்து விட்டன. அதற்கு காரணம் இந்த வார்த்தைகளை அடிக்கடி மக்கள் பயன்படுத்தல, இல்லைன்னா இந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை தமிழ்ல அவர்கள் பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மறைந்த ஒரு சில வார்த்தைகளை பற்றி தான் இப்பொழுது வானொலியில நம்ம பேச போறோம். தனிமை என்ற வார்த்தை கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தனிமை என்றால் நண்பர்கள், உறவினர்கள், இது போன்ற யாருமே இல்லாம தனிமையாக ஒரு இடத்துல நம்ம சிந்தனைகளும் நாம் மட்டுமே சூழ்ந்திருக்கும் ஒரு இடம்தான் தனிமை. இல்ல ஒரு உணர்வு என்று அதை சொல்லுவாங்க. தனிமையில இனிமை காண முடியுமா அப்படின்ற பாடல்களையும் நம்ம கேட்டிருக்கோம். இந்த தனிமைக்கு வேறு வார்த்தைகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்டா ஆமா, கண்டிப்பாக இருக்கின்றது. எனி ஏ மீ என்ற வார்த்தை தனிமைய குறிக்குதான். தொல்காப்பிய காலங்கள்ல இந்த ஒரு வார்த்தை தனிமை என்ற ஒரு வார்த்தைய குறிக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லியிருக்க. இது வரைக்கும் நேயர்களே இந்த ஒரு வார்த்தைய நான் கேட்டதே இல்ல. எமி என்ற ஒரு வார்த்தை ஒரு தமிழ் வார்த்தையா அப்படின்றதே எனக்கு இன்றைக்குதான் தெரியுது. அதோட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தையும் நான் படிச்சேன். என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயம். ஆயம் என்றால் தோழிகளின் கூட்டம். நமக்கு தோழர்கள் தோழிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கூட்டத்தை நம்ம ஆயம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமா. இது போன்ற வார்த்தைகள் கண்டிப்பாக தொல்காப்பியத்துல அதிக அளவுல இருக்கும். அந்த சங்க காலகட்டத்துல இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, ஆனா இப்பொழுது இது போன்ற வார்த்தைகள் புழக்கத்துல இல்ல. படித்ததுல எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, மிகவும் வினோதமாக இருந்தது. ஏன்னா புழக்கத்துல ஒரு வார்த்தை இல்லாவிட்டால் அது மறைந்து விடுது இல்லையா. அந்த மறைந்த வார்த்தைகளை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது கிருஷ்மிதா உடன் ஒலியினுள்ள உங்களுக்காக நிகழ்ச்சிகளை காலை 6 மணியில இருந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். 10 மணி வரைக்கும் நீங்க என்னுடைய குரல வானொலியில கேட்கலாம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன. இது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

ஒளி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம். நேயர்களை மறைந்த ஒரு சில வார்த்தைகளை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். எமி என்றால் தனிமை என்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. மேலும் ஆயம் என்றால் தோழிகளின் கூட்டம் என்ற ஒரு வார்த்தையை குறிக்குது அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஏன் புழக்கத்துல இல்லைனா அது அவ்வாறு பேசி பேசி மறைந்து விட்டது. அதற்கு காரணம் பலரும் இந்த வார்த்தைகளை அதிக அளவுல பயன்படுத்தல. இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதால இந்த வார்த்தைகள் அழிந்து விட்டன. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்னும் இரண்டு வார்த்தைகளை நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வார்த்தை அப்படின்னு அலர் என்ற ஒரு வார்த்தை. அலர் என்றால் ஊரார் பேசும் வதந்தி. வதந்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வதந்தினா காசிப், புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு பின்னாடி பேசுறதுதான் வந்து நம்ம காசிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வதந்தியதான் அலர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதுவும் பொதுமக்கள் பேசும் ஒரு காசிப், ஒரு வதந்தியதான் அலர். நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க. ஊர் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு வார்த்தை தான் இந்த அலர் என்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. இந்த வார்த்தை மறைந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக வதந்திகள் பேசுவது குறைந்தனால இந்த வார்த்தை மறைந்து விட்டது அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையில நல்லதுதான். நேர்களே, எதற்கு மற்றவர்களை பத்தி பேசி நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சு இல்லையா. அதே நேரத்துல இன்னொரு ஒரு வார்த்தையையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தோம்னா அல மரல். அல மரல் என்ற ஒரு வார்த்தை மனக்கலக்கத்தை குறிக்குதா. அதிக நேரங்கள்ல நம்ம மனம் வந்து ஒரு விதமான மனக்குமுறல்ல மூழ்கி இருக்கும். இதற்கு காரணம் மன உளைச்சலா இருக்கலாம், சிந்தனைகள் அதிக அளவுல இருப்பதனால இருக்கலாம். இது போன்ற நேரங்கள்ல மனக்கலக்கம் ஏற்படுவது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மனக்கலக்கத்தை தொழுக்காப்பிய காலங்கள்ல அல மரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான வார்த்தைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா ஆராய்ச்சியாளர்கள். முக்கியமாக பல ஆராய்ச்சியாளர்கள் இது போன்ற வார்த்தைகளை ஊடகங்கள்ல பகிர்ந்து கொள்ளும் பொழுது பலருக்கும் இந்த வார்த்தையுடைய மகிமை மற்றும் அர்த்தம் புரிய வருது. ஆஸ்திரேலியால இருந்து ஹேமா ராட் என்றவர் இது போன்ற வார்த்தைகளையும் ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய படவரி அதாவது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. இது போன்ற நேரங்கள்ல கண்டிப்பாக சமூக ஊடகம் நமக்கு பல நன்மைகளை சொல்லிக் கொடுக்குது இல்லையா. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே. நம் முன்னோர்கள் எவ்வாறு உறக்கத்தை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினில் லாசம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. வார இறுதி
1: விபத்துகள் நேர்ந்திருக்கின்றன. சிடிஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும். மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE Avenue Avenue அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE Avenue Avenue அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: வணக்கம், என் பெயர் பிரிஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒளிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கு அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 Stars Avenue மிரகாப்பில். ஏர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888-633-888.

0: விபத்துகள் நேர்ந்திருக்கின்றன. சிடிஐ நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும். மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: காரியத்திலே இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நமது முன்னோர்கள் எவ்வாறு உறக்கத்தை மேற்கொண்டார்கள் என்பதை 8 மணி செய்திக்கு பிறகு நான் பகிர்ந்து கொள்றேன். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. அதற்கு பிறகு இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பேச போறோம். இது ஒளி 96.8 ஒளி நல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: இது ஒரு

வணக்கம். காலை மணி 8, மீடியா ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரின் நகர மையத்துக்கு புத்துயிரூட்ட அரசாங்கம் சில நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. போட்கி, பீச் ரோட் ஆகியவற்றில் தங்குமிடங்கள் அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவிருக்கின்றன. அந்த வட்டாரங்களில் அதிக வர்த்தக தெரிவுகள் இடம்பெற அது வகை செய்யும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சியோங்தாத் சொன்னார். வருகையாளர்கள் சிங்கப்பூர் ஆற்றோரம் தங்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார் அவர். ஐலைட் சிங்கப்பூர் ஒளிக்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் அதனை தெரிவித்தார். அரசாங்கம் மரீனாபே வட்டாரத்தில் இரவு நேர ஒளி அமைப்பு விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்யவிருக்கிறது. மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்குவதில் வர்த்தகங்களுக்கு அதிக நீக்குப்போக்கை வழங்குவது நோக்கம். கடற்கரைகள், பாலங்கள், பொது இடங்கள் போன்ற பகுதிகளில் ஒளி அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. சிங்கப்பூரில் இரவு நேர நடவடிக்கைகள் மதுபானம் அல்லாதவையாக மாறி வருவதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சியோங்தாத் சொன்னார். சிங்கப்பூரில் விநியோக ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட கடைத்தொகுதிகளில் இன்னும் அதிக நேரத்துக்கு இலவசமாக வாகனத்தை நிறுத்தி வைக்க முடியும். தேசிய விநியோக ஓட்டுநர்கள் அமைப்பும் கேபிட்டலன் குழுமமும் சேர்ந்து அதற்கு ஏற்பாடு செய்துள்ளன. அடுத்த மாதம் 1 திட்டம் நடப்புக்கு வரும். விநியோக ஓட்டுநர்கள் அரை மணி நேரம் வரை கார் நிறுத்துமிடத்தில் இலவசமாக வாகனத்தை வைக்க முடியும். கேபிட்டலன் குழுமத்தின் 12 கடைத்தொகுதிகளில் அவ்வாறு செய்ய முடியும். இப்போது 10 மட்டுமே இலவசமாக வாகனத்தை நிறுத்த முடிகிறது. லெபனான் தலைவர்கள் ஈரானை கண்டித்துள்ளனர். நாட்டின் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறு அவர்கள் ஈரானை கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தும் வேளையில் லெபனான் தலைவர்களின் கருத்துக்கள் வந்துள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானின் ஆதரவை கொண்டுள்ளது. ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய லெபனான் பிரதமர் நவாப் சலாம் நாட்டின் தெற்கு பகுதி மீது கருணை காட்டும்படி ஈரான் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். அந்த பகுதியையும் அதன் மக்களையும் வெறும் பேரம் பேசுவதற்கான ஒன்றாக பயன்படுத்துவதை நிறுத்தும்படி அவர் சொன்னார். CNN செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அதேபோன்ற கருத்தை முன்வைத்தார். லெபனான் தங்களுடைய நாடு என்றும் அதில் தலையிடுவது ஈரானின் வேலை இல்லை என்றும் அவர் சொன்னார்.